0: ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: என்னோடு கூட வேதாகமத்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் அதனுடைய 15வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் பிரசங்கத்தை நல்லா கவனிச்சா போதும். தோத்திரம். ஆமாம், எனக்கு வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. அதனால் நான் கத்தர் வார்த்தையை தான் பேசுவேன், நீங்கள் கவனிச்சா போதும். தோத்திரம். கொஞ்சம் உட்கார்றது அங்கங்கே இப்போவே ரெடி ஆயிக்கங்க. ஆமாம், இடையில போக்குவரத்து பிரச்சனைலாம் இருக்கப்படாது. அல்லேலூயா. இந்த குறுக்கு முறுக்கு நடக்கிறது, ஆமாம், அதெல்லாம் இருக்கப்படாது. அப்புறம் நீங்கள் எந்த புடவை கட்டிட்டு நடக்கிறீங்கன்னு சொல்லுவேன். நான் எந்த கலரில் போகிறீங்க வர்றீங்கலாம் நான் சொல்லுவேன். தோத்திரம். இருக்கிறீங்களா? எல்லார் கவனமும் வார்த்தையின் பக்கம் இருக்கணுங்கிறதுல நான் கொஞ்சம் கவனமாக இருப்பேன். ஆமே, அதுக்கு தான் நான் பல மைல் தூரம் பிரயாணப்பட்டு என் மனைவியோடு என்னுடைய உடன் ஊழியரோடு இங்கே வந்திருக்கிறேன். என் மனைவியும் இங்கே வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம், 15வது அதிகாரம். சில வசனங்களை நான் படிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். மானிட்டர் வேலை செய்யற மாதிரி தெரியலையே. பிரைஸ் காட், சூப்பர். சரி, 15வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாயிருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறார் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்க பல முறை படிச்சிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தோத்திரம். இந்த பகுதியை கூட அவங்க படிக்கலன்னா அவங்க ஒரு விசுவாசின்னு சொல்றதுக்கு அப டேஷ். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, சந்தோஷம். கவனிங்க, ஆபிரகாம ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அதை நம்ம ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் அவனை அழைத்து 12:2 சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பேர் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு வயசு 75. ஆனா ஆண்டர் அவனுக்கு என்ன பிராமிஸ் பண்றாரு, என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒத்த புள்ள கூட இல்லாதவனுக்கு வாக்கு தத்தம் பாருங்க. இல்லையிலே சொல்லுங்க. அப்ப அவரு அப்படித்தான் பேசுவாரு. கைய உயர்த்தி ஆமே. ஆமா, மனுஷனுக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அல்லேலூயாவா. மனுஷன் பேசுற மாதிரியே பேச மாட்டார், அவரு வேற மாதிரி பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. அதுல 75 கிழவன், அம்மா 65 கிழவி, தோத்துறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வாக்கு தத்தம் வருது, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு. அப்புறம் அப்படி காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல. தோத்துறோம். திடீர்னு 15வது அதிகாரத்துல ஆண்டவர் திரும்ப ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறாரு. திரும்ப ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறா? நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தோத்துறோம். அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, நம்மள மாதிரியே சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும், தோத்துறோம், நீங்க தான் பலன், நீங்க தான் கேடகம், அதெல்லாம் சரித்தான், ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தை என்னவாச்சுன்னு கேட்குறான். இல்லை இல்லை சொல்லுங்க அப்பா. ஆமாம், நீங்கள் வர்றப்பெல்லாம் ஏதாவது பேசுகிறீங்க, நீங்கள் வர்றப்பெல்லாம் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறீங்க, உசு பேத்துறதே உங்கள் வேலையாக இருக்குது, தோத்துறான். ஆமாம், அப்பப்போ என்கரேஜ் பண்ணி விட்டுறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, வாட் அபவுட் த ப்ராமிஸ் தோத்துறான். அந்த வாக்குத்தத்தம் என்னவாயிற்று? அது இன்னும் நடக்கலையே, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, பிள்ளை இல்லையே, தோத்துறான். என்ன ஒன்று, என் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் எலியேசர். அவன் என் வீட்டு விசாரணை கர்த்தனா என்ன செய்கிறான் இருக்கிறான். அவன் என் வீட்டில் பிறந்த பிள்ளை, யாருக்கு பிறந்தான் அப்பா அம்மா அதெல்லாம் தெரியல, என் வீட்டில் பிறந்த பிள்ளை அவன், அவன் தான் இப்போ எனக்கு பிள்ளை மாதிரி இருக்கிறான். ரெண்டாவது, வீட்டு எல்லா காரியத்தையும் அவன் என்ன செஞ்சுக்கிறான், பார்த்துக்கிறான். அந்த அளவுக்கு எனக்கு என்னது சந்தோஷம், இருக்கட்டும் தோத்துறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் தான் எனக்கு இப்போ சுதந்திரவாளி. யாரு? எலியேசர் தான் எனக்கு என்னது சுதந்திரவாளி. இவன் தான் என் சந்ததி மாதிரி இருக்கிறான். இதற்கப்புறம் என் சொத்து பத்து ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் இவன் தான் வாரிசு மாதிரி இருக்கிறான். அவனவாது கொடுத்தீங்களே தோத்துறோம் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றார். அல்லேலூயாவா, ஆமேனா, தோத்துறோம். இங்கேயும் அப்படித்தான் போல தெரியுது. குறுக்கு முறுக்கு யாரு நடந்தா அவங்களே தான் பாப்பாக போல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பிரசங்கம் பண்றதுக்கு என்னத்தான் கூட்டிருக்கிறாங்க, என்னை பாருங்கள் யோகம் வரும். தோத்துறோம். நான் ஒரு கழுதை, இயேசுவை சுமக்கும் கழுதை. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமாம், அப்படி இப்படிலாம் வேடிக்கை பார்க்கப்படாது. பஞ்சு முட்டாயே காரணம் பார்த்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கப்படாது. என்ன கவனிங்க, கையை வேற்றியாமே தோத்துறோம். அப்போ ஆபிரகாம் அப்படி சொல்றார், இவன் தான் எனக்கு சுதந்திரவாளி. உடனே ஆண்டவர் சொல்றாரு, பேச்ச குறை தோத்துறோம், என்ன பேச்சு பேசுற நீ, இவனா உனக்கு சுதந்திரவாளி? யாரு? எலியேசரா? உன் வீட்டில் பிறந்த பிள்ளை அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா? இதெல்லாம் என் திட்டம் கிடையாது, இது என் பரலோகத்தின் திட்டம் கிடையாது. உன்னை நான் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அழைச்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன், தெரிஞ்சிருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கைகளில் வரைஞ்சிருக்கிறேன். புரியுதா தோத்துறோம்? இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. அவன் எங்கன்னு கேக்குறியா? இனிமே தான் வர்றான். அல்ல இல்ல சொல்லுங்க அப்பா. இனிமே தான் வர்றான், இது வரைக்கும் வரல, இனிமே தான் வர்றான் தோத்துறான். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இனிமே தான் எல்லாம் வருது. 19 வருஷம் பினிஷ் ஆயிடுச்சுல தோத்துறான், பினிஷ் ஆயிடுச்சு தோத்துறான். இனிமே தான் எல்லாம் வருது. தேவன் தீர்மானிச்சது, குறிச்சது, பிளான் பண்ணது, பரலோகத்துல திட்டம் பண்ணி வச்சிருக்கிறது சகலமும், everything is going to come. இனிமேல் தான் அது வருகிறது. ஆமீன் சொல்லுங்க. நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது, சரியா? ஆமா, பெருசா பெருசா பெருசா பரலோகம். ஆமே, நான் உனக்காக தீர்மானித்திருக்கிறவைகள் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது, அதுதான் என் பிரசங்கத்தின் தலைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. தோத்துறா, ஆபிரகாம பார்த்து சொன்னவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். தோத்துறா, உனக்காக நான் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது, பரலோகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது, இனிமே தான், இனிமே தான் உன் கண்ணுக்கு முன்னால வருது, வருது. ஒருவேளை இங்க ரட்சிக்கப்பட்ட 5 வருஷமோ 6 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ ஆயிருக்கலாம் தோத்துறா. இதுவரைக்கும் சில எலியேசர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார், இனிமே தான் உங்களுக்காக, இந்த ஊழியத்துக்காக, உங்க தரிசனத்துக்காக, உங்க அழைப்புக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக பரலோகம் தீர்மானித்து வைத்திருந்தவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு பரலோகம் தீர்மானிச்சிருந்தது, இனித்தான் வருகிறது, இனித்தான் வருகிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லாமே ஏற்கனவே பிளான்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. வெல் பிளான்டு. ஆமேனா. நாம ஒரு பிளான் பண்ணாலே அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன பாடுபடுறோம். அல்ல சொல்லுங்க. சாம்பார் சாயங்காலம் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றோம் தோத்துறோம், எப்படியோ வச்சிடறோம், எப்படி இருந்ததுங்கிறது வேற விஷயம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, சில ஆள் ரசத்துக்கே பயங்கரமா பிளான் போடும், தோத்துறோம், கடைசியில் பார்த்தா விஷம் மாதிரி வச்சிடும். ஆமீன் சொல்லுங்க. அப்படி நாம தீர்மானம் பண்றோம் பாருங்க. கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க. வீடு கட்டணும்னு தீர்மானம் பண்றாங்க, வீடை கட்டிடுறாங்க. கார் வாங்கணும்னு தீர்மானம் பண்றாங்க, காரை வாங்கிடுறாங்க. அல்ல சொல்லுங்க. அப்போ இப்படி எதையுமே நம்ம தீர்மானம் பண்ணி காலி பண்றோம், அதை சுதந்திரிக்கிறோம் பாருங்க. அப்போ நாம தீர்மானம் பண்ணதே நடக்குதுன்னா தோத்துறோம். கொட்டாவி விடணும்னா தீர்மானம் பண்ணக்கூடாது பிரசங்க நேரத்தில். அல்ல சொல்லுங்க. அப்பா, நாம தீர்மானம் பண்ணதே நடக்குதுன்னா வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களையும் படைத்த சர்வசக்தியுள்ள தேவன் உங்களுக்காக, எனக்காக, நம் ஊழியத்துக்காக, நம்ம சபைக்காக, நம்ம தரிசனங்களுக்காக, இந்தியாவுக்காக, தேசத்துக்காக, உலகத்துக்காக ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தன்னுடைய ஆதீனத்தில் தீர்மானித்த அனைத்து அவர் நிறைவேற்றி தீர்ப்பார். சொல்லுங்க. அப்பா அவர்கிட்ட என்ன ஊர்னா, அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதில் பல விஷயங்களை நம்மகிட்ட சொல்லிடுவார். அமீன் சொல்லுங்க. எப்படி செய்ய போகிறேன், இப்படி ஒன்று ஆசீர்வதிக்க போகிறேன், இப்படி ஒன்று விடுவிக்க போகிறேன், இப்படி ஒன்று பயன்படுத்த போகிறேன், அப்படிலாம் சொல்லிடுவார். பயில் படிக்கும்போதெல்லாம் பேசுவார், படித்தா பேசுவார். அல்லையே சொல்லுங்க. அப்பா சர்ச்சுக்கு வரும்போது பேசுவார், புது வருஷ சமயத்தில் புது வருஷ வாக்குத்த தாராளில் என்ன செய்வார், பேசுவார். இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காந்து கொட்டாய் விடாமல் பிரச்சனை கேட்டால் பேசுவார். தோத்துறோம். அவர் சில சமயம் பேசும்போது அப்படியே நமக்கே பேசுகிற மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் செலுத்துரும். அது நமக்கு தான் சொல்கிறது. இந்த மாதிரி அவர் எத்தனையோ முறை உங்கள் கூட பேசியிருக்கிறார் இல்லையா, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா, பெரு

0: எழுப்புதலுமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. முழங்கால் யாவும் நாவுகள் யாவும் ஏசாயா 45:23 உங்க பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க அப்பா. அப்ப இது ஆண்டவர் சொன்னது, ஆண்டவரே சொன்னது. முழங்கால் யாவும் மனுஷன் இருந்தா அவனுக்கு முழங்கால் இருக்கும். ஆமேனா. நாவுகள் யாவும், அப்ப மனுஷன் இருந்தா அவனுக்கு நாவு இருக்கும். ஒட்டுமொத்த மனு குலமும் இயேசுவுக்கு நேரா திரும்பும். பூமி கர்த்தரின் மகிமையினால் நிறைந்திருக்கும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆண்டவரே ஒரு சைஸா இருக்காங்களேப்பா, கூடமாட வரமாட்டாங்களே. அலையில சொல்லுங்க அப்பா. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்ப இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு, தீர்மானிக்கப்பட்டது. அது நிச்சயம் நடந்தே தீரும். எந்த கொம்பனும் இந்திய தேசத்தின் எழுப்புதல தடை செஞ்சு நிறுத்த வாய்ப்பே இல்லை. இது சபை தீர்மானிச்சது இல்ல, சபையில் இருக்கிற ஊழியர்கள் தீர்மானிச்சது இல்ல, அப்போஸ்தல்ஸ் தீர்மானிச்சது இல்ல, ப்ராஃபட்ஸ் தீர்மானிச்சது இல்ல, எந்த ஊழியக்காரரும் தீர்மானிச்சது இல்ல. இத பரலோகத்தின் தேவன் தீர்மானித்திருக்கிறார். அது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம் தேசத்தில் நடந்து நடந்து ஒவ்வொரு நிமிஷமும் சபை அப்படி எதிர்பார்ப்போடே இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஆபிரகாம்ட்ட அதான் சொல்றார், சொல்றேன் இவன் இல்ல இனிமே தான். அல்லேலூயாவா. சரி, இப்ப நான் மூன்று விஷயங்களை உங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்க போறேன். ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து முதல் பாயிண்ட்டு எலியேசரை வச்சு சொல்ல போறேன். ரெண்டாவது பாயிண்ட்டு இஸ்மவேலை வச்சு சொல்ல போறேன். மூணாவது பாயிண்ட்டு சாராளை வச்சு சொல்ல போறேன். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குற மாதிரியே இருக்கு. அல்ல சொல்லுங்க அப்போ தோத்துறோம். புதுசா வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பேர்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம், தோத்துறோம். ஆனா ஒரு 3 வருஷம் விசுவாசிக்கெல்லாம் இந்த பேர் நல்லா என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இருக்கிறீங்களா? இது இன்டோர் மீட்டிங், சர்ச் மீட்டிங். அதனால தோத்துறோம். இப்ப நான் காஸ்பல பேசிட்டு இருக்க முடியாது, அப்படி பிரசங்கிக்கும் போதே காஸ்பல் வரும். அல்ல சொல்லுங்க அப்போ. சரி, அப்போ மூணு காரியம் சொல்ல போறேன். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது, அதான் தலைப்பு. நம்பர் 1, திருப்தியில் இருந்து வெளியே வாருங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. ஆமா, தீர்மானிக்கப்பட்டவைகள் இனித்தான் வருகிறது. அல்ல சொல்லுங்க அப்போ. நம்பர் 2, தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. யோ, தீர்மானம் எடுக்கணும்னு தானே பிரசங்கம் பண்ணுவாங்க, நீ தீர்மானத்தையே வெளியேற்றுன்னு பிரசங்கம் பண்றியே, தோத்துறோம். இது வேற தீர்மானம். அல்ல சொல்லுங்க அப்போ. நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். தீர்மானங்களை வெளியேற்றுங்கள், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. அல்ல சொல்லுங்க அப்போ. நம்பர் 3, திகைப்பின்றி செயல்படுங்கள். சொல்லுங்க. பயம் இல்லாம, கலக்கம் இல்லாம, சோர்வு இல்லாம செயல்படுங்கள், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்ப ஒன் பை ஒன்னா நான் பிரசங்கிக்க விரும்புறேன், தோத்துறேன். முதல் காரியம் சொன்னேன், திருப்தியில் இருந்து வெளியே வாருங்கள். எலியேசர் ஆபிரகாமுக்கு இப்ப என்னன்னா, எலியேசர்ல ஒரு திருப்தி. எலியேசர்ல என்னது? திருப்தி. இவன் தான் இப்போ எனக்கு பயங்கரமா போடுறாங்க. அல்ல சொல்லுங்க. இவன் தான் எனக்கு இப்ப என்னவா இருக்கிறா, சுதந்திரவாளியா இருக்கிறான் அப்படின்னு எலியேசர்ல ஆபிரகாமுக்கு ஒரு திருப்தி. நல்லா கவனிக்கணும். நாமளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சில விஷயங்கள்ல திருப்தி பட்டுறோம், சில விஷயங்கள்ல திருப்தி பட்டுறோம். ஆமா, சிலருக்கு ஊழியத்துல திருப்தி, பயங்கரமா அப்படி இல்லப்பெல்லாம் ஊழிய செஞ்சிட்டேன் அப்படின்னு. சிலருக்கு ஜபத்துல திருப்தி, ஐயோ நான் நிறைய ஜபம் பண்ணிட்டேன் அப்படின்னு. சிலர் பைபிளை ஒரு முறை கூட உருப்படியா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்க பைபிள் படிச்சதுல ஒரு திருப்தி. சிலருக்கு ஒரு பாட்டு பாடிட்டா திருப்தி, தோத்துறான். ஆமா, சிலருக்கு ஒரு ஆல்பம் போட்டா என்னது திருப்தி, தோத்துறான். சிலருக்கு ஜபம் பண்ணி ஒரு பேய்கை கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆத்தாடி கிளப்பிட்டோம்டா அப்படின்னு ஒரு திருப்தி. அல்லையில சொல்லுங்க அப்பா.
1: அவங்க அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு சில விஷயம்

என்னது திருப்தி. இப்ப கூட பாருங்க, என் பிரசங்கத்தை கேட்கறதுக்கே மனம் இல்லாம சிலர் இருக்கிறாங்கன்னா, நம்ம நிறைய கேட்டோம்டா அப்படிங்கிற ஒரு திருப்தி. ஹலோ, இருக்கீங்களா? தோத்துறோம். அந்த சத்தம் உங்களுக்கு அதிகமா கேட்கா இல்ல? ஏன் சத்தம் கேட்கா? பின்னாடி கேக்குதா? சூப்பர், வெரி குட். தோத்துறோம். அப்ப திருப்தி. இங்க எலியாசரில் ஆபிரகாமுக்கு என்னதுங்க? திருப்தி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த திருப்தியிலிருந்து முதல்ல வெளியில வா. ஏன்னா தீர்மானிக்கப்பட்டதை நீ பார்க்கணும்னா, நீ பெறணும்னா, அந்த ஈசாக்கு உன் வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்கணும்னா, இந்த திருப்தியிலிருந்து நீ வெளியே என்ன செய்ய வா. நல்லா கவனிக்கணும். எலியாசர் தோத்துறாம் ஆபிரகாம் வீட்டில் இருந்தாலும் எலியாசரால ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் தான். இப்ப 19 வருஷம் இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். ஆமேனா இல்லையா? நாம சந்தோஷப்படுற மாதிரி, நம்ம தோத்திர மனம் மகிழ்ற மாதிரி நிறைய காரியங்கள் இந்த 19 வருஷம் இந்த ஊழியத்துல நடந்திருக்கும். சில சங்கடங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படி இப்படி வந்தாலும், ஆனா ஆண்டவர் நம்ம மகிழ்ற மாதிரி பல விஷயங்களை இந்த 19 வருஷத்துல என்ன செஞ்சிருப்பார்? செஞ்சிருப்பார். இப்ப எலியாசரை வச்சு நான் சொல்றேன், கவனிங்க. இதற்கு முந்தின அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா, 14 அதிகாரத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்கு. என்ன கவனிங்க தோத்திரம், பைபிளை சில இப்பதான் பெறட்டுவாங்க. என்ன கவனிங்க, 14 ஒரு யுத்தம் நடக்கு. என்ன யுத்தம்? கிட்டத்தட்ட 5 ராஜாக்களோட 4 ராஜாக்கள் யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணி அதுல 4 ராஜாக்கள் ஜெயிச்சிடறாங்க, 5 ராஜாக்கள் தோத்துறாங்க. அதுல ஒரு ராஜா சோதோமின் ராஜா அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த சோதோம்ல தான் யார் இருந்தா? ஆபிரகாமின் சகோதரன் லோத் இருந்தான். லோத் இருந்தான் தோத்துறம். இப்ப யுத்தத்துல அந்த 4 ராஜாக்கள் ஜெயிச்ச உடனே இந்த சோதோமையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்ப சோதோமில் இருந்த மக்கள், அங்கிருந்த பொருட்கள், மிருக ஜீவன்கள், இதையெல்லாம் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க. அதுல லோத்தும் லோத்து குடும்பமும் இணைஞ்சிருது, சிறைப்பட்டு போயிருது. ஆமென் சொல்லுங்க. இந்த தகவல் ஆபிரகாமுக்கு வருது, நம்முடைய சகோதரன் லோத் இருக்கிறார்ல, அவர் சோதோமில் இருந்தார்ல, அந்த ராஜா தோத்து போனதுனால லோத்துவையும் சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நம்முடைய சகோதரனும் போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் ஆபிரகாமுக்கு வருது. உடனே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, 14 அதிகாரத்துல 14 வசனம், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்கள் ஆகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து, தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தா. அப்ப ஆபிரகாமுக்கு இந்த தகவல் கிடைச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் வீட்டுல எலியாசர் மட்டும் இல்ல, அவன் வீட்டுல பிறந்த பிள்ளைங்க மொத்தம் எத்தனை பேரா? 318 பேர். சொல்லுங்க எல்லாரும், 318 பேர். இந்த 318 பேரையுமே ஆபிரகாம் கூப்பிடுறார், கமான் தோத்துறாம், நாம போய் அந்த 4 ராஜாக்களோட என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும் அப்படின்னு. இவங்க இதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணாங்களா? நமக்கு தெரியல தோத்துறாம். யுத்தம் பண்ண பழக்கம் அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சா? நமக்கு தெரியல. ஆனா தன் சகோதரன் சிறைப்பட்டு போனது காதல விழுந்த உடனே வீட்டுல இருந்தவர்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு ஆபிரகாம் என்ன செய்யறாரு? யுத்தத்துக்கு போறார். அங்க என்ன நடக்கு? எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள், மிகப்பெரிய ஜெயம் கிடைக்கிறது. எதற்காக அவன் யுத்தத்துக்கு போனானோ அது அங்கே வாய்த்தது. என்ன? லோத்துவ திரும்ப என்ன செய்யணும்? மீட்டு கொண்டு வரணும். அவன் நினைச்சது அங்க என்ன செய்யுது? நடக்குது. கைய உயர் ஜாமே. நான் நம்புறேன் இது எல்லாத்துக்குமே எலியாசர் தான் ரொம்ப உதவிகரமா இருந்திருப்பார். யாருக்கு? ஆபிரகாம். ஏன்னா அவனும் அந்த வீட்டுல பிறந்த புள்ள, 318 அவன் ஒருத்தன். ஆனால் அவனைத்தான் இவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான்னு யார் சொல்றா? ஆபிரகாம் சொல்றார். அப்ப அந்த 318 பேர்லயும் ஒரு கேப்டனா, ஒரு லீடரா, ஒரு தலைமை பொறுப்புல யார் இருந்திருப்பா? எலியாசர் தான் இருந்திருப்பான். ஆபிரகாம் எலியாசர்ட்ட சொன்ன உடனே எலியாசர் தான் போய் 318 பேரையும் அழைச்சிட்டு யுத்தத்துக்கு கூட்டு போய் முன்னாடி நின்று யுத்தம் செய்து ஒரு மகா பெரிய வெற்றி அங்க உண்டாயிருக்கும். அலையிலே சொல்லுங்க ஆமேனா. அப்போ எலியாசர் மூலம் தான் இந்த 14 அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குது? சொல்ல மாட்டீங்களே, ஆபிரகாமுக்கு கிடைக்குது. அதை நான் 3 ஆசீர்வாதமா சொல்றேன். 1, மகிழ்ச்சிகரமான வெற்றி. சொல்லுங்க என்னதுங்க? 2, மனித ஒத்தாசை. சொல்லுங்க.
மூன்றாவது தோத்திரம் மனம் விரும்பியது. சொல்லுங்க, இந்த மூணுமே ஆபிரகாமுக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. தோத்திரம் ரெண்டாவது சொன்னதை முதல்ல வச்சுக்கலாம். என்ன? மனித ஒத்தாசை. ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்குது? என்ன ஒத்தாசை? எத்தனை பேர் அவனுக்கு ஒத்தாசையா எழும்புறாங்க? 318 பேர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 19 வருஷத்துல இந்த ஊழியத்துக்கு நிறைய மனித ஒத்தாசைய கத்தர் தந்தார். அல்லேலூயா. இந்த சபைக்கு கொடுத்த ஒவ்வொரு விசுவாசியுமே மனிதர்கள் தானே? என்ன சந்தேகமா ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயாவா. ஐயாவுக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது அவர் எப்படி அந்த ஊழியத்தை தொடங்கியிருப்பார் அவருக்கு நல்லா தெரியும். தோத்திரம். அப்போ பாருங்க, அவ்வளோ பாடுகள் சிரமத்துக்கு மத்தியில் ஊழியத்தை தொடங்கி இன்றைக்கு இத்தனை ஆத்துமாக்களை கத்தர் அவருக்கு கொடுத்துருக்கிறார்னா, இது ஒரு மிகப்பெரிய மனித ஒத்தாசை தானே? அல்லேலூயாவா. நமக்கும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மனித ஒத்தாசைகளை தேவன் ஏராளமாக தந்திருக்கிறார். சபையே நமக்கு ஒரு மனித ஒத்தாசை தான். சில சமயம் நாம ஜெபம் இல்லாட்டா கூட பாஸ்டர் நமக்காக ஜெபம் பண்றாருல. ஆமீன் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஆமா, தோத்திரம். சபையில் இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்காக ஜெபம் பண்றாங்க இல்லையா? மனித ஒத்தாசை. அல்லேலூயா. ரெண்டாவது மகா பெரிதா மகிழ்ச்சிகரமான, என்ன சொன்னேன், வெற்றி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தோத்திரம், 5 ராஜாக்களை ஜெயிச்சாங்க அந்த 4 ராஜாக்கள். அந்த ஜெயிச்ச 4 ராஜாக்களை ஆபிரகாம் எலியேசர் தலைமையில போய் தோத்திரம் அவர் ஜெயிச்சார்னா, அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றியாக இருந்திருக்கும். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் தோத்திரம் இந்த 19 வருஷத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய ஜெயத்தை தந்தார். ஆமென். பலமுறை இந்த ஊழியம் மகிழ்ச்சினால நிரம்ப கத்தர் கிருபை செய்தார். சத்ருவின் மேல ஜெயத்தை பார்க்க வச்சார். எதிரா எழும்பின பிரச்சனைகள் மேல ஜெயத்தை பார்க்க வச்சார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை வீழ்த்த வந்த பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், வியாதி, பலவீனம், தரித்திரம், மனித தோத்திரம், எதிர்ப்புகள், இவைகளுக்கு மத்தியில கத்தர் நம்மை ஜெயிக்க பண்ணினார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே, சில சுபாவங்கள் நம்மை வீழ்த்த நினைத்தது, சில சுபாவங்கள் தேவனை விட்டு நம்மை பிரிக்க நினைத்தது, சில மனித சுபாவங்கள் நம்மை மேற்கொள்ள வந்தது. ஆனால் அவைகளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பின் பாதையிலே பலமுறை பலமுறை பலமுறை பலமுறை பலமுறை நமக்கு ஜெயத்தை வெற்றியை கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் எதிர்த்து வந்தார்கள், அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சமயங்கள்ல கர்த்தர் அவைகள் மேல ஜெயத்தை நமக்கு தந்தார். மகிழ்ச்சிகரமான வெற்றி. மூணாவது நான் சொன்னேன், மனம் விரும்பியது. ஆபிரகாம் மனம் விரும்பியது என்ன? லோத்து அவன் குடும்பம் திரும்ப கிடைக்கணும். அல்லேலூயாவா. இந்த சபை, தேவ ஜனம், நாம, நம்ம மனம் விரும்பின எத்தனை நன்மைகளை, எத்தனை ஆசீர்வாதங்களை இந்த 19 வருஷத்துல, இல்ல நாம ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயாவா. இப்பதான் நான் மேட்ருக்கு வர்றேன். தோத்திரம். அப்போ மனித ஒத்தாசை கொடுத்துருக்கிறாரு, ஆத்துமாக்களை தந்திருக்கிறாரு, மகிழ்ச்சிகரமான வெற்றியை கொடுத்துருக்கிறாரு, பல முறை பல விஷயங்கள்ல ஜெயத்தை பார்க்க வச்சிருக்கிறாரு. அப்புறம் நம்ம மனம் விரும்பினதையெல்லாம் நமக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் நிறைய தந்திருக்கிறாரு. ஆனா இப்ப சொல்றாரு, இதுல நீ திருப்திப்படாத, இனிமே தான். அல்லே சொல்லுங்கப்பா, இனிமே தான். இதுவரைக்கும் கொடுத்த ஆத்துமாக்கள்ல நீ திருப்திப்படாத, இந்த ஊழியத்துக்குன்னு பரலோகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிற ஆத்தும பெருக்கம் இனித்தான் வருது. இந்த 2020ல வருது. இதுவரைக்கும் பார்த்த மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றியில நீ திருப்திப்படாத, இனித்தான் ஒவ்வொரு நாளும் நீ ஜெயிக்க போற. இந்த ஊழியம் ஜெயிக்க போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயிக்க போது. ஆண்டவரே ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும் நடக்கட்டும்பா, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு 6 போகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமென். மனம் விரும்பினது இதுவரைக்கும் நாம சுதந்தரிச்சதல்ல, இனித்தான் இனித்தான் இனித்தான் நாம மன விரும்பின மகிமையான விஷயங்களை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. ஆமேனா. அல்லேலூயாவா. தோத்திரமா. திருப்திப்படாத ஆவிக்குரிய வாழ்க்கையில, தோத்திரம், ஆவிக்குரிய விஷயங்கள்ல நமக்கு என்ன இருக்க கூடாது? திருப்தி இருக்க கூடாது. ஆண்டவரை தான் சொல்றார். வாணி, வெள்ளவாணி, நீ உட்கார்ந்து இருக்கிற இடம்
சரியில்லை. உள்ள கூடாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எலியாசர் இவனை எனக்கு ஆசீர்வாதம் மறக்கிறான், இவன் எனக்கு சுதந்திரவாளி, இவனே இருந்துட்டு போட்டும், தோத்திரம், ஆமேன், ஹல்லேலூயா, போதும் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்க. வெள்ளவா இதே மாதிரி தான் ஒருத்தன், போதும் கர்த்தாவே போட்டு தள்ளும் அப்படின்னா ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ யார் அவன்? தோத்துறான் எலியா, ஆமேன் சொல்லுங்க. அவன் 1 Kings 19:4 சூரை செடி கிளவே உட்காந்துட்டான், தோத்துறான். அவனுக்கு ஒரு சுய திருப்தி தான். என்ன திருப்தி? நம்ம பெருசாக ஊழியம் பண்ணிட்டோம். ஆமாம், அவன் பயங்கரமான ஆள், தோத்துறான். 17:18 அவனை பற்றி படிக்கிற 1 Kings. ஆமாம், வானத்திலிருந்து அக்னியை இறங்கி வர வச்சது அவன் தான். ஆமாம், வானத்தை 3 வருஷத்துக்கு அப்படியே லாக் பண்ணது அவன் தான். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு ஓபன் பண்ணதும் அவன் தான். பெருமளை தேசத்துல வர காரணமா இருந்ததும் அவன் தான். உங்களுக்கு வராதா? கூடமாட வரக்கூடாதா? வில்லத்தனம் பண்ற மாதிரியே இருக்கிறீங்களா? இல்லையே சொல்லுங்க. அப்போ அவன் தான். ஆமேனா? செத்து போன பிள்ளைக்குள்ள முத முத உசுரை கொண்டு வந்ததும் அவன் தான். அல்லையிலேயே சொல்லுங்க. பாகால் தீர்க்க தரிசிகள் எல்லாம் கீசோநாத்துக்கரையில கொண்டு போய் கொண்டு குவிச்சதும் அவன் தான். மிகப்பெரிய எழுப்புதல் வீரன். ஆமா, அவன் ஊழியத்தில் அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி. அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், சாதிச்சிட்டோம், போதும் கர்த்தாவே, ஆமே, நான் சாகவேன். அல்லே சொல்லுங்க. அப்போ நீ உட்காந்துருக்கிற இடம் சரியில்லை, வெள்ளவா. அல்லே சொல்லுங்க. சூரச்செடியிலிருந்து வெள்ள வா, திருப்தியிலிருந்து வெளியே வா. என்ன திருப்தி? நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், வானத்திலிருந்து அக்னியை இறக்கணவன், வானத்தை அடைச்சவன், 3 வருஷம் கழிச்சு திறந்தவன், செத்து போன ஆளை கூட உயிரோட எழுப்பினவன், பாகால் தீர்க்க தரிசியெல்லாம் கொன்னவன், அப்படிப்பட்ட பெரிய எழுப்புதல் வீரனே. திருப்திப்பட்டப்ப கொன்னுடைய கொண்ணு உன் திருப்தியிலிருந்து வெளியில வான்னு சொன்னாரே. நாம அப்படி என்னதான் ஆண்டவருக்காக சாதிச்சிருக்கிறோம்னு ஒன்றும் தெரியல. அல்ல சொல்லுங்க. அப்பா அவ்வளவு சாதிச்சவனே திருப்திப்படாதுன்னு சொன்னார். நாம கற்பனை பண்ணாலும் இதுவரைக்கும் அப்படி ஏதாயிலும் சாதித்த மாதிரி நமக்கு தெரியல. சாதிச்சிருந்தா தானே தெரியும். நம்ம சாதிச்சதெல்லாம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே கட்டடிப்போம். அல்லேலூயா, தோத்துறோம், தசவாங்க கொடுக்காம வாழுவோம். அல்லேலூயா, அப்படியே சர்ச்சுக்கு வந்தாலும் பாட்டு பாடாமல் ஒரு சைஸாக வில்லத்தனமாக உட்காந்துருப்போம், தோத்துறோம். பாசு குறதமாக 4 கலவரம் பண்ணுவோம், தோத்துறோம். அதை இப்படித்தான் நாம் சில விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். 10 வருஷமாக சர்ச்சுக்கு வந்ததில் 4 குடும்பத்தை சபையை விட்டு வெளில அனுப்பியிருக்கிறோம். அதுதான் நம்ம சாதித்த சாதனைகள். இந்த மாதிரி யாராயிலும் கரெக்டாக பாயிண்டை பேசுனா பேசுகிற பிரசங்க யாராவது ஒரு சைஸாக முறைச்சிருப்போம். அதுதான் நம்ம சாதனைகள். அல்லையிலே சொல்லுங்க. இப்போ கூட 2 பேர் என்ன முறைக்கிறாங்க, ஆனால் அவங்கள நான் பார்க்க மாட்டேன், பார்த்தா பாயிண்ட் வராது. அல்லையிலே சொல்லுங்க. அப்போ ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு முறைச்சா எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன். அல்லையிலுயா. அப்போ என்னது தோத்துறோம்? அவ்வளோ சாதிச்சவனே ஒரு சூரச்செடிக்கெல்லாம் உட்காந்துருந்தப்போ திருப்திப்படாத வெள்ளவா என்று சொன்னாரே. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இனித்தான் ஒரு நீண்ட தூர பிரயாணம் உனக்காக காத்திருக்கிறது. இதுவரைக்கும் நீ சாதிச்சதில்லை, இதுவரைக்கும் நீ பார்த்த அற்புத அடையாளங்கள் அல்ல, இனிமேத்தான் மகிமையானது, இதை விட பெரிதானது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்கிற வாக்குப்படி தீர்மானிக்கப்பட்டவைகள் இனித்தான் வருகிறது. ஜபத்தில் திருப்திப்படக்கூடாது, பைபிள் படிக்கிறதுல திருப்திப்பட்டு நின்றுடக்கூடாது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களா, சந்தோஷம், இன்னொரு 1/2 மணி நேரம் பண்ணுங்க. என்ன பேச மாட்டேயே? அல்லேலூயாவா. திருப்திப்படக்கூடாது. மார்க்கு 10:45 படிச்சா பர்த்திமே குருடன் ரோட்டோரத்தில் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இயேசுநாதர் அங்கே கிராஸ் பண்ணி போறாரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்கே 10 பேர் உடனே சத்தப்படாது. அவர் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கிறார். ஆமாம், அமைதி, சத்தப்படக்கூடாது அப்படின்னு அவனை அதட்டுறாங்க. ஆமாம், அவன் யோசித்திருப்பான், அடப்பாவிலாம் குருடெல்லாம் கூப்பிடக்கூடாது போல, கண் இருந்தால் தான் என்ன செய்யணும் போல, கூப்பிடணும் போல, இந்த பாஸ் எல்லாம் நம்மளை குட்டுறாங்களே, அமைதியாக இருன்றாங்களே அப்படின்னு அவன் நின்றுல. அவன் நின்றுல. இவங்க குட்டுறாங்க, நம்ம ஆளு கூட்டுறான். வால்யூம் சவுண்ட சொல்ல மாட்டீங்கள, கூட்டுறான். ஒன்னால தலையில குட்டத்தான் முடியும், ஒன்னால அதட்டத்தான் முடியும்,
உன்னால ஜெபத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லத்தான் முடியும். ஆமேனா? என் குருட்டு கண்ணை திறக்க அவரால் மட்டும்தான் முடியும். எனக்காக தீர்மானிக்கப்பட்டது அவரால் மட்டும்தான் வரும். நீ சொல்றங்கிறதுக்காக போதும், நம்ம சத்தம் போட்டது தோத்துறோம், நம்ம ஜோம் பண்ணது அப்படின்னு நான் திருப்தி போட்டலாம் என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன். ஆமேனா? நீ என்ன சத்தம் போடுறது? இப்பவும் நம்மளை சத்தம் போடுறதுக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க அல்ல, சொல்லுங்க. அப்பா ஜெபம் பண்ணக்கூடாதுன்றாங்க, ஆராதனை பண்ணக்கூடாதுன்றாங்க, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்றாங்க, ஊழியம் செய்யக்கூடாதுன்றாங்க, சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்றாங்க, சபை கட்டக்கூடாதுன்றாங்க. சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயாவா? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ண ஜெபம் பத்தாது, நாங்கள் பண்ண பிரசங்கங்கள் பத்தாது, எங்களுடைய விசுவாசம் பத்தாது. இன்னும் விசுவாசிப்போம், இன்னும் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் பைபிள் படிப்போம், இன்னும் ஆராதிப்போம், இன்னும் ஊழியம் செய்வோம். சொல்லுங்க இன்னும், சத்தமா சொல்லுங்க இன்னும். நேற்று இருந்ததை விட இன்னும், போன வாரம் இருந்ததை விட, போன வருஷம் இருந்ததை விட இன்னும். என் ஜெபத்துல நான் திருப்தி பட, என் வேத தியானத்துல திருப்தி பட, ஊழியத்துல திருப்தி பட. ஆண்டவரே மாட்டேன்னு சொல்லாதவங்க எல்லாம் பாருங்கப்பா, தோத்துறோம். ஜெபத்துல திருப்தி பட, ஊழியத்துல திருப்தி பட, விசுவாசத்துல திருப்தி பட. இந்த 19 வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தாலும் அதுல நாங்க திருப்தி பட மாட்டோம். என்ன அற்புதத்தை பார்த்திருந்தாலும் அதுல நாங்க திருப்தி பட மாட்டோம். எங்க ஜெபங்கள்ல திருப்தி பட மாட்டோம், எங்க உபவாசங்கள்ல திருப்தி பட மாட்டோம், எங்க மன்றாட்டுல நாங்க திருப்தி பட மாட்டோம். இன்னும் மன்றாடுவோம், இன்னும் ஜெபிப்போ, இன்னும் ஆராதிப்போ, இன்னும் உழைப்போ, இன்னும் உபவாசிப்போ. ஏனென்றால் எங்களுக்காக தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு இனித்தான் இனித்தான் இனித்தான் வருகிறான். திருப்தியிலிருந்து வெளியே தோத்திரம். இன்னைக்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம். ஏற்கனவே இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் 22:11 சொல்லும்போது தோத்துறோம், நீதி செய்கிறவன், அப்புறம் அசுத்தமாக இருக்கிறவன், அநியாயம் செய்கிறவன், பரிசுத்தம் உள்ளவன், அப்புறம் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அது நம்ம சேர்த்துக்கலாம், ஜெபிக்கிறவே, பைபிள் படிக்கிறவே, ஏற்கனவே படிக்கிறதா, பட் அதில் திருப்தி பட்டு என்ன செய்யாத, நிற்காத, இன்னும் என்ன செய், படி. ஹல்லேலூயாவா? 10 கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு, நான் 10 கிளாஸ் வரைக்கும் படித்து விட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். ஓ 10 வரைக்கும் படித்திருக்கிறேன், ஓ 10 வருடங்களாக படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போண்டா சுடத்தான் போகலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இப்போ அந்த வேலை தான் கிடைக்கும். ஆமேனா? 10 படிச்சுக்கிட்டே என்ன முடியும், 10 வரைக்கும் படித்தா நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு திருப்தி. ஐஏஎஸ் படித்தாலே தோத்துறா, ஃபைலும் கைமா சுற்றிட்டு இருக்கிறான். அல்ல இல்லை சொல்லுங்க, வேலை கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சுற்றிட்டு இருக்கிறான். இன்ஜினியர் படித்தவன், டாக்டர் படித்தவன்லாம் பாவம் பரிதாபமா தோத்துறோம். ஏன்னா டாக்டர் படித்தா இப்போ பொழைச்சிக்கலாம் தோத்துறான், குடும்பத்துக்கு ஒரு ஊசி போட்டு. அல்ல இல்லையா சொல்லுங்க, அப்படி தோத்துறான். அப்படியே இப்போ நம்ம படித்தவங்கள்லாம் அவ்வளோ தூரம் படித்தவங்களே என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அல்ல இல்லையாவா? பத்து படிச்ச நான் அப்படின்னு திருப்தி பட்டுக்கிட்டா அதான் ஆளுகளை பாரு. அல்ல சொல்லுங்க, திருப்தியிலிருந்து வெளியில 11 போ, திருப்தியிலிருந்து வெளியில வா. 10 11 11 12 12 பிறகு காலேஜுக்கு போ, படிச்சுக்கினே இரு. அல்ல சொல்லுங்க, அப்போ போய்கினே இருவா. நாமளே சந்தோஷத்தை பார்த்த சந்தோஷப்பட்டு திருப்திப்பட்டு நின்றக்கூடாது. நம்மளை சங்கடப்படுத்துறவங்கள் நிமித்தமும் நம்ம ஜபத்தையும் மற்ற காரியத்தையும் நிறுத்திடவும் கூடாது. ஹல்லேலூயாவா? இந்த மார்க்கு 5 யவீர் ஸ்டோரியை நம்ம படிக்கிறோம். யவீர் ஸ்டோரி மார்க் 5:22 அந்த சம்பவம் அழகாக எழுதியிருக்கோம், கவனிக்கணும். படிச்சிருந்தா ஈஸி எனக்கு பிரசங்கத்துக்கு, தோத்துறோம். அவன் அவன் மக மரண அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பா, ஏசுநாதர்ட்ட வருவாரு யவீர். அப்புறம் என்ன ஆயிடுன்னா ரொம்ப நேரம் ஆகி போயிடும். இந்த கேப்ல 12 பெரும்பாடோட இருந்த ஒரு அம்மா வந்து சுகமாயிருவா. இந்த டைம் கால தாமதம் ஆன அந்த கேப்ல அவன் மக நெஞ்சிருவாங்க, மறிச்சு போயிடுவா, மறிச்சு போயிடுவா.
வந்ததே ஏசனார கூட்டு போகணும்னு தான், மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, டைம் ஆகிப்போச்சு, நேரம் ஆகிப்போச்சு, அந்த கேப்பில் பொண்ணு இறந்து போயிடுவா. அப்போ 35 வசனம் படிச்சிங்கன்னா, சொந்தக்காரங்கள்லாம் வந்து யவீர்கிட்ட சொல்லுவாங்க, போதகரே என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், நம்முடைய குமாரத்தி என்ன செஞ்சிட்டா, மரிச்சிட்டா, தோத்துறோம், இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான், தோத்துறோம், வாங்க அடக்காரா, நீ தான் நம்ம என்ன செய்யணும், செய்யணும், வேற வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, கமான் அப்படின்னு சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ ஏசவனை பார்த்து சொல்லுவார், என்ன சொல்கிறான் உன் சொந்தக்காரன், என்ன சொல்கிறான், அவன் யார் மச்சானா, அந்த பக்கத்தில் நிற்கிறானே, தோத்துறான், போதகரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவரை பார்த்ததெல்லாம் போதும், அவரை தேடி வந்ததெல்லாம் போதும், அவர் சமூகத்தில் நின்னதெல்லாம் போதும், அவர்கிட்ட பேசுனதெல்லாம் போதும், அவரை கழட்டி விட்டுரு, தோத்துறான், அவர் இனிமேல் வேண்டாம், நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்கிறானா, நான் சொல்கிறேன் கேளு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமே தான் உனக்காக தீர்மானிக்கப்பட்டது வருது வருது. மறிச்சிட்டாளா உன் மக, அல்ல சொல்லுங்க, அப்பா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா, நிறைய டைம் நாமளும் அப்படித்தான், முடிஞ்சிச்சு, இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறோம். நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் திரும்ப சொல்றேன், வாய்ப்பில்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும், வார்த்தை வந்தா வாய்ப்பு வரும். சும்மா 75 வயசு கிழவனுக்கு புள்ள பிறக்குமா, உங்க ஊர்ல பிறக்கும் போல ஒரு சைஸாவே பாக்குறீங்க, 75 வயசு கிழவனுக்கு புள்ள பிறக்க வாய்ப்பு இருக்கா, 65 வயசு கிழவிக்கு புள்ள பிறக்க வாய்ப்பு இருக்கா, அவங்களை பார்த்துதான் சொல்றாரு, உன்னை பெரிய அவர் சொன்னால் அவர் கட்டளையிட நீங்களும் நானும் திருப்தியில நிக்காம என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம்னா தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பா கண்டிப்பா. ஏப்பா ஆபிரகாமே, நீ இஸ்மவேல்ல திருப்தி பட்டி, சாரி எலியேசர்ல திருப்தி பட்டினா ஈசாக்கு அதுல என் பிளானு, அதில் என் பிளானு, ஏன் உனக்கு தெரியாது ஆபிரகாமே, உனக்கு தெரியாது, அந்த ஈசாக்கு கண்டிப்பாக பிறந்தே ஆகணும், ஏன்னு கேட்குறியா, அந்த ஈசாக்குக்கு யாக்கோபுங்கிற ஊர் புள்ள பிறக்கணும், அந்த யாக்கோபுக்கு 12 ஆம்பளை புள்ள இருந்தாலும் அதில் ஒரு புள்ள யூதாவா இருக்கணும், அந்த யூத கோத்திரத்தில் தான் யூத கோத்திரத்தின் சிங்கம் மனுக்குலத்தின் இரட்சகர் மேசியா இயேசு இந்த பூமியில் உதிக்கணும், இதெல்லாம் என் மாஸ்டர் பிளானு, சரியா ஆமேனா. சும்மா பாக்குறதுல திருப்தி பட்டுக்கிட்டு அப்ப கோர்ட்டை விட்டு தூங்கி நினைச்சியாத, இருக்காத, கம் அவுட், வெல்லவா, எத்தனை நல்ல கத்தர, ஹல்லேலூயா. எலியேசர் சாதாரண இல்ல, அது ஏற்கனவே சொல்லிட்டேன், எலியேசரே பெரிய ஆசீர்வாதம் தான், ஆனா ஆண்டவர் சொல்றார் அது வல்ல தீர்மானிக்கப்பட்டது, இனித்தான் இனித்தான் இந்த ஊழியத்தில் தோத்திரம் இதுவரை பார்த்த இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தோத்திரம் ஒரு எலியேசர்னு வச்சுக்கலாம், அல்ல சொல்லுங்க, அப்போ இவர்களில் திருப்தி படக்கூடாதுன்னு பாஸ்டரை பார்த்து தோத்திரம் தேவன் என்ன செய்கிறார் சொல்லுகிறார், அவர் வார்த்தையை நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கணம் கோட்டார் அவர்களே, அல்ல சொல்லுங்க, அப்போ இவர்களில் நீங்கள் திருப்தி படாதிருங்கள், அல்ல சொல்லுங்க, அப்போ இவர்கள் சிறந்த ஆசீர்வாதம் தான், இல்லை என்று சொல்லவில்லை, இவர்கள் மூலமாய் உங்களுக்கு மனித ஒத்தாசைகளை தேவன் தந்திருக்கிறார், இவர்கள் மூலமாய் மகிழ்ச்சிகரமான வெற்றியை தேவன் உங்களுக்கு பல முறை கொடுத்திருக்கிறார், இவங்க மூலமா உங்க மனம் விரும்பினதெல்லாம் தேவன் தந்திருக்கிறார், பட் இது மட்டுமல்ல, 2020 இனித்தான் இனித்தான் இனித்தான் இனித்தான் குறிக்கப்பட்ட ஈசாக்கு வாக்குரைக்கப்பட்ட ஈசாக்கு பரலோகம் பிளான் பண்ணி இருக்கிறது, சொல்லுங்க, தோத்துறம் ஆமேனா. சில ஆளுகளுக்கு மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா, அப்பா ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம்டா, அதுலேயும் திருவிருந்துக்கு வந்துடுறது, அப்பத்தை வாங்கிட்டு ரசத்தை வாங்கிட்டு போயிட்டா, இன்னமும் பயங்கரமா கத்தரை தேடிட்ட மாதிரி ஒரு நினப்பு நினப்பு புழப்ப என்ன செய்யுமா, கெடுக்குமா, இங்கேயும் தெரியும் போல தெரியுது, அல்லேலூயாவா. அடுத்த 3 வாரத்துக்கு என்ன செய்யறது கிடையாது, வர்றது கிடையாது, கல்யாணம் க
காதுகுத்து கர்மாந்தரம், கர்மாந்தரம் கல்யாணம், காதுகுத்து அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன். சிலர் ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, அவங்க உங்களுக்கு எந்த விதத்தில் ரிலேஷன் அப்படின்னு கேட்டால் அதை சொல்கிறது கூட தெரியாது. அது நான் கல்யாணம் பண்ண விதத்தில் என் மனைவியோட சித்தப்பாவுக்கு மனைவி இருக்காங்கல்ல, அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கிறார்ல, அந்த வீட்டில் அவங்க கூட பிறந்த உன் கொதவளையை நெரிச்சு கொல்ல அல்லையே சொல்லுங்க. அப்போ இப்படி ஒரு ஒரு அந்த அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பவே சொல்றதுக்கு தெரியல, அந்த கல்யாணத்துக்கு புசுக்கு புசுக்கு புசுக்கு புசுக்குன்னு என்ன செய்யறது, போறது போ, யார் வேணா அதை ஞாயிற்றுக்கிழமையா போகணும், ஆராணிய கட்டடிச்சுட்டா போகணும், உதவளை நெரிச்சு கொல்ல அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு கல்யாணம் ஒன்று சொல்லவா, ஐயோ அதை சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமையை கட்டடிக்கிற குடும்பம் உருப்படாது, ஆராதனையை கட்டடிக்கிற குடும்பம் உருப்படவே உருப்படாது. நான் உங்களை சொல்ல பொதுவாக சொன்னேன் அல்ல சொல்லுங்க. அப்போ யோ நாங்களாயாது அப்படின்னா சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம். கைய உயர்த்த அல்லேலூயா. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோட என்ன செய்யாத, திருப்திப்படாத அல்ல சொல்லுங்க. அப்போ சர்ச்சில் வாலிபர் கூட்டம் இருந்தா தோத்துறோம், நீ வாலிபனா இருந்தா போயே ஆகணும் அல்ல சொல்லுங்க. அப்போ சர்ச்சில் ஆண்கள் கூட்டம் இருந்தா நீங்க ஆம்பளண்ணா அல்ல சொல்லுங்க. அப்போ அதாவது ஆண்கள் கூட்டத்துக்கு சொல்றியா, ஆண்கள் கூட்டமா இருந்தா நீங்க ஆம்பளண்ணா அந்த கூட்டத்துக்கு என்ன செய்யணும், போகணும் தோத்துறோம். பெண்கள் கூட்டமா போகணும், ஆமேனா சோஸ்திரம். அதுக்கு தான் சர்ச்சில் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, சும்மா ஏதோ ஒரு நாளில் ஒரு சிறப்பு கூட்டத்தில் எழுப்புதல் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் அப்படின்னா மூணு வாரம் சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, சபையில் நடக்கிற இந்த கூட்டத்துக்கு வர்றது கிடையாது, தோத்துறா திடீர்னு வந்து ஃபயர் ஃபயர் ஊ ஆ எழுப்புதல் இந்தியாவிலே வருவதாக அவர் சொல்வார். உன்னை முதல்ல போட வேண்டும், அதுக்கப்புறம் எழுப்புதல், புரியல? இன்னைக்கு நம்ம வேலையே அதுதான், தோத்துறேன் திடீர்னு ஃபயர் வரும், திடீர்னு எழுப்புதல் தாட்டு வரும், அதுக்கப்புறம் பைபிளே தொட மாட்டோம், சேவமே பண்ண மாட்டோம், தொத்துறோம் சர்ச்சுக்கே வர மாட்டோம். ஆமாம் பரிசுத்தமா அது எங்கே கிடைக்கும் நல்ல சொல்லுங்க. அப்போ அந்த மாதிரி நடக்கிறது, நோ நோ நோ. ஒரு நாள் ஆராதனையில் திருப்தி படாதீங்க. நீங்கள் ஒரு மணி நேரம் ஜபிக்கிற ஆளாக இருந்தால் வாழ்த்துக்கள், ஆனா அந்த ஒரு மணி நேரம் ஜபத்துல திருப்தி படாதீங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு அதிகாரம் படிக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அந்த ரெண்டு அதிகாரத்துல திருப்தி படாதீங்க. இப்ப இருக்கிற பரிசுத்தத்துல திருப்தி படாதீங்க, இப்ப இருக்கிற நீதியில திருப்தி படாதீங்க, இப்ப இருக்கிற உண்மையில திருப்தி படாதீங்க, இப்ப நீங்க கர்த்தருக்கு கொடுக்கறீங்களா அதுல திருப்தி படாதீங்க, ஆண்டவருடைய காரியங்களில திருப்தி படாதீங்க, திருப்தியில இருந்து வெளியே வாருங்கள். தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறான் அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நேரம் போகிறது. ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் தோத்திரம். ஆமாம் நீ தண்ணி குடிச்சுக்க தோத்திரம். ரெண்டாவது பாயிண்ட், தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். முதல்ல திருப்தியிலேருந்து என்ன செய்யணுமா, வெளியே வரணும், தோத்திரம். ஆமாம் அவனை பார்த்து அவன் உள்ள இளையச இளையசன்னானா அவனை வெளில கூப்பிட்டான், வர வானத்தை பாரு அப்படியே பார்க்கான், என்ன தெரியுது, ஒரே நட்சத்திரமா தெரியுது ஆண்டவரே, என்னடான்றார் சோத்திரம், நட்சத்திரத்தையா என்னடா என்றா, நூறு நூத்தி பத்து நூத்தி நாற்பது இருநூறு ஐயோ எண்ணூறு ஐயோ ஆயிரத்தி இருநூறு, என்னால முடியல சாமி, கழுத்தெல்லாம் வலிக்குதுன்னு கீழே குனிறானா, என்ன தெரியுது மண்ணு எண்ணு அல்ல சொல்லுங்க. அப்பா இதுக்கு அதுவே பரவாயில்ல போலே அல்ல சொல்லுங்க, வானத்தை பார்த்து எண்ணுன்றாரு, எண்ணி மண்டை வலிக்குதுன்னு கீழே குனிஞ்சா, இப்ப மண்ணை எண்ணு, முடியல முடியல முடியல, உன் சந்ததியும் இவ்வண்ணமாய் இருக்கும், ஒருவனாலும் ஒரு காலமும் எண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெருக்கத்தை, ஒரு பெருக்கத்தை எக்ஸ்டென்ஷன். ஐ வாண்ட் டு சே எ ப்ராபசி, ஐ வாண்ட் டு சே எ ப்ராபசி. தோத்ரா கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற உங்களுக்கு தரப்போகிற உச்சிதங்களை நன்மைகளை அறுவடைய ஆத்தும பெருக்கத்தை ஒருவராலும் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு, அவங்க கற்பனை சக்திக்குள்ள எட்ட முடியாத அளவுக்கு, கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு, God is going to lift you. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ஹல்லேலூயா. இந்த பாப்பாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு தெரியும், இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு தெரியும், பயன்படுத்துவாரெல்லாம் தெரியும், இந்த ஊழியத்துக்கு இதெல்லாம் செய்வாரெல்லாம் யோசிச்சிருக்கோம், பட் இந்த அளவுக்கெல்லாம் நாங்கள்
ஐயோ அப்படின்னு சொல்ற நாட்கள் வருகிறது. பெங்களூர் சிட்டி அல்ல சொல்லுங்க அப்போ கற்பனை கட்டாத எழுப்புதலை பார்க்க போது இந்த சிட்டிக்காக கத்தர் குறித்திருக்கிறது வருகிறது, தீர்மானிக்கப்பட்டது வருகிறது. சபையே உன் திருப்தியின் நிலையிலிருந்து வெளியே வா. சோத்திரம். ரெண்டாவது இஸ்மவேல் எடுத்துக்கிறோமா, ஆதியாமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் 99 வயதான போது கத்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவலமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் சொல்லுங்க மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். பழைய விடியும்பாரு மிகவும் திரளா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 15வது பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயா, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு குமாரனையும் ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் என்றார். பாருங்க எவ்வளவு ஆண்டவர் ஒரு மனுஷன் கிட்ட எவ்வளவு டீப்பா பேசுறார் பாருங்க. ஒன்னே நம்ம ஐயா யாரு ஆபிரகாம் ஐயா. 17வது வசனத்துல அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, ஆமா 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். 19வது வசனம் அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே ஆதியாகமம் 12:2 வசனத்தில் சொல்லிட்டார், அப்புறம் 12:7 சொல்லிட்டார். தோத்திரம் இப்படி பல முறை உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் சந்ததியை கொடுப்பேன் சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னார். ஆரம்பத்தில் எலியாசர் எலியாசர் எலியாசர்னே இருந்தார், அப்புறம் இடைச்சொருகளா ஆகாரம்மா உள்ள கிராஸ் ஆன உடனே தோத்திரம் இஸ்மவேல் வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இஸ்மவேல் வந்த உடனே எலியாசர் நிப்பாட்டிட்டு, இஸ்மவேல் இஸ்மவேல் இஸ்மவேல் இஸ்மவேல் வயசு எத்தனை ஆகி போச்சு, 99, அம்மாவுக்கு 89, கிட்டத்தட்ட 100 வயசு கிட்ட வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப ஆண்டு விடுற மாதிரி இல்லை, பழையபடி ஆபிரகாம்ட்ட வர்றார். ஆபிரகாமே தோத்திரம், நான் சொன்னது சொன்னதுதான், உனக்கு 99 இருந்தாலும் பரவாயில்ல, கிழவிக்கு 89 இருந்தாலும் பரவாயில்ல தோத்திரம், நான் பிளான் பண்ணது பண்ணதான், உன்னை மிகவும் திரளா என்ன செய்ய போறேன் சொல்ல மாட்டீங்களே பெரிய பண்ண போறேன் தோத்துறான். ஆமா உன் மனைவி நீ சாராயின்னு கூப்பிடாது சாராள்னு கூப்பிடு, ஏன்னா அவளுக்கு ஜாதிகளுக்கு தாய், அவளிடத்திலிருந்து ராஜாக்கள் என்ன செய்வாங்க தோன்றுவார்கள், ஆமா கண்டிப்பா ஒரு குமாரனை நான் தருவேன். இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாரு, நம்மள மாதிரியே இருக்காரு ஆபிரகாம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா தோத்திரம், எப்ப பார்த்தாலும் இதே உங்களுக்கு வேலையா போச்சு தோத்திரம், வர்ற நேரமெல்லாம் அதை செய்வேன் இதை செய்வேன் இப்படி ஆக்கா அப்படி ஆக்கா அப்படி ஆக்கு இப்படி ஆக்கு. 100 வயது கிழவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தோத்திரம், 90 வயசு கிழவிக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படின்றான், பிள்ளை பிறக்குமோவா ஏண்டா தோத்திரம், நான் யார் பேசிக்கிட்டு இருக்கிறேன் யாருக்கிட்ட நீ பேசுறன்னே தெரியாம நிறைய டைம் நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம். அல்லேலூயாவா. அன்ஃபிட்ன்றான், அது வாய்ப்பே இல்லை, நான் அன்ஃபிட்டு 100 வயசு அவளுக்கு, இப்போ இப்போ இப்போ இப்போ இப்போ 90 வயசு ஆபிரகா உனக்கு ஒன்று சொல்லவா, இப்போத்தான் நீ அன்ஃபிட்னு உனக்கு தெரியுதா, இல்லை கேட்க உனக்கு 100 உன் மனைவிக்கு 90ன்னு ஒன்று உனக்கு இப்போ தான் அன்ஃபிட்டுன்னு தெரியுதா, ஒன்று உனக்கு சொல்லவா, நான் உன்னை செலக்ட் பண்ணும் போதே நீ அன்ஃபிட்டு தான், நீ அன்ஃபிட்டுன்னு தெரிஞ்சு தான் உன்னை செலக்டே பண்ண, ஏதாவது புரியுதுங்களா உங்களுக்கு, ஆமேனுங்களா. 75 வயசுல உன்னை கூப்பிட்டனே, அப்ப என்ன 7 புள்ளைய இடுப்புலயே வச்சிருந்தா உன் மனைவி, டே ஸ்டாலி கண்ட்ரோல் பண்ற அல்ல சொல்லுங்க அப்போ. சும்மா சில ஆளுங்க அப்படித்தான், கத்தர் 1000 பேசட்டும், ஆமா இவங்க ஒரு பிளான் பண்ணிடுறது தீர்மானம் நான் பண்ணிட்டேன், இஸ்மவேல் தான், நீர் ஈசாக்குங்களாம் நீர் அதை சொல்லலாம் நீர் இதை சொல்லலாம், நான் தீர்மானம் பண்ணிட்டேன் இஸ்மவேல் தான், அவன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அல்ல சொல்லுங்க அப்போ. நீர் சொல்றதெல்லாம் நான் கேட்குற மாதிரி இல்லை, நீர் சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிற மாதிரி இல்லை, நம்மள மாதிரியே அல்லையா சொல்லுங்க அப்பா. தீர்மானத்தோடே இருக்கிறது, என்ன தீர்மானம்னு கேட்குறீங்களா, ஒரு பிரசங்கத்துக்கும் நான் கீழ்படிய மாட்டேன். அல்லேலூயா. என்ன பேச மாட்டே ஜெபமா, நானா பண்ண மாட்டேன், பைபிளா நானா படிக்க மாட்டேன், சர்ச்சுக்கா நானா வரமாட்டேன்,
அப்படியே வந்தாலும் சரியான நேரத்துக்கா சுத்தமாக முடியாது. பாட்டு நேரத்தில் பாட்டு பாடமாட்டேன், கையை தட்ட மாட்டேன், காணிக்க போட மாட்டேன், தசமாகம் கொடுக்க மாட்டேன், லவ்வை நிறுத்த மாட்டேன். அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்போ இன்னும் பேச மாட்டேயே, நான் ஏதாவது தப்பா தவிர சொல்றேனா? அல்லேலூயாவா? ஆயிரம் பிரசங்கம் கேட்டாலும் நான் நானாகவே இருப்பேன். நல்ல சொல்லுங்க. அப்பா ஒரு பிரசங்கத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஞானஸ்தானமா ஏற்கனவே 7 வருஷம் ஆயிப்போச்சு, எடுக்கல. இனிமே எடுத்துருவேன் நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. மன்னிக்கிறது யாரு? அந்த பொம்பளையவா, மாமியாலையா, மருமகளையா? மன்னிக்கவே மாட்டேன். அல்லேலூயாவா? ஆமேனா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்மானத்தை வெளியேற்று. அல்ல சொல்லுங்க. அப்பா இந்த இஸ்ம வேலை கிளப்பு. அல்ல சொல்லுங்க. அப்பா என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இஸ்ம வேலை வச்சுக்கினே இருந்தீங்கன்னா ஈசாக்கு இடைஞ்சலு. அல்லேலூயா. தீர்மானம் பண்ணிட்டேன் இஸ்ம வேலை தான் சொல்றீங்கள, அந்த தீர்மானத்தை என்ன செய்ய, என்ன செய்ய, வெளியேற்று. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல தீர்மானமா இருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? சில போய் பேசுவாங்க, அதை நிறுத்தவே மாட்டாங்க. நான் போய் பேசிக்கொண்டு தான் இருப்பேன், நான் பொறாமை பட்டு கொண்டு தான் இருப்பேன், நான் பெருமையோடு தான் இருப்பேன். நான் உங்க விஷயம் உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு வரமாட்டேங்க. இல்லை சொல்லுங்க. அப்பா சில தீர்மானம், புருஷன் சொல்றத கேட்க மாட்டேன், பாச சொல்றத கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். இப்போ சொத்துறா உங்க உள்ளத்துக்குள்ள ஆவியான பேசுவார், கரெக்டா சொல்றான் பாரு, கரெக்டா சொல்றான் பாரு. சொத்துற நீ சில விஷயத்துல தீர்மானமா இருக்கிறவாரு, 7 வருஷமா வந்து இன்னும் கீழ்ப்படிய மாட்டுறவாரு. ஆமேன். சில ஆளு ஞானசானம் எடுக்கிறதே கிடையாது, அதுல ஒரு தீர்மானம். கேட்டா சிலுவை கள்ளன் என்ன ஞானசானம் எடுத்தானா? அவனை பார்த்து ஆண்டோடு சொல்லவில்லையா, இன்னைக்கு என்னோடு கூட நீ எங்க இருப்பாய்? பரதேசில் இருப்பாய். வித்தவுட் டேக்கிங் பேப்டிசம் ஹி என்டர்ட் இன் டு த கிங்டம் ஆஃப் காட். நல்ல இல்லையா சொல்லுங்க. அப்பா அவன் பேப்டிசமே எடுக்காம பரலவம் போனானே, அப்புறம் என்னையே ஞானசானம் எடுங்க, ஞானசானம் எடு, ஞானசானம் எடுன்னு உயிரை வாங்குறீங்க. நான் தீர்மானத்தோடு இருக்கிறேன், உங்களுக்கு ஒன்று சொல்லவா, அவன் ஞானசானம் எடுக்காமல் பரலோகம் போனான் தான், அப்போ ஞானசானம் எடுக்காமல் பரலோகம் போகலான் தான். தெர் இஸ் அ வே, ஒரு வழி இருக்குது. ஏன்னா அதனால தான் அவன் போனான். நாமளும் ஞானசானம் எடுக்காமல் பரலோகம் போகலாம். சே, நல்ல பாஸ்டராக இருக்கிறார் மாதிரி தானே தோணுது. ஒரே ஒரு நிபந்தனை, உங்களையும் சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயாவா. அவன் ஞானசானம் எடுக்கல, அவன் என்ன செஞ்சாங்க, சிலுவையில் இருந்தாங்க, அதனால அவனுக்கு ஞானசானம் எடுக்க முடியல, அவன் அப்படியே எடுத்துக்கிட்டார். எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை, யாரையாயிலும் ஒருத்தர் சிலுவையில் அறிஞ்சு பார்க்கணும்னு. வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க, நாளைக்கு சாயங்காலம் கூட்டத்துக்கு முன்னால் ஒரு ஏற்பாடு பண்ணலாம். தோத்துறோம், தீர்மானத்தோடையே இருக்கிறது. சில ஆளுக பிரசங்கத்தில் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன், ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். முகத்தை அது என்னன்னே புரியல. அல்லே சொல்லுங்க. அப்பா ஏங்க கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கப்படாதா? பிரசங்க யாரும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது தீர்மானம் போட்டு நல்லா எடுங்க. அல்லேலூயா. தீர்மானத்தை வெளியேற்று. அல்லேலூயாவா. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதில் தொத்துறோம் தீர்மானமாக இருக்கிறீங்க. பல முறை பிரசங்கம் கேட்டும் ஆமாம், இந்த கோலியாத்து ஆவி சொல்லவா, கோலியாத்து நம்ம என்ன செய்கிறோம், கோலியாத்தின் ஆவியை உன்னை இயேசு நாமத்தில் அழிக்கிறோம். உன் முன்னா இயேசு நாமத்தினால், இயேசு நாமத்தினால் கோலியாத்தின் மேலே உங்களுடைய அக்னி இறங்கட்டுமானது, கோலியாத்தின் தேசத்தில் செயல்படுகிற கோலியாத்தின் வல்லமைகள் நொறுங்கி போவதாக, அப்படிலாம் ஜெபம் பண்ணுறோம்ல. ஆனால் கோலியாத்து எங்கே இருக்கிறான்னு சொல்லவா? இப்போ கோலியாத்து ஸ்பிரிட் எப்படின்னு கவனிப்போம். அவன் டெய்லி வந்து நிற்பான் யுத்த காலத்தில், வந்து நின்று என்ன சொல்லுவான், தோத்ரா ஆமாம், ஏ யாருங்க ராஜா, யார் சவுலா, வர சொல்லுங்கள், யோனத்தான் ராஜகுமாரனா, அனுப்புங்கள், அப்னேர் படைத்தலைவரா, வரட்டும், யுத்த வீரர்களில் எவனை வேண்டுமானாலும் அனுப்புங்கள், என்னை மேற்கொள்ள முடியுமா பார்ப்போம். இதான் கோலியாத். அல்ல சொல்லுங்க. அப்பா இப்ப நாம சர்ச்சைக்கு வந்துடுறோமா பாஸ்டர்? இந்த வாரம் உங்க பிரசங்கமா பண்ணுங்க பாஸ்டர், இந்த வாரம் அந்த பாஸ்டரா பண்ணட்டும் பாஸ்டர், இன்னைக்கு மாயவரத்திலிருந்து ஒருத்தரா வரட்டும் பாஸ்டர், திங்களும் செவ்வாயும் தூத்துக்குடிக்காரரா வரட்டும் பாஸ்டர், எத்தனை பேர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் என்ன மாத்த வாய்ப்பு. இப்ப கோலியாத் எங்க இருக்கான், எங்க இருக்கான், யார போடணும்? அல்ல இல்ல சொல்லுங்க. அப்பா ஹலோ, தீர்மான
சித்தமா இருக்கிறோம்ல சில விஷயத்துக்கு, பரிசுத்தத்துக்கு திரும்பவே மாட்டேன், உபவாசம் பண்ணவே மாட்டேன், ஜெபத்துக்கு வரவே மாட்டேன், தோத்திரம் அப்படின்னு ஏதோ ஒன்றுக்கு நீங்க தீர்மானமா இருக்கிறீங்கல்ல. அல்லேலூயா. நீங்க எதுல தீர்மானமா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா உங்க நீங்க செய்யறது உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்க. சில ஆளுங்க சொல்றது, நான் என்ன பேசுறேன், நான் என்ன பண்றேன், நான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. அப்படின்னா கீழ்பாக்கத்துலதான் இருக்கணும். அல்ல இல்ல சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழ்பாக்கத்துல சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் என்ன செய்யறோம் என்ன வைக்கிறோம்னு என்ன செய்யாதே தெரியாது. நீங்கள் என்ன அதுவா இல்லை இல்ல அல்ல இல்ல சொல்லுங்க. அப்பா இப்ப நம்ம செய்யறது நமக்கு தெரியும்ல. இப்ப ஆண்டவர் பேசுறாருல, உணர்த்துறாருல, ஒருவேளை எதிர் வீட்டு ஜன்னலா கூட இருக்கலாம். அல்ல சொல்லுங்க. அப்பா தீர்மானமா அந்த ஜன்னலையே பாத்துக்கிட்டு இருக்கிறது. என்னடா அந்த மனுஷன் எல்லாத்தையும் சொல்றாரு, அடுத்து ஏமாற்றையும் சொல்லுவார் போலன்னு சிலர் யோசிக்கிறீங்கல்ல. அதுவும் தான் சிலர் யோசிக்கிறாங்க. என் விஷயம் மட்டும் சொல்லவே இல்லை. அதுவும் தான் அல்ல சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார் அல்லவா? அந்த தீர்மானங்களை இன்றைக்கு என்ன செய்யுங்கள், வெளியேற்று. தேவன் விரும்பாத மாம்ச தீர்மானங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த இஸ்மவேலை குறித்து பார்த்தா கலாத்தியர்ல தோத்திர 4:29 வசனத்துல படிக்கும் போது பவுல் சொல்றாரு, அவன் ஆவியின்படி பிறந்தவன் இல்லை, அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். தோத்திர யார் ஆவியின்படி பிறந்தவன்? ஈசாக்கு. ஆனா இஸ்மவேல் யாரு? மாம்சத்தின்படி பிறந்தவன். அப்போ மாம்சத்தின்படி நாம பிறப்பிக்கிற சுபாவங்கள், பொறாம, எரிச்சல், கசப்பு, விரோதம், இச்ச, பெருமை, சொத்திரம், பொய் சொல்றது, தேவன் விரும்பாத அசுத்தங்கள், இவைகளைத்தான் ஆண்டவர் நமக்குள்ளிருந்து வெளியேற்ற சொல்லுகிறார். அப்படி வெளியேற்றினால் தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறா. எதை நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றணுமோ, எதை நம்ம உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தணுமோ, எதை நம்முடைய சிந்தனையிலிருந்து தூக்கி எறியணுமோ, எதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தணும் இப்ப ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, அது ஒரு இடமோ, அது ஒரு நபரோ, அது ஒரு சுபாவமோ, அது ஒரு பார்வையோ, அது ஒரு இச்சையோ, அது எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற அதை உங்களுக்குள்ளிருந்து வெளியேற்றுங்கள். தேவாலயமாகிய உங்கள் சரீரத்திலிருந்து அதை வெளியேற்றுங்கள், உங்கள் சிந்தனையிலிருந்து வெளியேற்றுங்கள், உங்கள் பார்வையிலிருந்து வெளியேற்றுங்கள். தீர்மானிக்கப்பட்டது வருகிறது. கடைசி விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தோத்திரம் கடைசியா சொன்னேன், திகைப்பின்றி செயல்படுங்கள். அல்ல சொல்லுங்க. அப்போ முதல்ல சொன்னேன், தோத்திரம் திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். ரெண்டாவது சொன்னேன், தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றார், திகைப்பின்றி என்ன செய்யணும், செயல். சாராளமா மூணாவது பாயிண்ட், சாராளமா வச்சுதான் சொல்லுவேன்னு சொன்னேன். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமும் சாராளும் தான் தேவனுடைய திட்டம். அதை நம்ம ஆதியாகமம் 12 பார்க்குறோம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்ன உடனே 4 வசனத்தில் சாராளம்மா ஆபிரகாமோடு சேர்ந்து புறப்பட்டு என்ன செய்தாள், போனாள். அவள் தான் மனைவி. ஆண்டவர் இப்போ கூட நம்ம வாசித்த அந்த 17 சொல்கிறார், உன் மனைவி சாராள், அவளாலே நான் உனக்கு ஒரு புத்திர சந்தானம் என்ன செய்வேன், அருளுவேன். அவள் தான், அவன் மூலம்தான் உனக்கு என்னது சந்ததி, ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் ஆபிரகாம் வேலையை பாருங்க, இவர் கிளம்பி 12 புறப்பட்டு வர்றாரா, 12:10 அதுலேருந்து படிச்சிங்கன்னா எகிப்துக்கு போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்க? எகிப்துக்கு. அங்கே பார்வோன் இருப்பார், கூட வாங்க புரியும், பார்வோன் இருப்பார். உடனே ஆபிரகாமுக்கு பயம், ஆச்சாடி தோத்திரம் சாராளு நீ ரொம்ப பார்வைக்கு அழகான பொம்பளை, ஐயோ தோத்திரம் பார்வோன் கண்ணில் சிக்கின, என்னை கொண்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான் தோத்திரம். ஆமாம், அதனால் ஒன்று செய்ய, என்ன செய்ய, என்னை வந்து உன் சகோதரன்னு சொல்லிட்டேனா என்னை விட்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான், என்ன புருஷன்னு சொல்லிட்டேனா என்ன கொன்னுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான். எப்படினாலும் உன்னை தூக்கிட்டு போறது தூக்கிட்டு போறதா, ஆனா என்ன காப்பாத்தணும்னா என்ன பிரதர்னு சொல்லு, ஹஸ்பண்ட்னு நெஞ்சிராத, சொல்லிராத. சாராளம்மாவும் பயங்கரமான கிளவி அல்ல சொல்லுங்க. அப்போ புருஷனை அவ்வளவு நேசிச்சிருக்கா தோத்திர. இப்ப நம்ம ஊர் சாராளம்மான என்ன சொல்லியிருப்பா,
நீலாம் ஒரு ஆம்பளையா, உனக்கெல்லாம் ஒரு மீசை தோத்துற, இவனை சகோதரன் சொல்லணுமா, உயிரோட விட்டுட்டு என்ன தூக்கிட்டு போயிருவான. ஆமா, என்ன தூக்கிட்டு போறது தூக்கிட்டு போறதானே, அதுக்கு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நீ என் புருஷன்னு சொல்றேன், அவன் உன்னை போட்டு தள்ளட்டும், அதுக்கு போற தூக்கிட்டு போட்டு. ஆனா சாராளமா அப்படி சொல்லல, அல்ல சொல்லுங்க, ஏன் ஆபிரகாம் அப்படி பண்றாருன்னா, பார்வோனுக்கு இவருக்கு என்னதே பயம். அல்ல சொல்லுங்க, அப்போ திகைப்பின்றி செயல்படுங்கள். அல்ல சொல்லுங்க, அப்போ பயம், திகைப்பு, பார்வோனை பார்த்த உடனே பயம். அதனாலதான் இங்க பிளேட்டை மாத்துறாரு தோத்திரம். சாராள தன்னுடைய சுயநலனுக்காக பயன்படுத்த விரும்புறார். ஆமென். இதே மாதிரி ஆதியாம 20 ரெண்டாம் வசனம் படிச்சீங்கன்னா, அங்க கேராரூரின் ராஜா, அவன் பேரு அபிமெலேக்கு, அவன் ஒரு பெலிஸ்திய ராஜா, அங்க போயிருவாங்க. அங்க போனோடனே இதே மாதிரி ஆபிரகாம் சொல்லுவார், அங்க காப்பாத்தின பார்வோன்ட காப்பாத்தின, அதே மாதிரி அபிமெலேக்கிட்ட என்ன செய்ய காப்பாத்து தோத்துறோம். ஆபிரகாம் வேலையே நல்லா கவனிக்கணும் தோத்துறோம். பார்வோனை பார்த்தா பயம், அபிமெலேக்க பார்த்தா பயம். ஆனா ஆண்டவர் இவதாண்டா உனக்கு தோத்துறோம், இவளை பாடுறா, அவளை பார்த்தா ஈசாக்கு வந்துருவாண்டா. அல்ல சொல்லுங்க, அப்பா அப்படின்னா சாராளமா பாக்குறதே இல்ல, முடிஞ்சா பார்வோனை பாக்குறது, இல்லட்டா அபிமெலேக்க பாக்குறது. ஆமே. இன்னொரு கோணத்துல பார்த்தா ஆகார பாக்குறது, யார பாக்குறது, ஆபிரகாம் வேலை யாரு, ஆகார பாக்குறது, அது அந்த அம்மா கிழவி யாரு, சாராளமா தான் அப்படின்னா பாருங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமீன் சொல்லுங்க, அப்பா ஆகார பாக்குறது. இன்னொரு வசனம், 25 ஆதியாகமம் 25 முதல் வசனம் படிச்சீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கேத்தூராள் என்னும் இன்னொரு மனைவி இருந்தாள். ஆத்தாடி அல்லையிலே சொல்லுங்க, அப்பா இந்த கேத்தூராள் அம்மா எங்க இருந்தான்னே தெரியல. அல்லையிலே சொல்லுங்க, அப்பா திடீர்னு 25 புசுக்குன்னு உள்ள வர்றா தோத்திரம். ஆமா, அவளுக்கு ஆறு உள்ள. அல்லையிலே சொல்லுங்க, அப்ப என்ன சொல்ல விரும்புறேன், நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் பார்வோனை பாப்பாரு, அபிமலைக்க பாப்பாரு, இல்லனா ஆகார பாப்பாரு, கேத்துராளை பார்ப்பார். சாராளை மட்டும் என்ன செய்ய மாட்டாரு, பார்க்க மாட்டார். அல்ல சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கும் தீர்மானிக்கப்பட்டது வருகிறதுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயாவா. நம்மளை பயமுறுத்துகிற சில பார்வோன்கள், சில அபிமெலேக்குகள் தேசத்துல இருக்கிறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, நம்மளை பயமுறுத்துற பார்வோன்கள் இருக்கிறாங்களா இல்லையா, என்ன சத்தமே காண ஆத்தாடி தோத்திர. ஆமா, அபிமெலேக்குகள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்வையில என்ன, ஐயோ பயமுறுத்துறாங்களே மேலிருந்து. அலையிலே சொல்லுங்க, அப்போ பயமுறுத்துறாங்களே, பயமுத்துற பார்வோன் பார்வோன் பார்வோன் பார்வோன், அபிமெலேக் அபிமெலேக், ஐயோ அபிமெலேக், ஐயோ பார்வோன் தோத்துறோம், ரெண்டு பேரு. அலையிலே சொல்லுங்க, அப்போ ரெண்டு பேரு. ஆமேன் சொல்லுங்க, அப்போ ஆமேனா. பயமுறுத்துறாங்களே தம்பிமார் விஷயம் தெரிஞ்சு சிரிக்கிறாங்க. அல்லையே சொல்லுங்க, அப்பா பயமுறுத்துறாங்களே, நான் வந்து பார்வோனையும் அபிமலைக்குன்னு சொல்கிறேன். அல்லையே சொல்லுங்க, அப்பா ஐயோ இந்த ரெண்டு பேரும் படாத பாடுபடுத்துறாங்களே, படாத பாடுபடுத்துறாங்களே அப்படின்னு அந்த பார்வோனையும் அபிமலைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்குது. இது வந்து பாதகமான விஷயம். இன்னொன்று ஆகாரு அல்லனா கேத்துராள், இவங்க ரெண்டு பேர் யாரு, சாராளை பார்க்கக்கூடாதபடி, சாராள் மூலமா ஈசாக்கு வரக்கூடாதபடி, தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதபடி நம்மளை டைவர்ட் பண்ற. அல்ல சொல்லுங்க, அப்பா வேறு கோணத்துல நம்மளை இழுக்கிற, நம்மளை கவர்ந்து இழுக்கிற, கவர்ச்சித்து இழுக்கிற சில சில சில நபர்கள். அல்ல சொல்லுங்க, அப்பா உங்களுக்கு அது யாருன்னு தெரியும். அல்ல சொல்லுங்க, அப்பா அது சிக்குது. அல்ல சொல்லுங்க, அப்பா ஆமாம், சில ஆகாரையே பார்த்துட்டு இருக்கிறது, சிலர் கேத்துராலையே பார்த்துட்டு இருக்கிறது, சிலர் அந்த சோ அண்ட் சோவே பார்த்துட்டு இருக்கிறது. அவன் வருவானா, அல்ல சொல்லுங்க, அப்பா அவள் வருவாளா, ஹல்லேலூயா. பச்சைக்கல்ல செங்கிச்சான், மஞ்சக்கல்ல செங்கிச்சான். அல்ல சொல்லுங்க, எதிர்வெட்டி ஜன்னல், ஹல்லேலூயா. அந்த பிரதர், இந்த பிரதர் தோத்திரம், அவங்க அது தோத்திரம், ஆமேன் ஹல்லேலூயா. அவருக்கு 100 கல்யாணம் கூட இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல. அல்ல சொல்லுங்க, அப்பா அப்படின்னு நான் எதையுமே ஓப்பன் ஹார்ட்டாக பேசி பழகிறவன். அல்ல சொல்லுங்க, அப்பா திடீர்னு முறைக்க கூடாது, முறைச்சிங்கன்னா பாயிண்ட் உங்களுக்குன்னு ஆயிரும். அல்லேலூயா. எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் சீக்கிரம் முடிக்க மாட்டேன். அல்லேல சொல்லுங்க, அப்பா தோத்துறா. ஏப்பா ஆபிரகாம் சாராளை பாடுறானா, நீ என்ன ஆகார பார்த்துக்கிட்டு இருக்க, அல்லேலூயா, நீ என்ன கேத்தூராளை பார்த்துக்கிட்டு இருக்க. அல்லே சொல்லுங்க, அப்போ ஆவிக்குரிய விஷயங்களை பார்ப்போம். ஆமீன் சொல்லுங்க. தேவன் நமக்கு கொடுத்த சபையை பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ
சபையோட நான் இணைஞ்சா அல்லே சொல்லுங்க. அப்போ சபையில் இருக்கிற தரிசனத்தோட, சபையில் இருக்கிற திட்டத்தோட, சபையில் இருக்கிற தேவனுடைய காரியங்களோட நான் இணைஞ்சா என் மூலமா எழுப்புதல் என்கிற ஈசாக்கு, அறுவடை என்கிற ஈசாக்கு, அற்புதம் என்கிற ஈசாக்கு, ஆசீர்வாதம் என்கிற ஈசாக்கு வந்துகிட்டே இருப்போம். நான் அதை விட்டுட்டு பிரச்சனை கொடுக்குற பார்வோனையும் பிரச்சனை கொடுக்குற அபிமேலைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன். தோத்துறோம், ஐயோ அவன் மூலம் பிரச்சனை, இவன் மூலம் பிரச்சனை, எலும்புச்சம்பளம் தோத்துறோம், என் வீட்டு வாசல்ல எவ்வளோ வச்சான்னு தெரில, மஞ்சள் கலரில் வச்சிருக்கா, அப்புறம் என்ன வெள்ளை கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கு, உன்னை யாரும் எலும்புச்சம்பளத்தை பார்க்க சொல்றா அல்ல சொல்லுங்க. அப்பா சில ஆளுங்க எலும்புச்சம்பளத்தை ரொம்ப பெருசுபடுத்திடுது, எலும்புச்சம்பளம் வச்சிட்டாளே வச்சிட்டாளே, ஐயோயோ அறுத்து போட்டு சூசக்குடி. யாக்கோபு குரோதமான, இஸ்ரவேல் குரோதமான, நிறைய டைம் அவ இப்படி பேசுறா, இவ இப்படி பேசுறா, அவங்க இப்படி பண்றா, இவங்க இப்படி பண்றா, அவன் பாரு கல்யாணம் பண்ணிட்டா, இவன் பாரு கார் வாங்கிட்டான், அவளை பாருதா புருஷன் கூட போறா, அப்புறம் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் கூட போக முடியும், தோத்துறோம். எதையாயிலும் எப்ப பாரு, அவளை பாரு, இவளை பாரு, அந்த சபையை பாரு, இந்த சபையை பாரு, அந்த ஊழியக்காரரை பாரு, இந்த ஊழியக்காரரை பாரு, நீ ஏன் அபிமேலேக்கையும் பார்வோனையும், நீ ஏன் ஆகாரையும் அதை கேத்துராளையும் பாக்குற கிழவா, அதாவது ஆபிரகாம சொல்றேன் அல்லே சொல்லுங்க. அப்பா கிழவா கிழவிய பாரு அல்லே சொல்லுங்க. அப்பா சாராள மட்டும் பாரு அல்லேலூயாவா. இல்ல நான் 25 வருஷம் ஆயிருச்சு, அதாவது வாக்குத்தத்தை வந்து ஆபிரகாமுக்கு எத்தனை வயசா, எத்தனை வருஷம், 25 வருஷம், நான் சர்ச்சுக்குள்ள வந்து 25 வருஷமாச்சு. நீ 25 வருஷமா சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஆளா இருந்தாலும் உனக்கான சாராள் என்கிற சபையை மட்டுமே பாரு அல்லேலூயா. இல்ல நான் ஆரம்பத்துல சாராள பார்த்து வந்தான், இப்பதான் ஆகார பாக்குறேன், கோதோளை நடிச்சு கொண்டு விடுவேன் அல்ல சொல்லுங்க. அப்போ சாகர வரைக்கும் நீ யாரை தான் பாக்கணும், நான் சொல்ற எத்தனை பேர் புரியுது தெரியலையே. சிலர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல சாராள நல்லா பார்ப்பாங்க, சபையை நல்லா பார்ப்பாங்க, ஆராதனை தான், ஊழியம் தான், சபை தான், ஆலயம் தான், தோத்திரம் ஜபம் தான், தரிசனம் தான், சபையோட ரொம்ப மிங்கிளா இருப்பாங்க. அப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆனா வர வர வர வர வர வர மாமியா தோத்துறோம் அல்ல சொல்லுங்கப்பா, அப்படி மாறி தோத்துறோம் சிலர். அதுக்கப்புறம் சாராளை விட்டுறது, தோத்துறோம் சாராளுங்கிறது சபை, சபையை விட்டுறது, எங்கேயாவது ஆகார பார்க்கலாமா, எங்கேயாவது கேத்துராளை பார்க்கலாமா அல்ல சொல்லுங்கப்பா. அப்படின்னு அவங்கள பார்க்க, இவங்களை பார்க்க, அங்க வாக்க, இங்க வாக்க, அதம் அபம் அலையா. மீண்டும் நீ சாராளுக்கு நேராக திரும்பு, உன் சாராள் சபை அல்ல சொல்லுங்கப்பா, உன் சபைக்கு நேராக நீ என்ன செய்ய திரும்பு. ரூட் மாறி ராங் ரூட்ல அங்க எங்க போயிருந்தீங்கன்னா ஆமென் ஹல்லேலூயா. மீண்டும் உங்களுக்காகவே தேவன் முன்குறித்து தந்த ஊழியரை, சபைய, ஆலயத்தை, சபையின் தரிசனத்தை பார்த்து அதுக்கு நேரா நீங்க திரும்புங்க, திகைப்பின்றி செயல்படுங்கள். ஹல்லேலூயா. பயமின்றி, பார்வோனுக்கு பயந்தது போதும், அபிமேலேக்கு பயந்தது போதும், சாராளோட சேர்ந்து செயல்படுங்கள். தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறான், எழுமி நிற்போமா, செபிப்போம். தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது, திருப்தியிலிருந்து வெளியே வா, தீர்மானங்களை வெளியேற்று, திகைப்பின்றி செயல்படு. ஆபிரகாமே, நான் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர், டோன்ட் கிவ் அப் யுவர் சாரா. உன் சாராளை நீ விட்டுறாத, உன் தரிசனத்தை நீ விட்டுறாத, உன் அழைப்பை நீ விட்டுறாத, உன் சபையை நீ விட்டுறாத, உனக்கான ஸ்தானத்தை நீ விட்டுறாத, உனக்கான பொறுப்பை நீ விட்டுறாத, உனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நீ விட்டுறாத. கேத்துராளை பார்த்து, ஆகார பார்த்து, பார்வோனை பார்த்து, அபிமேலேக்க பார்த்து, சாராளை விட்டுறாத, சபையை விட்டுறாதீங்க, ஓ தரிசனத்தை விட்டுறாதீங்க, அழைப்பை விட்டுறாதீங்க, வாக்குத்தத்தத்தை விட்டுறாதீங்க. என் ஜெப வாழ்க்கை போதாது, நான் இன்னும் ஜெபிக்க விரும்புறேன், நான் இன்னும் அவரை நெருங்க விரும்புறேன், இன்னும் நான் விசுவாசத்துல வளர விரும்புறேன்.

0: God, only what did we pray? உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர்.
1: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே, உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா.

அவியனவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை

நேரம் அவர் அப்படியே ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். உமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கண்களுக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை, எங்கள் சிந்தைக்கு அநேக காரியங்கள் எட்டவில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாவற்றையும் புரிந்தவர். மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை. We worship you, Jesus.

எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே உம்முடைய செயலில் குறைவே இல்லை, உம்முடைய செயலில் குறைவே இல்லை. நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். அவைகள் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். உம்முடைய செயலில் ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை அப்பா, குறைவு வந்ததே இல்லை.

எங்களை சரியான பாதைகளில் எங்களை நடத்துகிறவர், எங்களை சரியான வழிகளில் நடத்துகிறவர். உம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் இல்லை, உம்முடைய பாதைகளில் ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, வழி நடத்துவதாக. We just want to worship you, Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹலலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலூயா.

எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்லை ஆண்டவரே. இனங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், இனங்களை வழி நடத்துகிற தேவன், இனங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு காட்டின வழியிலே அவர்கள் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சரியான பாதையில் ஆண்டு நடத்தினார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர்கள் ஏதோ அந்த பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுல, அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டினார். நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு சரியான வழி நடத்தினார். ஆண்டவர் நம்ம பாதி வழியில் கொண்டு வந்துட்டு இல்லை, அவர் வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளை நடத்திட்டு விடுறவர் அல்ல. நாம் திரும்பி சென்று நாம் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் வழி தெரியாமல் எந்த பாதையிலே செல்வதென்று தெரியாமல் கலங்கி போய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும், நீர் எங்களுக்கு பாதை காட்டும் என்ற ஒரு வேளை ஆண்டவரிடத்திலே நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே, Lord, it's only you that can show us the way. ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.

நீர் ஒருவரே எங்கள் பாதிக்கிறீர். எங்கள் நடைகளுக்கு நீர் ஒருவரே வெளிச்சம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதை காட்டும் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதி தரலும் ஆண்டவரே. அவர் பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உருவாக்குகிறவர் நம் தேவன். வழி இல்லாத இடங்களில் வழிகளை செய்கிறவர். He makes a way where there is no way. Today maybe you might be just stuck in a corner, stuck in crossroads. You have no way to go. எந்த பக்கமும் செல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இங்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் வழிகளை இன்றைக்கு உருவாக்க உண்மை உள்ளவர். His ways are not our ways. His thoughts are not our thoughts. He still has the power to make the ways. Just believe with me.

எனக்காய் அவர் பாதைகளை காட்டுவார், பாதைகளை உருவாக்குகிறவர் பாதை காட்டுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You make a way where there's no way. You make a way where there's no possibility of a way. இவன் ஆந்திரத்தில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 15:13 இன்றைக்கு வாசித்து அதை தியானிப்போமாக. பரிசுத்த ஆவியின் பன்னெண்டாவது வசனம் மேலும் ஈசாவின் வேரும் புறஜாதியரை ஆளும்படிக்கு எழும்புகிறவரும் ஆகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசையா சொல்லியிருக்கிறான். இப்போ இந்த ஏசையா சொல்லியிருக்கிறான் என்று ஒரு காரியத்தை இங்கே பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஏசையா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈசாவின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவரும் ஆகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசையா சொல்லியிருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஏசையா தீர்க்கதரிசி என்பவன் சுமார் 500-600 முன்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றின கூறின தீர்க்க தரிசனம்தான் இந்த காரியம். இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், ஏசையா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 11:10 இப்படியாக சொல்கிறது. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாவின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவர்களுடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். அன்பாலே இங்கே அதே ஏசியா அந்த 11 அழகாக சொல்கிறாரு, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் வருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் வருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் வருளும் ஆவியையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இதெல்லாம் யாரை குறித்து சொல்கிறார் இந்த தீர்க்கதரிசி என்றால், இயேசு கிறிஸ்துவை வருகையை குறித்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும், அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல் தமது காது கேட்டபடி நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார், நீதி அவருக்கு அரை கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கச்சியமாக இருக்கும். பாருங்கள் அன்பாவில்லை, அப்படியே சொல்லிட்டு தான் இந்த 10 அவர் சொல்கிறார். 9 பாருங்கன்னா, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வதுமில்லை கேடு செய்வாருமில்லை சமுத்திர ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும். அக்காலத்திலே அந்த அறிவை நிறைந்திருக்கிற அந்த அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாவின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாய் இருக்கும் என்று எழுதியிருக்கு. அதை தான் இங்கே பவுல் வந்து நோட் பண்ணுறார். என்ன சொல் பண்ணுறாரு, ஈசாவின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவரும் ஆகிய ஒருவர் தோன்றுவார். அந்தவர் அழகாக சொல்கிறார், ஒருவர் தோன்றுவார். அன்பாலே இதுதான் இன்றைக்கி நம்முடைய இந்து மதத்தினுடைய ரிக்வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தினுடைய பாவங்களை போக்குவதற்கு ஒரு பிரஜாபதி தோன்றுவார் என்று. பாருங்க இங்கே அதே போல ஈசாவின் அடிமரத்திலிருந்து என்னது ஒரு வேறு தோன்றும் அப்படின்றார். அந்த புறஜாதியாரை ஆளும்படியாக அவர் இருப்பார் என்று. இன்றைக்கு புறஜாதிகளை ஆளும்படியாகவும் யூதர்களை ஆளும்படியாகவும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே தோன்றினார் என்று பார்க்கிறோம். அன்பாலே அவரிடத்தில் புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார்கள். இன்றைக்கு எந்தெந்த யாரெல்லாம் புறஜாதியாக இருக்கிற நாம் ஆண்டவர் மேல்

நம்பிக்கை வைக்கிறோமோ நிச்சயமாக நம்முடைய ஆத்துமா பிழைக்கும். அமேன். இன்னைக்கு பாருங்க, அதுதான் இங்க பவுல் வந்து அந்த நம்பிக்கையை குறித்து கொஞ்சம் மிகவும் ஸ்ட்ராங்கா சொல்றார். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணுமா பாருங்க, 13வது வசனத்துல சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்ம வைக்கிற நம்பிக்கை பழுகி பெருகணும். சும்மா கொஞ்சம் மட்டும் நம்பிக்கை வச்சா போதாது, அந்த நம்பிக்கை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளரணும். நான் நேற்று கூட சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி இருக்குது. ஒரு கிராஃப் போட்டோம்னா, ஜோங்கல் ஊழியக்காரனுடைய நம்ம சபையினுடைய மூத்த ஊழியக்காரர் அவர் சொல்வார் ஒரு பிரசங்கத்தில், நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறதா இல்லது தேய்ந்து கொண்டே இருக்கிறதா, கீழ் நோக்கி போதா மேல் நோக்கி போதான்னு கேட்பார். இன்றைக்கி நம்முடைய விசுவாசம் இல்லை ஜிக்ஸாக் போல் கீழே இறங்கி மேலே ஏறி மேலே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி இப்படி ஏறுறதும் இறங்குறதுமா இருக்குதா, இல்லை ஏறி ஒரே நேர்கோட்டில் போகிற மாதிரி இருக்குதா, இல்லை ஏறுமுகமாகவே இருக்குதா. இதில் நாம் நம்மளுடைய இருதயத்தை தான் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் பக்தி நம்பிக்கை நமக்கு ஏறுமுகமாகவே இருக்கணும். இன்றைக்கி ஒரு படி ஏறணும்னா அடுத்த நாளைக்கு ரெண்டு படி ஏறணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற விசுவாச மக்களுடைய விசுவாசம், இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய விசுவாசம், கிறிஸ்துவனுடைய பக்தி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் ஒரு நாள் என்ன செய்யுது, ஏறுது, அப்புறம் குறையுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜான் ஏறுனா முழம் சறுக்குது அப்படின்னு. இன்றைக்கி ஜான் ஏறி முழம் சறுக்கிறக்காக தான் இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்துவளுடைய நவீன காலத்து கிறிஸ்துவளுடைய கதையாக இருக்கிறது. அன்பாவில்லே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே பவுல் சொல்கிறார். இங்கே என்னென்னா, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. இன்றைக்கி உன் நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம், என்னுடைய தேவபக்தி, உன்னுடைய தேவபக்தி வளர வேண்டும் என்றால், குறைவுபடாத வளர வேண்டும் என்றால், நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் தேவைப்படுகிறது. அதனால்தான் இங்கே சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இன்றைக்கி அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்துன்னா உண்மையிலே சந்தோஷம் வரும். அதனால் இன்றைக்கு ஒரு சாட்சி கேட்டேன், இன்றைக்கி காலையில் வரும்போது, ஐசக் ஜோவா, அது ஐசக்கு சம்திங், அந்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன் என்ற அந்த பாடலை எழுதினவர், அவருடைய சாட்சியில் ஒரு காரியம், அவருக்கு குழந்தை பிறக்குது. அவருடைய குழந்தை 7 வருஷம் சென்று குழந்தை பிறக்குதான். அப்படி குழந்தை பிறக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வருது, சீக்கிரமாக ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னு. வந்தாக்கா அந்த குழந்தையை வந்து சைல்டு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்து போயிட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஃபுல்லாக ரத்தம் மாற்றணும், சம்திங் பிறந்த 2-3 நாள் குழந்தைக்கு ரத்தம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாங்க. பெரிய கிரிட்டிக்கல் கண்டிஷன் போயிடுச்சு அப்படின்னு. இவர் ஓகேன்னு தன்னுடைய ரத்தத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. காலையிலேருந்து அங்கே குழந்தையோடு இருக்கிறாரு. அவங்க ப்ராசஸ்ஸு பெரிய, அங்கே எங்கேயும் ஆப்ரேஷன் பண்ணி டியூபை போட்டு அந்த குழந்தைக்கு பயங்கரமாக பண்ணின்னுக்குறாங்க. ஆனால் அன்றைக்கி சாயந்தரம் இவர் ஒரு ப்ரோக்ராமில் ஆண்டவரை பற்றி பேசணும், அந்த காஸ்பல் கொடுக்கணும். அந்த அந்த அந்த மீட்டிங்கில் போயிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடினாராம், சந்தோஷமாக இருங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு. அதனால அப்படி சொல்லும்பொழுது அப்போ இவர் சொல்லிக்கிட்டே சொல்கிறார், இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்கன்னு நீங்கள் நினைக்கலாம், இவருக்கு என்ன சொல்லிட்டு போகிறாரு பாடிட்டு போகிறாரு, நம்ம வேதனை நமக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், நானும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து இந்த இடத்துல பாடுறேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. என் பிள்ளைக்கு அங்கே ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்குது, பிளட்டெல்லாம் ஏற்றிட்டுருக்குறாங்க, சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது, ஆனாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்ற அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தில் நம்பிக்கையில் நான் இங்கே வந்து சந்தோஷமாக இருங்கன்னு பாடுறேன்னு சொல்லி அன்றைக்கி அந்த பாட்டு மூலமாக ஆண்டவர் ஆராதித்ததுனால அநேக அற்புதங்கள் அங்கே நடந்துதான். வீல் சேரில் இருக்கிறோம், ஏஞ்சி நடந்தானா, செவிடம் கேட்டானா, கண்கள் திறக்கப்பட்டதான், ஊமையும் பேசினானா, எத்தனையோ அற்புதம் அதிசயம் நடந்துதான். கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் போகிறாருங்க. ஆண்டவர் டாக்டர் சொல்கிறார், அவரை தோலை தட்டி, நல்ல ஒரு குட் நியூஸு உன் பிள்ளை போய், அதே சமயம் ஒரு குட் நியூஸ் ஆர் பேட் நியூஸ் பேட் நியூஸ் அப்படின்னாராம். குட் நியூஸ் என்னென்னா உன் பிள்ளை போய்ச்சிக்கிச்சு, பேட் நியூஸ் என்னென்னா உன் பிள்ளை வாழ்நாள் முழுவதும் 2 காலும் விளங்காது அப்படின்ட்டாங்களாம். எப்படி இருக்கும் இருக்கு. ஆனால் அன்றைக்கி அந்த கூட்டத்தில்
காலே இல்லாதவன் கால் நடக்க முடியாதவன் வீல் சேரை விட்டுட்டேனே செஞ்சான், ஏஞ்சி நடந்தான். ஆனால் இன்றைக்கி அவருடைய குழந்தை ரெண்டு கால் நடக்க முடியாதுன்னொன்னே அதுக்கு அவர் அசந்து போல. கர்த்தர் அனுமதிச்சா அனுமதிக்காமல் எதுவும் எனக்கு நடக்காது, அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 வருஷமாக அவர் மேலே நம்பிக்கையாக, திரும்ப 7 வருஷம் ஆகி அவர் நம்பிக்கையாக இருக்கும்பொழுது கர்த்தர்கிட்ட எந்த ஆஸ்பத்திரியும் போல எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல, அது ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காப்பார் என்று நம்பிக்கை அவர் மேலே வைத்தார். அது கடைசியில் என்ன ஆச்சு, 7 வருஷம் சேர்ந்து அதே போல் ஒரு மீட்டிங்கில் அவர் பாடிக்கிட்டு இருக்கும்போது அதன் பிறகு அவர் வீட்டுக்கு வராரு, அவங்க மாமனார் கூப்பிட்டு சொல்கிறாராம், கர்த்தர் அதிசயம் செய்தார், உன் பிள்ளை சீக்கிரம் வீட்டுக்கு வா, எங்கே இருக்கிற உன் பிள்ளை நடக்கிறான் அப்படின்னு. 7 வருஷம் சேர்ந்து அவன் நடக்க ஆரம்பித்தானோ, இன்றைக்கி நடந்து ஓடுகிறான் எல்லாம் செய்கிறான்ட்டு அவர் சாட்சி சொன்னார். உண்மையிலே அந்த நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம் நம்பிக்கையில் பெருகும்படி ஆவியானவர் தாமே நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். ஆவியானவர் இல்லைன்னா அந்த நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் நம்பிக்கை வளர்ச்சி அடையாது. அன்பானில் இன்றைக்கி அப்படியே இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் வளர்ச்சி அடையாத ஒரு கிறிஸ்தவர்களாக ஒரே நேர்கோட்டில் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அப்படியே போயிட்டுருக்கோம், இல்லைன்னா இறங்கு முகமாக இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் அப்படியே இறங்கி கொண்டு போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் இந்த ரோமர் 15 மூலமாக, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே. சொல்லுங்கள், எல்லோரும் வாயத்த அந்த ஆண்டவரை, என் மேலே நம்பிக்கை, உன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, ஆனால் நான் நம்பிக்கை வச்சுட்டேன், நீ தான் என் இரட்சகர், நீ தான் என்னை விடுவிக்கிறவர், நீர் தான் எங்களை காப்பாற்றுவர், புறஜாதிகளுக்காகவே நீர் ஆண்டவரே உயிர்த்தெழுந்தீர் என்று நான் நம்புகிற ஆண்டவரே, நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஆண்டவரே. ஆனால் எங்கள் நம்பிக்கை பழுகி பெருகும்படியாக, எங்கள் நம்பிக்கை வளரும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி, யாரெல்லாம் அவருடைய உதவி பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாடுகிறோமோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவனுடைய ஆவியை ஊற்றி அபிஷேகத்தினால் நிரப்பி நம்முடைய நம்பிக்கை பெருகும்படியாக, அதன் மூலமாய் விசுவாசத்தில் உண்டான எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மளை நிரப்புவாராக. அன்பாலே அப்போதான் அந்த சந்தோஷம் சமாதானம் வரும், அந்த நிரப்பப்படும். அன்பாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார்னா அந்த விசுவாசத்தில் நமக்கு ஷேக்கே வராது, சந்தேகமே வராது. அந்த விசுவாசத்தில் நமக்கு என்ன வராது, ஒரு பங்கமே வராது. இன்றைக்கி அநேகர் விசுவாசத்தில் என்ன செய்கிறோம், ஷேக் ஆகிறோம். டாக்டருங்க சொல்லிட்டாங்களே, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே, முடியவே முடியாதுன்னு சொல்லி அந்த டாக்டர் மேலே நம்புகிறோம், டாக்டருடைய வார்த்தையை நம்புகிறோம். ஆனால் ஆண்டவுடைய நம்புறதில்லை, ஆண்டுடைய வார்த்தையை நம்புறதில்லை. அன்பால் இப்படி நம்முடைய விசுவாசத்தில் நம்ம வழி விலகி போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஒரே ஆண்டவர் உன்னோடு பேசுகிறாரா, பேசுவாராக, இன்றைக்கி உன்னோடு பேசுவார் ஆண்டவர். இன்றைக்கி உன்னுடைய விசுவாசத்தை என்னுடைய விசுவாசத்தையும் பலப்படுத்தும்படியாக பேசுகிறான். இன்றைக்கி அந்த புறஜாதியினுடைய நம்பிக்கை பெருகும்படியாக, நாம் புறஜாதியாக இருந்தோம், இன்றைக்கி நம்மளை தேடி வந்தார் இயேசு. இன்றைக்கி அந்த அழகான கண்கள் நம்மளை கண்டது, எல்லாரும் நம்மளை புறக்கணித்தாங்க, தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை தூக்கி எறியல, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீ பெருக பெருக பெருக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அநேக கண்களுக்கு ஆச்சரியமாக உன்னையும் என்னையும் உயர்த்துவார். அன்பால் இன்றைக்கு அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த விசுவாசத்திலே நாம் பெருகும்படியாக, சந்தோஷமாய் சமாதானமாய் நாம் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய துணையை நாம் அழைப்போம். அவர் மூலமாய் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தின் துணையினால அந்த நம்பிக்கை பெருகும்படி ஆண்டவர் செய்வாராக. ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் குறைவுபட்ட விசுவாசமாக இருக்கிறது. ஆண்டவரே, ஏறி இறங்குற விசுவாசமாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒரே ஸ்டெடியாக போயிட்டு இருக்கிற விசுவாசமாக இருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய விசுவாசத்தில் நம்பிக்கையில் வளரும்படியாக பெருகும்படியாக ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்போம்மா. இன்னைக்கு யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்கெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவரை நோக்கி கதறுகிறோமோ அவர்களெல்லாம் பெற்று, உனக்கு முடியாத வியாதி இருக்கலாம், எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், இன்னைக்கு அநேக சூழ்நிலையில் அப்படியே கேள்விக்குறியா இருக்கலாம், இருட்டா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு பழுகி பெருகும்பொழுது உன்னை தேடி ஆண்டவர் அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். இன்னைக்கு நீ நானும் அதிசயத்தை பார்க்கலாம் இருந்தோம்லே. அந்த அதிசய அந்த நம்பிக்கை பெருகும்பொழுது உனக்குள்ள சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். அப்படி வரும்பொழுது ஆண்டவர் வெற்றியை தருவார். அன்பான்லே இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம்மா. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்.
இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசினதுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே நீர் எனக்கு அனுப்பினதுக்காக நன்றி. ஆண்டவரே அந்த புறஜாதிகளை ஆளும்படிக்கு எழும்பியிருக்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நீர்தான் எங்கள் தேவன், நீர்தான் எங்களுடைய இரட்சகர் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில் இன்னும் நாளுக்கு நாள் வளரும்படியாக என்னோடு எங்களோடு இந்த அதிகால வேலையில் இந்த கால டிவோஷனில் பேசி வரீங்க ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளர்ந்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஆண்டவரே நாங்கள் உம்மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை பழுகி பெருகும்படியாக, ஆண்டவரே விசுவாசத்திலே நாங்கள் ஆண்டவரே அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெறும்படியாக என்னை எங்களை நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்போது உம்முடைய அபிஷேகம் இறங்குகிறதுக்காய் நன்றி. உம்முடைய தொடுதல் இறங்குறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் நம்பிக்கையில் பெருகும்படியாய், விசுவாசத்தில் வளரும்படியாய், அந்த சந்தோஷ சமாதானத்தை பெறும்படியாய், அதிசயத்தை அற்புதத்தை பெறும்படியாய் எங்கள் ஆண்டவரே நம்பிக்கை ஆண்டவரே உண்மையில இருக்குது சுவாமி. அது பழுகி பெருக உடைய பரிசுத்த ஆவியினால நீர் அபிஷேகம் பண்ணதுக்காய் நன்றி. எங்களை தொட்டதுக்காய் நன்றி. எங்களை ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால் நிரப்பினதுக்காய் நன்றி. நீரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ அன்மாலே.

பிரைஸ்லாட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபின் நிருபம் 4:13-14 வசனங்கள். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையே போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை, நாம் அறிந்து கை கொள்ள வேண்டிய வார்த்தை. நாம் பல திட்டங்களை போடுகிறோம், அடுத்த வருஷம் இதை செய்யணும், இனி ஒரு 5 வருஷத்துக்கு இப்படி இப்படி செய்ய வேண்டும், 2022 முடிய போகிறது, 2023 பிறக்க போகிறது, புதிய ஆண்டில் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என பல திட்டங்களை போடுகிறோம். ஊழியக்காரர்கள் ஊழியங்களுக்கு அடுத்த காரியங்களில் திட்டம் போடுகிறார்கள். பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸுக்கு அடுத்த காரியங்களில் திட்டம் பண்ணுகிறார்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் திட்டம் பண்ணுகிறார்கள். பிள்ளைகளும் எதிர்காலத்துக்கான காரியங்களை திட்டம் பண்ணுகிறார்கள். எல்லாரும் திட்டம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது, சிலர் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் அநேகர் தங்களுடைய காரியங்களை திட்டம் பண்ணுகிறார்கள். இது தவறா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நாள் பிறப்பதே கூட நாம் அறியோம். அடுத்த வருஷம் நான் இதை செய்வேன், அடுத்த வருஷம் நான் இப்படி பண்ணுவேன், நாளைக்கு நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லும்போது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே அவருடைய கிருபையினால் மட்டுமே. இந்த நாளை நாம் கண்டது தேவனுடைய கிருபையினால். அந்த கிருபை அவர் தந்தால் மட்டுமே நாளையும் நாம் காண முடியும். எனவே வேதம் சொல்லுகிறது, நான் போய் ஒரு பட்டணத்துக்கு போய் ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அப்படி சொல்வதற்கு பதிலாக கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னின்னபடி செய்வோம் என்று சொல்வது உகந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளிலே இதை சொல்ல வேண்டியது உகந்தது. எந்த ஒரு காரியத்தை சொல்லும் போதும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் வருவேன், கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நான் செய்வேன், இன்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன், கர்த்தருக்கு சித்தமானால் அந்த காரியத்தை செய்வேன். இப்படி சொல்லி பாருங்கள். இப்படி சொல்லும் போது என்ன ஆகும் தெரியுமா? ஒன்று, நாம் நம்முடைய சுயத்தை சாராமல் கர்த்தரை சார்ந்திருப்போம். இரண்டாவது, கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்பதை நாம் நம்புவது மாத்திரமல்ல அதை நாம் அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். நாளை என்ன என்பது நமக்கு தெரியாது, எதுவும் நம்முடைய கையில் இல்லை. ஒரு தேவப்பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். எந்த ஒரு காரியம் வாய்க்கப்பட வேண்டுமானாலும் தேவன் சித்தம் கொள்ள வேண்டும். எனவேதான் ஆமே, நமக்கு எல்லா அனுகூலமாக இருக்கலாம், எல்லா வசதிகளும் இருக்கலாம். எல்லா அனுகூலமாக எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால நான் இன்னென்னபடி செய்வேன் என்று சொல்லாமல் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லுவோம். இப்படி சொல்வது உகந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். இப்படி பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்படி நாம் செய்யும் போது அந்த இடத்துல நாம் அவரை சார்ந்திருக்கிறோம், அவரை நம்பி இருக்கிறோம். அவரை நம்பி இருக்கிறதை நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்து அது மற்றவர்கள் கேட்க வெளிப்படுத்துகிறோம். இந்த அனுபவத்திலே வளர கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளை காண நீர் சித்தம் கொண்டதுனால நாங்கள் பார்த்துருக்குறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியமும் நாங்கள் செய்கிறதுக்கு உங்கள் சித்தம் இருந்தால் மட்டும்தான் முடியும், நீர் அனுமதித்தால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இன்னின்னபடி செய்வோம் என்று சொல்லி பழகுகிற இந்த நல்ல அனுபவத்தில் எங்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. 1971 அமெரிக்காவை சேர்ந்த பிரசித்தி பெற்ற போதகர் ஒருவர் வியட்நாமுக்கு ஊழியம் செய்ய சென்றிருந்தார். அப்போது அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக உதவி செய்தது ஹயன்ஃபர்ம் என்ற ஒரு உற்சாகமான இளம் வாலிபர். அந்த ஊழியத்தை முடித்து போதகர் அமெரிக்கா சென்று விட்டார். 17 ஆண்டுகள் கழித்து ஹயன்ஃபர்மிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு அவருக்கு வந்தது. ஹயன்ஃபர்ம் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அழ ஆரம்பித்தார். அவர் தனக்கு நேரிட்ட கஷ்டங்களையும் தேவன் அதை எவ்வாறு நன்மையாக முடிய பண்ணினார் என்றும் கூற ஆரம்பித்தார். வியட்நாமில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடித்த போது ஹயன்ஃபர்ம் சிறைப்பிடிக்கப்பட்டார். அமெரிக்கர்களுக்கு உதவி செய்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் அவரை சிறைப்பிடித்தனர். சிறைச்சாலையில் அவரை கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டுவிடும்படி வற்புறுத்தினர். கம்யூனிச சித்தாந்தங்கள் தினந்தோறும் பிரெஞ்சு அல்லது வியட்நாமிஸில் பரப்புரை செய்யப்பட்டது. கால்மார்க்ஸ், ஏங்கல்ஸ் போன்றோருடைய தத்துவங்களை தினமும் கேட்டு கேட்டு அவர் மூளைச்சலவை செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய விசுவாசத்தை கைவிட்டு கம்யூனிச சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டார். தேவன் என்று ஒருவர் இருக்க மாட்டாரோ, அமெரிக்கர்கள் நம்மை தவறாக நம்ப வைத்து விட்டார்களோ, இனி நான் ஜெபிக்க மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே சொல்ல ஆரம்பித்தார். அன்று அவரை சிறைப்பிடித்தவர்கள் சிறைச்சாலையில் இருந்த கழிப்பறைகளை சுத்தம் செய்யும் வேலையை அவருக்கு கொடுத்தனர். டாய்லெட் பேப்பர்கள் ஒரு கூடையில் நிறைந்து வழிந்தன. அவர் அதை அப்புறப்படுத்துவதற்காக வெளியே எடுத்தபோது ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்ட ஒரு பேப்பர் அவருடைய கண்ணிலே பட்டது. வேகமாக அதை எடுத்து சுத்தம் செய்து பத்திரப்படுத்தி தன்னுடைய பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டார். அன்று வேலைகள் அனைத்து முடித்து அவருடைய அறையில் இருந்த மற்ற கைதிகள் அனைவரும் தூங்கிய பின்பு ஹயன்ஃபர்ம் அந்த பேப்பரை எடுத்து வாசித்தார். அதில் ரோமர் 8:28 அச்சிடப்பட்டிருந்தது. நடுக்கத்தோடு அவர் அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்தார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற 28 வசனத்தை அவர் வாசித்தார். மேலும் அதே அதிகாரத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று வாசித்ததும் ஹயன்ஃபர்ம் அழ ஆரம்பித்து விட்டார். அன்றைய சூழலில் அவருக்கு கிடைத்த அந்த வேத பகுதி அவரை மீண்டும் கிறிஸ்துவின் அன்பண்டை வழி நடத்தியது. ஹயன்ஃபர்ம் தன்னை மிகவும் நேசித்த ஆண்டவருக்கு தன்னை மீண்டும் அர்ப்பணித்தார். தன் பாவத்தை மன்னிக்கும்படி கெஞ்சினார். அதன் பிறகு அவர் கமாண்டரிடம், நான் தினமும் கழிப்பறைகளை சுத்தம் செய்கிறேன் என்று அந்த வேலையை ஆர்வத்தோடு கேட்டு வாங்கிக் கொண்டார். ஏனெனில் ஒரு சிறை அதிகாரி தன் கழிப்பறையில் வேதாகமத்தின் பேப்பர்களை கிழித்து அதை டாய்லெட் பேப்பராக பயன்படுத்தியதை ஹயன்ஃபர்ம் அறிந்திருந்தார். எனவே தினமும் அங்கிருந்த வேதாகமத்தின் பேப்பர்களை எடுத்து சுத்தம் செய்து அதை இரவு நேர வேத தியானத்திற்காக வைத்துக் கொண்டார். பின்பு ஒரு நாள் ஹயன்ஃபர்ம் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் இன்னும் 53 பேரோடு சேர்ந்து அந்த நாட்டை விட்டு தப்பித்துச் செல்ல ஒரு படகை ஆயத்தப்படுத்தினார்.

இதை அறிந்து கொண்ட நான்கு பேர் ஹைன்ஃபர்மிடம் வந்து, நீங்கள் இந்த நாட்டை விட்டு தப்பிச் செல்ல போகிறீர்களா என்று கேட்டார்கள். ஹைன்ஃபர்ம் பயந்து போய் இல்லை என்று கூறிவிட்டார். ஆனால் அவ்வாறு சொன்னது அவருக்கு மிகவும் மன வருத்தமாய் இருந்தது. அவர்களையும் தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் உணர்த்தப்பட்டார். அவர் தேவனிடம், தேவனே, அவர்கள் மீண்டும் வந்து என்னிடம் கேட்டால் நான் அவர்களை சேர்த்து கொள்ளுகிறேன் என்றார். சரியாக இவர்கள் கிளம்ப இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கும்போது அந்த நான்கு பேரும் திரும்ப வந்தனர். ஹைன்ஃபர்ம் அவர்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு கடற்பயணத்தை ஆரம்பித்தார். சற்று நேரத்தில் மிகப்பெரிய புயல் வந்தது. ஹைன்ஃபர்ம் தேவனை நோக்கி, தேவனே, எங்களை கொல்வதற்காகவா இவ்வாறு அழைத்து வந்தீர் என்று கேட்டார். ஆனால் இவர்கள் கடற்பயணத்தை ஆரம்பிக்கும் போது கடைசியில் வந்து சேர்ந்த நான்கு பேரும் படகு ஓட்டுவதில் திறமைசாலிகளாக இருந்தனர். புயலை சமாளித்து பத்திரமாக தாய்லாந்து வந்து சேர்ந்தனர். அவர்கள் நான்கு பேரையும் ஹைன்ஃபர்ம் தன்னோடு சேர்த்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பத்திரமாக வந்திருக்க முடியாது என்று தன் சாட்சியையும், தனக்கு வந்த தீமைகளை தேவன் எவ்வாறு நன்மையாக மாறப்பண்ணினார் என்பதையும் அந்த போதகரோடு பகிர்ந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, அநேக சமயங்களில் நாமும் ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த வேதனை என்று அங்கலாய்க்கிறோம் அல்லவா? தேவன் அவைகளையெல்லாம் நன்மையாக முடிய பண்ணும்படிக்கே நம் வாழ்வில் அதை அனுமதித்திருக்கிறார். அவர் அறியாத எந்த தீமையும் நம் வாழ்வில் ஒருபோதும் நேரிடாது. ஹைன்ஃபர்மை போல உங்கள் வாழ்வில் தேவன் தீமைகளை நன்மையாக மாற்றின விதத்தை நீங்களும் அநேகருக்கு சாட்சியாக அறிவிப்பீர்கள். ஆகவே மகிழ்ச்சியோடு இருங்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 11:10. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். என கண்பாந்தவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் ஜபத்தில் எவையெல்லாம் கேட்டீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாய் இருக்கிறது. நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் நம் பரலோக அப்பாவிடம் இன்றைக்கு விசேஷமான 3 காரியங்களை, நன்மைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக லூக்காவின் புஸ்தகம் 11:11 அப்பத்தை கேட்டான் என்று உள்ளது. பெலத்திற்கு ஆரோக்கியத்திற்கு அடையாளமானவற்றை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக லூக்காவின் புஸ்தகம் 11:11 இரண்டாவது பகுதியில் மீனை கேட்டான் என்று உள்ளது. மீன் என்பது கடலின் ஆழத்தில் வாழக்கூடியது. சங்கீதங்களின் புஸ்தகம் 33:7 அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் என்று உள்ளது. தேவனுடைய ஞானம் கடலின் ஆழத்தில் விளங்குகிறது. ஆகையால் ஆழம் என்பது இங்கு ஞானத்தை குறிக்கிறது. ஆகவே நாம் தேவனிடத்தில் அவருடைய ஞானத்தை கேட்போம். மூன்றாவதாக லூக்காவின் புஸ்தகம் 11:12 முட்டையை கேட்டான் என்று உள்ளது. முட்டை என்பது புதிய சிருஷ்டி அல்லது புதிய ரூபத்தை குறிக்கிறது. முட்டைக்குள்ளிருந்து தேவன் தான் படைத்த புதிய ரூபத்தை வெளிப்பட பண்ணுகிறார். ஆகையால் நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் புதியதை கேட்டு பெற்றுக்கொள்வோம். என கண்பாந்தவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஜெபத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவைகள் ஆரோக்கியம், ஞானம், புதிய நன்மைகளை. உங்களில் பலர் ஆரோக்கியத்தில் குறைபட்டு காணப்படுகிறீர்களா? ஜெபத்திலே கேளுங்கள். பரிபூரண சுகத்தையும் மான்கால்களைப் போன்ற காண்டாமிருகத்திற்கு ஒப்ப பலனையும் பெற்றுக்கொள்வீர்கள். சத்ருவின் சகல சதி திட்டங்களையும் நாம் உடைக்க வேண்டுமானால் இன்றைக்கு நமக்கு ஞானம் அதிகமாய் தேவைப்படுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 1:5 சொல்லப்பட்டது போல, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்று உள்ளது. ஆகையால் கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். புதிய நன்மைகளை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் இயேசுவிடம் கேட்கும்போது அவரின் கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறபடியால் எப்பொழுதும் நன்மையானவற்றை பெற்றுக்கொள்வீர்கள். யாக்கோபின் புஸ்தகம் 1:17 இப்படியாக சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் புரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. ஆகையால் இன்றைக்கு கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வார்த்தையின்படி இந்த 3 வித ஆசிர்வாதங்களையும் ஜெபத்திலே கேட்கிற உங்களுக்கு அருளி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றுக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். நன்றி, வணக்கம்.

0: தனிப்பட்ட வாழ்வில் தேவனுடைய பிரசன்னம் என்ற தலைப்பில் ஊழியர் சாட்விக் சாமுவல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 4.
1: To turn your attention to Romans chapter 8 and verse 31.
2: ரோமர்களின் நிருபம் 8 அதிகாரம் 31 வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பும்படியாக அன்பாக்கேன்.
1: Paul, after explaining a lot of things about the Holy Spirit.
2: பரிசுத்த ஆவியானவரை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய விஷயங்களை அவர் சொல்லுகிறார்.
1: How the Spirit is the same Spirit that raised Jesus from the dead.
2: ஆண்டவராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர்.
1: He is living within us.
2: நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
1: And if we will put to death the sins and the misdeeds of our body.
2: நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான மரணம், சரீரத்தில் நாம் செய்கிறதான மோசமான கிரியைகளை அவர் அழிக்கிறவராக இருக்கிறார்.
1: And he will revive us once again.
2: மறுபடியும் அவர் நம்மை உயிர்ப்பிக்க.
1: And he says that we are more than conquerors.
2: நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்.
1: How many of you are victorious people this morning?
2: எத்தனை பேர் நீங்கள் வெற்றியுள்ளவர்களாக இருக்க விரும்புகிறீர்கள்?
1: Can we shout a big hallelujah?
2: சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.
1: Turn to someone and say you are more than a conqueror.
2: நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் சொல்லுங்க.
1: பக்கத்துல இருக்கவங்க You are more than a conqueror.
2: பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: When we are more than conquerors, he asked this very important statement.
2: நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னார். முக்கியமான ஒரு
1: If God is for us,
2: கர்த்தர் நம்முடைய பட்சத்திலே இருந்தால்
1: who can be against us?
2: நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
1: If God is for us,
2: கர்த்தர் நம்முடைய பட்சத்திலே இருந்தால்
1: who can be against us?
2: நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
1: Sin brings about a wall of division between God and you.
2: தேவனுக்கு நமக்கு இடையிலே இந்த பாவம் ஒரு சுவரை எழுப்பும்.
1: If this sin is overcome by the grace of the Lord Jesus Christ,
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலத்தினாலே நாம் இதை மேற்கொள்ளும் என்று சொன்னால்
1: then we have this confidence.
2: அப்பொழுது நமக்கு இந்த திட நம்பிக்கை உண்டாயிருக்கும்.
1: This confidence.
2: இந்த திட நம்பிக்கை.
1: God is with us.
2: தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
1: Sin shakes this confidence.
2: இந்த திட நம்பிக்கை பாவம் அசைய செய்கிறது, தடுமாற செய்கிறது.
1: But the moment this sin is removed.
2: ஆனால் இந்த பாவம் நீக்கப்படும் பொழுது
1: this confidence.
2: திட நம்பிக்கை.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: God is with us.
2: தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை.
1: God is with us.
2: தேவன் நம்மோடு இருக்கிறார்.
1: Everyone turn to yourself. God is with us.
2: உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
1: Nobody will be able to stand against us all through the days of our life.
2: நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது.
1: If you look into the life of David and that is what we are going to see from the life of David.
2: தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் அதை பார்க்கிறோம்.
1: The word of God says that everyone was afraid and everyone was loving David because God was with David.
2: தாவீதோடு கூட தேவன் இருந்தபடியினாலே எல்லாரும் தாவீதை நேசித்தார்கள்.
1: This morning, how many of you are confident that God is with you?
2: ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்கிற திட நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? கரங்களை வைத்து காட்டுங்கள். கரங்களை வைத்து.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: When God is with you, nobody can be against you.
2: தேவன் உங்களோடு கூட இருந்தார் என்று சொன்னால் யாரும் உங்களுக்கு எதிராக வர முடியாது.
1: Things that I want to talk to you that nobody can be against you.
2: உங்களுக்கு விரோதமாக யாரும் வர முடியாது என்று எட்டு குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல
1: போறேன். This morning I want to encourage each and every one of you because there is so much of fear that is against you. There are so many times you feel like God is not with you. But this morning these are the signs of those with whom God is.
2: ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதான எட்டு அடையாளங்களை உங்களோடு சொல்ல போறேன். சில நேரங்களில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்கிறதான சந்தேகம் வருகிறது. திட நம்பிக்கை அற்று போகிறது.
1: I want the church to be encouraged.
2: இந்த திருச்சபை நம்முடைய திருச்சபையை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
1: And everyone encourage one another.
2: ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்துவோமா?
1: What needs to happen in the body of Christ is to encourage one another.
2: தேவனுடைய சரீரமாகிய சபையிலே நடைபெற வேண்டியது ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும்.
1: God is with us.
2: தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: God is with us.
2: தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
1: Nobody will be able to stand against us.
2: நமக்கு விரோதமாக யாரும் நிற்க முடியாது.
1: How many of you want to shout a big hallelujah?
2: எல்லாரும் சத்தமா ஒரு hallelujah சொல்ல
1: விரும்புங்க. Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: First and foremost, you need to understand God will never allow us to be handed over to our enemies.
2: நம்முடைய சத்துருக்களுடைய கையிலே தேவன் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார் என்கிற திட நம்பிக்கை முதலாவது நமக்குள்ளே இருக்க வேண்டும்.
1: Saul was always against David.
2: தாவீதுக்கு விரோதமாக சவுல் எப்பொழுதுமே வந்தார்.
1: And he was wanting to somehow capture David and kill David.
2: தாவீதை பிடித்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சவுல் நினைத்தார்.
1: But the word of God says.
2: தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது.
1: 1 Samuel and chapter 23 and verse 14.
2: 1 சாமுவேல் 23 ஆம் அதிகாரம் 14 ஆம் வசனம்.
1: David stayed in the wilderness strongholds in the hills of the desert of Ziph. Day after day Saul searched for him, but God did not give David into his hands.
2: David vanandarathilulla aranana stalangalile thangi Ziph enna vanandarathil irukkira oru malayile tharithirundan Saul anudhinamum avanai thediyum devan avanai avan kaiyil oppu kodukavillai.
1: He will never hand us over to our enemies.
2: Nammudaiya satturude kaiyile devan nammai oppu kodukka maattar.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: This morning I want you to be confident.
2: Indha naalile neengal திட நம்பிக்கையோடு இருங்கள்.
1: There may be many enemies against you.
2: உங்களுக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் எழும்பலாம்.
1: There may be many people who will come and do things against you.
2: உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி சில வேலைகளை செய்யலாம்.
1: People may rise.
2: ஜனங்கள் எழும்பலாம்.
1: Officials in your offices may rise.
2: ஒருவேளை உங்களுடைய அலுவலகங்கள் அப்படிப்பட்டவர்கள் எழும்பலாம்.
1: This is what you need to understand.
2: இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள
1: வேண்டும். There are many people who can scheme things against you.
2: உங்களுக்கு விரோதமாக அநேக சதி ஆலோசனைகளை செய்யலாம்.
1: But God will never hand you over into the hands of the enemies.
2: சத்துருக்களுடைய கரங்களில் ஆண்டவர் உங்களை ஒப்புக்கொடுக்க மாட்டார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Number 2, I want you to know that God himself will come and protect you from everyone.
2: இரண்டாவதாக ஒவ்வொருவருடைய கரத்தில் இருந்தும் தேவனே இறங்கி வந்து உங்களை பாதுகாப்பார்.
1: How many of you believe that?
2: எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்?
1: This morning our protection comes from God.
2: இன்னைக்கு காலையில நம்முடைய பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது.
1: When you are sending your children to school, I want you to know that God himself will protect you.
2: பிள்ளைகளை நீங்க ஜெபம் பண்ணி பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பும் பொழுது தேவன் அவர்களை பாதுகாக்கிறவராக.
1: While you go out and you come in, there will be protection from heaven.
2: நீங்கள் ஜெபம் பண்ணி வெளியில போகும் பொழுதும் வரும் பொழுதும் தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு
1: இருக்கும். Protection from your enemies.
2: உங்களுடைய சத்துருக்களுடைய இடத்திலிருந்து பாதுகாக்கிறார்.
1: Protection from every accident in Jesus name.
2: எந்த விபத்துகளுக்கும் தேவன் உங்களை பாதுகாக்கிறவராய்.
1: Your house will be protected.
2: உங்களுடைய வீடு பாதுகாப்பாய்
1: இருக்கும். Going out and you coming in will be protected.
2: நீங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் பாதுகாக்கப்பட்டிருப்பீர்கள்.
1: Why?
2: ஏன்?
1: God is with us.
2: தேவன் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி.
1: God is with us.
2: தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
1: God is with us.
2: தேவன் நம்மோடு இருக்கிறார்.
1: David was afraid because Saul was consistently and persistently searching for him.
2: தாவீதை சவுல் தொடர்ந்து விடாமல் பின் தொடர்ந்து கொண்டிருந்தார்.
1: 1 Samuel chapter 23 verse 24 to 28.
2: 1 Samuel 23 ஆம் அதிகாரம் 24 ல இருந்து 28.
3: அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்திரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனாலே சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள்.
1: சேலா அம்மாலிகோத்.
2: சேலா அம்மாலிகோத்.
1: Everyone lift up your hands and say சேலா அம்மாலிகோத்.
2: எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், சேலா அம்மாலிகோத்.
1: You know what is the meaning of சேலா அம்மாலிகோத்?
2: சேலா அம்மாலிகோத் என்கிறதான
1: வார்த்தை. It is called the rock of escape.
2: தப்பி போகிறதான கண்மலை என்று அதற்கு
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Everyone declare together, there will be a Sela Hamalekoth.
2: எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு Sela Hamalekoth இருக்கும். சத்தமா சொல்லுங்க.
1: Everyone lift up your voice and say Sela Hamalekoth.
2: சத்தமா உயர்த்தி சொல்லுங்க, நான் தப்பி போகிற கண்மலை எனக்கு இருக்கும்.
1: Hey, the enemy can come against you.
2: சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் வரலாம்.
1: Many people can rise against you.
2: உங்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம்.
1: But there will be a rock of escape.
2: நாம் தப்பி போகிற கண்மலை நமக்கு கண்டிப்பாக இருக்கும்.
1: Why? There is a God up above.
2: மேலே நமக்கு ஒரு தேவன்
1: இருக்கு. He is your protector.
2: அவரே உங்களை பாதுகாக்கிறார்.
1: He is your protector.
2: அவரே உங்களை பாதுகாக்கிறார்.
1: How many of you believe with all of your heart that God is your protector?
2: எத்தனை பேர் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள், தேவன் தான் உங்களுடைய பாதுகாப்பு?
1: And because we have a Sela Hamalekoth.
2: Sela Hamalekoth இருக்கிறதுனால
1: there will be a rock of escape.
2: தப்பி போகிற கண்மலை நமக்கு இருக்கும்.
1: There will be a diversion that will take place in the minds of the
2: சத்துருக்களுடைய சிந்தனைகளிலே விலகி போகும்படியான ஒரு எண்ணத்தை கர்த்தர் கட்டளையிடுவார்.
1: This morning I want you to be encouraged. God is on your side.
2: தேவன் உங்கள் சார்பிலே இருக்கிறார் என்று நான்
1: God is not against you.
2: ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக இல்லை.
1: God is for you.
2: ஆண்டவர் உங்களுக்காகவே இருக்கிறார்.
1: Because he is for you.
2: அவர் உங்கள் சார்பிலே இருக்கிறதுனால
1: no enemy can overtake you.
2: எந்த ஒரு சத்துரும் உங்களை மேற்கொள்ள முடியாது.
1: Can we clap our hands and glorify Jesus?
2: கரங்களை தட்டி நல்ல எல்லார் மேலே இருக்கிறவர்கள் கீழே இருக்கிறவர்கள் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
1: Number 3.
2: மூன்றாவது அடையாளம்.
1: God will give you wisdom from heaven to act wisely.
2: வானத்திலிருந்து தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்திலே நீங்கள் செயல்படுவீர்கள்.
1: This is what happens when he is with you.
2: தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறும்.
1: 1 Samuel chapter 18 verse 14 down to 16.
2: 1 Samuel 18th அதிகாரம் 14-16.
3: தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான்.
1: There will be wisdom that will come from heaven.
2: பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஞானம்.
1: But when God is with us,
2: தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது
1: wisdom will come from heaven.
2: ஞானம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்.
1: Sometimes wisdom we think is about doing something that is awesome that people will be astounded by the wisdom.
2: ஞானத்தினால ஏதோ ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான வேலையெல்லாம் நாம செய்வோம் என்று நாம் ஞானத்தை பற்றி நினைக்கிறோம்.
1: But God in the life of David,
2: தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்தது,
1: and he had to actually escape and hide.
2: ஒளிந்து கொண்டார். அதுதான்
1: Sometimes we think it is about action.
2: சில நேரம் நாம் செயல்தான் நினைக்கிறோம்.
1: Sometimes a wisdom is about retreating and being quiet.
2: சில நேரம் அப்படியே பின்னால வந்து அமைதியா இருக்கிறது ஞானம்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: But God will give you that wisdom.
2: அந்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார்.
1: There are times that God will ask you to act.
2: சில நேரங்களில் நீங்கள் செயல்படும்படியாக சொல்லுவார்.
1: Times that God will give you the wisdom to retreat.
2: சில நேரங்களில் பின் வாங்கி அமைதியாக இருக்கும்படியாக ஆண்டவர் சொல்வார்.
1: But David was given wisdom by God.
2: தேவனாலே தாவீதுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது.
1: There are times that David actually just acted like a madman in the empire of the Philistines.
2: அந்த பெலிஸ்தருடைய தேசத்திலே ஒருமுறை பைத்திய சேஷ்டை பண்ணுகிறவனை போல இருந்தார்.
1: But God will give you wisdom to do what you need to be doing at the right period of time in order that the enemies will never able to overcome you.
2: சோனே சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள கூடாதபடிக்கு சரியான நேரத்தில் நீங்கள் சரியான காரியத்தை செய்யும்படியா கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: God gives you wisdom.
2: தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார்.
1: How many of you believe that?
2: எத்தனை பேர் அதை விசுவாசி?
1: If you believe that, would you shout a big hallelujah?
2: நல்ல ஒரு சத்தம், ஒரு hallelujah.
1: Shout a big hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Number 4.
2: நான்காவதாக.
1: This morning I want you to know that God will bring the right people to help you.
2: உங்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் சரியான நபர்களை உங்களுக்கு கொண்டு வருவார்.
1: And Saul was against David.
2: சவுல் தாவீதுக்கு விரோதமாக இருந்தார்.
1: He was doing so many things.
2: நிறைய விஷயங்களை அவன் செய்தான்.
1: God actually brought his own son, Saul's own son, Jonathan.
2: சவுலுடைய சொந்த குமாரன் யோனத்தானை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்.
4: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா.
4: ஜோனத்தன் கவனன்டட் வித் டேவிட்.
2: யோனத்தான் தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்து.
4: When so many people are against you and you do not know how to do things and what to do, that the moment God will rise up a person.
2: அநேகர் உங்களுக்கு உரதமா சுற்றி வளைத்து கொண்டு வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நேரத்தில் சரியான நபரை ஆண்டவர் உங்களிடத்தில் அனுப்புவார்.
4: 46 years has passed by since this church has started with 7 people.
2: 7 பேரோடு கூட ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருச்சபை இன்றைக்கு 46 வருடங்களை கடந்திருக்கிறது.
4: And God is doing fantastic things.
2: தேவன் அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்.
4: Every moment that we have gone through a crisis.
2: ஒவ்வொரு முறையும் சிக்கல்களுக்குள்ள நாம் கடந்து செல்லும்
4: பொழுது. Every time we have gone through a difficulty.
2: கடினமான நேரங்களுக்குள்ள நாம் கடந்து செல்லும்
4: பொழுது. Sometimes we do not know how we are going to have certain things done in and through the government. Sometimes what to do in the city.
2: இந்த பட்டணத்தில் என்ன செய்கிறது, இந்த கவர்மெண்ட்ல என்ன காரியங்களை செய்கிறது என்று நமக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது.
4: But God will rise up one person.
2: தேவன் ஒரு நபரை எழுப்புவார்.
4: God would rise up one person.
2: ஒரு நபரை எழுப்புவார்.
4: Hallelujah.
2: Hallelujah.
4: Hallelujah.
2: Hallelujah.
4: Everyone would you lift up your hands.
2: எல்லாரும் கரங்களை
4: And thank God.
2: ஆண்டவருக்கு நன்றி.
4: God will bring a person.
2: ஆண்டவர் ஒரு நபரை கொண்டு வருவார்.
4: That is God sent.
2: தேவனால் அனுப்பப்பட்டவர்.
4: At the right time.
2: சரியான நேரத்தில்.
4: At the right season.
2: சரியான காலத்தில்.
4: There are times that we felt like there is nobody for us.
2: யாருமே நமக்கு உதவி செய்ய இல்லை என்று உணரலாம்.
4: There will be a person that God would rise.
2: ஆண்டவர் எழுப்புகிற ஒரு மனிதன் வருவார்.
4: And that man is more than enough.
2: அவர் போதும்.
4: Hallelujah.
2: Hallelujah.
4: Hallelujah.
2: Hallelujah.
4: He brought in a Jonathan for David.
2: தாவீதுக்கு யோனத்தானை போல.
4: Read with me 1 Samuel chapter 19 verse 1 to 3.
3: தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான்.
4: There will be people who will stand and speak on behalf of you.
2: உங்களுடைய சார்பில் நின்று உங்களுக்காக பேசக்கூடியவர்களை தேவன் எழுப்புவார்.
4: Hallelujah.
2: Hallelujah.
4: How many of you believe?
2: எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க?
4: This morning God is going to do something powerful in your life.
2: உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையான ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்கிறார்.
4: When God is for us,
2: தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால்
4: nobody can be against us.
2: ஒருவனும் நமக்கு விரோதமாக
4: இல்லை. Turn to someone and say nobody.
2: பக்கத்துல இருக்கிற பார்த்து ஒரு ஆள் எழும்ப முடியாது
4: சொல்லுங்க. Nobody.
2: பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க ஒரு ஆள் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க.
4: Hallelujah.
2: யாரும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது.
4: He will never ever hand us over to the enemy.
2: சத்துருவின் கையிலே உங்களை நிச்சயமாய் ஒப்புக்கொடுக்க மாட்டார்.
4: He will always protect you.
2: அவர் பொழுதுமங்களை பாதுகாப்பார்.
4: He will give you the wisdom to act wisely.
2: ஞானமாய் நடப்பதற்கு தேவனுடைய ஞானம் உங்களுக்கு கிடைக்கும்.
4: He will rise up people who will actually stand on behalf of you and fight on behalf of you.
2: உங்களுடைய சார்பில் நின்று உங்களுக்காக யுத்தம் செய்யக்கூடியவர்களை தேவன் உங்களுக்காக எழுப்புவார்.
4: Would you lift up your hands and wave out your hands and say thank you Jesus.
2: அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம்.
4: Thank you Jesus.
2: ஆண்டவரே உமக்கு நன்றி.
4: Thank you Jesus.
2: இயேசு ராஜா உமக்கு நன்றி.
4: Thank you Jesus.
2: இயேசுவே உமக்கு நன்றி.
4: Thank you Jesus.
2: ஆண்டவரே உமக்கு நன்றி.
4: Number 5.
2: ஐந்தாவதாக,
4: when God is with us,
2: தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது,
4: God will thwart the counsel of the wicked.
2: துன்மார்க்கருடைய ஆலோசனையை தேவன் கவிழ்த்து போடுவார்.
4: Amen.
2: Amen.
4: Amen.
2: Amen.
4: There was a man whose name was Ahithophel.
2: Ahithophel என்கிறதான ஒரு மனிதன் இருந்தார்.
4: Ahithophel actually stood along with David's son Absalom.
2: அப்சலோமோடு கூட தாவீதின் மகனோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த அகித்தோப்பேல் இருந்தார்.
4: And he gave a counsel to Absalom and said, Absalom, do these things and then we will be able to defeat David.
2: அப்சலோமுக்கு இந்தந்த காரியங்களை செய்தால் தாவீதை நாம் யுத்தத்திலே தோற்கடித்து விடலாம் என்கிறதான.
4: Somehow some way we will kill David and bring all the men back to us.
2: எப்படியாவது தாவீதை கொன்று போட்டு மக்கள் எல்லாரையும் நம்முடைய பட்சத்திலே கொண்டு வரலாம்.
4: There was a wicked counsel given by a wise man whose name was Ahithophel.
2: அகித்தோப்பேல் என்கிற என்கிற ஞானமுள்ள மனுஷன் மூலமான பொல்லாத ஆலோசனை அப்சலோமுக்கு கொடுக்கப்பட்டது.
1: But God came down and he confused the counsel of Ahithophel.
2: அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவன் இறங்கி வந்து அதை அபத்தமாக்கி
1: போட்டார். Hallelujah.
2: Hallelujah.
1: This morning I want you to declare to you that every wise counsel given against you in the counsel of the enemies, God himself will come and thwart that counsel in Jesus. உங்களுக்கு
2: விரோதமாக பொல்லாத ஆலோசனை கொடுக்கிற எவ்வளவு பெரிய ஞானமுள்ள ஆலோசனையா இருந்தாலும் தேவனே இறங்கி அந்த ஆலோசனைகளை அபத்தமாக்கி போடுவார்.
1: They themselves will listen to the counsel of another man.
2: அவர்களே இன்னொரு மனிதனுடைய ஆலோசனையை கேட்கும்படியாக தேவன் அந்த கூட்டத்திலே செய்வார்.
1: That is what happened. There was another man whose name was Uzai, whose counsel Absalom listened.
2: உசாய் என்கிறதான ஒரு மனிதன் ஒரு ஆலோசனை சொன்ன பொழுது அந்த நேரத்திலே அப்சலோம் அதை கேட்கும்படியாக தேவன் செய்தார்.
1: And he forsook the counsel of Ahithophel.
2: அகித்தோப்பேலினுடைய ஆலோசனையை அவன் விட்டுவிட்டான்.
1: Ahithophel was so frustrated that he went and set his house in order and he committed suicide.
2: தன்னுடைய ஆலோசனையை அப்சலோம் கேட்கவில்லை என்கிறதுனாலே அவன் போய் குடும்பத்தின் காரியங்களை ஒழுங்குபடுத்தி தற்கொலை செய்து கொண்டான்.
1: Listen to this morning.
2: இன்னைக்கு காலையில நன்றாக கவனியுங்கள்.
1: There are many things that are planned against you.
2: உங்களுக்கு விரோதமான சதி திட்டங்கள் அநேகம் தீட்டப்படலாம்.
1: But those counsels God will thwart against.
2: ஆனால் அப்படிப்பட்ட எல்லா சதி ஆலோசனைகளையும் தேவன் உங்களுக்காக அபத்தமாக்கி போடுவார்.
1: There are many things that you do not face with your very own eyes because God himself is taking care of it in the background.
2: தேவன் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதான உங்கள் கண்களிலே காண்கிற காரியங்களை தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Every counsel that is against you,
2: உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சதி ஆலோசனைகளும்
1: he will thwart it, he will completely
2: தேவன் அவைகளை அபத்தமாக்கி போடுவார்.
1: If you believe this morning,
2: இன்றைக்கு காலை எத்தனை பேர் உண்மையா இதை விசுவாசிக்கிறீர்கள்?
1: Why will we believe this? Because God is with us.
2: ஏன் அதை விசுவாசிக்க வேண்டும்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
1: Turn to someone, say God is with us.
2: பக்கத்துல உங்கள பாஸ் சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார்.
1: Nobody will be against us.
2: பாஸ் சொல்லுங்க, யாரும் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது.
1: Nobody will be against us. Hallelujah.
2: தேவன் நமக்கு பட்சத்துல இருந்தா யாரும் எழும்ப முடியாது.
1: Shout a big hallelujah.
2: சத்தமா ஒரு ஹalleluya சொல்வோம்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Every counsel that is against you will be thwarted in the name of Jesus.
2: உங்களுக்கு விரோதமாய் வருகிற சகல சதி ஆலோசனைகளையும் தேவன் அபத்தமாக்கி போடுவார்.
1: I want you to know that even when you have committed a grave mistake,
2: நீங்க பயங்கரமான பாவம் செய்திருந்தாலும்,
1: grave mistake,
2: பெரிய தவறு செய்திருந்தாலும்,
1: but David counted the army which he should not have done.
2: தாவீது தன்னுடைய சேனைகளை எண்ணியிருக்க கூடாது, ஆனால் அவர் எண்ணி விட்டார்.
1: He committed a grave mistake against God.
2: தேவனுக்கு விரோதமான பெரிய பாவம்
1: செய்தார். Why? It was not about the might of his army.
2: தன்னுடைய சேனையினுடைய பலத்தினால வெற்றி இல்ல.
1: No, it is because he depended on God.
2: தேவனை சார்ந்திருக்கிறதுனால.
1: But he went and counted the army.
2: ஆனால் அவங்க ஒண்ணான தலைகளை எண்ணிட்டார்.
1: The anger of the Lord had come up against
2: him. தேவனுடைய கோபம் தாவீதுக்கு விரோதமாக வந்தது.
1: When he had committed such a mistake.
2: அப்படிப்பட்டதான தவறு செய்த பொழுதும்
1: David says,
2: தாவீது சொல்லுகிறார்,
1: it is better to go and fall in the hands of God than the hands of man.
2: மனிதனுடைய கரத்திலே விழுகிறதை காட்டிலும் தேவனுடைய கரத்திலே விழுகிறது.
1: When God is with us, mercy of God is with us.
2: தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது தேவனுடைய இரக்கம் நமக்கு உண்டு.
1: And that is why we run into the presence of the Almighty God.
2: எனவேதான் தேவனுடைய பிரசன்னத்திற்கு ஓடி போக
1: வேண்டும். We don't run away from him.
2: தேவனிடத்திலிருந்து விட்டு விலகி ஓடக்கூடாது.
1: We have to run towards him.
2: தேவனை நோக்கி ஓட வேண்டும்.
1: Because when God is with us,
2: தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது
1: nobody can be against us.
2: தேவன் யாரும் நமக்கு விரோதமாய் வர முடியாது.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: His mercy and grace.
2: அவருடைய இரக்கங்களும் அவருடைய கிருபையும்
1: His mercy and grace is upon us.
2: அவருடைய இரக்கங்களும் அவருடைய கிருபையும் நம்மேல் இருக்கும்.
1: 2 Samuel chapter 24 and verse 14.
2: 2 சாமுவேல் 24 ஆம் அதிகாரம் 14 ஆம் வசனம்.
1: Someone read it for us.
3: அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான்.
1: We should not fall in the hands of man.
2: மனுஷருடைய கைகளிலே நாம் விழக்கூடாது.
1: It's better to fall in the hands of God.
2: கர்த்தருடைய கரங்களிலே விழுகிறது நமக்கு நன்மையாய்
1: இருக்கும். This morning would you lift up your hands and say,
2: காலையிலே கரங்களை வைத்து சொல்லலாம்,
1: God, we give ourselves totally into your hands.
2: ஆண்டவர், உம்முடைய கரத்திலே முழுவதுமாக எங்களை நாங்கள் ஒப்புக்கொள்.
1: Hand over your family into God's hands.
2: உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுங்க.
1: Your work into God's hands.
2: உங்களுடைய வேலையை கர்த்தருடைய கரத்திலே கொடுங்க.
1: Nobody will be able to stand against you all through the days.
2: வாழ்நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து ஏழாவது
1: அடையாளம்,
2: உங்களோடு கூட இருக்கும் பொழுது
1: நம்முடைய
2: சத்துருக்களை கூட
1: நேசிக்கிறவளாக. If you look into the life of David,
2: தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது
1: he was able to love his enemies.
2: அவனுடைய சத்துருக்களை நேசிக்கக்கூடிய நிலைமையிலே மாறிவிட்டார்.
1: Saul will be pursuing him. Saul will be very near to him to condemn him and to kill him.
2: தாவீதை கொல்லும்படியாக சவுல் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்.
1: But he will say, no, I will not touch the Lord's anointed.
2: ஆனால் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொட மாட்டேன்.
1: Saul was an enemy to David.
2: தாவீதுக்கு சவுல் சத்ருவாகத்தான் இருந்தார்.
1: But he will not touch him.
2: ஆனால் தாவீது சவுலை தொடவில்லை.
1: And he will call him my father, my father.
2: என் தகப்பனே, என் தகப்பனே என்று கூப்பிடக்கூடிய அளவுக்கு தாவீது இருந்தார்.
1: That is what happens to you when he is with you.
2: தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அதுதான் நடக்கும்.
1: He will give you the grace to love your enemies.
2: உங்களுடைய சத்துருக்களை சிநேகிப்பதற்குரிய கிருபையை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Absalom's own son was against him.
2: அப்சலோம் சொந்த மகன் அவனுக்கு விரோதமாக இருக்கிறார்.
1: There are many people who are against David.
2: தாவீதுக்கு விரோதமாக அநேகர் வந்தார்கள்.
1: But when it came to David, he was always able to love them.
2: ஆனால் தாவீது தன்னுடைய சத்துருக்களை நேசிக்க கூடியவனாக இருந்தார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Finally number 8.
2: கடைசியாக எட்டாவது
1: அடையாளம். This morning I want you to know.
2: இன்றைக்கு காலையில் எங்களை புரிந்து கொள்ளுங்கள்.
1: God will give you victory over your enemies.
2: சத்துருக்களின் மேலே தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார்.
1: How many of you believe that?
2: எத்தனை பேர் விசுவாசிக்க?
1: This morning.
2: இந்த காலையில
1: God will give you victory over your enemies.
2: உங்கள் சத்துருக்களின் மேலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.
1: He is not only giving you the ability to love your enemies.
2: அவர்களை நேசிப்பதற்குரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது மாத்திரம்.
1: He gives you the victory over your enemies.
2: சத்துருக்களின் மேலே ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு
1: கொடுக்கிறது. There are many battles that David battled.
2: தாவீது செய்த அநேக யுத்தங்கள் இருந்தன.
1: One of the battles that he had to face, which was a very difficult battle, was against his own son Absalom.
2: அப்சலோமுக்கு விரோதமாகத்தான் உடைய பெரிய ஒரு யுத்தம் தாவீதுக்கு.
1: Because all the other enemies were distant from David and they were from another country.
2: மற்ற சத்துருக்கள் எல்லாம் வேற தேசத்திலிருந்து தூரத்திலிருந்து வந்தவர்கள்.
1: But Absalom was his enemy in his own house.
2: ஆனால் அப்சலோம் அங்கே வீட்டிலே இருக்கிறார்.
1: But God granted him victory even over Absalom.
2: அப்சலோம் மேலும் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார்.
1: I want you to know this morning.
2: இன்றைய காலையில புரிந்து கொள்ளுங்கள்.
1: I want you to know this morning.
2: புரிந்து கொள்ளுங்கள்.
1: That when God is with us,
2: தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது,
1: nobody will be against us.
2: நமக்கு விரோதமாக இருப்பவன்
1: யார்? Nobody will be against us.
2: யாரும் நமக்கு விரோதமாக இல்லை.
1: Lifting up your hands and saying, Jesus, thank you.
2: நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசுவே, உமக்கு நன்றி.
1: Thank you.
2: நல்ல சத்தமா சொல்லுங்க.
1: Would you open up your mouth and say, thank you, Jesus.
2: நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்கள்.
1: Everyone say, thank you, Jesus.
2: எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே.
1: Thank you, Jesus.
2: நடப்பதற்கு நீர் எனக்கு ஞானத்தை
1: You will give me wisdom to act wisely.
2: ஞானமாய் நடப்பதற்கு பரலோகத்திலிருந்து எனக்கு ஞானத்தை.
1: You will bring the right people over to me.
2: எனக்கு சரியான உதவிக்காக சரியான நபர்களை கொண்டு வருவீர்.
1: You will thwart the counsel that is against me.
2: எனக்கு விரோதமாய் வருகிற சதி ஆலோசனைகளை அபத்தமாக்கி போடுவீர்.
1: You will grant me mercy in the times when I have committed grave mistakes even against you.
2: ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பயங்கரமான தவறு பாவங்களை செய்தாலும் உம்முடைய இரக்கங்களை நீர் எனக்கு கிடைக்க பண்ணுவீர்.
1: You are a person who gives me grace to love my enemies.
2: என்னுடைய சத்துருக்களை சிநேகிப்பதற்குரிய கிருபையை எனக்கு கொடுப்பீர்.
1: You have given victory over the enemy.
2: சத்துருக்களின் மேலே எனக்கு வெற்றியை கொடுப்பீர்.
1: This morning is a very very short sermon.
2: இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு பிரசங்கத்தை.
1: But I want you to know that God is with you.
2: ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்க மறந்துடாதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Can we stand up to our feet this morning?
2: நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா?
1: Because we're going to pray this morning.
2: இந்த காலை நாம் ஜெபிக்க போகிறோம்.
1: There is something that is brewing against us in the heavenlies.
2: வான மண்டலங்களில் நமக்கு விரோதமாக வீசி அடிக்கிற சில காரியங்கள் இருக்கின்றன.
1: Now we are going to pray that that will be brought down in the name of Jesus.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அது சட்ட சடவென்று கீழே விழும்படியாக
1: நாம் ஜெபிக்க. When the church is attacked, oh, we need to rise up.
2: திருச்சபைக்கு விரோதமான தாக்குதல்கள் வரும்பொழுது நாம் எழும்ப வேண்டும்.
1: This is against the church of Jesus Christ in this nation.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதான விஷயங்கள்.
1: But the gates of hell shall not prevail.
2: சாத்தானுடைய கோட்டைகள் ஒரு நாள் அதை மேற்கொள்ள முடியாது.
1: Oh, the gates of hell shall not prevail.
2: சாத்தானுடைய கோட்டைகள் ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது.
1: The gates of hell shall not prevail.
2: சாத்தானுடைய சதி ஆலோசனை
1: ஒன்று மேற்கொள்ளப்படும். Jesus said, I will build my church.
2: என் சபையை நான் கட்டுவேன்.
1: I will build my church.
2: என் சபையை நான் கட்டுவேன்.
1: Everyone lifting up your hands and saying, God,
2: ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க, தேவனே, thank you,
1: thank you,
2: thank you,
1: thank you, for you are standing with us.
2: நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர்.
1: Oh, you are standing with us.
2: நீர் எங்கள் பட்சத்தில்.

எல்லா கணமும் எல்லா துதியும் பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆமென். அவர் யார் என்பதனால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் எல்லா துதிக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர், ஆகையால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு நாள் சரியா போகலாம், இந்த வாரம் ரொம்ப கஷ்டமான கடினமான பாதையில கடந்து சென்றனால நம்மளுக்கு ஒருவேளை ஆராதிக்கணும் போல நம்மளுக்கு தோணலை அப்படின்றதுக்காக இல்லை, அவர் யார் என்பதனால் நம்மளை ஆராதிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இது சட்டைகளை விரிக்கும் காலம். தேவன் நம்மளை உயிர உயிர கொண்டு செல்கிற இந்த நாட்களில் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.

ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோட அறிக்கை செஞ்சீங்க? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் அறிக்கை செய்வதில் தான் இருக்கு. நாம் அறிக்கை செய்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பழைய பாடல் உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நான் நம்புறேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய முதற் பேரானிரோ. ஒரு அழகான ஒரு பாடல். இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்த போகிறோம்.

எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். இந்த பாடலின் வரிகளைப் போலவே ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் இதை பெற்றுக்கொள்ள, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கிருபையில் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, மண்ணான நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. எங்கள் மேல் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தீர், எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருந்தீர். நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆச்சரியமான அதிசயமான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, மகிமையான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தில் ஆரத்திலிருந்து இருக்கார்களே, ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தினவர்களாக வாயிலே திறந்து

நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லோர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அறியாத வழிகளில் நடத்தினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ உயர்ந்தவர், நீ சிறந்தவர், எல்லா போற்றுதலுக்கும் உரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் உம்மை உயர்த்த உம்மை துதிக்க போதாதப்பா. நீ தந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவாரத்தின் ஆவியை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. 1904 மிசௌரியில் உள்ள செயின்ட் லூயிஸில் உலக கண்காட்சி நடைபெற்றது. அது கோடை நாட்களாக இருந்தபடியால் வெயில் அதிகமாக இருந்தது. ஆகவே கண்காட்சிக்கு வந்திருந்தவர்கள் வெயில் நேரத்தில் குளிர்ந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட விரும்பி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டாலுக்கு வந்தனர். அந்த ஸ்டாலில் அர்னால்ட் என்பவர் ஐஸ்கிரீம் விற்று கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் மிகப்பெரிய கியூ அவருடைய ஸ்டாலுக்கு முன்பாக வந்து நின்றது. இதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஐஸ்கிரீம் கொடுக்க அவர் வைத்திருந்த பேப்பர் கிண்ணங்கள் தீர்ந்து போயின. அடுத்தடுத்து வரிசையில் நிற்பவர்களுக்கு தன்னிடம் இருந்த ஐஸ்கிரீமை எவ்வாறு பரிமாறுவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தார். இவருக்கு அடுத்த ஸ்டாலில் வேஃபர்ஸ் விற்று கொண்டிருந்தவர் இவர் காகித கிண்ணங்கள் இல்லாமல் சிரமப்படுவதை கவனித்தார். ஆனால் உடனடியாக அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. தான் வேஃபர்ஸ் தயாரிக்க வைத்திருந்த மாவை பயன்படுத்தி துரிதமாக கோன் வடிவ வேஃபர்களை செய்து ஐஸ்கிரீம் கடைக்காரரிடம் கொடுத்தார். அவர் கொடுத்த வேஃபர் கோனில் வைத்து இப்போது ஐஸ்கிரீம் பரிமாறப்பட்டது. இருவரும் இணைந்து செய்ததால் வேஃபரும் விற்றது, ஐஸ்கிரீம் பரிமாற கோனும் கிடைத்தது. இதுதான் கோன் ஐஸ்கிரீம் பிறந்த வரலாறு. ஆம் பிரியமானவர்களே, இருவரோ மூவரோ சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அங்கு வெற்றி எளிதில் கிடைக்கும். மோசே வனாந்திரத்தில் இஸ்ரவேலரை நடத்தி சென்ற போது அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தார்கள். அந்த யுத்தத்தை நடப்பிக்க மோசே யோசுவாவை அனுப்பினார். பின்பு மோசேயும் ஊரும் ஆரோனும் மலை உச்சிக்கு ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள். மோசேயின் கைகள் சற்று நேரத்தில் அசந்து போயின. மோசே தன் கைகளை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். எனவே ஊரும் ஆரோனும் மோசேக்கு உட்கார ஒரு கல்லை கொண்டு வந்து வைத்தனர். மோசே அதில் உட்கார்ந்த பின்பு ஊரும் ஆரோனும் சேர்ந்து மோசேயின் கைகளை தாங்கி பிடித்தனர். இப்போது மோசேயின் கைகள் ஒரே நிலையில் இருந்தன. எனவே இஸ்ரவேலர் அமலேக்கியரை முறியடித்தனர். இந்த வெற்றியில் 4 பேருடைய கூட்டு முயற்சி காணப்படுகிறது. அம்பிரியமானவர்களே, இதை போலவே கூட்டமாக சேர்ந்து நாம் செய்யும் ஜபத்திற்கும் ஊழியத்திற்கும் அதிக பலன் உண்டு. ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10,000 பேரையும் துரத்துவார்கள் என்று வேதம் கூறுகிறது. உங்களில் 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன் என்று இயேசு கூறியுள்ளார். ஆகவே ஒண்டியாக நம் ஊழியங்களையும் வேலைகளையும் செய்வதை விட 2-3 பேர் சேர்ந்து செய்தால் நம் பிரயாசங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.

செண்டு நாளாகமம் 9 அதிகாரம். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கின்றதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தக வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கின்ற ஒட்டகங்களோடும் ஜெருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காத படிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய பானபத்திரக்காரரையும் அவர் அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தில் கண்டபோது அவள் ஆச்சரியத்தை அவள் திறமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கின்றது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போது உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கின்ற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவா இருக்கும் படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சோசரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலை நிறுத்தும் படிக்கு சிநேகிக்கின்றதினாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கின்றதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தக வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்தக வர்க்கங்களைப் போல ஒரு காலம் வரவில்லை. ஓப்பீரில் இருந்து பொன்னை கொண்டு வருகின்ற ஈராமின் வேலைக்காரரும் சாலமோனின் வேலைக்காரரும் வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள். அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரண்மனைக்கும் 3 கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுர மண்டலங்களையும் தம்புருக்களையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்டவைகள் அதற்கு முன்னே யூதா தேசத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடே கூட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். வியாபாரிகளும் வர்த்தகரும் கொண்டு வரும் பொன்னை தவிர சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. அரபி தேசத்து சகல ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் சாலமோனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வருவார்கள். ராஜாவாகிய சாலமோன் 200 பரிசைகளை அடித்த பொன் தகட்டால் செய்வித்தார். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் தகட்டை செலவழித்தார். அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் உண்டாக்கினார். ஒவ்வொரு கேடகத்திற்கு 300 சேக்கல் நிறை பொன்னை செலவழித்தார். அவைகளை ராஜா லீபனான் வனம் என்னும் மாளிகையில் வைத்தார். ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும் பொன் தகட்டால் மூடினார். அந்த சிங்காசனத்திற்கு பொன்னினால் செய்யப்பட்ட 6 படிகளும் 1 பாதபடியும் உட்காரும் இடத்திற்கு இருபுறத்திலும் கை சாய்மானங்களும் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. அந்த 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை.
ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனான் வெனர் என்னும் மாளிகையின் பனி முட்டுக்கள் எல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. ராஜாவின் கப்பல்கள் ஈராமின் வேலைக்காரருடன் தர்ஷீஷுக்கு போய் வரும். தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்திற்கு 1 தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தக வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவோறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். சாலமோனுக்கு 4000 குதிரை லாயங்களும் ரதங்களும் இருந்தது. 1000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை இதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் ராஜா வைத்திருந்தார். நதி துவங்கி பெலிஸ்தியரின் தேசம் மட்டும் எகிப்தின் எல்லை வரைக்கும் இருக்கின்ற சகல ராஜாக்களையும் அவன் ஆண்டார். எருசலேமின் ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களை போலவும் அதிகமாக்கினார். எகிப்திலும் மற்ற தேசங்களிலும் இருந்து சாலமோனுக்கு குதிரைகள் கொண்டு வரப்பட்டது. சாலமோனுடைய ஆதியந்தமான மற்ற நடபடிகள் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் புஸ்தகத்திலும் சீலோனியன் ஆகிய அகியா எழுதின தீர்க்க தரிசனத்திலும் நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமை குறித்து ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தீர்க்க தரிசனங்களிலும் அல்லவோ எழுதியிருக்கின்றது. சாலமோன் ஜெருசலேமிலே இஸ்ரவேல் எல்லாம் 40 வருஷம் அரசாண்டார். பின்பு சாலமோன் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்தார். அவனை அவன் தகப்பனாகிய தாவீதி நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ரெகோபெயாம் ராஜாவானான்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் சி தேவசகாயம். என்னுடைய சொந்த ஊர் அரக்கோணம் என்ற பகுதியிலே சில்வர்பட்டு கிராமத்திலே நான் 1964 பிறந்து, என்னுடைய தகப்பனாருக்கு 7 பிள்ளைகளாக இருந்தார்கள். 5 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். என்னுடைய தாய் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தார்கள். என்னுடைய தகப்பன் ரயில்வேயில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். நாங்கள் சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில், வெல்ஃபேர் ஸ்கூலில் படித்து கொண்டு வந்தேன். ஒரு 10வது வரைக்கும் படித்து கொண்டு வரும்போது எனக்குள்ள இராணுவத்தில் எப்படியாவது சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்று, என்னுடைய தாத்தா வந்து அவர் இராணுவத்தில் இருந்ததனால், என்னுடைய தகப்பனும் இராணுவத்தில் இருந்ததனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் அதிகமாக தோன்றி கொண்டிருந்தது. சரியாக படிக்கிற காலகட்டத்தில் படிக்க முடியாத பட்சத்தில் இருந்ததுனாலே ஒரு 10th SLS படித்து முடித்தால் போதும் என்ற நிலைமையிலே என்னுடைய வாழ்க்கை எப்படியாவது இராணுவத்திற்காக, உலக நாடுகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று தான் என்ன உள்ளுக்குள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று என்னுடைய சொந்த ஊரில், அதாவது சில்வர்பட்டு கிராமத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில், இந்த இராணுவத்திற்காக அதிகமான நாட்கள் பிரயாசப்பட்டேன். 1-2 முறை நான் பிரயாசப்படும் போது அது எனக்கு சான்ஸ் முதல் கிடைக்கவில்லை. அப்படி இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது நான் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு RPF-ஓ ஒரு போலீஸோ ஒரு இராணுவத்தில் சேர வேண்டும் என்று தான் அந்த எண்ணங்கள் அதிகமாக இருந்தது. அதற்காக நான் பிரயாசப்பட்டது உண்டு. அப்படிப்பட்ட நாட்களில் 1983 வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 23rd இராணுவத்தில் சேரும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இராணுவத்தில் சேர்ந்து எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய தகப்பனார் சம்பளம் போதாதனாலே எப்படியாவது பிள்ளைகள் சம்பளம் வேணும் என்று அதிகம் விருப்பப்பட்டார். அதனால தான் என்னுடைய நான் வேலைக்கு போக வேண்டும் என்று படிப்பை சீக்கிரமாக முடித்து விட்டேன். என்னுடைய வீட்டில் 5 பேர் அண்ணன் தம்பி இருந்தாலும் யாவருக்கும் அந்த நேரத்தில் அந்தளவுக்கு வேலை இல்லை. என்னுடைய 2 தங்கைகளுக்கும் எந்த ஒரு வேலை கிடையாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே எனக்கு ஒரு இராணுவத்தில் வேலை கிடைத்த பிறகு, அந்த இராணுவத்தில் வேலை கிடைத்து முதலாவது நாட்டுக்கு போய் எப்படியோ சேவை செய்யணும்னு அந்த விருப்பம் எனக்குள்ளே அதிகமாக இருந்தது. முதலாவது நான் செலக்ட் ஆகி ஹைதராபாத் என்ற இடத்துக்கு நான் போய் சேர்ந்தேன். அந்த இடத்துல 1 வருஷம் எனக்கு ட்ரைனிங் இருந்தது. பேசிக் ட்ரைனிங் என்று 6 மாதமும், அட்வான்ஸ் ட்ரைனிங் எனக்கு 1 வருடமாக அங்கே இருந்தது. அந்த ட்ரைனிங்கில் அதிகமாக 6 மாதம் என்பது ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியுடைய ட்ரைனிங், காலையில் 4 மணிக்கு எழுந்து கொள்ளணும், நைட்டில் 10 மணிக்கு படுக்கணும். காலையில் 4 மணிக்கு எழுந்ததுலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும். காலையில் 6 மணிக்கு PT ஆரம்பித்தால் அது ஒரு 10 மணிக்கு வெப்பன் ட்ரைனிங் ஆரம்பிக்கும். அது பிறகு எஜுகேஷன், அதுக்கு பிறகு ட்ரில்லு, அது பிறகு ஏகப்பட்ட ட்ரெயின், அது பிறகு மாலை நேரத்தில் ஒர்க்கு, இப்படி இரவு நேரத்தில் டியூட்டி, இப்படியே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். கடினமான ஒர்க்கு, ஆனால் நாட்டுக்காக எப்படியாவது நிற்க வேண்டும். என்னோட கூட வந்து அநேகர்கள் வந்து கூட திரும்பி வந்து விட்டார்கள் வீட்டுக்கு. இந்த வேலையை எனக்கு வேண்டாம், இந்த ட்ரைனிங் எனக்கு வேண்டாம், இவ்வளோ கடினமாக இருக்கிறதே, நான் என்ன நினைத்தேன், நான் இங்கே லகுவாக இருக்குன்னு நினச்சி நாங்கள் வந்தோம், கட்சியில் பார்த்து இந்த ட்ரைனிங் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதே, நாங்கள் எப்படி பண்ண முடியும் என்று எங்களோடு இருந்தவங்களாம் சொன்னார்கள். ஆனால் எங்களோடு இருந்து சொன்னவங்க 2-3 பேர் தமிழக்காரர்கள், அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் அங்கே எப்படியாவது கடினமாக, ஏன்னா எங்களுடைய வீட்டினுடைய பார்த்திங்கன்னா வறுமை ரொம்ப குறைவு. அதாவது எங்களுடைய வீட்டில் வந்து 7 பேர் பிள்ளைகளை காப்பாற்றணும், நாங்கள் மொத்த தாய் தகப்போன சேர்த்து 9 பேர், இவங்க எல்லாம் சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும்னா அந்தளவுக்கு வீட்டில் வந்து சம்பளம் கிடையாது. அப்பாவுடைய சம்பளம் சிறிய சம்பளம் தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வீட்டுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு ஆதிலிருந்து தெரிஞ்சதுனால எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலையில் போய் ஜாயின்ட் ஆகணும், வீட்டை காப்பாற்றணும், நாட்டுக்காக நம்ம சேவை செய்யணுன்றதான் எண்ணங்கள் இருந்தது. அதனால தான் அந்த ட்ரைனிங்கில் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், நின்றேன். எப்படியாவது இந்த ட்ரைனிங்கில் வளர வேண்டும், என்னுடைய வாழ்க்கை நல்ல மாதிரி நடக்க வேண்டும், அந்த ட்ரைனிங் நல்ல மாதிரி முடிக்க வேண்டும், நான் நல்லா ப்ரொமோஷன் வாங்கி நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் தான் என்னுடைய முடிவாக இருந்தது. 1987 எங்களுக்கு அசமதூர் என்ற கிராமத்தில்
சுப்பிரமணி என்ற மகளை திருமணம் செய்யும்படியாக 1987 ஏப்ரல் மாதம் என்னுடைய தாய் தகப்பனார் போய் பார்த்து எனக்காக நல்ல ஒரு மனைவியை ஆண்டவர் வந்து கொடுத்தார். இப்படியாக 1987 ஏப்ரல் 22 திருமணமானது. திருமணமானாலும் என்னுடைய மனைவி நான் விட்டுட்டு 11 மில்ட்ரியில் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு 1 தான் லீவு கொடுப்பாங்க. அந்த 1 லீவ் போதாது. அப்படி இருந்தாலும் அந்த லீவு நாட்களில் வருவேன், எல்லாரையும் சந்திப்பேன். சில நேரத்தில் வீட்டை விட்டு போவது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் எல்லோரையும் விட்டு போகிறது வந்து அவ்வளோ வேதனை. ஏன்னா வருஷத்துக்கு 1 வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு போகிறோம். சில நேரத்தில் மிலிட்ரியில் வந்து தொடர்ந்து வேலை இருந்தால் அங்கேருந்து லீவு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். திருமணமான பிறகு இப்பொழுது பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அப்படிலாம் ஒரு எண்ணெலாம் போட்டுக்கணும். என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இப்படி வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க நேரத்தில் தான் எனக்கு 1988 என்னுடைய ஒரு மகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த மகள் பேர் வந்து பிரிஸ்தில்லா. 2 90 ஒரு மகனை தேவன் கொடுத்தார். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்னுடைய மனைவி ஒரு கவர்மெண்ட்டில் டீச்சராக இருந்தாங்க. அந்த வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு நாங்கள் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அவர்கள் ராஜஸ்தான் என்ற இடத்துக்கு நான் மிலிட்டரி முதல் கொண்டு போனேன். எப்படியாவது அவர்களை படிக்க வைக்கணும், என் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையில் நான் படித்த மாதிரி படிக்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் லெவலில் ஹை லெவலில் கொண்டு வரணும், மிலிட்டரியில் ஒரு கேப்டனாக ஒரு மேஜராக ஒரு நல்ல ஒரு கர்னலாக உருவாக்க வேண்டுமென்றுதான் அந்த எண்ணத்தில் 1991 நான் என்ன செய்தேனே, என்னுடைய மனைவி செய்திருந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிவிட்டு எப்படியாவது என்னோடு கூட வந்துரு, நான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஏனென்றால் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், நீ ஒரு இடத்துல இருக்கிற, பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்கிறோம், சரியான அவங்களுக்கு படிப்பு வராது, நம்ம ஒரு இடத்துல சேர்ந்தலாம்னு சொல்லி உன் வேலையை எழுதி கொடுத்து ராஜினாமா சொன்னேன். என்னுடைய மனைவி உடனே வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு நாங்கள் என்னுடைய மனைவி நான் வந்து மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து ராஜஸ்தானில் முதல் நஸ்ரபதி என்ற இடத்துல கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம். அதுக்கப்புறம் 92 அவங்களை ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பித்தோம். பிள்ளைங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், இது ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. நான் போக இடத்துல வந்து ஹிந்தி தான் அதிகமாக படிக்க ஸ்கூல் இருந்தது. அதனால் பிள்ளைகளை என் ஸ்கூலில் ஹிந்தியிலே சேர்த்துணும்னு சொல்லி 2 பிள்ளைகளையும் ஸ்கூலில் அவர்களை முதலாவது எல்கேஜி யூகேஜி என்ற பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைத்தோம். நாங்கள் ரஷ்ராபதியில் 3 இருக்கும் போது நாட்களில் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக அங்கே அந்த இடத்துல ஸ்கூலில் இடம் கிடைச்சது, அவங்கள படிக்க வைத்தோம். அவர்கள் அப்படியே படித்துக்கொண்டே வந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு ஹிந்தி தெரிய ஆரம்பித்தது, அப்புறம் அதுக்கு பிறகு இங்கிலீஷ் தெரிய ஆரம்பித்தது. அவர்களுக்கு நல்ல ஒரு அந்த இடத்துல இருந்து படிக்கணும்னு ஒரு நல்ல எண்ணம் வந்துவிட்டது. எப்படியாவது பிள்ளைகள் படிக்க வைக்கணும் அந்த முயற்சியில் போகும்போது அவர்களுக்கு இந்த எங்களுக்கு அந்த பாரத்தோடு அது செய்யறதுனால பிள்ளைகளுக்கு நல்லா அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் பஞ்சாபுக்கு போயிட்டோம். பஞ்சாபுக்கு நாங்கள் போய் அந்த இடத்துல 3 இருந்தோம். பிள்ளைகள் அங்கேயும் படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், படிக்க வைக்கிறது. ஏன்னா மிலிட்ரியில் வந்து 1 குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா 1 ஆன பிறகு மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நாங்கள் மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட கேட்டோம், எங்கள் பிள்ளைகளை வந்து நாங்கள் அங்கங்கே அனுப்பியிருந்தோம்னா படிக்க அவங்களுக்கு சரியான எஜுகேஷன் கொடுக்க முடியாது, எங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்கும்போது அவங்க நீங்கள் சிவில் குவார்ட்டர்ஸ் எடுக்க முடியாது அவங்க உதவி செய்தாங்க. அந்த சிவில் குவார்ட்டர்ஸில் நாங்கள் தொடர்ந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம். அதாவது அந்த சிவில் கோர்ஸ் நாங்கள் இருந்து பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைத்தது, படிக்க முயற்சி பண்ணோம், படித்தார்கள். பஞ்சாபுக்கு போஸ்டிங் பண்ணி பஞ்சாப்லேயும் எங்களுக்கு சிவில் கோர்ஸ் கிடைத்தது. அது இப்போ சிவில் கோர்ஸில் நாங்கள் இருந்துக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைத்தோம். இப்படி பிள்ளைகள் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படியே வந்து முன்னே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து அவங்களுக்கு 10-8 வரும்போது நாங்கள் உடனே எங்களுக்கு போஸ்டிங் வந்து பஞ்சாப்லேருந்து எங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் போஸ்டிங் போட்டாங்க. மறுபடியும் நாங்கள் பஞ்சாப்லேருந்து ஜம்மு காஷ்மீர் வந்துட்டோம். இப்போ பிள்ளைகள் அங்கேருந்து அந்த எஜுகேஷன் அந்த ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஜம்மு காஷ்மீர் சேர்த்தோம். அங்கே பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி படிக்க படிக்க 1997 எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு ட்ரெஜரி ஆனது, அதாவது சொல்ல முடியாத ஒரு பெரிய ஆபத்து விளைவு வந்தது. நாங்கள் எதிர்பார்க்கல, ஒரு புயல். அது சொல்லப்போனால் மனசெலாம் வேதனைப்படும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ட்ரெஜரி, எதிர்பார்க்கலை. பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கணும், நல்லா படிக்க வைத்து அவர்களை கர்னலாக்கணும், மேனேஜராக்கணும். அதுக்கு பிறகு அவங்க மூலமாக நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும், மனமகிழ்ச்சி அடையணும். இப்படிலாம் ஒரு நல்ல ஒரு நாங்கள் ஒரு பிள்ளைகளுக்காக வைரக்கியத்தோடு இந்த வேலையை செய்து கொண்டு வந்தோம்.
1997 ஜூலை மாதம் 15ஆம் தேதி எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பித்தது. அதாவது என்ன புயல்னா, அது வேதனையின் புயல், கண்ணீரின் புயல், சஞ்சலத்தின் புயல். அந்த புயல் வந்து யாருக்கும் வரக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க எந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது, நான் அதை தான் வேண்டுகிறேன். அவ்வளோ பெரிய புயல் வந்து எங்களை 1997 ஜூலை 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அந்த புயல் எங்கள் வீட்டில் வீசினது. என் பிள்ளைகள் அந்த நாட்களில் அவர்களை நல்லா குளிக்க வைத்து ட்ரெஸ் போட்டு அன்றைக்கி நான் ஈவினிங் வந்து ஜூலை 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நான் டியூட்டிக்கு போயிட்டேன். என் மனைவி வந்து வீட்டில் இருந்தாங்க, பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் பிள்ளைகள் வந்து பேட்மிண்டன் ஆடணாமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியாப்பா நீங்கள் பேட்மிண்டன் ஆடுங்க அப்படின்னு சொல்லி பேட் எடுத்து கொடுத்துட்டு அவங்க போய் விளையாட போயிருக்கிறாங்க. போன இடத்துல அங்கே அநேக பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடி கொண்டே இருக்கும்போது அதில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணிக்கிட்டான், அங்கே ஒரு ராவி நதி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ராவி நதியில் என்னுடைய கெனால், அதாவது காஷ்மீருக்கு அந்த தண்ணி போகிறது அந்த கெனாலில், அந்த கெனாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் அதில் தண்ணியே வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் அந்த நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி அதில் 2 ஆள் ஆழத்துக்கு அளவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய மகன் அங்கே இருந்தாங்க, அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு மகன் உன்னருடைய மிலிட்ரிக்காருடைய மகன் வந்து வா நம்ம போய் அந்த தண்ணியாண்ட விழான்னு கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிடும்போது என் பிள்ளைங்க என்ன பண்ணால், அங்கே போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு எதுவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பையனை சொல்கிறேன், இல்லை நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராவி நதியுடைய கெனால் பகுதியில் அந்த பிள்ளைங்க என்ன பண்ண போய் எட்டி பார்க்க போயிருக்கிறாங்க. போய் பார்க்கும்போது என்ன நடந்ததென்றால், இன்னொருடைய மிலிட்ரிக்காருடைய மகன் என்ன பண்ணிட்டான், என்னுடைய பெரிய மகளை தள்ளி விட்டுட்டான். எதிர்பார்க்காத அவன் தள்ளி விட்டதுனால மகள் போய் அந்த தண்ணியில் விழுந்துட்டாங்க, நதியில், அதாவது அந்த கெனாலில் விழுந்துட்டாங்க. விழுந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, என்னுடைய மகள் அதில் முழுகி ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த கத்துதலை வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகன் அங்கே நின்று தம்பர் எப்படியாவது அக்காவை காப்பாற்றணும்னு நினைத்து ஓடி போய் தண்ணியில் எகிரி குச்சி என்ன பண்ண, அக்கா காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே தண்ணியில் அடிச்சுன்னு ஓடுறாங்க. இந்த நேரத்தில் அந்த தள்ளி விட்ட பையன் ஓடி வந்து என்னுடைய மனைவிக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து உங்களுடைய மகன் வந்து ரெண்டு பேரும் வந்து தண்ணியில் அடிச்சுன்னு போயின்னுக்கிறாங்க, நீங்கள் போய் காப்பாற்றுன்னு அந்த பையன் சொன்னான். அவன் எங்கடா எங்கள் தண்ணி இருக்குது அப்படின்னு இவங்க கேட்டிருக்கிறாங்க. தண்ணியெல்லாம் எங்கே இல்லையா பண்ணா, இல்லை இல்லை இந்த கெனாலில் தண்ணி நிறையா போயின்னுக்குது, இப்போ அதில் தான் அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் அதை கேட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, ஓடின அழுது கொண்டு ஓடி கத்திக்கினே ஓடி இருக்கிறாங்க. இவன் கத்தின ஓடும் போது மகள் வந்து ஓன அழுது இருக்கிறாங்க, பையன் அழுது கொண்டு இருக்கிறான். மகள் வந்து அந்த தண்ணியில் அடிச்சுக்கினே அழுதுன்னு அதுவும் கத்தி கொண்டே ஓடுது. பையன் வந்து காணலாங்க, கண்ணுக்கு தெரியல, பொண்ணு மட்டும் தான் கத்தினு போகுது. இவங்க போய் அதில் நதியில் விழலான்னு ஓடுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்து என்னுடைய மனைவி பிடிச்சினாங்க. ஏன்னா அந்த தண்ணியில் யார் விழுந்தாலும் தப்பிக்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக போகாது. ஆனால் என்னுடைய மனைவி 10 பேர் பிடிச்சதுனால எனக்கு அந்நேரத்துக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, நான் இருந்த டியூட்டியில், இது மாதிரி வந்து உங்களுடைய 2 பிள்ளைங்களை வந்து தண்ணியில் விழுந்துட்டாங்க அப்படின்னு. நான் யோசிக்கிறேன், எங்கே தண்ணி, அவ்வளோ தண்ணி இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது, இல்லை இல்லை அந்த கெனாலில் நிறைய தண்ணி வந்துடுச்சு, இப்போ தண்ணி வந்ததுனால எதிர்பார்க்காத இந்த பிள்ளைங்க அங்கே விழுந்துட்டுருக்குறாங்க, நீ போங்கன்னு பிறகு நான் டியூட்டியிலேருந்து உடனே எனக்கு அந்த டியூட்டியில் எனக்கு விடுவித்தாங்க. நான் உடனே வெளியே வந்து ஓடி வந்து வீட்டாண்ட பார்த்தா என்னுடைய மனைவி 10 பேர் பிடிச்சின்னு இருக்கிறாங்க. ஓனு மனைவி அழுது கொண்டிருக்குது, என்னன்னு கேட்குறேன், சொல்லுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, டக்குன்னு இன்றைக்கி போய் அங்கே இந்த கெனாலில் பிள்ளை விழுந்துச்சு மகளே, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு. நான் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே தண்ணி ஃபுல்லாக போயின்னு இருக்குது. சார் தண்ணிக்கு மேலே ஓடி குழந்தை பார்த்தேன் அப்படின்னு நாங்கள் பாருங்கள். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த தண்ணி ஓரத்துலேயே என்ன பண்ணேன், ஓடி போய் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி ஓடினேன், எங்கேயுமே குழந்தை தென்படல. அதுக்குள்ளே மணி வந்து நைட்டு 7:30 ஆயிடுச்சு, அவன் ஒரேடி இருட்டாயிடுச்சு. இருட்டான பிறகு இந்த மெசேஜ் வந்து கமாண்டிங் ஆஃபீஸருக்கு போயிடுச்சு. கமாண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணார், இந்த ஜம்மு காஷ்மீருடைய கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, தண்ணியை வந்து அந்த டேம்லேருந்து ஸ்டாப் பண்ணாங்க. டேமில் ஸ்டாப் பண்ண பிறகு தண்ணி நின்றுச்சு. தண்ணி நின்ற பிறகு இப்போ தண்ணியில் வந்து குழந்தை அஷ்ணு போயாச்சு. இப்போ குழந்தை தேடுவதற்காக ஒரு 500 இராணுவ வீரர்களை கொண்டு வந்து தண்ணியில் விட்டாங்க. இப்போ இரவும் பகலமாக தேடுறாங்க, 3 நாள் தேடி கொண்டு இருக்கிறாங்க, பிள்ளை கிடைக்கவில்லை. என்னுடைய மனைவி ஒரு பக்கம் மென்டல் ஆகிட்டாங்க,
நான் மூன்று நாள் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரனை போல் நான் அப்படியே என்ன பண்ணேன், என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியலை. புரியுங்களா, ஒரு பக்கம் மனைவி மென்டலாகி கெடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிள்ளைங்க போயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறது? இப்போ நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவதுன்னு ஒன்றும் புரியலை. ஒரே கடினமான அந்த உபத்திரம் பாடுகள் வந்தது பாருங்கள், தாங்க முடியலை. புரியுங்களா, என்ன சொல்லுவது முடியல. நான் போட்ட பிளான் என்ன, பிள்ளைகளை பெரிய ஆஃபீஸர் ஆக்கணும், அவங்கள எங்கள் நாங்கள் சரியாக படிக்கலை, நாங்கள் குறைஞ்ச படித்ததுனால இந்த மாதிரி வேலைக்கு வந்தோம், பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல நிலவில் கொண்டு போகணுன்னு இப்படிலாம் ஆசைப்பட்டோம். ஏன்னா கடைசியில் பார்த்தா எங்களை ஆசைலாம் சுக்குநூறாகி என்னுடைய மனைவி மென்டல் ஆகி என்னுடைய அந்த நேரத்தில் துக்கம் முகமாக மாறி வேதனைப்பட்டு எனக்கு எத்தனை பேர் வந்து ஆலோசனை சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஆலோசனை கேட்க முடியல. என் மனைவிக்கு சொல்கிறாங்க அவங்க தண்ணி குடி கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி ஒரு வேதனை, ஓன் அழுகை சத்தம், கூக்குரல் சத்தம். புரியுங்களா, ஒரு தாயினுடைய அந்த பிள்ளையை இறந்த பிறகு தகப்பை தாங்கக்கூடிய கொஞ்சம் பலன் இருந்தது, ஆனால் தாய்க்கு அந்த பலனை அந்த அவங்க ஏற்கனவே பலவீனம்னு வசனம் சொல்கிற மாதிரி அவங்க அந்த பலவீனத்தை அந்த அணுகிட்டுன்னு தான் நான் பார்த்தேன். அவங்க அழுது அழுது அழுது அழுது வேதனையோடு மூன்று நாள் பாருங்க, மூன்று நாள் தேடிக்கொண்டு இருக்கிறோம். குழந்தைய தேடுறாங்க தேடுறாங்க, குழந்தை கிடைக்கல. அந்த நதியில் அந்த கெனாலில் போய் தேடும் போது உங்கள் பிள்ளை வந்து இந்த எங்கேயுமே கிடைக்கல. ஒரு சைப்பன் இருப்பாங்களா, ஏன்னா நதி மேலே ஓடுது, கீழே சைப்பன் இருக்குது. இப்படி கீழே ஒரு நதி மேலே ஒரு நதி இப்படி அந்த இடத்த கட்டி வைத்திருக்கிறோம். ரொம்ப வேதனைக்குரியா இருந்தது, ஒன்றும் தாங்க முடியாத ஒரு பக்கம். இராணுவர் தேடுறாங்க, வலை போடுறாங்க தண்ணியில், மறுபடியும் நதியில் வந்து என்ன பண்ண ஓப்பன் பண்ணுறாங்க, டேமை ஓப்பன் பண்ணி வேகமாக விடுற ஆரம்பித்தாங்க தண்ணியை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா

வரைக்கும் அவங்க உயிரோக்கிறதா தான் நினச்சிருக்கிறாங்க. செத்துன்னு சொன்னால் ஒரு வேளை அவங்க இவங்க நிலைமை என்ன ஆகும்னு நினச்சி நாங்கள் யாருமே சொல்லலை. ஒரு பைத்திய நிலைமையில் ஆயிட்டாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டோம். ஜம்மு காஷ்மீர்லேருந்து எங்கள் வீடுகளுக்கு ஃபோன் பண்ணோம். என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கும் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க என்ன செய்தாங்க, உடனே புறப்பட்டு 10 பேர் அவங்க சேர்ந்து அவங்க புறப்பட்டு ட்ரெயினில் வராங்க. இப்போ அவங்க வர வரைக்கும் வைக்க முடியாது பிள்ளை பிள்ளை, ஏன்னா 3 ஏற்கனவே தண்ணியில் இருந்துருச்சு குழந்தைங்க. உடனே 2 பிள்ளைங்க நாங்கள் அடக்கம் பண்ணிவிட்டு அந்த நாளில், அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அங்கே பட்டான்கோட் ரயில்வே ஸ்டேஷனில் எங்களுடைய உறவினர்கள் வராங்கன்னு தமிழே அலோன்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி தேவசகன்றவுடைய உறவினர்கள் இந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னு சொன்ன பிறகு அவங்கள இறங்கினாங்க. அவங்கள மிலிட்ரி வண்டியில் ஏற்றின்னு வந்து வீட்டாண்ட விடத்துக்கு முன்னாடியே எங்களுடைய மிலிட்ரிக்கார் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலில் கிடையாது, 2 உங்கள் பேர பிள்ளைங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஏற்கனவே எங்கள் மாமியார் அந்த வண்டியிலேருந்து கீழே எகிரி கீழே விழுந்துட்டாங்க. அதை பார்த்தா மற்றவங்களாம் விழுந்து ஓன ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான ஆடு, வேதனைக்கு மேல் வேதனை. என்ன சொல்கிறதுன்னு புரியலை. ஒரு பக்கம் மிலிட்ரிக்காரங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வராங்க, ஒரு பக்கம் எங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு எதுவுமே எடுப்படி ஆகலை. ஏன் காரணம் என்னென்னா, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவங்கள உருவாக்கி அவங்கள நல்ல ஸ்தானத்தில் கொண்டு வந்து வரணும்னு நினச்சிக்கும் போது, 2 ஒரே டைமில் மறிக்கும் போது அது எந்த தாயாலும் தாங்க முடியாது, எந்த தகப்பனாலும் தாங்க முடியாது, எந்த தாத்தா பாட்டியாலும் தாங்க முடியாது, எந்த ஒரு குடும்பத்தோட சகோதரோட நினச்சா கூட எங்கள் வீட்டில் இதுமாரி ஏன் நடந்ததுன்ட்டு அது எந்த எதையும் அதுக்கு எது அதுக்கு நிகராக எதையும் நம்ம செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய வேதனையில் மாட்டிக்கணும். பாருங்கள், நாங்கள் எடுத்த முயற்சி, ஒரு அசாதாரண ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இந்த மிலிட்ரியில் வந்து அந்த மிலிட்ரியில் எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நாட்டுக்காக நம்ம உதவி செய்தது போல் பிள்ளைகளை நல்லா ஒரு முயற்சி நல்லா கொண்டு வரணும்னு நாங்கள் போட்ட திட்டங்கள் தவிடுபடி ஆயிடுச்சு. நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் தவிடுபடி ஆயிடுச்சு. நாங்கள் என்ன நினச்சோமோ எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் இப்போ என்ன செய்வதுன்னு புரிய முடியாமல், புரிந்து கொள்ளக்கூடிய எந்த தகுதி இல்லாமல், எங்களுக்கு எத்தனை பேர் ஆலோசனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா துக்கம் எங்கள் இருதயத்தை உடைச்சிருச்சு. என்னுடைய மனைவியுடைய இருதயம் உடைஞ்சி போயிடுச்சு. அவங்க 66 இருந்தாங்க. அவங்க அழுது அதுக்கு பிறகு 29 வந்துட்டாங்க. அதாவது என்னுடைய மகளுடைய வெயிட்டு என்னுடைய மனைவிக்கு வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா தினமும் சாப்பிடல. காரணம் என்ன, இந்த துக்கம் அவங்க இருதயத்தை பிளந்துக்கினே இருந்தது. துயரம், கண்ணீர், வேதனை, பசி, அதை தீர்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு காரியம் உங்கள் யாவருக்கும் நடைபெறக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கணும். பிள்ளைக்காகத்தான் வேலைக்கு போகணும். இப்போ வேலை இருந்து பிள்ளை இல்லை, எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். அதே பிறகு இந்த உலகத்தில் உண்மையாக கடவுள் யார்? நான் சிஎஸ்ஐயில் ஒரு பெயர்கிறிஸ்தவனாக இருந்தேன். பைபிளை அந்த அளவுக்கு வாசிக்க தெரியாது, ஜபம் பண்ண தெரியாது. அது சிஎஸ்ஐயுடைய சர்ச்சுடைய ப்ராப்ளம் இல்லை, அது என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம். அங்கே நான் போனதுனால அல்ல, நான் வந்து சரியாக அவங்க சொன்னதுபடி நடக்கலை, பைபிள் வாசிக்கலை, ஜெபிக்கலை, துதிக்கலை, நேரம் கொடுக்கலை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியம் வந்த பிறகு இப்போ தான் கேட்குறேன். 2 இழந்து மனைவி மென்டலாகி ஒரு பைத்தியக்காரி ஆகி கடவுள் யார், உண்மையான கடவுள் யார்? ஏன்னா மிலிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்மதம் சம்மதம்னு சொல்லுவாங்க. எம்மதம் சம்மதம், எல்லா கடவுளும் ஒரு கடவுள் தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் கடவுள் அப்படின்னு சொன்ன பிறகு எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்களாக இருந்தது. ஆனால் எனக்கு ஏன் உண்மையான கடவுள் ஏன் நான் கேட்டேன்னா, என்ன எங்கள் பிள்ளைங்க மறிக்கும் போது அங்கே அநேக பிள்ளைகள் இருந்தாங்க, அநேக தாய் தகவலுடைய பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு யாருமே வந்து எதுவுமே நடக்கலை. ஆனால் அவங்களுக்கு 5 இருந்தது, 4 இருந்த வீட்டில் பிள்ளைங்களாம் இருந்தாங்க. அங்கே அந்த பிள்ளைங்களாம் தப்பிக்கப்பட்டது. அப்போ நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன துரோகம் செய்தேன், நான் யாருக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தேன், எனக்கே அந்த இது வந்தது. அப்போ கடவுள் யார்? என் கடவுள் கடவுள் வந்து என் பிள்ளைங்களை காப்பாற்றலை. இப்படிலாம் என் எண்ணத்தில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நான் யாருக்கும் சொல்லலை. ஆனால் என் மனசில் வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா, ஏன் என் பிள்ளைங்க இந்த மாதிரி ஆச்சு, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, புரியுதுங்களா? இப்படிலாம் ஒரு நிலைமை. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இன்னொரு குழந்தை நீ தத்து எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு,
வரவங்க உங்கள் மனைவி ஃபேமிலி

பிளானிங் பண்ணியிருந்தால் கூட வேறு கல்யாணம் பண்ணி கூட குழந்தை பெற்று எடுத்துக்கலாம். அப்படிலாம் சொல்ல நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒரு ஆலோசனை கிடைக்குது. இப்படி கடவுளுடைய ஆலோசனை இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை கிடைக்கல. புரியுங்க, எனக்குள்ள கடவுள் யார் அதை பார்க்கணும். அது உண்மையான கடவுள் யார், அவர் இயேசாக இருக்கலாம், இந்து கடவுளாக இருக்கலாம், முஸ்லீம் கடவுளாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து புத்த மதத்தில் இருக்கலாம், இல்லை அது குருத்வாரா இருக்க கடவுளாக இருக்கலாம், எந்த கடவுளாவது அது உண்மையான கடவுள்னா நான் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு ஒரு எனக்கு எண்ணம் வந்ததுனால மூணு நாள் ஆகி நாங்கள் சென்னைக்கு வரணும்னு என்னுடைய மனைவி அழுகையும் அந்த சத்தமும் அவங்களுடைய பலவீனத்தையும் மிலிட்டரிக்காரலாம் பார்த்து கொஞ்ச நாள் இவங்க போய் ஊரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சென்னைக்கு அனுப்புனாங்க. அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனை பார்த்துட்டு இனிமேல் இந்த இடத்துல இருந்தால் இவங்க அழுதுனே செத்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்க அழுது அழுது இப்போ 29க்கெல்லாம் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இவங்க செத்துருவாங்க, ஏன்னா சாப்பிட மாட்டேன்றாங்க, ரத்தனம் சுண்டுது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை உங்கள் மனைவி வீட்டுக்குன்னு கொஞ்ச நாள் ஊருக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், உடனே நான் என் மனைவி வீட்டுக்குன்னு நாங்கள் என்ன பண்ணோம், அரக்கோணத்துக்கு வந்து மிலிட்ரி, அதாவது மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிண்டியில், அந்த கிண்டியில் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் எங்கள் மனைவி 3 மாதம் அவங்களை சேர்த்து வச்சோம். 3 மாதம் அவங்க இருக்கும்போது மிலிட்ரி ஆஃபீஸர் சொன்னார், உங்கள் மனைவி நிலைமை பார்த்தா அவங்க செத்துற மாதிரி இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் ஒரு கையெழுத்து போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, உலகத்தை கடவுள் யார் அப்படின்னு கேட்கும் போது தான் ஒரு நாள் ஒரு இரவு ஒரு சொப்பனத்தில், அந்த சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் தென்படுகிறது, ஒரு ஆலயம். அந்த ஆலயம் போட்டப்பட்டு அந்த ஆலயம் வந்து அந்த ஆலயத்தில் யாருமே இல்லை, வெறுமையாக இருக்கிறது ஆலயம். ஆலயத்துக்கு வெளியே நான் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறேன் வாசற்படியில். என்னடா இது ஆலயத்தை பார்க்குறேன்னே ஒன்றும் புரியலையே, அந்த சொப்பனத்திலே நான் நினைக்கிறேன் அதை, இந்த இடத்துல நான் வந்து ஏன் அழுது நினைக்கணும், ஓன் அழுது நிற்கிற மாசல்ல ஆலயத்தில் யாரும் இல்லை. அப்போது அந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் ஜனங்க வந்துக்கணும் போயின்னு கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய இடது பக்கமாக நான் திரும்பி பார்த்தேன், பார்க்கும்போது ஜனங்க வந்து கொண்டிருக்கலாம், அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெண் வஸ்திர தரித்தவராய் அப்படியே அவர் நடந்து வரதை நான் கண்டேன். அப்படியே வெண் வஸ்திரத்தோடு நடந்து வந்து என் பின்னாடி நின்று நான் திரும்பி பார்த்தேன், எனக்கு பக்கம் அவர் தன்னுடைய கரத்தை காட்டி அப்படி அப்படியே மறைஞ்சிட்டார். எனக்கு என்ன கேள்வி, உலகத்தில் கடவுள் யாருன்னு கேட்டேன். இப்போ இயேசு என்ன பண்ணார், தன் ஆலயத்தை காட்டி ஆலயத்தில் வாசலில் நான் அழுது கொண்டிருக்கிறேன், அவர் என் பின்னாடி நின்று தன் கரத்தை காட்டி மறைஞ்சார். அப்போ எனக்கு ஒரு உயிர் வந்துச்சு, இயேசுவை பார்த்த பிறகு உண்மையான கடவுள் இயேசு ஒருவர் தான். அந்த நாட்கள்லேருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இயேசுவை பார்த்த பிறகு என்னுடைய துக்கம் அப்படியே மறைஞ்சிச்சு. எனக்கு அந்த துக்கமே அதுக்கு பிறகு தெரியல, 2 பிள்ளைகள் இழந்தது மாதிரியே தெரியல. ஏன்னா இயேசு எனக்கு தரிசனம் ஆனதுலேருந்து அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது. அப்போது என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கிறோம். அப்போ மனைவியே வந்து டாக்டர் கேட்குறாரு, உங்கள் மனைவி செத்துருவாங்க ஆப்ரேஷன் பண்ணால், அவனுடைய சரீரத்தில் ரத்தமே இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறாரு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அவங்க சாக மாட்டாங்க, நானும் என் மனைவியும் ஆண்டவருக்காக சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு தைரியமாக இந்த வார்த்தையை அந்த நேரத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், உங்கள் கடவுள் உங்கள் மனைவியை காப்பாற்றிட்டோம், நாங்கள் செய்ய வேண்டிய ஆப்ரேஷன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷனை என் மனைவி தப்பித்து இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து அவனுடைய ஜீவனோடு வெளியே கொண்டு வந்தார். இப்போது என்னுடைய மனைவி வந்து 29 கிலோ இருந்த மனைவி அவங்க 66 கிலோவும் மாறினாங்க. நான் என் வேலையை இழந்து வந்தேன் ஒரே நாளில், அந்த வேலையை தேவன் மறுபடியும் அதே டிஃபென்ஸில் எனக்கு வேலையை கொடுத்தார். நான் இழந்த துக்கத்தை மறுபடியும் எனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தார். மறுபடியும் என் மனைவிக்குள்ளே அந்த சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அது பிறகு ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்தை கொடுக்க முடியாத, நாங்கள் 2000 திருப்பத்தூரில் 3 நாள் உபவாசத்தில் போய் நாங்கள் சேர்ந்தோம். மே மாசத்தில் 17, 18, 19 தேதிகளில் அந்த 3 நாளில் நாங்கள் போய் அந்த இடத்துல போகும்போது அந்த 3 நாள் கூட்டத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரே துதிக்கணும். அப்படி துதித்து கொண்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வல்லமை என் மேலே வந்து இறங்கி எனக்குள்ளேருந்து ஒரு கருப்பு உருவம் என்னை விட்டு வெளியே போகிறத நான் பார்த்தேன். அது பிறகு என் சரீரத்தில் இன்னும் லகுவாயிடுச்சு.
அதுக்கு பிறகு சனிக்கிழமை யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன்னு அவங்க ஒப்பு கொடுக்கும்போது ஆண்கள் பகுதியிலேருந்து நான் கையை தூக்கி நான் ஞானஸ்தானம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு, பெண்கள் பகுதி என் மனைவி அதே நேரத்தில் கையை தூக்கி அவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கன்னு சொன்னாங்க. 2000 மே மாதத்தில் 19ஆம் தேதி நாங்கள் கர்த்தருக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். நான் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை மாற்றி விட்டார். இப்போ நான் கர்த்தருக்கு பிள்ளைகளாக மாறிட்டோம், குழந்தைகளாக மாறிட்டோம் ஆண்டவருக்கு. இப்போ ஆண்டவர் எங்களுக்கு இந்த உலகத்தில் உண்ணுவதுக்கு ஒரு வேலை தேடன்னு எங்கள் மனைவி சொன்னாங்க. நான் தான் பார்த்தா ஊழியத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னோம். எங்கள் மனைவி சொன்னாங்க, இல்லை இல்லை நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் போய் ஊழியம் செய்யினாங்க. ஏன்னா நான் பிழைப்பதற்கு அதெல்லாம் வேணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பயில் படிக்க தெரியாது, ஜோமான தெரியாது, இன்னும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆலயத்து குறித்து தெரியாது, எதுவுமே தெரியும், எப்படி நீ ஊழியம் செய்வேன் அப்படின்னு. அப்போ நான் மனைவிக்கு சொன்னாங்க, நீ நான் போகிற வேலைக்கு நான் சொல்லிட்டேன். உடனே நான் அந்த வேலைக்காக நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்படி தமிழ்நாட்டில் ஒண்டாய் கம்பெனி பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன், சென்னையில் அந்த ஒண்டாய் கம்பெனியில் போய் எப்படியாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்போ ஒண்டாய் கம்பெனியில் போய் எங்கள் ரெண்டு பிள்ளைங்களும் செத்துட்டாங்க, அந்த லெட்டர் கொடுத்தாங்க மிலிட்டரியில், அந்த லெட்டர் எத்தனை ஒண்டாய் கம்பெனியில் கொடுத்து ஒரு வாட்ச்மேன் வேலைக்காக நாங்கள் பிரயாசப்பட்டோம். அந்த வாட்ச்மேன் வேலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு டிரைவிங்கு தெரியணும், ரெண்டாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியணும், மூன்றாவது டைப்பிங் தெரியணும் அப்படின்னு சொன்ன பிறகு, சார் எங்களுக்கு டிரைவிங்கு தெரியாது, ஸ்போக்கன் இங்கிலீஷும் தெரியாது, டைப்பிங்கு தெரியாது, எங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, நான் கற்றுன்னு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க டைம் கொடுத்தாங்க. நாங்கள் அரக்கோணத்தில் வந்து இந்த 3 காரியங்களுக்காக காலையில் 6 மணிக்கு போய் டிரைவிங்காக 1 ஹவர் டிரைவிங் பண்ணுவோம், அது பிறகு டைப்பிங் 2 ஹவர் பண்ணுவோம், அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் 2 ஹவர். இப்படி டெய்லி 3 மாதம் செய்து கொண்டே வந்தோம். டிரைவிங்கும் கற்றுக்கணும், டைப்பிங்கும் கற்றுக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷும் கற்றுக்கணும். இப்போ ஒண்டாய் கம்பெனியில் வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா சொல்கிறாங்கன்னா, இன்னும் வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் சீனியார்டில் உங்கள் நம்பர் வரல, 2 வருஷம் ஆகுன்ட்டாங்க. உடனே நாங்கள் அப்படியே சுற்றி சுற்றி சென்னையில் போய் அங்கே எங்கெங்கே வேலை கிடைக்கும் கேட்டு, ஒரு ஆவடியில் வந்து இறங்கும் போது ஒரு பெட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் ஒன்று இருந்தது, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை வாய்ப்புன்னு போட்டிருந்தாங்க, 1 வேக்கண்ட்டுன்னு. அந்த 1 வேக்கண்ட்டுக்காக அது எனக்கு தான் கிடைக்கணும், அதை பேப்பர் வாங்கிக்கின்னு எனக்கு தான் ஆண்டர் கொடுப்பான். அதை வாங்கின பிறகு ஆண்டர் பேசுகிறாரு, உனக்கு தான் இந்த வேலை கிடைக்கும்பா, உனக்கு தான் கொடுப்பான் அப்படின்றாரு. செத்தாங்கன்னா அதை கொண்டு வந்து டைப் பண்ணி போட்டோம். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே 2000 ஜூன் 6ஆம் தேதி ஆண்டவர் அந்த வேலையை எனக்கே கொடுத்தாரு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டோம். இப்போது எங்களுக்கு வந்து நாங்கள் அரக்கோணம் சில்வர்பேட்டில் கிராமத்தில் தான் இன்னும் இருக்கிறோம், மிலிட்டரியிலேருந்து வந்ததுனால. பாருங்க, வேலை வந்து 6ஆம் தேதி கிடச்சிது. அதே வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு டிஃபென்ஸில் அதே குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்க, மிலிட்ரி குவார்ட்டர்ஸ். அந்த வருஷத்தில் நாங்கள் மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் வாங்கிட்டோம். அது பிறகு மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்துட்ட பிறகு எந்த சர்ச்சுக்கு போகணும்னு கேட்கும்போது, ஆவடி ஏசிய சபைக்கு போகணும் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார். அது பிறகு நாங்கள் ஆவடி ஏசிய சபைக்கு போயிட்டோம். அப்படியே நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போயின்னு வந்துருக்கும் போது, பெங்களூரில் பிடிஹெச் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு எங்களுடைய ஜெபக்குழுவில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் டெய்லி. ஜெபம் பண்ண எங்கள் கூட இருக்கலாம் பிடிஹெச் படிக்க ஆரம்பித்தாங்க, நாங்களும் போய் அதில் சேர்ந்துட்டோம். 2001லேருந்து 2003 வரைக்கும் பிடிஹெச் கோர்ஸ் முடித்தோம். 2003லேருந்து 2005 வரைக்கும் எம்டிஹெச் கோர்ஸ் முடித்தோம். 2005 2008 வரைக்கும் நாங்கள் பிஹெச்டி முடித்தோம். அது பிறகு கிளாஸ் எடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். அது பிறகு எங்களுடைய ஊழியங்கள், அப்போ தான் நாங்கள் எனக்கு ஆண்டவர் வந்து ஏன் ஆலயத்தை காட்டினார், ஏன் ஆலயத்து வாசலில் நான் அழுது கொண்டிருக்கிறேன் புரியுங்களா. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு வந்து உணர்த்தது என்னென்னா, ஆலயம் என்பது இருதயத்தை குறிக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ளே என் வார்த்தை இல்லை, அந்த வார்த்தையை உபதேசிப்பதற்கும் போதிப்பதற்கும் நான் உன்னை தெரிந்து கொண்ட மகனேன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து இன்றைக்கி 7000 பிள்ளைகளை உருவாக்க ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். 2 பிள்ளையும் இழந்தோம், இன்றைக்கி 7000 பிள்ளைகள் ஆண்டு கொடுத்துருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் அங்கே நிறைவேறி கொடுத்தது. நாங்கள் ஒன்று நினைச்சோம், ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தரிசனத்தில் காட்டின காரணம் என்னன்னா, இன்றைக்கி 7000 பிள்ளை உருவாக்குவதற்கு இதற்காக கடினமான உழைப்பு. அது பிறகு ஆண்டவர் எங்களுக்கு திட்டங்களை கொடுத்தார், 300 சபைகளை வடமானதை ஸ்தாபிக்கணும்னு. தமிழ்நாட்டில் 40 பகல் 40 ஜபத்தை போடும் மகனே, அப்போ நீ போட்டால் தான் இந்த ஊழியெல்லாம் நிறைவேறினார். ஜபத்துக்கு முதல் இடத்தை கொடுக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எஸ்தர் ஜபம் போட்டோம் 2011. 2012 6 இரவு 6 பகல் யோபுவேல் ஜபத்தை போட்டோம். அதுக்கு பிறகு 10 பகல் 10 இரவு அப்போஸ்தலர் ஜபத்தை போட சொன்னார் ஆண்டவர். நீ பெரிய காரியத்தை செய்யணும்னா உன்னை ஜபத்தினுடைய காரியம் நேரம் பெருசாக இருக்கணும்,
சின்ன காரியத்துக்கு நாம் சின்ன ஜபங்களை பண்ணிட்டு போயிடுவோம், ஆனால் பெரிய காரியத்துக்காக. அது பிறகு ஆண்டவர் சொன்னார், 21 நாள் ஜபம், தானியேல் ஜபமோடு சொன்னார், 21 இரவு 21 பகல் போட்டோம். அது பிறகு மோசே எலியா இயேசு கிறிஸ்து 40 பகல் 40 இரவு ஜபித்தார், அந்த ஜபத்தை போட சொன்னார். இப்படி தமிழ்நாட்டில் அந்த 40 பகல் 40 இரவு எல்லா மாவட்டத்தில் போய் 24 மணி ஜெபிக்க ஆரம்பித்தார். கிருபை பாராட்டினார், அந்த அபிஷேகத்தை ஆண்டு நிரப்பினார். இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7000 பேர் பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டு கொடுத்த திட்டம் என்னென்னா 1 கோடி சீசர்களை உருவாக்கணும், 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்கணும், 1 கோடி யுத்த வீரர்களை உருவாக்கணும், 1 கோடி ஊழியர்களை உருவாக்கணும். எப்படி உருவாக்க முடியும்? இதுக்கு ஜபம் பண்ணினார் ஆண்டவர். போகும் எல்லா மாநிலங்களும் ஜபம் பண்ணினார். சிக்கிமும் மிசோரமும் தவிர மீது எல்லா ஸ்டேட்டிலும் போயிட்டு 12 மணி நேரம் ஜபத்தை செய்துட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதுக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு ஜபம் அறைய கொடுத்தார் ஆண்டவர். அதில் தமிழ்நாடு மேப்பை போட்டு அதுக்காக ஜபம் பண்ணினார். இந்தியா மேப் போட்டு இந்தியாவுக்காக ஜபம் பண்ண சொன்னார். வேர்ல்டு மேப் போட்டு வேர்ல்டுக்காக ஜபம் பண்ண சொன்னார். இந்த 3 மேப்பை போட்டு கை வச்சு இரவு நேரத்தில் நைட்டு 2ஆம் ஜாமத்தில் 3ஆம் ஜாமத்தில் அதாவது 9 மணிலேருந்து 12 மணிலேருந்து 12 1 மணி வரைக்கும் நாங்கள் என்ன செய்வேன்னா 2ஆம் ஜாமத்தில் 3ஆம் ஜாமத்தில் 2 மணி நேரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். அப்போது தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மாவட்டத்து மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்டில் நாங்கள் கை வைத்து ஜெபித்தோம். ஒவ்வொரு கண்ட்ரிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். அப்போ நீ எந்தெந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணுறியோ அந்தந்த இடத்துலேருந்து உனக்கு ஆத்மா நான் கொடுப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கி ஆண்டோடைய கிருபினாலே சாதாரணமாக இருந்த மனுஷனே அசாதமாக தேவன் மாற்றிருக்கிறதுக்கு காரணம் என்ன? 2 பிள்ளைகளை இழந்து சாத்தான் நினச்ச முழு குடும்பத்தை அழிச்சு விடலான்னு சாத்தான் போட்ட திட்டங்கள் தவிடுபடி ஆகி ஆண்டவர் எங்கள் மேலே வைத்தது திட்டம் ஒளியான சேற்றிலிருந்து கர்த்தர் எங்களை தூக்கினார். புரியுங்களா? ஒரு வேளை நாங்கள் மிலிட்டரியில் இருந்து 2 பிள்ளைகளை வளர்த்து அவங்கள ஆளாக்கி மிலிட்டரியே நாங்கள் இருந்திருந்தால் நாங்கள் நரகத்தை தான் போயிருப்போம். காரணம் என்னென்னா நான் மிலிட்ரி இருக்கும் போது நிறைய குடிப்பேன், தம்பாக்கு போடுவேன், சிகரெட் பிடிப்போம், அப்புறம் தேவையில்லாத பழக்கம்லாம் அங்கே இருக்கும். அப்படியே நான் இருந்து நான் என்ன தான் இருந்திருந்தாலும் நான் முடிவில் பார்த்தீங்கன்னா நரகம் தான் போய் சேர்ந்துருக்கணும். இன்றைக்கி 2 பிள்ளைகள் மறித்ததுக்கு நோக்கம் என்னென்னா, ஒன்று நாங்கள் மனந்திரமணும், பிள்ளைகள் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தினார். 2 பிள்ளைகளும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நாங்கள் பிள்ளை இல்லாத இருக்கிறோமே என் பிள்ளைங்க எங்கே இருக்குது? நான் கேட்கும் போது அழுது ஆண்டவர் இந்த ஒரு தரிசனத்தில் பரலோகத்தில் அதே ட்ரெஸ்ஸில் நாங்கள் பார்த்தோம், கத்தர் காட்டினார். புரியுங்களா? அது பிறகு எங்கள் நாங்கள் ஆண்டவர் பிள்ளையை கேட்கவில்லை. ஆரம்ப தகுதியில் எப்படியாவது நாங்கள் பிள்ளைகளை எடுத்து வளர்க்கணும்னு நினச்சோம். அப்புறம் ஆண்டவர் சொன்னேன், இல்லை நீ ஒரு குழந்தையத்தை நீ வளர்க்கக்கூடாது, நான் உனக்கு குழந்தைகளை எல்லாமே தருவேன், முதியோர் எல்லாம் தருவேன், சமூக நல பணியை தருவேன், இதெல்லாம் நீ செய்ய போகிற, நீ டிவி ஊழியம் செய்வேன், உனக்கு நான் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன், நீ என் கரத்தில் மட்டும் இரு, என் கரத்தில் நீ இருந்தால் நான் உன்னை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நான் வந்தேன் என்று நான் நிரூபித்து காட்டுற ஆண்டவர் என்னோட தினந்தோடு பேசினார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த நாள் வரைக்கும் இந்த சாட்சி கொடுக்குற நாட்கள் வரைக்கும் அவருக்காக ஓடுவது, உழைப்பது, அவருக்காக சமூகத்தில் காத்திருப்பது, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக 2 பிள்ளையை அவன் எடுத்தான். இன்றைக்கி அவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது ஜபத்தினால் இழுக்கணும், சத்தியத்தினால் இழுக்கணும். ஜபதான் பெரிய ஆயுதம். ஜபம் என்பது ஒரு பெரிய ஆன்டி வைரஸ், ஜபம் என்பது சாத்தானுக்கு உண்டாகிற கோமா ஸ்டேஜ். ஜபிக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, பாவம் செய்கிறவங்க ஜபிக்க மாட்டாங்க. நம்ம ஜபிக்க ஆரம்பிச்சோம்னா ஜபத்தினால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். அந்த ஜபாவை அளவில்லாமல் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அநேக சபைகளிலையும் அநேக இடங்களில் போய் 7000 பேர் உருவாக்குவதற்கு ஆண்டவர் வழிகாட்டியிருக்கிறார். இன்னும் எனக்கு 2 வருஷம் இருக்கிறது வேலை செய்வது. ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு ஃபுல் டைம் ஊழியமாக ஆண்டவருக்காக ஓட வேண்டியது. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு இப்போது 58 வயசாகுது, எனக்கு இன்னும் ஒரு 22 வருஷம் என்னை கூட்டித்தாங்கப்பா, 80 வருஷத்துக்குள்ளேயோ எல்லாம் செய்து முடிக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய வருகை தாமதித்தால் எனக்கு ஜீவனையும் கொடுத்த எங்களுக்கு நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்து முடிப்போம் ஆண்டவர்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், விசுவாசத்தோடு கேட்குறோம். ஏதோ கேட்டுட்டு படுத்து தூங்குறதில்ல, ஏதோ நம்ம வந்து ஆண்டவர் என்னை ஆசிரியம் சொல்லிட்டல்ல, 2 பிள்ளைகளை எடுத்த சாத்தானுக்கு சவுக்கடி கொடுக்கணும்னா நம்ம முழங்கால் போட்டு ஆகணும், நம்ம ஜெபித்தாகணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சாட்சி நீங்கள்
பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் நான் சொல்வது என்னன்னா, நீங்கள் உங்களை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களை குறித்து பாரப்படாதீங்க. ஆண்டவருடைய ஆத்மாவுக்காக நீங்கள், ஆண்டவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறார், நம்மளை சுத்திகரித்து இருக்கிறார். அவருக்காக நீ ஏதாவது ஒரு பணிவிட செய்யணும், அவருக்காக நீங்கள் ஓடணும், ஏதாவது ஒன்று நீ செய்தால் தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார், ஆண்டவர் மனமகிழ்ச்சியாக இருப்பார். ஏன்னா எல்லா பிள்ளைகளை பெற்று எடுப்பாங்க, ஆனால் பிள்ளைங்க சோம்பேறி வீட்டில் உட்காந்துருந்தா அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ சோம்பேறிடான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம ஆண்டுக்கு எதுவும் செய்யலாம், ஆண்டவர் பார்வையில் நம்ம சோம்பேறி தான். நம்ம ஆண்டவருக்காக நீ இறங்கி செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் என்னை ஏன் ரட்சித்தேன், என்னை ரட்சித்தனால நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்கள். அப்போ உனக்கு ஆண்டு தாளந்து கொடுப்பார், வரங்களை கொடுப்பார். புரியுங்களா? ஒரு வாரம் நீ பெற்றுக்கொண்டால் போதும், ஒரு அற்புதம் பெற வரந்தால் நீ எல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் ஊழியம் செய்யலாம், ஜெயிலில் போய் ஊழியம் செய்யலாம், தேகமாக ஊழியம் செய்யலாம், கர்த்தருடைய வரத்தை பெற்று நீ ஊழியம் செய்யலாம். அது மட்டுமல்ல, பரலோகத்தில் உனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது, மகிமின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளனா ஆண்டவருக்காக நீ ஓடி ஆகணும், ஆண்டவருக்காக நீ ஓடி உழைக்கணும். எத்தனை குடும்பங்கள் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் பாருங்கள், தமிழ்நாட்டில் பாருங்கள், 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் 140 கோடி மக்கள் மேலே இருக்கிறாங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஆத்மாலாம் ரட்சிக்கப்படணும் என்று 2 பேதுரு 3:9 சொல்கிறது. ஒருவனு கெட்டுப்போ தேவ சித்தமல்லன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதனால் நான் தாமதமாக இருக்கேன்னு ஆண்டு சொல்லியிருக்கேன், நான் நீடிய பொறுமையோடு இருக்கிறேன். அப்போ நம்முடைய வேலை என்ன? 2 பிள்ளைகளை இழந்துட்டோம், நாங்கள் விழுந்து போல, ஆண்டோட்டு விலகலை, குழந்தை மறித்த பிறகு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் தலைவனியான ஆண்டவர் விட்டுறாங்க, சின்ன வயிற்று வழியான ஆண்டவர் மறுதளிக்கிறாங்க, சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா ஆண்டவர் மறுதளிக்கிறீங்க. இன்றைக்கி 2 பிள்ளைகளை இழந்துட்டு ஏன் பேசுகிறேன்னா, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் என்றும் மாறாதவர். நம்முடைய இயேசு யார் தெரியுங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்துக்காட்டிலும் பெரிய தெய்வம் அவர். பாவங்களை அழிக்கிற தேவன், உன் தேவைகளை முழுமையாக சந்தித்த தேவன், உனக்காக சிலுவையில் முடிந்ததுன்னு சொன்ன வார்த்தையும் சொன்னவர் தான் அவர், தான் இயேசு கிறிஸ்து. அவருக்காக நாம் ஏதாவது ஒரு தொண்டு செய்து, நம் மரணம் மறிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவருக்கு ஆத்மா ஆதாயம் பண்ணுவதற்கு, நம்மளால் முடிஞ்சவருக்கு இயேசு நல்லவர் என்று நீங்கள் மற்றவங்க போய் சொன்னாவே அவங்க மனம் திரும்புவாங்க. ஏனென்றால் அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். நாங்கள் வேதத்தை வாசிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது. இன்று ஆண்டவர் போய் அநேகர்களுக்கு உபயோகப்படுத்தும்படியாக உபதேசம் பண்ணுறோம், டீச்சிங் கற்றுக் கொடுக்குறோம், ஜெபிக்க வைத்திருக்கிறோம், நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். காரணம் என்ன? மண்ணான சரீரத்தில் அவருடைய வல்லமை இறங்கினது, இந்த சரீரத்தில் அவருடைய வல்லமை இறங்கினதுனால தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு நிற்கிறோம். அவருடைய அபிஷேகம் மேலே இருக்கிறது. அவருக்காக செய்ய வேண்டிய வேலையை நாம் கரெக்டாக செய்ய முடியும். இந்த கேட்டுக்கொண்டு யாவரும் இருந்தாலும் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நீங்கள் நில்லுங்க, மனுஷனுக்காக நிற்காதீங்க. ஆண்டவருக்காக நின்று ஏதாவது ஒரு தொண்டு செய்து பாருங்கள். நீ சின்ன ஜபம் பண்ணுற அந்த ஆனந்தா கூட கத்துற உடனே உன் ஜபத்தை கேட்டு, நான் அந்த பட்டணத்துக்கு ஒரு விடுதலை, நீ இருக்கிற கிராமத்துக்கு ஒரு விடுதலை, உன் ஜபத்தினால் அந்த ஊருக்கு ஒரு விடுதலை, அந்த தெருவுக்கு ஒரு விடுதலை. ஏனென்றால் ஆண்டவர் நீ ஜபிப்பதற்காக ஆண்டவர் மக்களை தேடுகிறார், அவருடைய வேலை செய்வதற்காக மக்களை தேடுகிறார், அதில் திறப்பின் வாசல் நிற்பதற்கு ஒரு மனுஷனை தேடுகிறார். அது நீயா நானா என்று நம் சொல்லின் காலத்தை ஓட்டக்கூடாது. நான் தான் ஆண்டவரே, நான் ஜபிக்கிற ஆண்டவரே, நான் வரேன் உன் பகுதியில். இந்த சாட்சி கேட்ட உங்கள் குடும்பத்துக்கு இதுமாதிரி நிறைவேறக்கூடாது, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சமம் வரக்கூடாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் எத்தனையோ பேர்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட சமம் நடந்தாவே அந்த குடும்பம் முழுமையாக வாசாட்டாகிடுது. ஏனென்றால் இனிமேல் வாழ்வதை சாவதென்று போயிடுறாங்க. அப்படி இல்லை, நம் கர்த்தருக்காக நிற்கணும்னா, ஆண்டு உயிரோடு இருக்கிறாருன்னா, நான் கேட்ட ஒரே கேள்வினா, உலகத்தில் கடவுள் யாருன்னு. இயேசு கிறிஸ்து முழுமையாக தரிசனமானதுனால தான் இன்றைக்கி நான் நிற்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இயேசு தான் கொடுத்தாரு. நான் அதே கேள்வியை வந்து மக்களத்தில் கேட்டு கடவுள் இருக்கிறா இல்லைன்னா இடகுடமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு உயிரோடு பார்க்கணும், அவரை தரிசிக்கணும் என்று ஒரு பாரம் வந்ததுனால அவரை பார்த்தேன், இன்றைக்கி அவருக்காக நிற்கிறேன். உங்களோட ஊழியங்கள் வளர்ந்து பெருகணும், ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணும். கர்த்தர் தாமே தேவிகளை ஆசீர்வதித்து வாழ்த்துவராக. ஆமீன்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: மருத்துவர்கள், ஓட்டுநர்கள், தீ அணைப்பு படையினர், ஆசிரியர்கள், காவலர்கள், படை தளபதிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் பொதுவா இருக்குது. அது என்ன தெரியுமா? இவங்க எல்லாரும் மக்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொல்றீங்களா? சரி, நீங்க சொல்றது சரிதான். வேற இவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றீங்களா? அதுவும் சரிதான். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுக்குள்ள பொதுவா இருக்குது. அது எதுனா, இவங்க எந்த பாரபட்சமும் பார்க்காம மக்களுக்கு உதவி செய்யறாங்க. ஜாதி மதம் பாக்குறதில்ல, ஆணா பெண்ணான்னு பார்த்து உதவுறதில்ல, அவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட கூட இவங்க விரும்புறதில்ல. இந்த குறிப்பிட்ட நபருக்கு உதவணும், அது ஒண்ணுதான் அவங்க குறிக்கோள். இப்படிப்பட்டவங்களுக்காக நாம எப்பவும் நன்றியுள்ளவங்களா இருக்கணும். எந்த வீட்டுல திருடு போனாலும் ஜாதி மதம் பார்க்காம ஓடி வரும் காவலர்கள், எந்த பாகுபாடும் பார்க்காமல் அறிவை கொடுக்கும் ஆசிரியர்கள், பலவிதமான மக்கள் வாழும் நாட்டுக்காக தன் உயிரையே பணயம் வைத்து போராடும் போர் வீரர்கள், இவங்கள் எல்லாரும் நம்முடைய நன்றிக்குரியவங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க ஒரு கால் டாக்ஸி புக் பண்றீங்க. டிரைவர் உங்களை போன் பண்ணி கூப்பிட்டு உங்க பேரு முகவரி வாங்குறாரு. அதோட உங்க ஜாதி மதத்தையும் கேட்டுட்டு நாம அவருடைய ஜாதி மதத்தை சார்ந்தவங்களா இல்லாட்டி, அல்லது அவருக்கு பிடிக்காத ஜாதி மதத்தை சார்ந்தவங்களா நாம இருந்தா, அவரு நான் வரமாட்டேன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இப்படியே ஒரு டாக்டரோ போலீஸோ தீயணைப்பு படைய சேர்ந்தவரோ சொன்னா எப்படி இருக்கும்? இந்த நேரத்துல நம்ம படைச்சவரை நான் நன்றியோட நினைக்கிறேன். ஏசு கிறிஸ்து தம்முடைய உயிரை நமக்காக சிலுவையில துறந்தப்போ எந்த பாகுபாடும் பார்க்கல, எந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் அவர் மரணத்தை ருசி பார்க்கல, நம்ம எல்லாருக்காகவும் அவர் தம்முடைய உயிரை விட்டாரு. மிக பிரசித்தமான இந்த வேத வசனத்தை சொல்றேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவனோ அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. விசுவாசிக்கிற எல்லாரும் இதுல அடங்கிடுவோம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஜாதி மதம் பேதம் பாக்குறவங்களா? இனிமேலாவது மனுஷங்களை மனுஷங்களா நேசியுங்க.

0: ஜெபம் என்ற தலைப்பில் ஊழியர் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: மத்தேயு எழுதின சுவிசேஷம்
2: The Gospel of Matthew
1: 7 அதிகாரம்
2: Chapter 7
1: மத்தேயு 7 அதிகாரம்
2: Matthew Chapter 7
1: தயவு செய்து 7 வசனத்தில் இருந்து 11 வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம்.
2: We will read from verses 7 till 11.
1: மத்தேயு 7 அதிகாரம் 7 வசனம்.
2: Matthew 7 and verse 7 to
1: 11. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
2: Ask and it shall be given you, seek and ye shall find, knock and it shall be opened unto you. For everyone that asketh receiveth, and he that seeketh findeth, unto him that knocketh it shall be opened. Or what man is there of you, whom if his son ask bread, will he give him a stone? Or if he ask a fish, will he give him a serpent? If ye then, being evil, know how to give good gifts unto your children, how much more shall your Father, which is in heaven, give good things to them that ask him?
1: நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி சொல்லிய மிக முக்கியமான ஒரு பகுதி இது.
2: This is a very important portion regarding prayer that was told by our Lord Jesus.
1: நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம் நம்முடைய பிதா பரலோகத்திலே இருக்கிறார்.
2: We all believe that a father is in heaven.
1: அந்த தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால்,
2: And if you believe that there exists a God,
1: கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது,
2: The word of God says,
1: அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
2: The God shall give more good things to them that ask him.
1: நான் அடிக்கடி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறது, இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு ஆறுதலும் ஒரு தைரியமும் உண்டானால் எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஒரு தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீர்.
2: Very often I say unto the Lord, the very comfort and the confidence in this world is that we have a father who hears our prayer.
1: இந்த உலகத்திலே எத்தனையோ மார்க்கங்கள் மதங்கள் இருக்கின்றன.
2: There are more kind of sects and religions in this world.
1: ஆனால் கிறிஸ்தவம் மாத்திரம்தான் தேவனை அப்பா பிதா உறவுக்குள்ளே கொண்டு வருகிறது.
2: But only Christianity bring into a relationship of a father and son.
1: நாம் ஆண்டவருக்கு சீடர்கள் அல்ல.
2: We are not disciples of God.
1: நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களும் அல்ல.
2: We are not the followers even.
1: நாம் உண்மையாய் விசுவாசிப்போமானால்,
2: If we truly believe that,
1: தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார்.
2: God has made us his children.
1: அதனால்தான் வேதம் சொல்லுகிறது,
2: That's why the Bible says,
1: நம்மை பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள்.
2: His love is great because he has called us his children.
1: நாம் தேவனை பார்த்து அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை உள்ளவர்கள்.
2: So we have the right to call God as Abba Father.
1: நீங்கள் நீங்கள் கொடுக்கிறீர்கள்.
2: So you give your children what they ask for.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: நாம கொடுக்கிறதுல கூட வித்தியாசம் இருக்குது.
2: So there is also difference in giving.
1: நான் சில வேளைகள்ல பாத்துர்க்கேன்.
2: Sometimes I have noticed this.
1: நீங்க ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணீங்களானால்,
2: When you're traveling by train,
1: அல்லது ஏதாவது ஒருல வாகனத்துல டிராவல் பண்ணும்போது,
2: Or when you're traveling by any means of transport,
1: ஒரு பிச்சைக்காரன், அம்மா பசிக்குதுமா எனக்கு ஏதாவது கொடுங்கம்மான்னு கேக்குறான்.
2: So a beggar comes and asks you for alms, for asking something that he feels hungry.
1: பொதுவாக நீங்க என்ன சொல்றீங்க?
2: What you generally say?
1: அம்மா பசிக்குதுமா அப்படினு சொன்னா,
2: When he says mother I feel hungry,
1: நீங்க என்ன சொல்றீங்க?
2: What you will say?
1: அதான் கரெக்ட்.
2: So that is correct.
1: சில்லறை இல்லப்பா.
2: We don't have change.
1: எல்லாரும் சொல்றதுதான் சில்லறை இல்லப்பா.
2: That is the dialogue told by everybody. I don't have change.
1: ஆனா
2: but
1: பக்கத்துல உங்க பிள்ளை உட்கார்ந்திருக்கு.
2: Your child is next to you.
1: அந்த பிள்ளை சொல்லுது.
2: The child asks you.
1: பசிக்குதுமான்னு சொல்லு.
2: I feel hungry mother.
1: ரெண்டு வார்த்தை ஒண்ணுதான்.
2: So both the words are same.
1: The பிச்சைக்காரி கேட்டாலே
2: the beggar
1: அதுவும் அதே வார்த்தை தான்.
2: She also used the same statement.
1: உங்க பிள்ளை கேக்குது அதுவும் அதே வார்த்தை தான்.
2: Even though your child is also using the same statement.
1: நீங்க எந்தை காயில உங்க பிள்ளைய பார்த்து சில்லறை இல்லம்மான்னு சொல்லிருக்கீங்களா?
2: Have you ever told your child you don't have any change?
1: வீட்டில் உள்ள பொருளை அடமான வச்சாயிலும் வட்டிக்கு வாங்கி ஆகிலும் பிச்சை எடுத்தாயிலும் கொடுத்துருவீங்க உங்க பிள்ளைக்கு.
2: You will at least pledge the things at your home or get it for any type of interest and then give your child.
1: அதுவும் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா,
2: I can tell you more about it.
1: ரோட்ல ஐஸ்கிரீம் விக்கிறான்.
2: There's a person selling ice cream on the road.
1: குல்ஃபி குல்ஃபி குல்ஃபி குல்ஃபின்றான்.
2: He keeps on shouting குல்ஃபி குல்ஃபி குல்ஃபி.
1: உங்க பிள்ளைக்கு குல்ஃபி சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆசை.
2: So your child likes to eat that குல்ஃபி.
1: நீங்க என்ன சொல்றீங்க?
2: What you will say?
1: அவனே
2: son
1: குல்ஃபி சாப்பிட்டா
2: if you eat குல்ஃபி
1: தொண்டை கட்டிக்கிடும்டா.
2: You will have some sore throat.
1: தொண்டை கட்டிக்கிடும்.
2: So you have sore throat.
1: அவன் ஐஸ் வாங்கி நிக்கிறான் தலையில நிக்கிறான்.
2: But he is asking for this ice cream.
1: உங்க பென்ஸ் கார் எடுத்துட்டு
2: so you will take your Benz car
1: 2 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போயிடு.
2: You will travel for 2 kilometers.
1: அவன் கேட்டது குல்ஃபி நீங்க கொடுக்கிறது ஃபேமிலி கப்.
2: He has asked for kulfi but you will give him the family pack.
1: அதனால தான் வேதம் சொல்லுது.
2: That is what the Bible says.
1: தேவன் தம்முடைய ஐசூரியத்தின்படி நம்முடைய குறைவை நிறைவாக்குவார்.
2: God will fulfill all our wants according to his riches.
1: தேவையின்படி அல்ல,
2: not according to your need,
1: உம்முடைய ஐசுவரியத்தின்படி,
2: but according to his riches.
1: குல்ஃபி கேட்டா யாரு குல்ஃபி வாங்கி கொடுப்பானா? ஒரு கூலிக்காரன் குல்ஃபி வாங்கி கொடுக்கறான்.
2: So who will get a kulfi if he asks for? One is the one who has a daily wager.
1: கொஞ்சம் வசதி உள்ளவன் போயிட்டு ஒரு கப் ஐஸ் வாங்கி கொடுக்கறான்.
2: The person who have little comfort will have an ice cream.
1: நல்ல வசதி இருந்தா 5 star hotel ல போய் வாங்கி கொடுக்கறான்.
2: The rich man will get a from a high 5 star hotel.
1: ஐஸ்க்கு விலை 10 ரூபாய்.
2: So it is 10 rupees in ice cream shop.
1: அவன் ஓட்டிட்டு போற காருக்கு பெட்ரோல் 50 ரூபாய்.
2: So the cost of the petrol for which he is traveling is 50 rupees.
1: ஏன்?
2: Why?
1: உங்க பிள்ளைக்கு ஏன் தொண்டை கட்டி கொடுன்னா ஐஸ் கிரனால இல்ல உங்களுக்கு ஐஸ்வரிய இருக்கனால.
2: It is not because of the ice cream that you get sore throat but just because you have the
1: reason. இதெல்லாம் யார் செய்றானு கேட்டிங்கன்னா,
2: who is doing this?
1: பொல்லாதவர்களாகிய நாம்,
2: even we who are evil,
1: நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய வசதியின்படி பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறோம்.
2: We meet the needs of our children according to your riches and according to your sophistication.
1: அந்த பிள்ளை அம்மானு கேக்குது. ரெண்டு பிச்சைக்காரி கேக்குறது அம்மாதான்.
2: So even the beggar asked his mother and Jesus.
1: பிள்ளை கேக்குறது அம்மாதான்.
2: Even the child is calling mom.
1: வார்த்தைகள் ஒன்றானாலும்
2: though the words are similar,
1: நீங்கள் எந்த நிலையிலே அதனுடைய தேவையை சந்திக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா,
2: in what state you meet their needs,
1: அதனுடைய தேவையின் அடிப்படையிலே அல்ல,
2: not according to the need,
1: அதனுடைய பிரச்சனை அடிப்படையிலே அல்ல,
2: not according to the basis of the need,
1: உங்களுடைய வல்லமையின்படி உங்களுடைய ஐஸ்வரியத்தின்படி நீங்கள் உங்களுடைய மதிப்பையும் உங்களுடைய மரியாதையையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் அவருடைய தேவைகளை சந்திக்கிறீர்கள்.
2: You meet the needs based upon your power and the riches and to have your honor and respect.
1: அதே விதமாக தான் வேதம் சொல்லுகிறது.
2: Similarly the Bible says
1: உங்கள் பரமபிதா,
2: your heavenly father,
1: பரலோகத்தில் இருக்கிற பிதா,
2: your father who is in heaven,
1: அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர்,
2: he was the one who created heaven,
1: அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர்,
2: he is above all,
1: அவருக்கு நீங்களும் நானும் பிள்ளைகள்,
2: so you and me are children to him.
1: அப்ப நீங்கள் வேண்டிக்கொள்ளுவீர்களானால்,
2: so if you ask him,
1: உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருவதற்கு தேவன் உண்மை உள்ளவர்.
2: God is faithful to give you all your needs.
1: அதனால்தான் வேதம் சொல்லுகிறது.
2: That is what the Bible says.
1: சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்.
2: The young lions do lack and suffer hunger.
1: கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது.
2: But they that seek the Lord shall not want any good thing.
1: இவைகள் எல்லாம் வேத வாக்கியங்கள்.
2: These are the words in the Bible.
1: நன்றாக கவனியுங்க.
2: Listen carefully.
1: ஆண்டவராகிய தேவன் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லும்போது,
2: God in one instance says,
1: ஏசாயா 43 அதிகாரம்,
2: Isaiah chapter 43,
1: ஏசாயா புத்தகம் 43 அதிகாரம்,
2: Isaiah chapter 43,
1: தயவு செய்து 21 22 வாசியுங்கள்.
2: Verses 21 and 22.
1: இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
3: இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
1: இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
3: ஆனாலும் யாக்கோபே,
1: ஆனாலும் யாக்கோபே,
3: நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை.
1: நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை.
3: இஸ்ரவேலே
1: நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய்.
2: So these people have formed for myself, they shall shew forth my praise, but thou hast not called upon me, O Jacob, but thou hast been weary of me, O Israel.
1: நான் உன்னை எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
2: I have formed you for myself.
1: எதுக்கு ஏற்படுத்தினேனா,
2: why did I form you?
1: நீ எப்போதும் என்னை சூசிக்கிட்டே இருக்கணும்.
2: So that you may praise me all the time.
1: நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும்.
2: So that you may have a grateful heart.
1: நீங்க எப்ப நன்றி சொல்லுவீங்க?
2: When you will give thanks.
1: அவர்ட்ட அந்த நன்மை பெறும்போது நன்மை சொல்றீங்க.
2: When you receive some good thing from him.
1: அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஏராள நன்மைகளை செய்து,
2: so God keeps on doing good things to you.
1: நீங்க எப்போதும் ஆண்டவரை துதிச்சிட்டே இருக்கணும்னு விரும்புறாரு.
2: So God desires that you have to thank him perpetually.
1: வேதம் சொல்லுது,
2: that's what the Bible says.
1: ஆனாலும் யாக்கோபே,
2: but still Jacob,
1: நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை.
2: You have not called upon me.
1: ஆகினால நீ என்ன ஆயிட்டேன்னு கேட்டீங்கன்னா,
2: so what has happened to you?
1: நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய்.
2: You have become weary of me.
1: நீ யாரா இருக்கணும் நான் விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா,
2: what a desire you should be.
1: நீ என்னை நோக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும்.
2: You should be praising God always.
1: எப்போதும் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளையாய் இருக்கணும்.
2: You should be a child who is always praising God.
1: நீ நல்லா துதிக்க வேண்டியவன்.
2: The one who is supposed to be praising God.
1: நன்மைகளை பெற்று தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நீ.
2: The one who ought to be grateful to God.
1: ரொம்ப சலிப்பு நிறைந்தவனாய்.
2: Being weary.
1: இந்த எலியா செய்தது போல சலிப்பு வந்து நான் செத்தா பரவாயில்லன்னு சொன்னா.
2: As Elijah said, I will die because of this
1: vexation. எரிச்சலும் வேதனை நிறைந்தவனாய் ஏன் இருக்கிறேன்னு கேட்டா.
2: When you ask why are you full of fury and jealous.
1: நீ என்னை நோக்கி கூப்பிடவே இல்லை.
2: Because you never called upon me.
1: நீ என்னை நோக்கி கூப்பிட்டிருந்தியானா,
2: if you would have called me.
1: உன் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும்னு கேட்டேனா,
2: how would have your life transformed?
1: என்னை துதிக்கிற வாழ்க்கையாக மாறி இருக்கும்.
2: Your life will be a life of praising me.
1: அப்ப நான் சொல்லுவேன்,
2: so I will tell you.
1: யாருடைய வாழ்க்கை தேவனை துதிக்கிற வாழ்க்கையாக மாறுகன்னு
2: whose life will be transformed to life of praising God.
1: யார் தேவனை நோக்கி தேடுறாங்களோ,
2: the one who seek God.
1: யார் தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ,
2: the one who gives petition to God.
1: அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் என்று கேட்டால்,
2: and their life God changes into what?
1: துதிக்கிற வாழ்க்கையாக மாற்றுகிறார்.
2: Their life will be transformed to life of praise.
1: ஜெபிக்காத ஒரு மனுஷன் துதிக்கிறதில்லை.
2: A man who doesn't pray doesn't praise.
1: இல்ல துதிக்க முடியாது.
2: He cannot praise at all.
1: ஜெபிக்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை,
2: the life of a man,
1: சலிப்பும் வேதனையும் நிறைந்த ஒன்று.
2: The life of a man without praising will be of
1: vain. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
2: Glory be to the name of God.
1: அதனால் தான் ஆண்டவர் சொன்னார்.
2: That is why God said.
1: லூக்கா 18 அதிகாரம் 7 வசனத்திலே.
2: Luke chapter 18 and verse 7.
1: அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே.
2: So and shall not God avenge his own elect which cry day and night unto him?
1: ஒரு கூட்டம் இருக்கு.
2: There's a congregation.
1: தேவன் யாருக்கு நியாயம் செய்கிறார்?
2: So to whom he gives the
1: judge? யாருக்கு நன்மை செய்கிறார்?
2: To whom he does good?
1: ஒரு கூட்டம் இருக்கு.
2: There is a congregation.
1: அது ஒரு சின்ன கூட்டம்.
2: That's a very small congregation.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்.
2: There are many who are called.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்.
2: But only if you are elected.
1: அந்த சிலர் தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா,
2: and what happens to that few?
1: ராத்திரியும் பகலும் கர்த்தர் நோக்கி கூப்பிடுறாங்க.
2: They keep on crying day and night unto God.
1: தேவன் யாருக்கு நன்மை செய்கிறார்?
2: And to whom does God do good?
1: நான் சொல்லுவேன்,
2: I would tell you.
1: அழைக்கப்பட்டவர்களுக்கு அல்ல.
2: Not to the one who were called.
1: நிறைய பேர் அழைக்கப்பட்டாங்க.
2: Many were called.
1: இன்னொரு விதமான சொல்வேன் ஆனால்,
2: in other words I would tell you.
1: நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம்,
2: in the gospel of Luke,
1: தயவு செய்து 3 அதிகாரம்
2: chapter 3
1: 21 வசனம் பாருங்க.
2: First 21.
1: ஜனங்கள் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள்.
2: Now when all the people were baptized.
3: இயேசுவும் ஞான ஸ்நானம் பெற்றார்.
1: இயேசுவுக்கு முன்னோடினவனாக யோவான் ஞான ஸ்நானத்தை பற்றி பேசுறார்.
2: So it was not John who spoke, the forerunner of Jesus spoke about baptism.
1: மனம் திரும்புங்கள்.
2: He said repent.
1: ஞான ஸ்நானம் பெறுங்கள்.
2: And be baptized.
1: பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது.
2: The kingdom of God is near.
1: அவர் ஞான ஸ்நானத்துக்கு எனக்கு பின்னாலே ஒருத்தர் வருகிறார்.
2: So there's one who comes after me.
1: நான் அவர் என்னிலும் பெரியவர்.
2: He is greater than me.
1: அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரமான அல்ல.
2: I'm not even worthy to loosen this lash.
1: நான் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன்.
2: I give you baptism by
1: water. அவருக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியால் ஞான ஸ்நானம் கொடுப்பார்.
2: He will baptize you by spirit and fire.
1: ஒரு பெரிய பிரசங்கத்தை அவன் பண்றான்.
2: He made a great preaching.
1: அநேக ஞான ஸ்நானம் எடுத்தார்.
2: So many were baptized.
1: ஆயக்காரர்கள், பாவிகள், ஆசாரியர்கள் அநேகர் வந்து அவனாலே ஞான ஸ்நானம் பெற்றார்.
2: So many Pharisee, many publicans and all the people came and were baptized.
1: நான் கவனிங்க.
2: Listen carefully.
1: அங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா?
2: What does the Bible say?
1: ஜனங்கள் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றபோது.
2: Now when all the people were baptized.
1: இயேசு ஞான ஸ்நானம் பெற்றார்.
2: Jesus also was baptized.
1: ஆனா இயேசுனுடைய ஞான ஸ்நானம் totally different.
2: So the baptism of Jesus was very different.
1: வேதம் சொல்லுது இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணினார்.
2: And Jesus was also baptized and prayed.
1: அவர் ஜெபம் பண்ணின போது வானம் திறந்தது.
2: And when he prayed the heavens were open.
1: அப்ப இத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்களே.
2: So all these people were baptized.
1: ஏன் வானம் திறக்கல?
2: Why the heaven was not open?
1: எல்லா ஞானஸ்நானம் பெற்று வீட்டுக்கு போனாங்க.
2: And after the baptism they went home.
1: அவங்க ஆனா யாருக்குமே வானம் திறக்கல.
2: But the heaven was not open to anyone.
1: இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணினார்.
2: So Jesus was baptized and prayed.
1: நான் சொல்லுவேன்.
2: I will tell you.
1: வானம் திறக்கிறது ஆசீர்வாதத்துக்கும் வானம் மூடுகிறது சாபத்துக்கும் இருக்கு.
2: So opening of heaven is for blessing and closing of heaven is for curse.
1: உபாகமம் 28 அதிகாரத்துல சாபத்தை சொல்லும்போது நான் வானத்தை அடைச்சிருவேன் ஆண்டவர் சொன்னார்.
2: So when he says about the heavens.
1: ஆனால் ஆசீர்வாதத்தை சொல்லும்போது.
2: But when he says about blessings.
1: வானம் திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பேன்.
2: So he says I will open up the heavens and pour you that you may not have any space.
1: தேவன் வானம் திறந்து ஆசீர்வதிப்பார்.
2: God will bless us opening the heavens.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: ஞான ஸ்நானம் பெற்ற ஒருவருக்கும் வானம் திறக்கல.
2: So it was not for any person the heaven was open.
1: யாருக்கு வானம் திறந்ததுன்னா?
2: But unto whom was it open?
1: ஞான ஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணினார்.
2: He was baptized and then prayed.
1: நீங்கள் உட்கார்ந்திருக்க எல்லாரும் அதிகமா ஞான ஸ்நானம் பெற்றவர்கள்.
2: So most of the people who are sitting here are baptized.
1: நான் உங்களுக்கு தாழ்மையா கேட்கிறேன்.
2: I humbly ask you.
1: நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டு ஞான ஸ்நான சத்தியத்துக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள்.
2: You were called and you accepted and gave yourself to the truth of the baptism.
1: ஒரு விசுவாசி உண்மையாக அழைக்கப்பட்டது உண்மையானால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் வந்தால் மாத்திரமே தேவன் அவனுக்கு நன்மை செய்கிறார், நியாயம் செய்கிறார்.
2: If a believer is called but only if he becomes a believer or who is chosen he will receive all the good things.
1: Every believer ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவன் மேல் விழுந்த கடமை ஜெபம் பண்ண வேண்டும்.
2: So it is a duty and responsibility of every believer to pray.
1: ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரே,
2: God said unto his disciples,
1: ஒரு மணி நேரமாவது நீங்க என்னோடு விழுந்திருக்க கூடாதப்பா.
2: Could you not watch with me for 1 hour?
1: நீங்க என்னோட இருக்கீங்க.
2: You're with me.
1: என்னோட தங்குறீங்க.
2: And you're staying with me.
1: நான் ஜெபம் பண்றதை பாக்குறீங்க.
2: And you're looking what I'm praying.
1: நான் குறைவில்லாம சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன்.
2: And I'm giving you food as you like filling.
1: நீங்க வீட்டை விட்டுட்டீங்க.
2: And you have left all your homes.
1: நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டீங்க.
2: You have left everything.
1: நல்லது.
2: It is good.
1: இயேசுவுக்காக நீங்க விட்டவங்க.
2: You have left everything for Jesus.
1: இயேசுவை பின்பற்றுறவங்க.
2: And you are following Jesus.
1: உங்களுக்கு பேர் அப்போஸ்தலர்.
2: You are called as apostles.
1: எல்லாருக்கு.
2: And you have everything.
1: ஆனா அவங்களை பார்த்து சொன்னாரு.
2: But unto them he said,
1: நீங்க சோதனைக்கு உட்படாமல் இருக்கணுமானா?
2: If you want to overcome the temptation.
1: யாரு தெரியுமா?
2: Who?
1: இயேசுவுக்காக விட்டேன்னு சொல்றாங்களே.
2: The one who said they left everything for Jesus.
1: இயேசுவுக்காக கழுத்திட்டேன்னு சொல்றாங்களே.
2: They said they left everything for Jesus.
1: இயேசுவுக்காக கொடுத்துட்டேன்னு சொல்றாங்களே.
2: They said they gave everything for Jesus.
1: அவங்கள பார்த்து சொன்னார்.
2: Unto them he said,
1: நீங்க சோதனைக்குட்படாம இருக்கணுமானால்,
2: that you may not fall into temptation,
1: ஒரு மணி நேரமாவது ஜெபம்.
2: You should pray at least for 1 hour.
1: நான் சொல்வேன்.
2: I will tell you.
1: நீங்க தப்பா நினைக்காதீங்க.
2: Don't mistake me.
1: நீங்க ஒரு மணி நேரமாவது நீங்க ஜெபிக்காவிட்டால்,
2: if you don't pray at least for 1 hour,
1: நீங்கள் விசுவாசிகள் என்று உங்களுக்கு பெயரே கிடையாது.
2: You cannot be named as a believer.
1: எந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு பங்கே கிடையாது.
2: And you are not entitled for any kind of blessing.
1: உங்களுடைய ஒரு மணி நேரம் உங்களால ஜெபிக்க முடியாவிட்டால்,
2: if you are not able,
1: நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே அல்ல, நீங்கள் சோதனைக்குள்ளே சிக்குவீர்கள்.
2: If you cannot pray even for 1 hour, it is not for blessing, but you will fall into temptation.
1: உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம், உங்கள் காலேஜில் இருக்கலாம், உங்கள் பிரயாணத்தில் இருக்கலாம், நீங்கள் எதில் இருக்கலாம், இன்னைக்கு நிறைய பிள்ளைகளும் பெரியவர்களும் சோதனைக்குள்ளே சிக்கி தேவனை இழந்து போனவர்கள் யாரு கேட்டா? ஜெபிக்காதவர்கள்.
2: It might be your school or college or you're traveling or workplace, but most of the people who are falling into temptation are they people who don't pray at all.
1: ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க.
2: They are baptized.
1: ஒழுங்க கோயிலுக்கு வராங்க.
2: They come to church regularly.
1: ஒழுங்க பிரசங்கம் பண்றாங்க.
2: They preach word regularly.
1: ஆனா வேலையில இருந்து யாரோ ஒரு இந்து பொண்ணை கூட்டி வராங்க.
2: But they bring some other Hindu girl from their workplace.
1: ஒரு இந்து பையனை கூட்டி வராங்க.
2: They bring a Hindu boy from the workplace.
1: ஏன் அந்த சோதனை ஜெயிக்க முடியல அவங்களால?
2: Why are they not able to overcome the temptation?
1: நான் சொல்றேன், வாழ்க்கையில நியாசன் எடுத்துட்ட
2: because you have baptized
1: நீ நல்ல ஒரு சபையில இருக்கற
2: and you are in a good church
1: நல்ல பிரசங்கம் கேக்குற
2: and you have good sermon
1: but your personal life no prayer
2: but there is no prayer in your personal life
1: ஒரு மணி நேரம் கூட நீ ஜெபிக்காவிட்டால் சத்தியமாய் நீ சோதனையிலே சிக்குவாய்
2: if you don't pray even for 1 hour you will surely fall into temptation
1: சோதனையை ஜெயிக்க உனக்கு பலம் இருக்க முடியாது
2: you will not have any strength to overcome the temptation
1: நீங்க உண்மையா கேட்டு பாருங்க
2: you ask yourself
1: இவ்வளவு திரள் கூட்டமான பேர் உட்கார்ந்திருக்கீங்க
2: there are many multitudes seated here
1: நான் ஒருவர கை தூக்க சொல்லல
2: i don't want anybody to raise your hand
1: உங்கள் மனச்சாட்சியோடு உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்குமானால் அந்த மனச்சாட்சியோடு கேட்டு பாருங்க நான் ஆண்டவரோடு ஒரு மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
2: so ask your conscience and see I spend 1 hour with god daily then you are blessed one
1: அப்படி இல்லாவிட்டால்
2: if it's not
1: நீங்க ஆண்டவரிடத்துல இருந்து ஏழால் ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்பனீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க
2: and if you are so and if you trust that you will receive any blessing from god you will be deceived
1: இன்னைக்கு ஜெபமே இல்ல ஆனா ஆசீர்வாதம் மட்டும் வானம் திறக்கணும் அப்படி நினைக்கிறீங்க
2: But you think that you don't have prayer but you want heavens to be open with blessings.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of God.
1: அதான் ஆண்டவர் சொன்னார்.
2: That's why God said.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of God.
1: யோவான் 16ஆம் அதிகாரம்.
2: John chapter 16.
1: யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம்.
2: Gospel of John chapter 16.
1: 24ஆம் வசனத்தை பாருங்க.
2: Verse 24.
3: இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள்
1: அப்பொழுது. யார் கேட்கல?
2: Who have not asked?
1: சொல்லுங்க.
2: Who have not asked?
1: இவங்கள யார் தெரியுமா?
2: No, who are they?
1: அப்போஸ்தலர்கள்.
2: They are called apostles.
1: எல்லாத்தையும் விட்டவங்க.
2: They are the one who left everything.
1: ஏன் சொல்றாரு?
2: Jesus said,
1: இதுவரைக்கும் நீங்க என்னிடத்துல ஒண்ணையும் கேட்கல.
2: You have not asked me anything until now.
1: நான் இனிமே சொல்றேன்.
2: But I tell you now,
1: நீங்க என்னிடத்துல கேளுங்க.
2: You ask me.
1: கேளுங்க.
2: You ask me.
1: நீங்க என்னோட தான் இருக்கீங்கப்பா.
2: You are with me.
1: உங்க தேவை எனக்கு என்னன்னு தெரியும்
2: I know what is your need
1: ஆனா எப்ப பெற்றுக்கொள்வேனா
2: but when you will receive
1: உங்க தேவைகளை எல்லாம் நான் அறிந்த போதல்ல
2: not when I know your needs
1: நான் சொல்லுவேன்
2: I will tell you
1: நீ என்கிட்ட கேளு
2: you ask me
1: கேட்டா என்ன கிடைக்கும்
2: what you will receive when you ask me
1: சொல்லுங்க
2: what you will receive
1: உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்
2: you will receive that your joy may be full
1: நல்லா கவனிங்க
2: listen carefully
1: நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒன்று உண்டானால் prayer
2: so it is a prayer alone which brings joy in our life
1: நீங்க சந்தோஷமா இந்த உலகத்துல எத்தனை பிரச்சன நடுவுல பாடங்கள் நடுவுல நம்முடைய வாழ்க்கையில நாம சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா ஒரே ஒரு இடம் God's presence
2: If you are to experience the joy of Lord amidst all your troubles and problems only thing is that God presence.
1: உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவாய் இருக்கணுமானா
2: If there should be joy full in your life
1: என்னிடத்திலே கேளுங்கள்
2: He said ask me
1: என்னிடத்திலே கேட்டீங்கன்னா
2: If you ask me
1: நான் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்
2: I will give you that you may receive that in fullness of
1: ஆனா
2: joy.
1: ஆனா கேக்குறதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு
2: But there's a condition for asking.
1: நீங்க வாசித்து பாருங்க
2: You read the
1: verse. யாக்கோபு முதலாம் அதிகாரம்
2: James chapter 1
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமா கொடுக்கிறார்
2: he gives liberally to everyone
1: அரைகுறையா கொடுக்க மாட்டார்
2: not in a partial way
1: சம்பூர்ணமா கொடுப்பார்
2: he gives liberally
1: ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார்
2: and he will never condemn anybody
1: அவரிடத்திலே கேட்க கடமன்
2: so you may ask him
1: அவர் எப்படி கொடுப்பார்னா குறைவில்லா யாரு குறைவா இருக்காங்களோ அவங்க போய் ஆண்டவர்ட்ட கேட்பார்னா ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார்
2: so whoever lacks anything when he go and ask god he will give in a sumptuous way
1: ஆனா சொல்லிட்டு சொன்னாரு
2: and he says further
1: பாத்தீங்க
3: ஆனாலும்
1: அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாம கேட்கணும்
2: so let him ask in faith nothing wavering
1: கேட்டா கொடுப்பேன்னு சொல்லிட்டு முடிச்சிரல
2: he did not finish of saying if you ask
1: கேக்குறவன் எப்படி கேட்கணும்னு கேட்டிங்கன்னா
2: how are you supposed to ask
1: விசுவாசத்தோடு கேட்கணும்
2: you are supposed to ask with faith
1: சந்தேகப்படுகிறவன் அடிக்கப்படுகிற
3: அலைகிற கடலின் அலைக்கோப்பு
1: அலை போல இருக்கிறான் சந்தேகப்படுறவன் எதையாயிலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கவே செய்யாதீங்க.
2: For let not that man think that he shall receive anything of the Lord.
1: நினைக்கவே செய்யாதீங்க.
2: He cannot think about it at all.
1: நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கணும்.
2: You have to ask God.
1: எப்படி கேட்கணும்னு கேட்டிங்கன்னா,
2: how are you supposed to ask?
1: By faith, விசுவாசத்தோடு.
2: With faith.
1: ஆண்டவர்ட்ட கேட்டா ஆண்டவர் எனக்கு கொடுப்பார்.
2: So with the faith that if I ask God, God will give me.
1: அவர் என்னை கடிந்து கொள்ள மாட்டார்.
2: He will never rebuke me.
1: அவர் என்னை வெறுக்க மாட்டார்.
2: He will never hate me.
1: நான் அவரிடத்தில் கேட்டா அவர் எனக்கு கொடுப்பார்.
2: If I ask him, he will surely give me.
1: இதை எப்படி கேட்கிறேன்னா விசுவாசத்தோடு கேட்க.
2: So how do I ask? I ask with faith.
1: ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது.
2: That's why the Bible says.
1: எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்தில்
2: Hebrews chapter 11 and verse 6.
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்.
2: Without faith it is impossible to please God.
1: நல்லா காருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. சரி, என்ன விசுவாசம்?
2: What kind of faith?
1: விசுவாசம்னா என்ன?
2: What is faith?
1: வசனத்தை வாசிங்க.
2: Read the verse.
3: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்.
1: ஏனென்றால்
3: தேவனிடத்தில் சேருகிறவன்,
1: தேவனிடத்திலே சேருகிறவன் அல்லது தேவனை பற்றி கொள்ளுகிறவன், தேவனுக்கு தேவனிடத்தை
2: வர்றவன்,
1: அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். முதலாவது
3: அவர் தம்மை
1: எதை விசுவாசிக்கிற?
2: What should you believe?
1: தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு
3: பலன்
1: அளிக்கிறார் என்பதும்
3: விசுவாசிக்க
1: வேண்டும். நல்ல கவனிங்க, இவங்க உட்கார்ந்திருக்க எல்லாரும் என்ன விசுவாசிக்கிறீங்க?
2: So what your all people see, they believe
1: தேவன் ஒருவர் உண்டு அப்படினு விசுவாசிக்கிற கைதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க.
2: Whoever say believe that we have one God.
1: அறிந்திருக்கீங்களா?
2: So you believe, right?
1: விசுவாசிக்கிறீங்களா?
2: So you believe it.
1: நீங்க விசுவாசத்தோட தான் வந்திருக்கீங்க.
2: So you have come with the faith.
1: அப்போ நீங்க சேருகிறவன் ஒன்ன விசுவாசிக்கணும்.
2: So the one who comes to God should believe one thing.
1: நான் ஆண்டவரிடத்தில் சேர்றது உண்மையானால்,
2: if it's true that I come close,
1: நான் ஆண்டவரை தேடினால்,
2: if I seek God,
1: என்ன செய்தா?
2: What I do?
1: ஆண்டவரை சேர்ந்தீங்கல்ல?
2: So you have come to him.
1: ஒரு காலத்துல பிசாசுக்கு ஊழியம் செய்தோம்.
2: Earlier we were ministering.
1: ஒரு காலத்துல பாபத்துல வாழ்ந்தோம்.
2: We were living in the sin.
1: ஒரு காலத்துல அக்கிரமத்துல வாழ்ந்தோம்.
2: We were living in iniquity.
1: இப்போ அதை விட்டுட்டு தேவன்ட்ட வந்துட்டோம்.
2: So we have left everything and come to God.
1: ஒருத்தர் ஒரு முறை சொன்னார், ஐயா நான் கோயிலில் வந்து ஆண்டவர்ட்ட உழுந்திரலாம்னு இருக்கேன் ஐயா.
2: So a man said, I want to come to God, church and fall into God.
1: நிறைய பேர் உழுந்துட்டீங்க. ஆண்டவரே நீர்தான் கதியின உழுந்துட்டீங்க.
2: So you have come and fell here.
1: சரி, நீங்க உழுந்த நீங்க.
2: So people who have fell down here.
1: உழுந்தே கிடக்காதீங்க.
2: So don't stay as such.
1: நீங்க ஒன்ன விசுவாசிக்கணும்.
2: You should believe one thing.
1: நான் ஆண்டவர்ட்ட சேர்றேன்னா.
2: So if I come to him.
1: ஆண்டவரை தேடினால்.
2: If I seek God.
1: எனக்கு பலன் தருவார்.
2: He will give me the reward.
1: அப்ப சேர்றம என்ன செய்யணும்?
2: So what I'm supposed to do if I want to come to him?
1: சொல்லுங்க. இங்க நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க.
2: Many people have come to him.
1: நிறைய நினைக்கிறாங்க நியாசன் எடுத்த உடனே தர்த்தரெல்லாம் போயிடும்.
2: So many people think if I get baptism I
1: all எல்லாம் போயிடும்.
2: I all my
1: curses எல்லாம் போயிடும்.
2: All the problems will be solved.
1: இது எல்லாம் வானம் திறந்து வீட்ல அப்படியே கொட்டோ கொட்டுன்னு கொட்டும்.
2: So the heavens will be opened and there will be blessing pouring upon my house.
1: அது போய்
2: that is lie.
1: சேர்றீங்களா?
2: Have you come to him?
1: தேடுங்க.
2: Then seek him.
1: சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்.
2: Though the young lions may lack and hunger.
1: கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு.
2: But the one who seek God will lack.
1: யாருக்கு நன்மை குறைவடாது?
2: Unto whom lacks nothing.
1: சங்கீதம் 34:10 சொல்லிருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு.
2: Psalm 34:15 says those who seek him. தேவனுடைய
1: நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of God.
1: அவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவடாது.
2: Unto them they lack nothing.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: இப்போ உங்களுக்கு விசுவாசம் வேணும். தேவன் ஒருத்தர் இருக்காரு.
2: So you must have a faith that there is one God.
1: நான் அவரை தேடினா,
2: and if I seek him,
1: எனக்கு பலன் கிடைக்கும்.
2: I will receive the reward.
1: எனக்கு நன்மை கிடைக்கும்.
2: I will receive the goodness.
1: என்று விசுவாசத்தை நீங்க தேடணும்.
2: And you supposed to seek him with that faith.
1: انا ஒன்று சொல்றேன் பாருங்க.
2: But I will tell you one thing.
1: இதே யாக்கோபு சொன்னாரு.
2: The same Jacob, James said.
1: யாக்கோபு 2 அதிகாரம்
2: James chapter 2
1: 19 ஆம் வசனம் வாசிங்க.
2: Verse 19.
3: தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான்.
1: நல்லது தான்.
3: பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன.
1: என்னது பிசாசு?
2: What does the devils do?
3: விசுவாசி.
1: நீங்க நடுங்கல, நீங்க விசுவாசிக்கிறீங்க.
2: So you believe but you don't tremble.
1: انا பேய் நடுங்குது.
2: But the devils tremble it seems.
1: சில வேளைகள நான் பாத்துர்க்கேன் மாந்து.
2: Sometimes hey,
1: நான் யார் தெரியுமாடா?
2: You know who am I?
1: அந்த காட்டேரி நிக்கும்.
2: I am the vampire.
1: இயேசுவின் நாமத்துல போய்.
2: I say in the name of Jesus leave him.
1: அது ஓடிரும்.
2: They will start running away.
1: இயேசுவின் நாமத்தை கேட்டா அந்த பேய் என்ன செய்யுது?
2: When they hear the name of Jesus, what will they do?
1: நிறைய அங்குள்ள பேய் நடக்கிறது இல்ல.
2: But the many places the devils are not seen.
1: ஒரிஜினல் பேய் நடக்குது.
2: The original devils are scared.
1: நான் சொல்றேன்.
2: I will tell you.
1: இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க.
2: Many people believe.
1: பயப்படுறவங்க.
2: But they are not trembling.
1: உலகத்திலேயே தேவனுக்கு பயப்படாத ஒரு கூட்டம் உண்டானா அது பெந்தெகோஸ்தல் கூட்டம்.
2: So it is one of the Pentecostal congregation who doesn't tremble God.
1: என்னங்க ரட்சிக்கப்பட்டாங்க.
2: Because they are saved.
1: அபிஷேகம் பெற்றாங்க.
2: We have received anointing.
1: இவன்தான் எல்லாம் துணிஞ்சா.
2: And they do all kinds of presumptuous things.
1: ஆனா பேய் இருக்கு பாருங்க.
2: But you consider these devils.
1: அது விசுவாசிதான்.
2: They believe.
1: அது நடுங்குதான்.
2: And they tremble.
1: ஆனா உண்மை என்ன தெரியுமா?
2: But what is the truth?
1: அது என்ன விரும்பிச்சேன்னு கேட்டிங்கன்னா.
2: What did they do?
1: நான் உன்னதத்துக்கு ஏறுவேன்.
2: I will ascend into heaven.
1: நான் சிங்காசனத்துல உட்காருவேன்.
2: I will sit upon the throne.
1: நான் தேவனை போல இருப்பேன்.
2: I will be like the Lord.
1: என்ன விசுவாசம் அதுக்கு?
2: See what a kind of faith is that?
1: உங்களுக்கு கூட விசுவாசம் இருக்குல்ல?
2: Even you don't have, you have the faith.
1: நான் எங்க போய் உட்காருவேன்?
2: Where will I sit?
1: பரலோகத்துக்கு போயிருவேன்.
2: I will go to heaven.
1: ஆண்டவர் சிங்காசனத்துல வலது பக்கத்துல உட்காருவேன்.
2: I will sit on the right side of the God's throne.
1: நாக்க தொங்க போட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க.
2: And you are waiting for that.
1: இந்த சாத்தான் கூட
2: even the devil
1: வானத்துக்கு போவேன்.
2: I will go to the heavens.
1: சிங்காசனத்துல உட்காருவேன்.
2: I will sit on the throne.
1: அப்படினு சொன்னானே தவிர
2: he told it
1: அந்த சிங்காசனத்துக்கு உரியவர தேடல்ல.
2: But he never seek God who belongs to the throne.
1: அவர்ட்ட அவன் ஜெபிக்கல்ல.
2: He never pray to the Lord.
1: ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்துக்கு என்னை தகுதியாக்கும்.
2: Lord make me entitled for your throne.
1: உம்ம போல மாறறதுக்கு தகுதியாக்கும்.
2: Lord make me worthy to become like you.
1: அப்படி அவன் ஜெபிச்சிருந்தா
2: if he had prayed like that
1: சத்தியமா அவன் பேயா இருக்க
2: Surely he shall not be a devil.
1: அவன் கேருபா இருந்திருப்பான்.
2: He should have been a cherubim.
1: இன்றைக்கு வரைக்கும் அவன் ஜெபிச்சதில்ல.
2: Until today he has not prayed at all.
1: ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர்.
2: He never rebukes anybody.
1: சாத்தான் கூட ஜெபிச்சிருந்தா அவன் சாத்தானா இருக்க மாட்டான்.
2: Even if the devil would have prayed he would have not been a devil.
1: இங்க நிறைய விசுவாசிகள் தேவனை விசுவாசிக்கிறாங்க.
2: Today many believers believe God.
1: வேணுமானா தேவனுக்கு பயப்படுறாங்க.
2: And they are also scared of God.
1: But no prayer.
2: But they don't pray at all.
1: No prayer.
2: There is no prayer in their life.
1: 25 வருஷ விசுவாசி.
2: They might be 25 years believer.
1: பெந்தெகோஸ்தே குடும்பத்திலே பிறந்தது.
2: They are born in a Pentecostal family.
1: பெந்தெகோஸ்தே பிள்ளையா வளர்ந்த.
2: You are living as a Pentecostal child.
1: ஒரு மணி நேரம் நீ ஜெபிக்க தவறுவாயானால்
2: if you don't pray for 1 hour
1: கோயிலுக்கு வரலாம் தம்பி.
2: You may come to church.
1: நீ கோயிலுக்கு வர்றதுனால
2: just because you come to the church
1: என் தலை எழுத்து உனக்கு பெட்டி வரும்போது நான் ஜெபம் பண்ணி உன்னை பரலோகத்துல சந்திப்பேன் ஒரு பாட்டு பாடி அனுப்பிடுவேன்.
2: My faith when you get the coffin box I will pray and send you to
1: ஆனா சத்தியமா சொல்றேன் நீ போக மாட்டே.
2: But truly I will tell you will not go there.
1: என் கடமை.
2: Because that is my duty.
1: என் தலையெழுத்து.
2: That is my faith.
1: இன்பராயிட்டிலே மோட்சக்கரையிலே உன்னை சந்திப்பேன் பாடி தொலைக்கணும்.
2: I just want to sing the song and just leave it.
1: நான் பாடி தொலைப்பேன்.
2: I will just sing and leave it.
1: உனக்கு உன காணிக்க வாங்கி சாப்பிட்டனே.
2: So I got to
1: அந்த பாவத்துக்கு நான் பாடி தொலைப்பேன்.
2: Just for the sake of the offering I will sing and leave it.
1: பட் நீ சேர வேண்டிய இடத்துக்கு சேர மாட்டே.
2: But you will not reach the destination.
1: நீ விசுவாசிகர் உண்மையானால்
2: if it's true that you believe it
1: அதனால தான் இன்னைக்கு பேய் போன்ற விசுவாசி பாஸ்டர்மாரே ஜெபம் பண்ணாத.
2: That's why these kinds of pastors say don't pray.
1: எல்லாம் விசுவாசி.
2: Just believe.
1: அறிக்கை பண்ணு.
2: Just confess.
1: நான் சொல்றேன்.
2: I will tell you.
1: எங்க பாஸ்டர் நல்ல பாஸ்டர்.
2: Our pastor is good pastor.
1: அவருக்கு நிறைய பேங்க்ல வச்சிருக்காரு.
2: And he has much riches in his bank.
1: என் தேவையை சந்திப்பா.
2: He will meet my need.
1: நீ வீட்ல கொஞ்சம் சொல்லிட்டே இரு.
2: So you keep on telling it in your heart home.
1: நான் உனக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேன்.
2: I will not give you a single penny.
1: ஆனா என்ன நிறைய விசுவாசிக்கிறேன்.
2: But many people believe that.
1: பாஸ்டர்ட்ட போனா
2: if I go to the pastor
1: இந்த ஆறுதலான வார்த்தையாவது கிடைக்கும்.
2: At least I'll get comforting words.
1: திட்டியாவது 10 ரூபாய் கொடுப்பாரு.
2: And he will at least call and give me some money.
1: இப்ப வராதேன்னு சொல்லியாவது 100 ரூபாய் கொடுப்பாரு.
2: So he will give at least 100 rupees saying don't come anymore.
1: விசுவாசத்தோட வர்றான்.
2: They come with that faith.
1: அவங்க தேவையை சொல்றாங்க.
2: So they tell their needs to me.
1: அவங்க அழறாங்க.
2: They cry to me.
1: என் தகுதி கேட்டமா நான் உதவி செய்றேன்.
2: So according to my eligibility I help them.
1: அவங்களோட விசுவாசம் இல்ல.
2: Not according to the faith.
1: விசுவாசம் என்ன தேட பண்ணுச்சு.
2: So that faith made them to seek me.
1: கேட்க பண்ணுச்சு.
2: It made them to ask me.
1: நான் சொல்ற அருமையான வரலே.
2: I will tell you my dear ones.
1: பரிசுத்த ஆவியான கண்களை திறக்கணும்.
2: Let the Holy Spirit open our eyes.
1: இங்க நிறைய ஊழியக்காரங்க துணிகரமாக நாம ஜெபிக்க வேண்டியது இல்ல.
2: Many servants of God say presumptuously don't have to pray.
1: விசுவாசிங்க.
2: You just believe.
1: நீங்க அறிக்கை பண்ணுங்க.
2: You keep on confessing.
1: நான் சொல்றேன் உங்களை என்னை விட தேவனை அதிகமாய் அறிந்தவன் பிசாசு.
2: So more than you and me the one who knows God more is the devil.
1: உங்களையும் என்னையும் விட அதிகமான நெருக்கத்திலே வாழ்ந்தவன் பிசாசு.
2: And more than you and me he was the one who was very intimate to God.
1: இரவும் பகலும் தேவ சமூகத்திலே இருந்தவன் in the Keru.
2: So this Keru was the one who was in the presence of God all through day and night.
1: சிங்காசனத்தை பார்த்தான்.
2: He was looking at the throne.
1: வடபுறத்தை பார்த்தான்.
2: He was looking at the right side.
1: ஆனால் வாழ்க்கை பிசாசாக மாறி போனான்.
2: But his life ended as a devil.
1: என்ன கேட்டிங்கன்னா?
2: Why? Because
1: கர்த்தரை நோக்கி ஒரு நாளும் தேடினதே இல்லை.
2: He never sought God at any time.
1: கர்த்தருடைய முகத்தை தேடினதே இல்லை.
2: He never saw the face of God.
1: இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தேவனுக்கு உரியதை தேடுகிறார்கள்.
2: Today many people of God seek that things belongs to God but not God.
1: என்ன சொல்லு தெரியுமா?
2: What does the Bible say?
1: முதலாவது தேவனை தேடுங்க.
2: Seek ye first the kingdom of God.
1: தேவ ராஜ்யத்தை தேடுங்க.
2: Seek ye first the kingdom of God.
1: அவர் நீதியை தேடுங்க.
2: And his righteousness.
1: உங்களுக்கு உலகத்துல என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றல்ல கூட கொடுக்கப்படும்.
2: It's not that it will be given whatever you need in this world, but it shall be added unto you.
1: நாம என்ன தேடிட்டு இருக்கோம்னா,
2: what are we seeking today?
1: தேவன் உடையதை தேடுகிறோம், தேவனை தேடுறது இல்ல.
2: We seek things that belongs to God but not God.
1: சங்கீதக்காரன் சொன்னான்,
2: Psalmist said,
1: தேவனே,
2: O Lord,
1: நீர் என்னுடைய தேவன்.
2: You are my God.
1: அதிகாலமே உம்மை தேடு.
2: I will seek you early in the morning.
1: அவன் எட்டாவது பிள்ளைங்க, கடைசி பிள்ளை.
2: He was the eighth and the last son.
1: ஆனா எட்டு பிள்ளையே காட்டில் அவனை மேல கொண்டு வந்தார்.
2: And God made exalted him more than the eight children.
1: ஏன் தாவீதே?
2: Why David?
1: அவன் சொல்லுவான்,
2: He would tell,
1: நான் தேவனை தேடினேன்.
2: I saw God.
1: எனக்கு அருமையானவர்களே,
2: My dear ones,
1: இந்த நல்ல நாளிலே நான் உங்களுக்கு தாழ்மையாக சொல்லுவேன்.
2: Humbly I will tell you on this very good day.
1: கர்த்தர் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மையை கண்டிப்பாக அவர் கொடுக்கிறார்.
2: God gives good things to the one who seek him.
1: நீங்க பாருங்க, அநேகர் ஜெபிக்கிறாங்க சில வேளைகள்ல.
2: Today many people pray.
1: நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்.
2: Very often I have told you.
1: 12 அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம்.
2: Acts chapter 12.
1: 5 வசனம் பாருங்க.
2: Verse 5.
3: அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம்
1: பண்ணினார்கள். நல்ல சபையார்.
2: That was a good church.
1: பாஸ்டர் புழல்ல இருக்காரு.
2: The pastor was in Pulal jail.
1: நடக்கிறார்.
2: So he was walking in his sleep.
1: ஒவ்வொரு கேட்டா திறக்குது.
2: So each gate was being opened.
1: நாலு கேட் திறந்துடுச்சு.
2: He came off to the fourth ward.
1: ரோட்டுக்கு வந்துட்டாரு.
2: He came to the road.
1: இப்பதான் தெளிந்தார். ஓ நம்ம
2: Only now we came into
1: the jail. இருந்து வெளியே வந்துட்டோம்.
2: So we are out of the prison.
1: தேவதூதன் போய்டான்.
2: So the angel left him.
1: சரி இப்ப எங்க போலாம்?
2: So where shall we go now?
1: அவருக்கு உடனே ஞாபகம் வந்தது.
2: So he immediately remembered.
1: அந்த வீட்ல நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க.
2: There might be people who will be praying in that house.
1: அந்த வீடு நல்ல ஜெபிக்கிற வீடு.
2: That is a house of prayer.
1: ஏன்னா அவருக்கு ரொம்ப ஃபேமஸான வீடு.
2: So that is very famous.
1: எப்ப பார்த்தாலும் ஜெபிக்கிற ஒரு வீடு.
2: That is a house that prays every time.
1: நேரா வந்து வாசல்ல நின்னாரு.
2: So he went there and stood at the gate.
1: நின்னு கதவ தட்டினார்.
2: He knocked the door.
1: உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு?
2: You know what was happening inside?
1: Night prayer.
2: There was night prayer.
1: Night ellam jabam.
2: They were praying all through the night.
1: Night ellam paattu illa. Night ellam jabam.
2: They're not singing, they're praying.
1: Night saatchi kootam illa. Night jabam kootam.
2: It was not a testimony time. It was a prayer.
1: இந்த night prayer la saatchi kootam aaradhana kootam maariduchu.
2: So many of them
1: ivanga mattum night ellam jabichikitte irnanga.
2: Today many night prayers have become
1: pastor vidilaiyakum pastor.
2: Really he is a pastor, deliver a pastor.
1: Kadava thattna.
2: So he knocked the door.
1: அங்கொரு பாப்பா இருந்தா ரோதன்னு பாப்பா.
2: And there was a damsel named Rhoda.
1: ஓடி வந்து பாக்குறான்.
2: She came running and saw.
1: கதவு திறக்கல.
2: She did not open the door.
1: அந்த ஓட்ட வழியா பாக்குறா.
2: She was looking through that keyhole.
1: வெளியே யார் நிக்கிறா?
2: Who was standing there?
1: அவங்க பாஸ்டர் நிக்கிறாரு.
2: It was their pastor.
1: சாட்சாத் மிஸ்டர் பேதுருவே நிக்கிறார்.
2: It was just a Peter who was standing there.
1: இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல.
2: She was exceedingly happy.
1: ஓடி போறாங்க ஜெப வீராங்கனைகள், ஜெப வீரர்கள் உக்கமா ஜெபிச்சிட்டு இருக்காங்க.
2: They were prayer warriors praying very fervently.
1: Sister, sister.
2: She went and said, sister, sister.
1: நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்.
2: God has heard our prayer.
1: கர்த்தர் பதிலளிச்சார்.
2: God has given his response.
1: பேதுரு நிக்கிறார்.
2: அப்பீர் இஸ் ஸ்டாண்டிங் தேர்.
1: சந்தோஷல கர்த்தரா.
2: She was very
1: glad. வந்துட்டாரு. பேதுரு வந்து.
2: She was shouting, Peter has come.
1: கம்மனிரு.
2: You stand still.
1: பேதுரு வந்து கவர்.
2: Is it Peter or someone else?
1: எதுக்கு ஜெபம் பண்றீங்க?
2: What were you praying for?
1: எங்க பேதுரு வந்து வாசல் நிக்கிறாரு.
2: Peter was standing at the door.
1: என்ன சொல்றாங்க? ஏய் பெதட்டாதடி.
2: What did he say? You are mad, don't go crazy.
1: ஏசிட்ட என்ன ஜெபம் பண்றீங்க?
2: What are you praying then?
1: இயேசுவே.
2: Jesus.
1: பேதுருவை கொண்டு வா.
2: Please bring Peter.
1: இவா சாதிக்கிறான்.
2: And she is confirming it.
1: இல்ல இல்ல பேதுரு தான் நிக்கிறாரு.
2: She was constantly affirming that he is a Peter who is standing there.
1: நீ வாசி பாருங்க.
2: You read the verse.
1: பேதுரு இருக்காதடி.
2: It may not be Peter.
1: அவருடைய ஆவி வந்திருக்கும்.
2: It might be his angel.
1: இந்த மாதிரி ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஜெபத்தை நிறுத்திட்டு
2: people who pray in such a way can stop their prayer.
1: Na sollirukken parunga.
2: I've told you right.
1: Or amma 3 naal thanni kudikama fasting irundhuchu.
2: Her mother was without fasting, without drinking any water. She wasn't fasting.
1: Thanniye kudikala.
2: She never drank even water.
1: 3 naal kadandhu pudigara purushanukkaga aludhu.
2: For the 3 days she was fasting for his
1: drunken husband.
2: So save my husband.
1: Purushan rakshiyum.
2: Save my husband.
1: 3 naal jabatha mudichittu veliya vandhuchu.
2: So after 3 days of prayer she came out.
1: பக்கத்து அக்கா கேட்டாங்களா?
2: The neighbor sister asked.
1: Sister, 3 நாளா தண்ணி குடிக்காம ஜெபம் பண்ணிருக்கீங்க.
2: Sister, you are praying for 3 days even
1: without water. வேதனையா ஜெபிச்சிருக்கீங்க.
2: So you prayed with such a great agony.
1: கர்த்தர் நிச்சயமா இரக்கமுள்ளவர்.
2: Sure, God is a compassionate
1: God. நம்ம தேவன் ஜெபத்தை கேக்குறவர்.
2: And he is a God who hears a prayer.
1: நிச்சயமா உங்க புருஷன் ரட்சிக்கப்படுவார்.
2: Surely your husband will be saved.
1: அந்த விசுவாசி என்ன சொன்னாங்க தெரியுமா?
2: Now what did that believer say?
1: அந்த குடிகார பட்டைக்கு ரட்சிக்கப்பட போகுது.
2: That drunkard will never be saved.
1: நீ தீர்மானம் பண்ணிட்டல்ல.
2: So you already determined, right?
1: அந்த குடிகாரன் மட்டும் ரட்சிக்கப்படாத தீர்மானிச்சிட்டல்ல.
2: You determined that he will not be saved at all.
1: ஒழுங்க சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பையாவது நல்லா வச்சு அவனோட சந்தோஷம் போ.
2: Then eat properly and
1: இது 3 நாளா பண்ணியா கிடந்து நீயும் பல்ல இடிச்சுக்கிட்டு கண்ணை குறுகிட்டு எதுக்கு இருக்க? நல்லா சாப்பிட்டு கொழுத்தா கொழுப்பாது இரு.
2: Why you want to fast for 3 days and sit such a way? You can eat well and live healthy.
1: நீ 3 நாள் fasting ஆ.
2: So they fast for 3 days.
1: Fasting irundirunde elum tholam aayitaangala.
2: So they became lean because of the fasting, it seems.
1: Edhukku irundha?
2: Why were you having fasting?
1: Unakku thaan theriyuma munna alagi rakshikapadadu.
2: You know very well that he will not be saved.
1: Idhu namakku kedaikadhu.
2: You have will not receive this at all.
1: Namma aasal kedaikadhu.
2: This door will not be open.
1: Nammude vaalkaiyila idhu kedaikadhu.
2: I will not receive anything in my life.
1: Idha yerkarame theermanam matti edhukku fasting irukka?
2: So why are you on fast when you have already determined it?
1: அதனால தான் இயேசு சொன்னாரு.
2: That's what Jesus said.
1: எப்பா கேக்குறதே விசுவாசத்தோட கேளுங்க.
2: Whatever you ask, ask with faith.
1: கிடைக்கும்.
2: And you will receive it.
1: கர்த்தர் தருவா.
2: God will give you.
1: கர்த்தர் செய்வா.
2: God will do that.
1: நான் சொல்லுவேன் ஏன் விசுவாசம் இல்லன்னு கேட்டிங்கன்னா.
2: Why there is no faith in there?
1: அடிக்கடி சொன்னது போல.
2: Very often I have told you.
1: ஆபிரகாம் இருக்கான் பாருங்க.
2: Consider Abraham.
1: இந்த ஆபிரகாம் நீங்க ரோமர் 4 அதிகாரத்துல
2: தேவனுடைய
1: நாமத்துக்கு மகிமை
2: உண்டாவதாக
1: 18 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா
2: verse 18
1: ரோமர் 4:18
2: ரோமர்ஸ் 4:18
3: சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
1: சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
3: தான்
1: அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை
3: நம்புகிறதற்கு ஏதுவில்லாது
1: ஏதுவே இல்லங்க.
2: There was no possibility at all.
1: கர்த்தர் சொன்னாரு.
2: God said
1: இவன் வந்து புள்ள பிறக்கும்ங்கிறதுக்கு ஏதுவே இல்லை.
2: There is no possibility or chance for him to get a child.
1: வாசிங்க.
2: Read the verse.
3: அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான்.
1: அது தேவன் சொன்னாரு உனக்கு தருவேன் சொன்னாரு.
2: God told he will give you.
1: நம்புறதுக்கு ஏதுவே இல்லை.
2: There is no chance.
1: ஆனா யாரை விசுவாசித்தார்னா?
2: But whom did
1: தேவனை விசுவாசித்தார்.
2: He believed God.
1: தேவனை விசுவாசித்தவர் நல்ல கவனிங்க அடுத்த வசனம் சொல்லுது.
2: The next verse is
3: அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை.
1: விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை.
3: அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்
1: போது. வயசு என்ன?
2: What was his age?
1: இப்ப வயசை பார்த்தார்.
2: Now look at his age.
1: வயசை பாத்தீங்கன்னா நடக்காது.
2: When you consider the age, it will not happen at all.
1: சரீரத்தை பாத்தீங்கன்னா நடக்காது.
2: When you consider his body, it will not happen.
1: சூழ்நிலையை பாத்தீங்கன்னா நடக்காது.
2: When you consider the circumstances, it is impossible.
1: 100 வயதுல எப்படி பிள்ளை பிறக்கும்?
2: How can you get a child the age of 100 years?
1: சரீரத்தை பாக்குறாரு.
2: So looking at the body.
1: மனைவி சிரிக்கிறார்.
2: And she was laughing.
1: 90 வயசான எனக்கு இனி இன்பம் உண்டாகுமா?
2: Can I get a pleasure who is 90 years old now?
1: யா வழிபாடலாம் நின்னு போச்சு.
2: All my menstrual periods.
1: இனி புள்ள பிறக்குமா?
2: Can I get a child?
1: அவ சிரிக்கிறார்.
2: And she was laughing.
1: புள்ள பிறக்காது.
2: I will not get a child.
1: Why? என்ன பார்த்தங்கனா?
2: What did you look?
1: தேவனை பார்க்கல, சரீரத்தை பார்த்தாங்க, வயதை பார்த்தாங்க, சூழ்நிலையை பார்த்தா.
2: So she did not look at the Lord, but she looked at the body. ஆபிரகாம்
1: சரீரத்தை பார்க்கல.
2: But Abraham did not look at his body.
1: சூழ்நிலையை பார்க்கல.
2: He did not look at the circumstances.
1: பிரச்சனையை பார்க்கல.
2: He did not look at the problem.
1: வாக்கு பண்ணின தேவனை பார்த்தா.
2: But he looked unto the Lord who promised him.
1: வாக்கு பண்ணின தேவனை பார்த்தா.
2: He looked unto the Lord who promised
1: சரீரமே செத்து போனாலும் சரி.
2: No matter the body may be dead.
1: அதனால தான்
2: That is why
1: பிள்ளையை வெட்டுவதற்கு ஆண்டவர் சொன்ன பொழுது
2: God asked him to kill the child.
1: பிள்ளையை கொண்டு போய் வெட்டு.
2: You go and offer your child.
1: பிள்ளையை பார்க்க
2: He didn't look at the child.
1: பலிபீடத்தை பார்க்கல.
2: He didn't look at the altar.
1: கத்தியை பார்க்கல.
2: He didn't look at the knife.
1: இந்த வெட்ட சொன்னாரே.
2: The God who said.
1: அவரை பார்த்தான்.
2: He looked at the God who asked.
1: அவர் யாருன்னா?
2: Who is he?
1: இந்த பிள்ளையை நான் வெட்டி போட்டாலும்
2: Though I slay this child.
1: இந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புவதற்கு தேவன் வல்லவர்.
2: God is able to raise this child to power your life.
1: எனக்கு இன்னொரு பிள்ளையை தருவார் என்றல்ல.
2: It's not that he will give another child.
1: இந்த ஈசாக்கு போனா இன்னொரு ஈசாக்கு தருவார்.
2: It's not that if this Isaac.
1: அப்படி அல்ல.
2: It's not that way.
1: இந்த பிள்ளையை நான் தேவன் நடக்கவே இல்ல.
2: It will never happen.
1: நாம இன்னைக்கு நிறைய வேளைகளிலே
2: many times
1: நாம எதை பார்க்கறோம்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சரீரம் சொல்றத கேக்குறோம்.
2: We are always looking at our body and listen to the body.
1: நம்முடைய சூழ்நிலை சொல்றத கேக்குறோம்.
2: We listen to the circumstance what he
1: ஒரு
2: says.
1: ஒரு முறை சீசர்கள் படவிலே போனார்கள்.
2: Once the disciples went in a boat.
1: பயங்கர கொந்தளிப்பு படல நடக்குது.
2: There was a boisterous storm over there.
1: செத்து போயிருவா நினைக்கிறாங்க.
2: They thought they will be dead.
1: கொந்தளிக்கிறது, சூறாவளி அடிக்கிறது, படகு தடுமாறுகிறது.
2: It was
1: ஆண்டவர் சூழ்நிலையை மாத்தல.
2: So it was boisterous storm and winds and the hairy hurricane, but God never changed.
1: நீ என்ன விசுவாசிக்கிறியா?
2: Do you believe it?
1: நடந்து வா.
2: Then come here.
1: அவன் இயேசுவை பார்த்தான்.
2: He looked at Jesus.
1: காலை வச்சான்.
2: And he kept his leg.
1: கடல்ல நடந்துட்டான்.
2: He began to walk on the sea.
1: ஆனா நடந்துக்கிட்டு இருக்கும்போது
2: But as he was walking on the sea,
1: என்னத்தை பார்த்துட்டானா?
2: What did he look at?
1: அடிக்கிற காத்தையும் கடலையும் பார்த்தான்.
2: He focused on the winds and the storms.
1: அமிழ்ந்து போன.
2: And he was about to be drowned.
1: ஏசு கரநீட்டி தூக்கினார்.
2: Jesus gave his hand and took him out.
1: முன்னால தான் நிக்கிறாரு.
2: He was standing in front.
1: முன்னால தான் நிக்கிறாரு.
2: He was standing in front.
1: நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க.
2: Don't look at the circumstances.
1: உங்க சரீரத்தை பார்க்காதீங்க.
2: Don't look at your body.
1: உங்க பிரச்சனையை பார்க்காதீங்க.
2: Don't look at your problem.
1: சிறைச்சாலையை பார்க்காதீங்க.
2: Don't look at the prison.
1: அவங்களுடைய வல்லமையை பார்க்காதீங்க.
2: Don't look at their power.
1: அதுக்கு மேல வல்லவர் ஒருவர்.
2: Our God is more mightier than all those things.
1: உலகத்திலே இருக்கிறவனை பார்க்கலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்.
2: He that is in me is greater than that he is in the world.
1: எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்.
2: The one who is in me is greater than all those.
1: பிரச்சனைகளுக்கு மேலாக அவர் பெரியவர்.
2: God is greater than all the problems.
1: பூமியே நிலைமாறினாலும்
2: No matter the earth may be
1: thrown. என்ன நடந்தாலும்
2: Whatever may happen.
1: தேவன் என்னை சேர்க்க வேண்டிய சேர்ப்பார்.
2: God will take me to the correct destination.
1: நம்முடைய கண்களை கொஞ்சம் திருப்பணும்.
2: Let us shift our focus.
1: பிசாசு எப்போதுமே பாருங்க.
2: This devil
1: நம்மை எங்க சோறுவர விசுவாசத்தை இழக்க பண்ணிடுறான்னு கேட்டீங்கன்னா
2: Where it brings an unbelief in our life.
1: நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க.
2: Please do not mistake me.
1: உங்க பிள்ளைக்கு ஜுரம் வந்துருச்சு.
2: So your son, your child has a fever.
1: இப்போ நிறைய விசுவாசிகள் இருக்காங்க. எல்லார் வீட்டில் என்ன வச்சிருக்கீங்க?
2: So all the believers have what in your home?
1: உன்ன வாய்க்குல வைக்கிறதுக்கு வச்சிருக்கீங்க.
2: You have a thermometer.
1: வேற என்ன வைக்கட்டாலும் ஒரு thermometer ஒன்று வாங்கி வச்சிருக்கீங்க.
2: So you have a thermometer at your home.
1: வாயில வச்சிருக்கீங்க.
2: So you have placed it in his mouth.
1: அது ஏறுது.
2: So it keeps on rising the temperature.
1: Pastor.
2: Pastor.
1: Pastor.
2: Pastor.
1: புள்ளைக்கு ஜுரமா இருக்கு பாஸ்டர்.
2: My child is having fever pastor.
1: ஜெபிங்க பாஸ்டர்.
2: Please pray for him pastor.
1: நான் ஜெபிக்கிறேன்.
2: I'm praying.
1: இயேசுவின் நாமத்திலே.
2: In the name of Jesus.
1: இந்த பிசாசே உன்னை கட்டுகிறேன் போ.
2: I bind you devil get lost.
1: ஜாம் பண்ணி முடிச்சது பார்த்தா இன்னும் 2 டிகிரி ஏறிடுச்சு.
2: So after prayer it's more 2 degrees are here. I thought if pastor prays the 2 degrees will go down, but it is increasing. So again they are keeping it in the mouth.
1: இது 90 டிகிரி விசுவாசி.
2: So this is a 90 degrees believer.
1: சில 100 டிகிரி விசுவாசி.
2: There we have 100 degree believer also.
1: சில 102 டிகிரி விசுவாசி.
2: There are also 102 degree believers.
1: பிரதஞ்சவங்களுக்கு எல்லாம் போன் பண்றாங்க சிலர். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணுங்க.
2: They keep calling all the people.
1: ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஏறிட்டே போ.
2: As you keep on praying the temperature increases.
1: இப்ப 104 ஆயிடுச்சு.
2: Now it's 104.
1: இந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றா, இனி ஜன்னி வந்துரும்.
2: The neighbor says he may have epilepsy.
1: இப்ப எங்க போறது?
2: So where to go now?
1: இருக்கவே இருக்கிறார் மிஸ்டர் முனுசாமி.
2: So we have the முனுசாமி
1: டாக்டர் முனுசாமி.
2: We have Dr. Munusamy now.
1: அவர்ட்ட போனா,
2: so when you go there,
1: அவர் கேக்குறாரு,
2: he says,
1: மண்டல அறிவு இருக்கா?
2: Do you have any senses?
1: படிச்சிருக்கியா?
2: Are you educated?
1: 104 டிகிரி வர வரைக்கும் காத்துட்டு இருப்ப.
2: You will wait until 104 degrees.
1: நான் சொல்வேன்,
2: I will tell you,
1: டாக்டர் போற தப்பு இல்ல.
2: So it is not wrong with the doctor.
1: ஜுரம் வர்ற மாதிரி இருக்கா போயிரு.
2: So if you feel like having a temperature, go to the doctor.
1: இல்லையா?
2: Otherwise,
1: இருக்கிற ஜுரமானிய முதலாவது உடைச்சு குப்பத்தொட்டில போடு.
2: So just take away that the equipment that you have for the fever.
1: கர்த்தர நம்பறியா?
2: If you trust God.
1: அதுக்கு ஜுரமானி வச்சிட்டு 1 2 3 4.
2: Why do you have this thermometer at your home?
1: கர்த்தருக்காக நிப்பேன்னு சொன்னாயா?
2: If you say that you will stand for God.
1: அது வரைக்கும் ஒழுங்கா இருந்த அக்னிய 7 மடங்கு சூடாக்குறான்.
2: Until then it was better, but he made 7 times more.
1: ஒண்ணு மறந்துடாதீங்க. கர்த்தர் பட்சம் நிப்பேன்னு சொன்னியானா பிரச்சனை குறையாது, 7 மடங்கு சூடாகும்.
2: No one thing, if you say that you will stand on God's side, the problems will not be going decreasing.
1: ஏழு மடங்கு சூடானாலும் அந்த நெருப்புக்குள்ளே நடக்க வல்லவர் நம்மோடு இருக்கிறார்.
2: Though the fire is heated 7 times, our God is able to walk even in that furnace.
1: நாம என்ன விசுவாசிக்கிறோம்னா,
2: what do we believe?
1: சாதாரண அக்கினிக்கு தேவன் தப்பு வைப்பார்.
2: God will deliver us from a normal fire.
1: அவன் சொன்னா தப்பு வைக்காமலே போயிட்டாலும் சரி.
2: No matter if he doesn't deliver us at all.
1: நீ சொன்னியானா,
2: if you say so,
1: 7 மடங்கு ஜாஸ்தி ஆகும், குறையாது.
2: They will eat it up to 7 times more.
1: எல்லாமே ஜாஸ்தி ஆகும்.
2: And it will be increasing.
1: நீங்க நெருப்ப பார்க்கறதுக்கு அழைக்கப்பட்டவங்க இல்ல.
2: You are not called to see the fire.
1: உங்களோட சரீரத்தை பார்க்க அழைக்கப்பட்டவங்க இல்ல.
2: You are not called to see your body.
1: உங்களோட சூழ்நிலையை பார்க்க நீங்க அழைக்கப்பட்டவங்க இல்ல.
2: You are not called to see your situation.
1: நான் சொல்றேன், நீங்க தேவனை நோக்கி பாருங்கள்.
2: I will tell you, seek the Lord.
1: எல்லாவற்றுக்கும் மேலாக சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிறார்.
2: He is seated on the throne above all.
1: ஆகையால தான் நான் சொல்றேன்,
2: that is why I will tell you.
1: அன்னால் ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க.
2: There was a woman named Hannah.
1: அந்த அம்மாவுக்கு பிள்ளை பிறந்துச்சாம்.
2: She had a child, it seems.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: நீங்க ஜெபத்தை எத்தனை முறை வாசித்து
2: Many times you have read that prayer.
1: அந்த வேதம் சொல்லுது 1 அதிகாரம் முழுதளப் பற்றி எழுதியிருக்கு.
2: So in chapter 1 it says
1: அவள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வந்தாள்.
2: And she comes to the church every year.
1: ஆண்டவருக்கு பலி செலுத்தினாள்.
2: She offered sacrifices to the Lord.
1: அவளுக்கு நல்ல புருஷன் இருந்தான்.
2: And she had a good husband.
1: ஒரு சக்க

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
0: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே அவிழ்த்து விட்டீர் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 116:16. கர்த்தர் உங்களுடைய கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் அவர் என்னை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. எசாயா 61:1 காண்கிறோம். 18 வருஷமாக சாத்தானாலே கட்டப்பட்டு கூனியாயிருந்த ஸ்திரியின் கட்டுக்களை இயேசு அவிழ்த்த போது அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆம், அது சாத்தானின் கட்டு. இன்றைக்கும் அநேகரை சாத்தான் பில்லி சூனியங்களினாலும் செய்வினைகளினாலும் கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் குமாரன் விடுதலையாக்கும் போது நீங்கள் மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள் என்று ஜோவான் 8:36 காண்கிறோம். அவரால் கட்டவிழ்க்க முடியாத கட்டுக்கள் ஒன்றுமே இல்லை. சிலருக்கு நோயாகிய கட்டு இருக்கிறது. நோய் அவர்களை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை. காரணம், இது ஒரு கட்டு. பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு 12 வருடங்களாக இந்த கட்டு இருந்தது. அவள் தன் ஆஸ்தியையெல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து பார்த்தாள். ஒரு நாள் இயேசுவண்டி வந்தபோது இமைப்பொழுதில் அவளுடைய கட்டுக்கள் எல்லாம் அறுந்து போயிற்று. தேவனுடைய வல்லமை பாய்ந்து சென்று அவளை குணமாக்கியது. நிக்கதேமுக்கு ஒரு கட்டு இருந்தது. அது பாரம்பரிய கட்டு. அவன் பரிசேயனாய் இருந்தபடியினால் விடுதலையோடு இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. ராக்காலத்திலே ரகசியமாய் ஒருவருக்கும் தெரியாமல் இயேசுவினிடத்தில் வந்தான். இன்றைக்கும் அநேகர் வேதத்தில் உள்ள ஆழமான சத்தியங்கள் என்ன என்று அறிந்திருந்தும் தங்களுடைய சபை கட்டுப்பாட்டினால் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேறு சிலரை அவவிசுவாசம் கட்டி வைத்திருக்கிறது. கர்த்தர் அற்புதத்தை செய்யக்கூடாதபடி அவர்கள் தோல்வியான வார்த்தைகளையும் அவவிசுவாசமான வார்த்தைகளையும் பேசுகிறார்கள். இயேசு மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்ப போனார். ஆனால் லாசருவினுடைய சகோதரிகளுக்கோ விசுவாசம் இல்லை. இயேசு லாசருவினுடைய கல்லறையண்டை வந்த பின்பும் மார்த்தாள் அவவிசுவாசமான வார்த்தைகளையே பேசினார் இல்லையா? மரியாள் நாருமே 4 ஆயிட்டே என்றாள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் எங்கள் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். ஜோவான் 11 நாங்கள் இவற்றை காணலாம். ஆனால் இயேசுவோ லாசருவே வெளியே வா என்று அழைத்த போது மரித்தவன் வெளியே வந்தான். ஆனாலும் அவனுடைய கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். தேவ பிள்ளைகளே, கட்டவிழ்த்து விடுங்கள் என்பதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் ஜோவான் 8:32. ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையான எங்கள் தெய்வமே, எங்களை காக்கிற எங்கள் பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சொல்ல போற ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கண்களை திறந்து கைகளை தட்டி கர்த்தர் ஆராதிக்க போறோம். எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கிற தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி, உள்ள இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் கைகளை தட்டி பாடி கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். ஆமென்.

எங்கள் தலைமை நேரங்களில் எங்களை தாங்கினீரே, எங்களுக்கு அடைக்கலமாயிருந்தீரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்தீரே, எங்களை கண்ணின் மணி போல காத்து கொண்டீரே. இந்த ஆண்டு துவங்கினது முதல் இம்மட்டு கத்தர் எங்களை தாங்கினீங்களப்பா, எங்கள் தலைமையினத்தை தாங்கினீங்களே, எங்கள் சோர்வுகளை எடுத்து போட்டீங்களே, எங்களுக்கு நல்லவராயிருந்தீரே, எத்தனை நன்மைகள் செய்தீங்க ஆண்டவரே. நல்ல கையை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்துங்க, உம்மை ஆராதிக்கிறமா ஆண்டவரே.

நான்கு சொல்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், அவர் ஒருவராய் ஒருவராய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த மனித உதவியோ தேவையில்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தையும் உண்டாக்கினவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த ஆராதனை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை திரட்டி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவீர்களா? அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவர். வாருங்கள்.

காற்றை அனுப்பி கரியை கொடுக்கிறவர், கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருகிறவர். எஸ் அப்படி அற்புதத்தின் கரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காற்றை வீச பண்ணட்டும். ஓ சாத்தியமில்லாத இடங்களிலே தம்முடைய பிள்ளைகளை போஷிக்கும்படிக்கு காடுகளை வரவழைத்த தேவன், அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, சாத்தியமற்ற சூழ்நிலையில உன் நிலைமையை மாற்ற அற்புதங்களை செய்வதற்கு தேவன் நல்லவர். சேர்ந்த தேவனை பாடி கொண்டாடலாமா? அவர் எத்தனை நல்லவர் ஆவார்.

வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், நெருக்கமெல்லாம் தூரமாய் ஓடி போகும். இந்த நல்ல ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற எங்க வாழ்க்கையில நெருக்கங்கள் மாறட்டும். உம்முடைய ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரட்டும்ப்பா. நீர் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். உம்முடைய ஒரு வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. உம்முடைய ஒரு வார்த்தை

ஒரு அற்புதம் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு வார்த்தை, என் தேவனுடைய ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்ற போகிறது, உன் சூழ்நிலையை மாற்ற போகிறது. ஏனென்றால் உனக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த மனித உதவியும் தேவையில்லை. அவர் சர்வ வல்லவர். சேர்ந்து

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சர்வ வல்லவர், நீ பெரியவர், நீ மகிமைக்கு பாத்திரர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே. நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ, வார்த்தை அனுப்பி சுகத்தை தருகிறவரே, வார்த்தை அனுப்பி விடுதலை தருகிறவரே. மேலான நாமமே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வதற்கு உமக்கு மனித உதவிகள் தேவையில்லை. ஏனென்றால் நீர் பரிசுத்தர், வல்லவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்க தகுதியுள்ளவர். உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஓ, நீ நல்லவர், நல்லவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.

மூப்பர்களாதர் ஓ தேவ தூதர்களார் இரவும் பகலும் ஓயாமல் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற மேலான தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் நீர் பரிசுத்தர் பரிசுத்தரில் மகத்துவம் உள்ளவர் அற்புதமானவர் மேலான நாமம் உடையவர் உயர்ந்த நாமம் உடையவர் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவர் எல்லாம் முழங்கார்கள் உம்முடைய நாமத்திற்கு முன்பாக அறிக்கை செய்யும் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கார்கள் முழங்கத்தக்க மேலான நாமமுடைய பரிசுத்தரே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை கனப்படுத்துகிறோம் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை பெற பண்ணுகிறோம் நீ பரிசுத்தர் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம் உம்முடைய மேலான நாமத்தை உயர்த்துற ஆண்டவரே ஆதியும் அந்தமுமானவரே அல்பாவும் ஒமேகாவுமானவரே இருந்தவரே இருக்கிறவரே வரப்போகிறவரே மேலானவரே பரிசுத்தரே உன்னதரே உயர்ந்தவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்படுகிறோம்

0: உயர்த்திடுவே.
1: உமக்கு முன்பாக எங்கள் முழங்கால் படிந்து முற்றுமுடி தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா. நீங்க மட்டும்தான் நாமத்திற்கு மேலான நாமம் உடையவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர், சாவாமையுள்ளவர், சர்வ சிருஷ்டிகர், அற்புதமானவர். நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட அந்த மேலான நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவர், மேலான நாமமுடைய தேவனே, உமை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். நல்லவர். ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. 1904 மிசௌரியில் உள்ள செயின்ட் லூயிஸில் உலக கண்காட்சி நடைபெற்றது. அது கோடை நாட்களாக இருந்தபடியால் வெயில் அதிகமாக இருந்தது. ஆகவே கண்காட்சிக்கு வந்திருந்தவர்கள் வெயில் நேரத்தில் குளிர்ந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட விரும்பி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டாலுக்கு வந்தனர். அந்த ஸ்டாலில் அர்னால்ட் என்பவர் ஐஸ்கிரீம் விற்று கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் மிகப்பெரிய கியூ அவருடைய ஸ்டாலுக்கு முன்பாக வந்து நின்றது. இதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஐஸ்கிரீம் கொடுக்க அவர் வைத்திருந்த பேப்பர் கிண்ணங்கள் தீர்ந்து போயின. அடுத்தடுத்து வரிசையில் நிற்பவர்களுக்கு தன்னிடம் இருந்த ஐஸ்கிரீமை எவ்வாறு பரிமாறுவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தார். இவருக்கு அடுத்த ஸ்டாலில் வேஃபர்ஸ் விற்று கொண்டிருந்தவர் இவர் காகித கிண்ணங்கள் இல்லாமல் சிரமப்படுவதை கவனித்தார். ஆனால் உடனடியாக அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. தான் வேஃபர்ஸ் தயாரிக்க வைத்திருந்த மாவை பயன்படுத்தி துரிதமாக கோன் வடிவ வேஃபர்களை செய்து ஐஸ்கிரீம் கடைக்காரரிடம் கொடுத்தார். அவர் கொடுத்த வேஃபர் கோனில் வைத்து இப்போது ஐஸ்கிரீம் பரிமாறப்பட்டது. இருவரும் இணைந்து செய்ததால் வேஃபரும் விற்றது, ஐஸ்கிரீம் பரிமாற கோனும் கிடைத்தது. இதுதான் கோன் ஐஸ்கிரீம் பிறந்த வரலாறு. ஆம் பிரியமானவர்களே, இருவரோ மூவரோ சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அங்கு வெற்றி எளிதில் கிடைக்கும். மோசே வனாந்திரத்தில் இஸ்ரவேலரை நடத்தி சென்ற போது அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தார்கள். அந்த யுத்தத்தை நடப்பிக்க மோசே யோசுவாவை அனுப்பினார். பின்பு மோசேயும் ஊரும் ஆரோனும் மலை உச்சிக்கு ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள். மோசேயின் கைகள் சற்று நேரத்தில் அசந்து போயின. மோசே தன் கைகளை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். எனவே ஊரும் ஆரோனும் மோசேக்கு உட்கார ஒரு கல்லை கொண்டு வந்து வைத்தனர். மோசே அதில் உட்கார்ந்த பின்பு ஊரும் ஆரோனும் சேர்ந்து மோசேயின் கைகளை தாங்கி பிடித்தனர். இப்போது மோசேயின் கைகள் ஒரே நிலையில் இருந்தன. எனவே இஸ்ரவேலர் அமலேக்கியரை முறியடித்தனர். இந்த வெற்றியில் 4 பேருடைய கூட்டு முயற்சி காணப்படுகிறது. அம் பிரியமானவர்களே, இதை போலவே கூட்டமாக சேர்ந்து நாம் செய்யும் ஜபத்திற்கும் ஊழியத்திற்கும் அதிக பலன் உண்டு. ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10,000 பேரையும் துரத்துவார்கள் என்று வேதம் கூறுகிறது. உங்களில் 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன் என்று இயேசு கூறியுள்ளார். ஆகவே ஒண்டியாக நம் ஊழியங்களையும் வேலைகளையும் செய்வதை விட 2-3 பேர் சேர்ந்து செய்தால் நம் பிரயாசங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.

எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 5. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனாயினபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்தவம் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாயிருக்கிறீர்கள். பாலுங்கின்றவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் ரோமருக்கு நிருபம் 15:20 நாம் வாசி கேட்போம். மேலும் அவருடைய செய்தியை அறியாதவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை தொடர்கிறார். இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்ன எழுதப்பட்டிருக்கின்றதை நாம் ஆராய்ந்து பார்த்துவிட்டு அப்புறம் இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். உண்மையிலே ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 52 கடைசி வசனம் இப்படியாக சொல்கிறது, 15 ஏசையா 52:15, அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பாருங்க எவ்வளோ துல்லியமாக எழுதியிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம். பவுல் அதை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அது நடந்தது, அதை பவுல் தன்னுடைய ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனமாக எடுத்துக்கொண்டு அவர் இங்கு அதை குறிப்பிட்டு சொல்கிறார். எப்படி என்றால் 19 இப்போது நான் வாசிக்கிறோம், ரோமர் 15:19, இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிருக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன், மேலும் அவருடைய செய்தியை அறியாதவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அன்பால் இன்றைக்கி பாருங்கையே பவுலுடைய ஒரு ரோல் மாடல். இன்றைக்கி மற்றவனுடைய அஸ்திபாரத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், கட்டடம் கட்ட மாட்டேன், நானே அஸ்திபாரம் போட்டு நானே கட்டடம் கட்டி நானே எழுப்புவேன்னு சொல்லி ஒரு இந்த தீர்க்க தரிசனத்தை தன்னுடைய தரிசனமாக எண்ணி அவருடைய ஊழியத்தின் பாதையிலே சென்றதை நாம் பார்க்கிறோம். அதுதான் எருசலேம் தொடங்கி இல்லிருக்கம் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது ரொம்ப தூர தேசம், இல்லிருக்கம் என்பது ஒரு புறஜாதி தேசம். அது அன்பாலே அது மேப்பில் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நான் கேரளாவுக்கு போயிருந்தேன், பாலக்கோடுக்கு ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக, தலைவர்களை உருவாக்குற ஒரு பயிற்சி முகாமுக்காக, ஒரு 3 கருத்தரத்துக்காக அநேக தலைவர்கள் வந்திருந்தாங்க. நானும் ஆண்டவர் அடியனையும் கொண்டு சென்றார். அதில் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர், சென்னையிலே இந்த தலைவர்களை உருவாக்குற அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு செய்தி கொடுத்தார், எருசலேம் டு இல்லிருக்கம் வரை அப்படின்னு. எருசலேம் டு இல்லிருக்கம் வரை, உண்மையிலே அது நான் என் காதால் கேட்டு அந்த செய்தியை நான் உணர்ந்து அங்கே ஒப்பு கொடுத்தால ஆண்டவர் உதவி செய்தார். அந்த செய்தியை என்னால் மறக்கவே முடியாது. ஏனென்றால் எருசலேம் தொடங்கி இல்லிருக்கம் வரைக்கும் பவுல் எப்படியாக ஊழியம் செய்தார், அந்த ஊழியத்தின் பாதையிலே அவர் பட்ட பாடுகள் என்ன, அவர் அடைந்த காரியங்கள் கஷ்டங்கள் என்ன, அப்படி இருந்தும் மன ரம்மியமாக முன்னானவைகளை நாடி எப்படி ஓடினார் என்று அந்த செய்தி என்னை உருவாக்கியது, என்னை உத்வேகத்திலே தள்ளியது. அன்பாங்களே உண்மையிலே அதை நான் மறக்க மாட்டேன். அப்போ பவுல் எருசலேம் தொடங்கி இல்லிருக்கம் வரைக்கும் மற்றவர்களுடைய அஸ்திவாரத்திலே அவன் என்ன செய்யலை, அவன் ஆத்தும் ஆதாயம் பண்ணவே இல்லை. அவன் என்ன செய்கிறான், யாரும் சொல்லப்படாத இடங்களிலே, காணப்படாதவர்கள் மத்தியிலே, அறியப்படாதவர்கள் மத்தியிலே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி தீவிரித்து ஓடுகிறதை நாம் பார்த்தோம். அன்பாவிலே இன்றைக்கு நாம் வித்தியாசமான ஒரு கிறிஸ்தவனாக மாறணும். பவுலை போல எல்லாரும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்கிற வார்த்தை ஆர்டினரி பர்சனாக அநேக 10 to 11 நீ இருக்காத தம்பி தங்கச்சி, நீ வித்தியாசமானவனாய் வித்தியாசமானவளாய் நீ மாற வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன செய்கிறாரு சொல்கிறார். அன்பவனே ஆசைப்படுகிறார். இன்றைக்கி நம்மெல்லாம் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கணும். இன்றைக்கி பவுல் வந்து மற்ற அப்போஸ்தலரை போல இல்லை, அவர் வேறுபட்டவனாக இருந்தான், வித்தியாசமானவனாக இருந்தான், அநேக சாதனைகளை சாதித்தவனாக இருந்தான். அன்பவனே அநேக நிருபங்கள் அவனால் எழுதப்பட்டது என்றால் இதுதான் ரீசன். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இன்னைக்கு உலகம் முழுவதும் சென்று ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லியிருக்கிறார் என்றால் உண்மையிலே அந்த பவுலினுடைய சாதனை இன்றைக்கு வேறு எந்த அப்போஸ்தலனும் செய்யவில்லை என்று தான் நாம் சொல்ல முடியும். அன்பாலே அதே போல தான் இன்னைக்கு நீ நானும் செய்யணுமா? நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். நீ ஒரு சபைக்கு போகிறவனே என்ன குட்டையில் மீன் பிடிப்பாங்கன்னு வாங்க. நான் விசுவாசியாக இருக்கும்போது ஒரு செய்தி பண்ருட்டியில் கேட்டேன், குட்டையில் மீன் பிடிக்காத அப்படின்னு ஒரு பாஸ்டர் வந்து ஒரு செய்தி கொடுத்தார். குட்டையில் மீன் பிடி எனக்கு புரியல. அப்புறம்தான் நான் செய்தி முடிஞ்ச உடனே எனக்கு அப்புறம் கேட்ட உள்ள அப்புறம் சொன்னார், குட்டையில் மீன் பிடிக்கிற கதை என்னன்னாக்கா ஒரு சர்ச்சில் இருக்கிற கிறிஸ்தவனையே கிறிஸ்தவன் ஆக்கிறது. என்னது ஏற்கனவே அவன் இயேசு வாழ்ந்தவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சபைக்கு போகிறான், அங்கே போய் இந்த சபை சரி கிடையாது, இந்த ஊழியக்காரர் சரி கிடையாது, நீ ஏன் சபைக்கு வா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஆளை பிடிச்சி என்ன செய்யுது, ஆளை திருடிட்டு வந்து தான் சபையில் உட்கார வைக்கிறது. இதுதான் குட்டையில் மீன் பிடிக்கிறது தான். இது பேர் என்னது குட்டையில் மீன் பிடி. இன்றைக்கி கடல் போல் இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாதபடிக்கு எத்தனையோ பேர் இருக்கிறான். அவங்ககிட்டலாம் போய் ஆண்டவரை சொல்லி அங்கே ஆத்தும ஆதாயம் பண்ணணுன்ட்டு அந்த அறிவும் சொரணையும் அநேக ஊழியக்காரர்களுக்கு இன்றைக்கி இல்லாத போயிடுச்சு. அன்பவனே அதுக்காக ஜெபம் பண்ணும். நம்ம இன்றைக்கி அன்றைக்கே தீர்மானித்த ஆண்டவரே நான் சபை என்று ஆரம்பித்தால் அடுத்த சபைக்கு போகிறோன்னு நான் என்ன செய்யக்கூடாது, பிடிக்கவே கூடாது, குட்டையில் மீன் பிடிக்கிற வேலையே எனக்கு வாழ்நாளில் வரவே கூடாது என்று தீர்மானித்தேன். உண்மையிலே என்கிட்ட யாராவது அடுத்த சபைக்காரங்க வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அட்வைஸ் கொள்ளி உன் சபைக்கு போ, உன் ஊழியக்கார்ட்ட அடங்கிடு, அதேபோலே இரு அப்படின்னு. அதுதான் ஆண்டவர் பைபிளில் சொல்லுது அப்படின்னு. இன்றைக்கி இங்கே வராத அப்படின்னே சரியாக சொல்லுவேன், எங்கள் சபைக்கு நீ என்ன செய்ய வராது, அங்கே போ. அதே போல் எல்லா சபைக்கு நான் பலதரப்பட்ட சபைக்காரர்களை நான் பார்த்து சத்தியத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தினார். நான் சொல்லுவேன் நீ போகிற சபைக்கே போ அப்படின்வேன். அவங்களாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்னை வந்து ஒரு 80 வயசான பாட்டி, அவங்க வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஜிஹெச் இருக்குல்ல, மெட்ராஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அதில் வந்து நர்சிங் சூப்பரண்டாக வந்து ரிட்டையர் ஆனவங்க. அந்த காலத்திலே அவங்க நர்சிங்காக இருந்து பிஎஸ்சி நர்சிங் படித்து இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க. 80 வயசு ஒரு வயசான பாட்டி அம்மாவை நான் சந்தித்தேன். அவங்க பிராமின்லேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ஆர்சி கன்வெர்டர், ரோமன் கத்தோலிக் சபைக்கு போகிறவங்க. அந்த காலத்திலே அவங்க ஏற்றுக்கொண்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை நான் சந்தித்து சத்தியத்தை சொல்லும்பொழுது அவங்க பிள்ளை தான் என்னை இட்டுட்டு போகிறார். நான் போகின சபையில் அவங்க பிள்ளைங்க வந்தார், ஒரு பெரிய ஜென்ரல் மேனேஜர், அவர் என்னை இட்டுட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சத்தியம் சொல்லுங்கன்னு கொண்டு போகிறார். அவருடைய நோக்கம் எல்லாம் இவங்க ஆர்சி சபைக்கு போகிறாங்க, அங்கேருந்து எப்படியாவது நம்ம சபைக்கு கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் என்னை இட்டு போய் பேசினார். நான் கிட்டத்தட்ட 8 மணிக்கு நைட்டு ஆரம்பித்து விடிய விடிய பேசினேன். பேசிட்டு அவங்கள்ட்ட சொன்னது நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் போகிற ஆர்சி சபைக்கே நீங்கள் போங்க, ஆனால் சத்தியத்தை ஏற்றுங்க. இன்றைக்கி சபைகள் பரலோகம் கொண்டு செல்லாது ஒருத்தரையும். சத்தியத்தை அறிவிங்கள், சத்தியம் விடுதலை ஆக்குன்னு சொன்னார். நீ சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகலாம். எந்த சபையும் பரலோகத்துக்கு யாரையும் கொண்டு போகாது, எந்த ஊழியக்காரனும் யாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அதனால் நீங்கள் போகிற சபையில் போங்க, ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், அது சொல்வதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு உடனே அந்த அம்மா கட்டி பிடிச்சிக்கிச்சு. ஐயோ நீ என்ன மக மாதிரி இருக்கிற, எத்தனையோ ஊழியக்காரங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க, எல்லாம் தங்களுடைய சபைகளை குறித்து கேன்வாசிங் பண்ணாங்களோஞ்சி சத்தியத்தை குறித்து என்ன செய்யலை எனக்கு சொல்லித்தரல, நீ மட்டும்தான் என்ன செஞ்ச சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுத்த, சபைக்கு ரெப்ரசன்டேட்டிவாகவோ ஒரு ஏஜெண்டாவோ நீ வரல அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. ஊழியத்தை ஆண்டு ஆஸ்வதிப்பாருன்னு அந்த அம்மா என்னை பிளஸ் பண்ணி அனுப்பிச்சிது. அன்பாவில் 80 வயசு அம்மா. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி பவுல் சொல்கிறது தான், இன்றைக்கி சத்தியம் தெரிஞ்சவங்களுக்கு போய் நம்ம சத்தியத்தை சொல்லி என் சபைக்கு கொண்டு வந்து ஆள் சேர்க்கறது ஒரு பெரிய சாதனை அல்ல. ஆண்டவரே அறியாதவர்களிடத்திலே போய் சத்தியத்தை சொல்வது தான் ஆண்டவருக்கு செய்கிற மகிமையும் கனமுமாயிருக்கிறது. அன்பாவில் அதுதான் இங்கே பவுலினுடைய தரிசனமாக எடுத்துக்கொண்டார். ஏசையா தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த தரிசனத்தை அவர் என்ன செய்கிறாங்க பாருங்கள். ஏசையா தீர்க்க தரிசனம் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று தீர்க்க தரிசனமாய் அந்த காலத்தில் எழுதினதை பவுல் தரிசனத்தை தன்னுடைய தரிசனமாய் மாற்றிக்கொண்டான். ஆனால்தான் அவன் என்ன செஞ்சான், நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தில் நான் என்ன செய்யலை, கட்டணம் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு நான் என்ன சுவிசேஷத்தை சொல்கிறேன் அப்படின்னார். எனக்கு எமிழ் அண்ணன் ஒரு பாட்டு எழுதினார், சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, அங்கு சொல்ல எனக்கு இங்கே ஆட்கள் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் நான் அழுதுட்டு தான் கேட்பேன், அழைக்கிறார் இயேசு அப்படின்ற பாட்டு. உண்மையிலே அந்த பாடல் மிகவும் பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டதுனால் அந்த பாட்டு சொல்லும் போதே நான்லாம் அந்த மெரினா பீச்சு கிட்ட மகாபலிபுரம் பீச் எஸ்வி கேம்பில் வந்து அந்த பாட்டு அந்த அந்தி சாயந்தர வேளையில் ஒரு டிவோஷன் எடுத்தாங்க தியானம். அப்போ வந்து சந்தியாகு வேலை அப்படின்னு சொல்லி விஸ்வவாணியில் ஒரு கூட்டம் வைப்பாங்க, பெரிய 5000 பேர். அப்போ இந்த பாட்டை பாடினார் பாருங்க, அந்த பாட்டு மியூசிக்கில் ஐயோ ஐயோ அழுதுட்டு தான் நான் கேட்டேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். அன்பும் இல்லை, இன்றைக்கி நாம் அந்த சொல்லப்பட்டிராதவர்களுக்கும் கேள்விப்படாதவர்களுக்கும் நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல சாதிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பும் இல்லை, இன்றைக்கி பாருங்கள், இதை சொல்லும்போது இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு செய்தி ஒரு சாட்சி கேட்டேன், ஐசக் டானியல் அப்படின்றவருடைய சாட்சி யூடியூப்பில் இருக்குது, ஏஞ்சல் டிவியில் போய் பார்த்து ஐசக் டானியல்னு போட்டினா வரும், அதை எல்லோரும் கேளுங்கள், உண்மையிலே கேளுங்கள். ஏன்னா இந்த பவுலை போல் அவருக்கு ஒரு தரிசனம், சொல்லப்படாதவங்க கேள்விப்படாதவங்க இந்த பைபிளை வேதத்தை அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செஞ்சாராம், ஒரு உலக சாதனை படைத்திருக்கிறார், நிறைய படைத்திருக்கிறாரு. அதில் ஒரு சாதனையை நான் சொல்கிறேன். அவர் என்னென்னா டிவி ஊழியத்தை முடிச்சுட்டு நைட்டு டிவி பார்க்குறாரு, ஏதோ சன் டிவி பார்த்துட்ருக்கும்போது அதில் ஒரு நியூஸ் சொல்கிறாங்க, எத்தனையோ கிலோவுக்கு எத்தனையோ தூரம் எத்தனையோ அரை கிலோமீட்டருக்கு ஏதோ வந்து இந்த பீஸா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பீஸாவெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டாங்களாம். இது என்ன பெரிய இது, இந்த மாதிரி பீஸா சாப்பாட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி சாதனை படைச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு படுத்துட்டாராம். ஆனால் இவருக்குள்ளார ஒரு எண்ணம் ஏக்கம், ஆண்டவரே உனக்காக நான் ஏதாவது சாதிக்க வேண்டும், உலக சாதனை படைக்க வேண்டும். இது அவங்க வந்து பீஸாவை வந்து என்ன செஞ்சாங்க, பெருசாக செஞ்சு சாதனை படைத்தாங்க, இது ஜீவ அப்பம் தானே, எது வேதம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் இது என்ன அப்பம், ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை நான் என்ன செய்யணும், இதை விட பெருசாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சைஸில் பைபிளை வந்து ஒவ்வொரு பக்கமும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பெருசு பெருசாக லேமினேஷன் பண்ணி பெரிய பெரிய இதாக ஒவ்வொரு கையில் ஒவ்வொருத்தரை கொடுத்து எத்தனையோ பக்கம் அதை சொல்கிற சம்திங் ஆயிரக்கணக்கான பக்கத்தில் ஆயிரக்கணக்கான பேர் நிற்க வச்சாராம். அவர் ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் என்ன செஞ்சாங்களாம், அது பாட்டே போதான் ஓரத்தில் எல்லா மக்களும் வந்து திரும்பி பார்த்தாங்களாம், என்ன என்னென்ன இது வேதம், இது ஜீவாப்பம், இது அப்படின்னு சொல்லி எல்லா டிவிக்காரனும் வந்துட்டானா, இது ஒரு பெரிய உலக ரெக்கார்டாகி இப்போ அவர் உலக சாதனை படைச்சிட்டாரு. இந்த ஜீவாப்பம், இது போகிற இடம்லாம் ஆரோக்கியம், இது போகிற இடம்லாம் ஆரோக்கியம், அப்போ எதுக்காக இதை செய்கிறீங்கன்னு எல்லா டிவிக்காரங்களும் இவரை பேட்டி கண்டாங்களாம். அப்போ சொன்னாராம், நம்ம தேசத்தில் தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் வந்து மழையை பெய்யாமல் ஒரு பஞ்சம் வந்து தான், அந்த நேரத்தில் மழைக்காக வேண்டி நாங்கள் இந்த ஜீவ அப்பத்தை இந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல இது போகிற இடம்லாம் நான் ஆரோக்கியம் செழிப்போம் அப்படின்னு சொன்னேன், அந்த வேத வசனத்தின்படியாக இது போகிற இடங்களெல்லாம் மழை கொட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜபத்தோடு இதை செய்கிறோம். அடுத்தது வந்து இந்த சென்னை பட்டணத்தில் குற்றங்கள் அதிகமாக பரவி போச்சு, அதனால் அது டிவியில் சொன்னாங்க, அந்த குற்றங்கள்லாம் குறைய வேண்டும், எல்லாரும் மனுஷனாக மாற வேண்டும் என்பதற்காக இப்படின்னு 3 காரணத்தை சொல்லி இந்த பேரிடு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சாதனையை செய்தாங்களாம். எல்லா டிவிக்காரங்களும் வந்துட்டாங்களாம். இன்றைக்கி ஃபாரின் டிவி எல்லாம் இது வந்து உலக ரெக்கார்டாக மாறி இருக்குது. அன்பாவில் இன்றைக்கி எதுக்கு சொன்னேன்னா, காணாதவர்கள் காண வேண்டும், கேட்காதவர்கள் கேட்க வேண்டும். அப்புறம் ஒன்று செஞ்சாராம், எல்லாம் இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனையோ 1000கணக்கான வசனங்கள் இருக்குது, 35000 சம்திங் ஏதோ சொன்னார். அத்தனை பேருடைய கையால் ஒவ்வொரு வசனத்தை எழுதணும்னு சொல்லி கைப்பிரதியான ஒரு பைபிள் இவ்வளோ பெருசு போட்டாராம். அது யாரார்னா பெரிய பெரிய விஐபி அரசியல்வாதிகள், மந்திரிகள், பெரிய பெரிய உலக சாதனை செய்தவர்கள், விளையாட்டுல துறையில் பெரிய ஆளுங்க, அவங்கள்ட்டெல்லாம் போய் ஒவ்வொரு வசனத்தை அவங்க கையால் எழுதி எழுதி வாங்கி என்ன செஞ்சார், அதை பைபிளாக சேர்த்து இது பண்ணாராம். அப்போ நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு வசனத்தை எழுதுங்க அப்படின்னாராம். தம்பி எனக்கு பிடிச்ச வசனத்தை நான் எழுதலாமா அப்படின்னாராம். எழுது அப்படின்னாராம். எழுதுங்க, எழுதி கொடுங்க அப்படின்னோடனே அவர் கைப்பட எழுதி கொடுத்துக்கிறாராம். நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்ற வசனத்தை அவர் கைப்பட எழுதி அந்த புத்தகத்தில் சேர்த்து அது ஒரு பெரிய பைபிளாக, கைப்பிரீதி பைபிளாக செய்து இப்படி பல ரெக்கார்டு அவர் சாதிச்சுக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள. இப்போ இப்படி இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்குள்ளார் ஆண்டவர் பேசுவார், நீ ஏதாவது சாதனை பண்ண வேண்டும். வில்லியம் கேரி சொல்கிறார், ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், ஆண்டவருக்கென்று அரிய காரியங்களை செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது பெரிய காரியத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கணுமா? ஆண்டவருக்காக அரிய காரியங்கள் நம்ம என்ன செய்யணுமா, செய்யணுமா? இதெல்லாம் உன் ரத்தத்தில் ஊறணும், ஆண்டவருக்கென்று சாதிக்கணும். பவுல் செய்த போல, ஆண்டவரே நான் உமக்காக எதையாவது ஒரு சாதனை நான் படைக்கணும்னு சொல்லி வித்தியாசமான ஒரு கிறிஸ்தவனாக இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அன்பால் இன்றைக்கி நான் உண்மையிலே அப்படி தான், நான் ஆரம்ப காலத்தில் விசுவாசியாக இருக்கும்போது நான் ஜெபித்தது உண்டு, ஊழியக்காரனாக ஆனது போல அப்படி தான் ஜெபித்தது உண்டு. ஆண்டவரே மற்ற ஊழியர்களைப் போல நான் இருக்கக்கூடாது, வித்தியாசமானவனாக இருக்கணும். மற்ற ஊழியக்கால் பிரசங்கிற மாதிரி நான் பிரசங்கக்கூடாது, வித்தியாசமாக பிரசங்கிக்கணும். மற்ற ஊழியக்காரங்க செய்கிற மாதிரி நான் செய்யக்கூடாது, வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லி அப்படி தான் நான் கேட்டேன், ஆசைப்பட்டேன் பவுலை போல். அதனால தான் எனக்கு பவுல் ரோல் மாடலாக இருக்கிறாரு. அநேக காரியத்தை நீ நிருபத்திலிருந்து இன்றைக்கி தியானிச்சுட்டு வரோம். அன்பானே இன்றைக்கி அதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கி நீ என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய உலகத்தில் சாதிக்க விரும்புகிறார். இந்த வேத வசனத்தை உலக மக்களுக்கு கொண்டு செல்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே நான் உனக்கென்று வாழ வேண்டும், உனக்கென்று எதையாவது சாதிக்க வேண்டும். பவுலை போல ஆண்டவரை அறியப்படாத இடங்களுக்கு, தெரியப்படாத இடங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மளை உபயோகப்படுத்துவாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட வார்த்தைக்காய் நன்றி. இந்த வசனத்தின்படி ஆண்டவரே மற்றவர்கள் மேலே அஸ்திபாரம் போட்டவங்க மேலே போடாதபடிக்கு ஆண்டவரே அறியப்படாத இடத்துல நாங்கள் உம்முடைய சத்தியத்தை சொல்ல எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியா செய்ய போறீங்க? நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென்.

கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளை மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக்

அதிசயங்களை செய்கிறவரே, ஆலோசனை தருகிறவரே, பாவங்களை போக்குகிறவரே, பரிசுத்தமாக்குகிறவரே, எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்க.

ஆண்டவரே, மத்தேயுவின் சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருக்க குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறார். இயேசு தமது கையை நீட்டி, சித்தமுண்டு சுத்தமாகு என்று அவனை சுகமாக்கினார். நம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராபா, அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மருத்துவர், இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும். என் தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு வார்த்தை

எஸ் நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்புகளால சுகம் உண்டாகிறது. அவர் பட்ட தழும்புகளினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதம்.

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றுபர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில உயிர் உண்டு. உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு.

அப்படி நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, அப்படி நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்பா வந்து நிரப்புகிறாரு. அப்படி நாமத்தை உயர்த்த

எதிரானோர் யாவரும் யாவுடைய முழங்கால்களும் முழங்குகிறதானே. அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, மனிதர்களுக்கிடையே, தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சரியமான நாமமே,

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: மருத்துவர்கள், ஓட்டுநர்கள், தீ அணைப்பு படையினர், ஆசிரியர்கள், காவலர்கள், படை தளபதிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் பொதுவா இருக்குது. அது என்ன தெரியுமா? இவங்க எல்லாரும் மக்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொல்றீங்களா? சரி, நீங்க சொல்றது சரிதான். வேற இவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றீங்களா? அதுவும் சரிதான். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுக்குள்ள பொதுவா இருக்குது. அது எதுன்னா, இவங்க எந்த பாரபட்சமும் பார்க்காம மக்களுக்கு உதவி செய்யறாங்க. ஜாதி மதம் பாக்குறதில்ல, ஆணா பெண்ணான்னு பார்த்து உதவுறதில்ல, அவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட கூட இவங்க விரும்புறதில்ல. இந்த குறிப்பிட்ட நபருக்கு உதவணும், அது ஒண்ணுதான் அவங்க குறிக்கோள். இப்படிப்பட்டவங்களுக்காக நாம எப்பவும் நன்றியுள்ளவங்களா இருக்கணும். எந்த வீட்டுல திருடு போனாலும் ஜாதி மதம் பார்க்காம ஓடி வரும் காவலர்கள், எந்த பாகுபாடும் பார்க்காமல் அறிவை கொடுக்கும் ஆசிரியர்கள், பலவிதமான மக்கள் வாழும் நாட்டுக்காக தன் உயிரையே பணயம் வைத்து போராடும் போர் வீரர்கள், இவங்கள் எல்லாரும் நம்முடைய நன்றிக்குரியவங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன், நீங்க ஒரு கால் டாக்ஸி புக் பண்றீங்க. டிரைவர் உங்களை போன் பண்ணி கூப்பிட்டு உங்க பேரு முகவரி வாங்குறாரு. அதோட உங்க ஜாதி மதத்தையும் கேட்டுட்டு, நாம அவருடைய ஜாதி மதத்தை சார்ந்தவங்களா இல்லாட்டி, அல்லது அவருக்கு பிடிக்காத ஜாதி மதத்தை சார்ந்தவங்களா நாம இருந்தா, அவரு நான் வரமாட்டேன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இப்படியே ஒரு டாக்டரோ போலீஸோ தீயணைப்பு படையை சேர்ந்தவரோ சொன்னா எப்படி இருக்கும்? இந்த நேரத்துல நம்ம படைச்சவரை நான் நன்றியோட நினைக்கிறேன். ஏசு கிறிஸ்து தம்முடைய உயிரை நமக்காக சிலுவையில துறந்தப்போ எந்த பாகுபாடும் பார்க்கல, எந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் அவர் மரணத்தை ருசி பார்க்கல, நம்ம எல்லாருக்காகவும் அவர் தம்முடைய உயிரை விட்டாரு. மிக பிரசித்தமான இந்த வேத வசனத்தை சொல்றேன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவனோ அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க, விசுவாசிக்கிற எல்லாரும் இதுல அடங்கிடுவோம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஜாதி மதம் பேதம் பாக்குறவங்களா? இனிமேலாவது மனுஷங்களை மனுஷங்களா நேசியுங்க.

உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு நற்செய்தி பவனி மொபைல் புல்பிட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 21 அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீடரில் இரண்டு பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து

கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இன்றைய மனப்பாட வசனம் அப்போஸ்தலர் 17:17. பவுல் சந்தை வழிகளில் சந்தித்த மக்களோடும் தினமும் உரையாடி வந்தார். பால் ஸ்போக் டெய்லி இன் த பப்ளிக் ஸ்குவேர் டு ஆல் ஹூ ஹேப்பன் டு பி தேர். உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டில் இதுதான் நடுவசனம் என்று? அப்போஸ்தலர் 17:17. புதிய ஏற்பாட்டின் நடுவசனமாகிய இந்த வசனம் திறந்த வெளி ஊழியத்தை எவ்வளவாய் ஊக்குவிக்கின்றது. சமுதாயங்களை நற்செய்தியால் பாதிக்க தெருப்பிரசங்க ஊழியம் மிக சிறந்த முறையாகும். முதல் குருத்தோலை ஞாயிறு அன்று நடந்த ஊர்வலத்தினால் நகர் முழுவதிலும் பரபரப்பு உண்டானது. இறைப்புகள் பாடிக்கொண்டு மக்கள் வீதிகளுக்கு சென்றனர். அக்காலத்து இரட்சணிய சேனை சபையினர், அதாவது சால்வேஷன் ஆர்மி, உள்ளத்தை உருக்கும் இசையோடும் மேள தாளங்களோடும் அடிக்கடி தெருக்களிலும் சந்திகளிலும் நச்செதி பவனிகள் நடத்தினர். வீணான பிரச்சனை உருவாகக்கூடிய ஒரு சில இடங்கள் தவிர்த்து சிறு குழுக்களாவது திறந்த வெளிகளில் நாம் பாடல்கள் மற்றும் சிறு சொற்பொழிவுடன் பவனி செல்லலாம். ஒவ்வொரு சபையும் நகரில் ஒரு பகுதியை தெரிந்தெடுத்து இவ்விதம் ஊழியம் செய்யலாம். பொது விடுமுறை நாட்களில் அவ்வூரில் உள்ள அனைத்து சபைகளும் சேர்ந்து பொது பவனி செல்லலாம். சபை கூடும் இடங்களை விட்டு சந்தை கூடும் வெளிகளுக்கு செல்ல வேண்டிய காலம் இது. இட்ஸ் டைம் தட் வி லீவ் அவர் மீட்டிங் பிளேசஸ் ஃபார் தி மார்க்கெட் பிளேசஸ். ஆலயத்திற்கு வெளியே திறந்த வெளியில் இறையரசின் செய்தியை முதலாவது முழங்கியது திருமுழுக்கினன் யோவான் தான். நமக்கு தீவிரவாதம் அல்ல, நற்செய்தி பணியில் தீவிரம் வேண்டும். யோவான் ஸ்நானகன் முதல் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படுகிறது, பலவந்தப்படுத்துகிறவர்கள் அதற்குள் நுழைகிறார்கள், அதை பிடித்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். தெருக்களிலும் சாலைகளிலும் சந்திகளிலும் சென்று தொலைந்து போனோரை, தொய்ந்து போனோரை, தொடப்படாதோரை கிறிஸ்துவின் விருந்து சாலைக்கு வருந்தி கட்டாயமாய் அழைத்து வருவது நமது கடமை. தெருக்களில் உள்ள மக்களை கவரும் வகையில் நற்செய்தியை அறிவிக்க தங்கள் திறமைகளை பயன்படுத்த வாலிபருக்கு நாம் விடுதலையும் சுயாதீனமும் தர வேண்டும். கலைத்திறன் ஆவியானவரின் ஒரு வரம். யாத்திராம 31 வெசலியேலுக்கு ஆண்டவர் எவ்விதமாக கலைத்திறனின் ஆவியை கொடுத்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அர்த்தமுள்ள அடையாளங்கள் மற்றும் மனம் கவரும் முழக்கங்களை பல வண்ணங்களில் எழுதி தொங்கல்களும் அட்டைகளும் தயாரித்து கொண்டால் இவ்வித ஊழியத்திற்கு பெரும் பயன் அளிக்கும். திறந்த வழி பிரசங்கம் மிகவும் கடினமானதுதான். ஆனால் ஜான் வெஸ்லி 17 வாழ்ந்தவர் பெரும்பாலும் திறந்த வழியிலேயே பிரசங்கித்து வந்தார். ஆரம்பத்தில் அவர் ஆலயத்திற்கு வெளியே பிரசங்கிப்பதே பாவம் என்று கருதியவர். ஆனால் ஒருமுறை ஜார்ஜ் விட்ஃபீல்ட் என்ற வெளிப்பிரசந்த வேந்தரை சந்தித்ததிலிருந்து தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். வெளிப்பிரசங்கத்தின் போது ஜான் வெஸ்லி கற்களால் எரியுண்டும் கடுமையாய் அடிபட்டும் பல எதிர்ப்புகளையும் இன்னல்களையும் சந்தித்தார். எனினும் அவர் சோர்ந்து போகவில்லை. ஒருமுறை எப்வொர்த் என்னும் இடத்தில் ஆலய கதவுகள் அவருக்கு மூடப்பட்ட போது தனது தந்தையின் கல்லறை மீது நின்று ஒரு வாரம் மாலைதோறும் சுவிசேஷத்தை முழக்கினார். பிரசங்க பீடங்களை தேடி அலையாதீர்கள், இதுவே என் இளம் நண்பர்களுக்கு எனது அறிவுரை. பாவிகளை சந்திக்கும் எவ்விடமும் நமது பிரசங்க பீடம்தான். முதல் 100 திருச்சபையின் விரிவாக்கத்தின் இரகசியமே இது.

தான் மொபைல் புல்பிட், அங்குமிங்கும் செல்லுகிற பிரசங்க மேடை. தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கிறார்கள், கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள், தீபங்களை ஏந்திடுங்கள், தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள். மறுபடியும் நான் அதை வாசிக்கிறேன். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள், தீபங்களை ஏந்திடுங்கள், தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள். பவுல் சந்தை வெளிகளில் சந்தித்த மக்களோடு தினமும் உரையாடி வந்தார். எங்கள் மகாபிரிய தேவனே, உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் வந்த யோவான்ஸ் நான் வெளிப்பிரசங்கத்தில் எத்தனையோ ஆயிரங்களை உம்முடைய மந்தைக்குள்ளே மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வந்தாரே. இயேசு கிறிஸ்து அதை தொடர்ந்து கர்த்தாவே மலைப்பாங்கான பகுதிகளிலும் கடலோரங்களிலும் சந்தை வெளிகளிலும் கல்லறை தோட்டங்களிலும் கூட உம்முடைய நற்செய்தியை பறைசாற்றி வந்தாரே. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை 4 சுவர்களான எங்களுடைய ஆலய கதவுக்குள்ளேயே நாங்கள் வைத்து முடமாக்கி வைத்திருக்கிறோம். கர்த்தாவே, சபை கூடும் இடங்களை விட்டு சந்தை கூடும் வெளிகளுக்கு சுவிசேஷத்தை நாங்கள் எடுத்துச் செல்லும் காலம் இது என்று இன்று எங்களுக்கு நீர் உரக்க தட்டி சொன்னதற்காக நன்றி சொல்லுகிறோம். வாலிபர்கள், நங்கையர்கள், விசுவாசிகள் அத்தனை பேரும் முடிந்த வேலைகளிலெல்லாம் முடிந்த வகையிலெல்லாம் தெருத்தருவாய் சென்று தீபங்களை ஏந்தி கிதியோன்களாய் உம்முடைய நற்செய்தியை அறிவிக்க கர்த்தாவே திருச்சபையே ஒரு மகா பெரிய சேனையாய் புறப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்குள்ளே இவ்விதமாய் வீறு கொண்டு எழும்பும் ஒரு ஆவியை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தீவிரவாதம் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காய் தீவிரமாய் இருக்க உதவி செய்யும். வருந்தி மக்களை வெளியே போய் நாங்கள் கூட்டிக் கொண்டு வர உதவி தாரும். இப்படிப்பட்ட ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஊற்றிவிடும். திமிர்வாதம் பிடித்து உள்ளேயே கிடக்கிற எங்களுடைய கால்களுக்கு கர்த்தாவே பலன் கொள்ள செய்து நீர் எங்களை ஆவியானவர் மூலமாக துரத்தி விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் வெளியே போக இன்னும் தயங்கிக் கொண்டு இருந்தால் கர்த்தாவே சபைக்கு துன்புறுத்தலையாவது நீர் அனுப்பி எங்களை எங்கும் சிதறடிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். உலக இரட்சகரே, உலகத்துக்கு உம்முடைய இரட்சிப்பை அறிவிக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். எனக்கு அன்பாந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போனவற்றுக்கு பதிலாக நன்மை செய்கிற ஒரு நாளாய் இந்த நாளை தேவன் வாக்கு பண்ணி உள்ளார். இந்த நாள் ஈடு செய்கிற நாள் என்றும் சொல்லலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:25 சொல்லப்பட்டுள்ளது, காயின் கொலை செய்த ஆவேலுக்கு பதிலாக தேவன் வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று. இன்றைக்கு இப்படியாகவே நீங்கள் எந்தெந்த இடங்களில் சமாதானத்தை, சந்தோஷத்தை, பொருளை, உறவுகளை, சரீர பலத்தை இழந்தீர்களோ அதற்கு ஈடு செய்யும்படி நன்மையை தரப்போகிறார். நம் தேவன் நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:26 சொல்லப்பட்டுள்ளது, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று உள்ளது. சங்கீதங்களின் புஸ்தகம் 22:30 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும் என்று உள்ளது. இழந்து போன குமாரனுக்கு ஈடாக கொடுத்த சேத்தின் குமாரன் ஏனோஸ் மூலமாக கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தனர். அப்படியாகவே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இழந்தவைகளை குறித்து துக்கித்து இருக்காமல் தேவன் அதற்கு ஈடாக பெரிய நன்மையை செய்வார் என்று விசுவாசிக்கும் போது, எப்படி ஏனோஸ் மூலமாக கர்த்தரை தொழுது கொள்ளுதல் ஆரம்பித்ததோ அதே போல் உங்கள் மூலமாக அநேக ஜாதிகளுக்கு பெரிய வெளிச்சத்தையும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் உலகம் உங்கள் பேரை சொல்லுமாறு தேவன் தர இருக்கிறார். ஏசையாவின் புஸ்தகம் 55:13 முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று உள்ளது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்கிற நாளாய் வாக்கு பண்ணியிருக்கிறார். எவையெல்லாம் முச்செடியாய் காஞ்சொறிகளாய் உங்களை அழுத்தி கொண்டும், உங்களை பாரப்படுத்தி கொண்டும், காயப்படுத்தி கொண்டும், சந்தோஷத்தை கெடுத்து கொண்டும் இருக்கிறதோ அவற்றுக்கு பதிலாக நன்மையானவற்றை தேவன் இன்றைக்கு தரப்போ ஏசையாவின் புஸ்தகம் 61:3 சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பதில் செய்கிற நாள். நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் போது உங்களில் தேவன் பிரியப்படுகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான் என்றும், அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்றும், தேவனே சாட்சி கொடுத்தார் என்றும், மரித்தும் இன்றைக்கும் ஆபேல் பேசப்படுகிறான் என்றும் உள்ளது. நீங்களும் அப்படியாகவே இழந்தவைகளுக்கு பதிலாக உங்களின் விசுவாசத்தினால் மேன்மையான நன்மைகளை பெற்று தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கப் போகிறீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 1:26 முதற் பகுதி. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கொரிந்து சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதின நிருபம், அதிலே கர்த்தர் பவுலை கொண்டு சொல்ல விரும்புகிற காரியத்தில் ஒன்றுதான், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எல்லாரையும் அழைத்த கூட்டத்தில் என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமா இல்லை. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளை மர்ப்பமாக எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, நாம் பாத்திரவான்களாய் அல்லாதிருந்தோம், கர்த்தர் கிருபையினால் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை அழைத்திருக்க காரணம் எனில் ஒன்றுமில்லை, அதுதான் காரணம். இதை பார்க்கணும், இதை சிந்திக்கணும், இதை உணரணும். கிருபையா என்னை தேவன் அழைத்திருக்கிறார். உலகம் எந்த காரணங்களை சொல்லி தகுதி இல்லை என்று என்னை தள்ளினதோ அதே காரணங்களை வைத்து கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது பாருங்கள்.

தேவ பிள்ளைகளை இந்த அழைப்பை ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. எதற்காக அழைத்திருக்கிறார்? இதே 1வது அதிகாரத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, அதனுடைய 2வது வசனம், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் தெரியுமா? பரிசுத்தவான்களாகும்படிக்கு, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம் என்ற நிலையை அடையும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவன் பாவத்தை சிநேகிக்கிறவனாகவோ பாவத்தை விரும்பி செய்கிறவனாகவோ இருக்கவே கூடாது. ஆமென். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் பாவம் செய்வார்கள் என்றால் அவர்கள் அழைப்பை அசட்டை பண்ணுகிறார்கள். தேவ பிள்ளைகள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதனுடைய 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எதற்காக அழைத்திருக்கிறார்? இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு, அவரோடு உறவில் ஐக்கியத்தில் அந்த ஃபெலோஷிப்பில் நிலைத்திருப்பதற்காக அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பார்களே ஆனால் அவர்கள் அழைப்பை அசட்டை பண்ணுகிறார்கள். அதனால தான் நித்தம் அவர் சமூகத்தை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நித்தம் அவருடைய சமூகம், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. அந்த கிருபாசன தண்டையில் நெருங்கி வரும்படியான மார்க்கத்தை தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து உண்டு பண்ணியிருக்கிறார். இயேசுவோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? அழைப்பை குறித்து கவனமாக இருங்கள். இதற்காக அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 26 முதல் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என ஒவ்வொரு காரியமாய் சொல்லிவிட்டு எதற்காக இதை தேவன் செய்தாராம், ஏன் இப்படி அழைத்தாராம், அதனுடைய 29வது வசனம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். 30வது வசனம், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய துதியை சொல்ல, அவரை மேன்மைப்படுத்த. எவன் ஒருவன் தன்னை மேன்மைப்படுத்துகிறானோ அவன் அழைப்பை அசட்டை பண்ணுகிறான். எவன் ஒருவன் தன்னை அழைத்த, தன்னை தெரிந்தெடுத்த, தன்னை ரட்சித்த தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிறானோ அவன் அழைப்பை கனப்படுத்துகிறான். காரணம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அழைப்பை அறிந்து அழைப்புக்கேற்ற பாத்திரவான்களாய் நடந்து அழைப்பை கனப்படுத்துவோம். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. செபிக்கலாமா? ஆண்டவரே, எவ்விதத்திலும் பாத்திரவான்கள் அல்லாத எங்களை கிருபையாய் தெரிந்து கொண்டீரே, எங்களை அழைத்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறீங்க, மோடு ஐக்கியமாயிருக்கும்படி அழைத்திருக்கிறீங்க, உம்மை குறித்தே மேன்மை பாராட்டும்படி அழைத்திருக்கிறீங்க. இதை உணர்ந்து செயல்பட, அழைப்பை கனப்படுத்த கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. சபை ஆராதனை முடிந்து வீட்டுக்கு திரும்பிச் செல்லும் வழியில் தகப்பன் ஒருவர் தன் மகனிடம், இன்று ஞாயிறு பள்ளியில் என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், இஸ்ரவேலர் செங்கடலை கடந்ததை பற்றி அறிந்து கொண்டோம் என்றான். அந்த தகப்பன் சிரித்து கொண்டே, சரி, நீ கற்றுக்கொண்டதை எனக்கும் சொல் என்று கேட்டார். சிறுவன் இவ்வாறு சொல்ல ஆரம்பித்தான். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு கடந்து சென்றனர். ஆனால் பார்வோனும் அவனுடைய சேனையும் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து வந்தனர். எனவே இஸ்ரவேலர் ஓடக்கூடிய மட்டும் வேகமாக ஓடினார்கள். ஆனால் அவர்களால் தொடர்ந்து ஓட முடியாதபடி செங்கடல் அவர்களுக்கு முன்னால் வந்தது. எகிப்திய படை இஸ்ரவேலரை மிகவும் கிட்டி சேர்ந்தது. எனவே மோசே இஸ்ரவேலரின் விமானப்படையை அனுப்பி எகிப்தியர் மேல் குண்டுகளை போடச் சொன்னார். விமானப்படை குண்டுகளை வீசி கொண்டிருந்த போதே கடலில் இருந்து வந்த ஏராளமான குளவிகள் மிகப்பெரிய பாலம் ஒன்றை கடலுக்கு குறுக்காக அமைத்தன. அந்த பாலத்தின் வழியாக இஸ்ரவேலர் அனைவரும் நடந்து சென்று வேகமாக அக்கறை சேர்ந்தனர். மோசே தன் விமானப்படையிடம், எகிப்தியர் அந்த பாலத்தில் ஏறி வரட்டும், அதுவரை பொறுத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எகிப்தியர் அனைவரும் பாலத்தின் மீது ஏறி வந்து கொண்டிருந்த போதே மோசே கடற்படையிடம், அந்த பாலத்தை வெடி வைத்து தகர்த்து விடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் வெடி வைத்த போது அந்த பாலம் உடைந்து கடலிலே விழுந்தது. எகிப்தியர் அனைவரும் கடலில் விழுந்து மாண்டு போனார்கள் என்று மிகவும் விறுவிறுப்பாக கதையை சொன்னான். தகப்பன் மிகவும் ஷாக் ஆகி போனார். என்ன, இப்படியா உன் சண்டே கிளாஸ் ஆசிரியர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று கேட்டார். அதற்கு சிறுவன், இல்லை இல்லை, இதை போல அவர்கள் எனக்கு சொல்லவில்லை. அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தபடி நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆகவேதான் நான் இப்படி சொன்னேன் என்றான். ஆம், தேவன் இஸ்ரவேலருக்காக செய்த கிரியைகள் மனிதர்களால் நம்ப முடியாதவை, மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்டவை, மிகவும் ஆச்சரியமானவை. தேவன் தமது பிள்ளைகளுக்காக செய்யும் கிரியைகள் விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்க முடியாதவை. ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்காகவும் ஒரு மனிதனும் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே பயணம் செய்தபோது அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனது. அப்பொழுது தேவன் மோசேயை நோக்கி, நீ இந்த கண்மலையை அடி, அப்பொழுது அது தன்னிடத்தில் இருக்கும் தண்ணீரை பிறப்பிக்கும் என்றார். மோசே கண்மலை அடித்த போது அதிலிருந்து தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது. இஸ்ரவேலரும் அவர்களுடைய ஆடு மாடுகளும் அந்த தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டனர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் மிகவும் ஆச்சரியமானவை. நாயின் என்ற ஒரு ஊரிலே ஒரு விதவை பெண் இருந்தாள். அவளுடைய வாலிப மகனும் இறந்து போனான். அவனை அடக்கம் செய்வதற்காக ஊரார் அனைவரும் அவளுடனே அழுது கொண்டே வந்தனர். அதை கண்ட இயேசு கிட்ட வந்து பாடையை தொட்டார். வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை தேவன் செய்கிறவர். அவர் இஸ்ரவேலருக்காக மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கின்ற மனிதர்கள் யாராய் இருந்தாலும் சரி, அவர்கள் அவருடைய நாமத்தை விசுவாசித்தால் அவர்களுக்காகவும் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார். அவர் உங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். ஆம், அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்விலும் உங்களுக்காக செய்கிறவர்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 4:4 வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 4 first 4 verses.
1: பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள்.
2: Hear you children the instruction of a father and attend to no understanding, for I give you good doctrine, forsake you not my law.
1: நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய்.
2: For I was my father's son, tender and only beloved in the sight of my mother. He taught me also, said unto me, Let thine heart retain my words, keep my commandments and live.
1: ஆண்டவர் கிருபையினாலே இந்த வேத பகுதியிலே பல பகுதிகளை பல கோணங்களிலே நாம் தியானிக்க கர்த்தர் நம்மை கிருபையாய் வழிநடத்தி வந்தார்.
2: By the grace of God, the Lord has been graciously helping us to meditate from various parts and various perspectives from this verse.
1: இன்றைக்கு என்னுடைய கவனத்தை ஆண்டவர் கவர்ந்த வார்த்தை 3 நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு அருமையான ஒரே பிள்ளையுமானவன்.
2: And today the word that attracted me was verse 3 says for I was my father's son tender and only beloved in the sight of my mother.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: பிள்ளையாக இருப்பது அப்படின்றது ஒரு நிலைமை.
2: So being a child is a situation.
1: ஆனால் பிரியமான பிள்ளையா இருப்பது என்பது இன்னொரு நிலைமை.
2: But being a beloved child is another state.
1: பிள்ளைகளா இருக்கிறவங்க எல்லாருமே பிரியமான பிள்ளைகளா இருக்கிறது இல்ல.
2: Not all children are beloved children.
1: நிறைய பிள்ளைங்க தங்கள் பெற்றாருக்கு பெரிய வேதனையை கொடுக்கிறவர்களா இருக்கிறாங்க.
2: Many children really give pain to their parents.
1: அநேக பிள்ளைகள் தாய்க்கும் தகப்பனுக்கும் வெட்கத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கிறாங்க.
2: And many children bring shame to their parents.
1: அநேக பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன், அவர்களால் தங்கள் பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க.
2: And I've also seen many children because of whom their parents shed tears.
1: சிலர் வருத்தப்படவும் இருக்கிறாங்க, ஏன் தான் உன்னை நான் பெற்றேன் எனக்கு தெரியல அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு பிள்ளைகள் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன்.
2: I've also seen parents get frustrated and really feel sorry for have begotten them.
1: ஆனால் இங்கே ஞானி சொல்கிறாரு, நான் எப்படி வாழ்ந்தேன்னா என் தகப்பனுக்கு நான் பிரியமான குமாரனாக என் தாய்க்கு மிகவும் அருமையான பிள்ளையாக நான் இருந்தேன்.
2: But here the wise man says, I was my father's son, tender and only beloved in the sight of my mother.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அதாவது பெற்றோர் வந்து பிள்ளைகளை விரும்புகிறதற்கு பல காரணங்கள் இருக்கலாம்.
2: There might be many reasons for the parents to love the children.
1: சிலது வந்து ரொம்ப சில்லியா இருக்கலாம், ரொம்ப சாதாரண காரியங்கள்ல கூட சில பெற்றோருக்கு சில பிள்ளைகள் மேல ரொம்ப பிரியம் வந்துரும்.
2: So some might be even silly reasons because of which they may love the children.
1: சிலது வந்து ஆச்சரியமாவும் இருக்கும், இதுக்கெல்லாமா பிரியம் அப்படின்னு.
2: Some might be even surprising, do they love for all these reasons.
1: வேதத்துல கூட இதற்கான எடுத்துக்காட்டுகள் இருக்கு.
2: You also have examples in the Bible.
1: நீங்கள் ஆதியாகமம் 25 27-28 வாசிப்பீங்களானா?
2: If you read Genesis chapter 25 verses 27 and 28.
1: ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தாங்க.
2: Isaac had two sons.
1: இந்த ரெண்டு பிள்ளைகள்ல அப்பாவுக்கு ஒரு பிள்ளை, அம்மாவுக்கு ஒரு பிள்ளை, பிரியமான பிள்ளை.
2: So among these two children, one was beloved to the father, the other was beloved to the mother.
1: அது ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கு, ஏன் இவங்க எல்லாம் பிரியமானவங்கன்னு.
2: So this is really funny when you see why they are so beloved.
1: 27 வசன வாசித்தால்
2: verse 27 says,
1: இந்த பிள்ளைகள் பெரியவர் பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான்.
2: And so the boys grew and Esau was a skillful hunter, a man of the field, but Jacob was a mild man dwelling in tents.
1: 28 வசனம்
2: verse 28,
1: ஏசா வேட்டையாடி கொண்டு வந்து ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமானதினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான்.
2: And Isaac loved Esau because he ate of his game.
1: ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள்.
2: But Rebecca loved Jacob.
1: எதுக்கு இவங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளை மேல பிரியம்னா அப்பாவுக்கு
2: Why this father had love upon the child?
1: பாவுக்கு ஏசா மேல பிரியம் ஏன்னா அவன் நல்ல ருசியா சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பான் அப்படினு.
2: The reason why the father loved Esau is because he would make a delicious meal for him.
1: அப்பாவுக்கு சாப்பாடு மேல ரொம்ப பிரியம் நினைக்கிறேன்.
2: So I think father loves food very much.
1: இந்த பின்னணி என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த ஆபிரகாம் நல்ல சமைப்பார்ல, நல்ல சாராள் நல்லா சமைப்பாங்கல்ல, எவ்வளவு பேருக்கு சமைச்சு போடக்கூடிய வலிமை அந்த அம்மாவுக்கு இருந்தது. அந்த அம்மாவுடைய சாப்பாட்டு டேஸ்ட்ல ரெபேக்காளுக்கு செய்ய தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனா பையன் ஒருவேளை நல்லா சமைச்சான்னு சொல்லிட்டு அந்த பையன் மேல விசேஷம் பிரியும்.
2: So I don't know the background behind it. Maybe Sarah was a very good cook, where she can cook food for any number of people, and maybe this Rebecca was not able to cook to the level of Sarah, but this Esau might have cooked very well. That is why he had this special love upon him.
1: Adhiliva veta karanam veta kari adhavu fresh meat angangirundhu vithyasa vithyasamana vetai karigala kondu vandu kuduthaam pola irukku adhu avarku ovvoru naalum ovvoru delicacy dhaan. So adhula avaru romba enjoy panni இந்த மாதிரி நம்ம ரெண்டாவது பையன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூத்த பையன் மேல ஸ்பெஷல் லவ் அவர் வச்சிருந்தார்.
2: So that too he was a hunter who could bring fresh meat every day, and therefore this second son could not do like him. Therefore he had special love on this first child.
1: அதுல பாருங்க அவர் சொல்றாரு, நீ வந்து எனக்கு வேட்டையாடி நல்ல ஒரு ருசியான சாப்பாடு கொண்டு வா, அப்ப நான் சாப்பிட்டுட்டு மனதார உன்ன ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறோட ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் எடுத்து வர சொன்னாரு.
2: So also he said that you go for a hunt, bring a good game and make the best delicious food and bring me, and then I will eat and bless you.
1: ஆனா ரெபேக்காளுக்கு வந்து இந்த ஊர் சுற்றுறவன் இந்த வேட்டைக்காரன் அவனை பிடிக்கல.
2: But this Rebecca did not like this person who was a hunter who was behind the field.
1: அந்தமாக்கு என்ன பிடிச்சிருந்ததுனா இந்த கூடார வாசியா உட்கார்ந்திருக்காம பாருங்க, கூடவே அம்மா மடியிலே சுத்திட்டு இருக்காம பாருங்க, அவன் மேல ஒரே பிரியம்.
2: But she loved this Jacob who was dwelling in the tents, who was around his mother.
1: நீங்க ஆதியாகமம் 37:3 வருவீர்களானா,
2: If you come to Genesis 37:3,
1: வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்புக்கு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருண அங்கியை செய்வித்தான்.
2: Here it says, now Israel loved Joseph more than all his children because he was the son of his old age, and also he made him a tunic of many colors.
1: இங்க யோசேப்புக்கு ஏன் இந்த அன்பு கிடைச்சது அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து வயசான காலத்துல பிறந்த பிள்ளை அப்படின்னு அவன் மேல அவ்வளவு ஒரு பிரியம்.
2: So why did Joseph receive this love? It's because he was born at the old age of his father, therefore the special love upon him.
1: அவருக்கு வயது முதிர்ந்த வேளையில அவர் குழந்தைய போல் அவரே மாறிட்டார். அவருக்கே ஒரு பிரியம் வந்துருச்சு பிள்ளை மேல.
2: So when he became old, he himself became a child, so he had so much of love upon his son.
1: இப்போ இந்த மாதிரி பிரியம் வைக்கிறதுக்கு நிறைய விதமான மாம்ச ரீதியான காரணங்கள் இருக்கலாம்.
2: So likewise we may have many fleshy reasons, silly reasons to have love upon other people.
1: அதாவது என் பிள்ளை முதிர் வயதுல பிறந்தான் அதனால நான் வந்து நேசிக்கிறேன், என் பிள்ளை வேட்டகரி கொண்டு வர்றான் அதனால நேசிக்கிறேன், கூடாரவாசியா இருக்கிறான் அதனால நேசிக்கிறேன்னு சொல்லி நிறைய காரணங்களை நம்ம பர்சனல் ப்ரிஃபரன்சஸ்ல நம்ம வைக்கலாம்.
2: So we can have such kind of personal reasons like since my child is a hunter, I love him. Because he dwells in tents, I love him. Because he was born at my old age, I love him.
1: ஆனால் ஒரு விதமான பிரியம் இங்க எழுதி இருக்கு. இந்த பிரியம் எப்படிப்பட்டதுன்னா, ஏதோ தனக்கு ஒரு லாபம் கிடைக்குது, தனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லி பெற்றோர் வைக்கிற அன்பு இல்ல, இந்த பிள்ளையினுடைய குணாதிசயத்தை பார்த்து அந்த பிள்ளையின் மேல ஒரு பிரியம் வைக்கிற பிரியம் ஒன்னு இருக்கு.
2: But here a love is being mentioned which does not come because of a personal profit or a gain from the child, but because of the characteristic of that child, this love is upon this child.
1: அதாவது அந்த பிள்ளையினுடைய குணம் பிரகாசமா பிரகாசிக்கிறதுனால அதை பார்த்து அப்பாவுக்கு வந்து ஒரு பிரியம் வருது.
2: Since the characteristic of the child is shining very brightly, the father had a love upon the child.
1: நான் சொல்லுவேன் இந்த பிரியம் ரொம்ப விசேஷமானது.
2: I tell you this love is very special.
1: இங்க பாருங்க ஏன் வந்து இந்த சாலமோன் சொல்றாரு, நான் என் தகப்பனுக்கு என் தாய்க்கு ரொம்ப பிரியமான பிள்ளை அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா,
2: Why does the Solomon say that he is beloved of his father and mother?
1: அவர் வந்து தன்னுடைய தகப்பனுடைய போதகத்தை அவர் கேட்டுக்கொண்டிருந்தவரா இருந்தார்.
2: It's because he was a child who was listening to the teaching of his father.
1: இந்த பிரியமான பிள்ளை என்கிற காரியத்தை கர்த்தரின் இருதயத்துல கொஞ்சம் அழுத்தினாரு.
2: Today the Lord really emphasized on this word beloved son.
1: இதை நான் வேதத்திலிருந்து தியானிக்க ஆரம்பித்தேன்.
2: I began to meditate from the Bible.
1: அப்ப கர்த்தர் எனக்கு வேதத்துல மூன்று பிரியமான பிள்ளைகளை குறித்து கர்த்தர் எனக்கு சுட்டிக்காட்டினார்.
2: So the Lord highlighted and showed me three beloved sons in the Bible.
1: அந்த மூன்று பேரும் மூன்று வித்தியாசமான குணநலன்களுக்காக அவங்க ரொம்ப பிரியமானவர்களாக அவங்க கருதப்பட்டாங்க.
2: And all these three sons were considered to be beloved because of their special characteristics.
1: நான் நினைக்கிறேன் இந்த மூன்று ஆவிக்குரிய காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய பரம தகப்பன் முன்பாக நாம பிரியமுள்ளவர்களா இருக்க நம்மை வழி நடத்தட்டும்.
2: I think all these three spiritual reasons will help us to be a beloved before our heavenly father.
1: முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 18 வசனம் பாருங்க.
2: First Matthew chapter 12 and verse 18.
1: இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார்.
2: Behold, my servant whom I have chosen, my beloved in whom my soul is well pleased. I will put my spirit upon him and he will declare justice to the Gentiles.
1: மறுபடியும் மத்தேயு 17 அதிகாரம் 5 வசனம் பாருங்க.
2: Let us read Matthew 17:5.
1: 17:5.
2: 17:5.
1: அவர் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேச குமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம்.
2: While he was still speaking, behold, a bright cloud overshadowed them, and suddenly a voice came out of the cloud saying, "This is my beloved son, in whom I am well pleased. Hear him."
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த பிரியமான குமாரன் என்று சாட்சி யாருக்கு வந்ததுன்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது.
2: This testimony of beloved son came to our Lord and Savior Jesus Christ.
1: ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை அல்ல, பல முறை இந்த சத்தம் வானத்திலிருந்து தொனித்தது.
2: It was not once or twice but many times this voice came from heaven.
1: பிதாவானவர் தாம் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை பல முறை வெளிப்படுத்தினார்.
2: The heavenly father showed that he loves his child so much and he also revealed it many times.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: உங்களுக்கு தெரியும், ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே சத்தம் வெளிப்படுகிறது, இவரே நேச குமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன்.
2: And you know very well when he was baptized and came to the shore, immediately a voice came, "He is my beloved son in whom I am well pleased."
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவுக்கு ரொம்ப பிரியமான குமாரனாய் இருந்தார்.
2: Our Lord and Savior Jesus Christ, he was beloved of his father.
1: நீங்கள் எதற்காக இவருக்கு வந்து தேவனுடைய பிரியம், தன்னுடைய பிதாவினுடைய பிரியம் ஏன் இயேசுவின் மேல் இருந்தது?
2: And why was this love of father upon this Jesus?
1: யோவான் 8 அதிகாரம் 28-29.
2: Read John chapter 8 verses 28 and 29.
1: 28-29.
2: 28-29.
1: அதனால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷ குமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னோடே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார்.
2: Then Jesus said to them, "When you lift up the Son of Man, then you will know that I am He, and that I do nothing of myself, but as my Father taught me, I speak these things. And He who has sent me is with me. The Father has not left me alone, for I always do those things that please Him."
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஏன் வந்து இயேசு வந்து பிதாவுக்கு ரொம்ப பிரியமானவராக இருந்தார் அப்படின்னா, இயேசுவே சொல்லுகிறாரு, என் பிதாவுக்கு எது பிரியமோ அதை மட்டும் நான் செய்கிறேன்.
2: Why was Jesus the beloved son of his father? Here Jesus himself said, "I always do those things that please him."
1: இன்னொரு விதமா சொன்னா, என்னுடைய பிதாவுக்கு நான் முழுவதுமாக கீழ்ப்படுகிறேன்.
2: In other words, I totally obey to my father.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை பல இடங்கள்ல பல முறை பல விதங்களாக அவர் சொல்றாரு.
2: Our Lord and Savior Jesus Christ has used this word many places in many ways.
1: நான் ஒன்றையுமே சுயமா செய்யறதில்ல.
2: I don't do anything on my own.
1: நான் எதை பிதா செய்கிறதை காண்கிறேனோ அதை மட்டும்தான் நான் செய்றேன்.
2: So whatever I see my father's doing, I do the same.
1: நான் வந்து எல்லாவற்றிலே அவருக்கு கீழ்ப்படுகிறேன்.
2: I obey him in everything.
1: நீங்கள் இதை வந்து அவருடைய கீழ்ப்படிதலை கூட படிக்கும் பொழுது நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் கூட அவருடைய கீழ்ப்படுதலை பற்றி பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா, மரண பரியந்தம் அவர் என்ன பண்ணார்னா கீழ்ப்படிந்தார் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை.
2: When you read about his obedience, we can read in Philippians where it says that he obeyed until death.
1: மரண பரியந்தம்,
2: until death.
1: அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவராக இயேசு இருந்தார்.
2: And Jesus was obeying his father in everything or in every aspect of his life until his death.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவர் வந்து சிலுவை தனக்கு கொடுக்கப்பட்ட போது வேண்டாம் என்று சொல்லாமல் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி பிதாவின் சித்தத்திற்கு அவருடைய பிரியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்.
2: When cross was given to him, he never refused it, but rather he obeyed and committed completely to the will of his father.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள்ல ஒரு தீர்க்க தரிசனம் தான் நீங்கள் சங்கீதம் 40 சங்கீதத்துல வாசிக்கலாம்.
2: So among many prophecies that was written about our Lord and Savior Jesus Christ, one is the one which you can find in Psalm 40.
1: 40 சங்கீதம் பாருங்க.
2: Look at Psalm 40.
1: 6 வசனம் பாருங்க.
2: Verse 6.
1: பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன்.
2: Sacrifice and offering thou didst not desire, mine eyes hast thou opened, burnt offerings and sin offering have not thou required. Then said I, lo, I come, in the volume of the book it is written of me, I delight to do thy will, O my God, yeah, thy law is within my heart.
1: இது வந்து இன்னொரு கோணத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது,
2: when Samuel the prophet says in another perspective,
1: சவுலை பார்த்து சொல்றாரு,
2: he says unto Saul,
1: தகன பலிகள் உன் காணிக்கைகள் தேவனுக்கு பிரியமல்லப்பா,
2: your sacrifices and burnt offerings are not pleasing to God.
1: பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம்.
2: Obedience is better than sacrifice.
1: நீ கீழ்ப்படியாம போனினா அது ரண்டகம் பண்றதுக்கு, அது பில்லிசூனிய பாவத்திற்கு இணையானதுன்னு சொல்வாரு.
2: If you don't obey, it is something against the Lord and it is equal to witchcraft.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: பாருங்க, அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு.
2: The word he says is very beautiful here.
1: இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது.
2: No, I come, in the volume of the book it is written of me.
1: இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாமே எழுதப்பட்டது.
2: So everything about Jesus Christ was already written.
1: அவர் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், யாருக்கு பிறப்பார்,
2: where he will be born, to whom he will be born, how he will be born,
1: எல்லாம் எழுதப்பட்டது.
2: Everything is written.
1: அவர் எப்படி வளருவார், எப்படி வாழுவார், அவர் என்ன செய்வார்,
2: how will he grow up, what, how will he live and what he will do.
1: அது மாத்திரமல்ல, அவர் எப்படி மரிப்பார், எப்படி வந்து அவர் மறுபடி உயிரோடு எழும்புவார், எப்படி பாடுபடுவார், அவமானப்படுவார், எல்லாமே புஸ்தக சுருள்ல எழுதப்பட்டது.
2: And everything is written in the volume of the book, how we will die, how we will rise again, how we will suffer.
1: தேவன் ஏற்கனவே இயேசுவை குறித்த சித்தத்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக பங்கு பங்காக தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்.
2: The Lord has been partly revealing, part by part he has been revealing about the things of Jesus Christ in many places.
1: அவருடைய சித்தம் என்னது என்பதை வெளிப்படுத்தி இருந்தார்.
2: He has revealed what is his will.
1: அந்த சித்தத்தை இயேசு என்ன செய்தார்னா மறுக்காமல் சொன்னபடியே செய்தார்.
2: And Jesus also did not refuse but did according to his will.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது.
2: It's really surprising.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சிறுபிள்ளையா இருக்கும்போது தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தார்.
2: When our Lord and Jesus was very small child, he was very obedient and submissive to his parents.
1: ஆனால் வளரும் பொழுது அவரை குறித்து வாசிக்கிறோம், தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நூற்றுக்கு நூறு செய்தார்.
2: But as we grew up, we read that he did the will of God to the 100%.
1: அவர் செய்த காரியங்கள் எல்லாமே அவருக்கு வசதியாக இல்லை.
2: And all the things which he did was not comfortable to him.
1: சிலது ரொம்ப வேதனையாக இருந்தது.
2: Some was really painful to him.
1: உங்களுக்கு தெரியும், அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் கண்ணீர் வடித்த பொழுது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணார்.
2: You can read where he prayed in the Garden of Gethsemane. He prayed, Father, if thou will, you may remove this cup from me.
1: அவருடைய இருதயம் மிகவும் வியாகுலப்பட்டிருந்தது.
2: And his heart was totally filled with sorrow.
1: அந்த வியாகுலத்தின் உச்ச கட்டத்துல அவருடைய இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து, அவருடைய வேர்வையினுடைய அந்த எல்லாமே வெடித்து ரத்தமாக வேர்வை வந்துருச்சான்.
2: And as a result of his depression, all these blood vessels just broke out and his sweat became the drops of blood.
1: அவ்வளோ வேதனை நடுவிலேயும், ஆயினும் என் சித்தம் அல்ல, உம் சித்தமே ஆகட்டும்னு ஒப்பு கொடுத்தவர் இயேசு.
2: But amidst that pain and suffering, Jesus was the one who said, not my will but let your will be done.
1: நான் சொல்லுவேன், யார் வந்து பிதாவுக்கு பிரியமானவர்களா இருப்பாங்க?
2: Actually, who will be beloved of the Father?
1: முதலாவது அவர்கள் பிதாவை பிரியப்படுத்துகிறவர்கள் தான். அவருக்கு யாரா இருப்பாங்கன்னா, நேசகுமாரர்களா இருப்பாங்க.
2: First, the one who pleases the Father shall be the beloved of the Father.
1: சொல்லுவேன், நம்மை நாம் பிரியப்படுத்த அழைக்கப்படல, இயேசுவை போல தேவனை பிரியப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கோம்.
2: Actually, we are not called to please ourselves, but we are called like Jesus to please the Father.
1: அதனால தான் அந்த 40th சங்கீத 8th வசனத்தில் வாசிக்கிறோம்.
2: That's why we read in Psalm 40 and verse 8.
1: என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்.
2: It says, I delight to do your will, O my God.
1: உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்.
2: I delight to do your will.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: வேறு வழி இல்லாம செய்றேன் இல்ல.
2: It's not that I don't have any other go, I do it.
1: பிரியத்தே செய்ய நான் விரும்புகிறேன்.
2: But I desire to do your will.
1: அதைதான் பாருங்க, இந்த பவுல் எழுதும் பொழுது 2 Timothy 2:3-4 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: This is what when Paul wrote in 2 Timothy 2:3-4.
1: நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சயுகனாய் தீங்கு அனுபவி, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்புக்கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான்.
2: You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ. No one engaged in warfare entangles himself with the affairs of this life. That he may please him who enlisted him as a soldier.
1: எப்படி இருக்கறானா?
2: How is he?
1: தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு இந்த போர் சேவகன் என்ன செய்யறானா, எல்லாவற்றிலேயும் ஏற்றவனா இருக்கிறான், அல்லது இங்கிலீஷ்ல வந்து எல்லாவற்றிலையும் பிரியப்படுத்துகிறான்னு போட்டிருக்கு.
2: So here it says that he pleases him who listed him as a soldier.
1: என்ன, இவனுடைய பிரியம் இல்ல, தன்னை யார் சேவகத்துக்கு எடுத்துக்கொண்டாங்களோ இந்த போர் சேவகன் அவனுடைய எஜமானுக்கு அல்லது அவனுடைய அதிகாரிக்கு பிரியமாக நடந்து கொள்றான்.
2: But this soldier does not please himself, but he pleases the one or who is the commander or who is the officer over him.
1: நான் சொல்லுவேன், நீங்க சேவகனா இருந்தாலும் சரி, தேவனுக்கு நீங்க ஆண்டவர் குமாரன் என்ற நிலையிலும் சரி, ஏன் பிரியம் இல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரியத்தை நான் நிறைவேற்ற விரும்புறேன்.
2: No matter whether in the state of a soldier or a son of God, but not my will, Lord, I want to fulfill your will, Lord.
1: உம்முடைய பிரியம் நீங்க எனக்கு என்ன வெளிப்படுத்துறீங்களோ அந்த வெளிப்பாட்டை நான் செய்றேன் ஆண்டவரே.
2: Lord, whatever thing you reveal me that pleases you, I am ready to do that thing.
1: எல்லாரையும் ஆண்டவர் ஒரே காரியத்தை செய்ய சொல்றது இல்ல.
2: The Lord doesn't tell everyone to do the same thing.
1: ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பு, ஒரு விதமான ஒரு தெரிந்தெடுத்தல், ஒரு வழிநடத்தல், அவர்களுக்கு விசேஷமான பிரமாணங்கள் ஆண்டவர் கொடுக்கிறாரு.
2: The Lord gives special calling to each person, the special leading and also special commandments to each.
1: ஒவ்வொருவரை ஒரு ஒரு சூழ்நிலையில தேவன் வளர்க்கிறாரு.
2: The Lord will bring up each one in each situation.
1: ஒவ்வொருவரை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேவன் வந்து ஏற்படுத்துறாரு.
2: The Lord creates and makes each one for a specific purpose.
1: நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, எனக்கு தேவன் கொடுத்த என் வாழ்நாள்ல நான் வந்து என்னுடைய மக்களுக்கு மற்றவர்களுக்கு எனக்கு பிரியமானவர்களுக்கு நான் பிரியமா இருக்கிறேன் இல்ல, தேவன் எனக்கு சொன்னதை, என்னை வழி நடத்தினத, எனக்கு காண்பித்தத நான் செய்து முடிக்கிறதுல நான் பிரியப்படணும்.
2: So our purpose should not be that whether I am pleasing to the one who are pleasing me and am I pleasing to myself, but not that way, but am I doing what for what purpose the Lord has called me and he has chosen me.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே.
2: Lord, teach me to do that pleases you, Lord.
1: உம்முடைய பிரியத்தை நான் நிறைவேற்றணும்.
2: That I may fulfill your delight.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: யார் நேச குமாரர்கள் அப்படினா தன்னுடைய பிதாவுக்கு பிடித்ததை செய்றவங்க.
2: Who are the beloved ones? They are the one who does that pleases the Father.
1: இந்த காலை நாம ஒரு கேள்வி கேட்போம்.
2: Today let us ask a question.
1: நான் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறேனா?
2: Am I grieving the Holy Spirit?
1: தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில நான் விரும்பி நடக்கறேனா?
2: Am I desiring and walking in a path that is not pleasing to God?
1: பலமுறை கடிந்து கொள்ளப்பட்டு என் பிடரி என கடினப்படுத்துறேனா?
2: Am I hardening my neck even when I am being condemned many times?
1: தேவனுக்கு விரோதமான அவருடைய நாமத்தை தூஷிக்கிற காரியங்கள்ல நான் தொடர்ந்து ஈடுபடுறேனா?
2: Am I taking part in things that is really grieving God and blaspheming his name?
1: எருசலேமை பார்த்து இயேசு அழுதத போல நானும் என்ன பார்த்து என்னுடைய ஆண்டவர் வந்து கண்ணீர் வடிப்பாரா?
2: Like how Jesus cried looking at Jerusalem, will God also cry looking at me?
1: நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டாம்.
2: Let not our life be so.
1: ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்கிற ஒரு பிள்ளையா என்னை வைத்துக்கொள்ளும்.
2: Lord, make me a child that does that pleases you, Lord.
1: முதலாவது நான் சொல்லுவேன், யார் நேச குமாரன் அப்படின்னா பிதாவினுடைய பிரியத்தை செய்து முடிக்கிறவங்க.
2: First, who is the beloved of the Father? He is the one who does that pleases the Father.
1: இன்னொரு மனிதனையும் வேதத்துல வந்து பிரியமானவன் பிரியமானவன் என்று பலமுறை எழுதி இருக்கிறது.
2: And there's also another man who is referred as a beloved one in the Bible many times.
1: தானியேலுக்கு எழுதின நிருபம் தானியேலின் புஸ்தகம் 9:23 வசனம் பாருங்க.
2: Daniel chapter 9 verse 23.
1: நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள்.
2: At the beginning of your supplications, the command went out, and I have come to tell you, for you are greatly beloved, therefore consider the matter and understand the vision.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த இடத்துல எழுதப்பட்ட வார்த்தையை பாருங்க, நீ மிகவும் பிரியமானவன்.
2: Look at the word mentioned here, for you are greatly beloved.
1: தானியேலுக்கு இந்த ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது, நீ ரொம்ப பிரியமானவன்.
2: So this title is also given to Daniel that you are greatly beloved.
1: இது இன்னும் ரெண்டு முறையும் தானியேல் புத்தகத்துல இருக்கு.
2: You can also see this word mentioned again two times in the book of
1: Daniel. 10:11 பாருங்க.
2: Daniel chapter 10 verse 11.
1: அவர் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன்.
2: And he said to me, oh Daniel, man greatly beloved, for I have now been sent to you.
1: அதே தானியேல் 10:19 பாருங்க.
2: Look at Daniel 10:19.
1: பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றான்.
2: And he said, oh man greatly beloved, fear not, peace be to you, be strong, yes be strong.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மூன்று முறை பாத்தீங்கன்னா தானியேலுக்கு நீ பிரியமானவன் பிரியமானவன்.
2: And it was said 3 times that Daniel is a beloved one.
1: தானியேலை பற்றி நாம் அநேக முறை நாம் வாசித்திருக்கிறோம்.
2: We have read many times about this Daniel.
1: சுமார் ஒரு 18 வயது இருக்கும் போது நேபுகாத்நேச்சார் யூதாவுக்கு விரோதமாக கொண்டு வந்த மிகப்பெரிய படையெடுப்புல, நான் நினைக்கிறேன் கிறிஸ்துவுக்கு முன் 606 இந்த எருசலேமை அவன் முழுவதுமாக சிறைபிடித்து அதுல உள்ள ராஜகுமாரர்களை எடுத்துக்கொண்டு பிரபுக்களை எடுத்துக்கொண்டு அவன் பெரும் திரள் பொருளோடு அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போனவர்கள்ல இந்த தானியேலும் ஒருவன்.
2: And we know this Daniel is one among an Israelite who was captured around when he was 18 years old, when Nebuchadnezzar invaded Judah in around 606 BC, and where he invaded and entirely took captive of this Israelite and also the certain princes and sons of prince from that place.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த தானியேலை குறித்து நாம வந்து வேதம் நமக்கு சொல்லுகிறதை படிக்கும் பொழுது,
2: when you read about this Daniel, what the Bible says,
1: நீங்கள் முதலாம் அதிகாரத்திலேயே 3 வசனம் வாசிக்கும் போது,
2: if you read in chapter 1 and verse 3,
1: இந்த தானியேல் யார் என்றால், இஸ்ரவேல் புத்தருக்குள்ளே ராஜ குலத்தாரிடத்திலும் துரைமார்களிடத்திலும் யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர் அப்படின்னு பாக்குறோம்.
2: Here we read the certain of the children of Israel and of the king's seed and of the princes, children in whom there was no blemish but well favored and skillful in all wisdom and cunning in knowledge and understanding signs and such as the ability in them to stand in the king's palace.
1: கொண்டு போகப்பட்ட அத்தனை வாலிபர்களையும் பிரதானமானவன் தானியேல் அப்படின்னா இந்த எல்லா குணநலன்களும் அவருக்கு இருந்திருக்கணும்.
2: So when it says that this Daniel was special among all the one who were taken, then he would have all had all of these characteristics in him.
1: அவன் ராஜகுலத்தான்.
2: He was from a royal descent.
1: யாதொரு மாசும் இல்லாதவன்.
2: And he was without any blemish.
1: அழகானவன்.
2: He was well favored.
1: சகல ஞானத்திலும் தேறினவன்.
2: He was skillful in wisdom.
1: அறிவில் சிறந்தவன்.
2: He was cunning in knowledge.
1: கல்வியில் நிபுணன்.
2: And he was understanding science.
1: ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவன்.
2: And he had ability to stand in the king's palace.
1: என்ன ஒரு பெரிய ஒரு குவாலிஃபிகேஷனோட தானியல் வந்து நேபுகாத்நேச்சார் முன்னாடி வந்து நிக்கிறாரு.
2: So this Daniel stood before this Nebuchadnezzar with a great qualification.
1: இவ்வளவு படிச்சது மட்டும் இல்ல, இப்ப என்ன ஆயிடுச்சுனா நாலாம் வசனத்துல கல்தேரின் எழுத்துக்களிலும் பாஷைகளிலும் கற்றுக் கொடுக்கும்படி ராஜாவினால் கட்டளை பெற்று ராஜகுல ஸ்கூல்ஸ்ல வந்து கல்தேய மொழி பாஷை கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டவன் தானியேல்.
2: So not only he was educated so much, but the verse 4 says, and whom they might teach the learning and the tongue of the Chaldeans, and therefore he was trained in the language of the Chaldeans there.
1: இந்த தானியேல் வந்து இந்த அந்நிய தேசத்துல கிட்டத்தட்ட 70 years, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்.
2: So this Daniel lived in a strange country for 70 years.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, கர்த்தர் அவரை 70 ஆண்டுகள் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமா பயன்படுத்தினார்.
2: And it's really surprising, the Lord used him as a profitable vessel for 70 years.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவர் போன பாதை எல்லாமே மனுஷருக்கு அவர் ரொம்ப பிரியமா இருந்திருக்கிறார். அது ஆச்சரியமா இருக்கு.
2: So when you look at his path, in all his paths he was finding favor in the sight of all men.
1: நீங்க முதலாவது பாத்தீங்கன்னா அவரை கொண்டு வந்து அந்த பிரதானிகளின் தலைவன்ட்ட விட்டா அந்த பிரதானிகளின் தலைவன் அவன் மேல் தயவு வைத்து அவன் மேல் பிரியமா இருக்கிற அவன் கேட்கிற உணவை அவனுக்கு கொடுக்கிறான்.
2: So first when you see, when he was brought before the master of the eunuch, he also received favor in his sight, and that the eunuch also offered him whatever he asked for.
1: நீங்கள் தொடர்ந்து ராஜாக்களை பற்றி படிப்பீங்களானா கிட்டத்தட்ட 4 ராஜாக்களுக்கு கீழே இந்த தானியேல் பணியாற்றி வந்திருக்கிறார்.
2: And again when you read about the kings, we can see that this Daniel served 4 kings.
1: நேபுகாத்நேச்சார், அதுக்கப்புறமா பெல்சாஷார் ராஜா, அதுக்கப்புறமா தரியு ராஜா, அதுக்கப்புறமா கோரேஸ் ராஜா.
2: So they were Nebuchadnezzar, Belshazzar, Darius and King Cyrus.
1: அப்ப 4 ராஜாக்கள்ட தொடர்ந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா இருந்திருக்காரு.
2: So he remained as an administrative officer under 4 kings.
1: ஏ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது பொதுவா வந்து இன்னைக்கு கூட நீங்க பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்த அதிகாரிகளை அடுத்த அரசாங்கம் பொதுவா எடுத்துக்க மாட்டாங்க, வேற ஒரு அதிகாரியை தான் தங்களுக்கு பிரியமானவர்களா போடுவாங்க.
2: So even today in political circle you can find, when people come for the power, they will not have people who have been appointed by the previous power government, and they will change people according to their desire.
1: ஆனால் தானியேல் ஒன்று அல்ல, 4 வித்தியாசமான ராஜாக்கள் இடத்துல, அதுலயும் அதுல வந்து சில ராஜ்யங்களே வித்தியாசம், எம்பையரே டிஃபரெண்ட் எம்பையர்.
2: So here we can see that he served under 4 kings, and among which there certain empires were totally different.
1: ஆனாலும் தானியேலுக்கு தயவு இருக்கு.
2: But Daniel received favor even there.
1: அவ்வளவு பிரியமுள்ளவனாய் அவன் இருந்தான்.
2: He was much pleasing.
1: நீங்க ஏன் இந்த மனிதர் இவ்வளவு தேவனாலே வந்து பிரியமானவன், எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்லாம் தேவனிடத்துல சாட்சி பெறது காரணம் என்ன?
2: What is the reason for him to receive this testimony that he was a beloved of God?
1: ஒரு முக்கியமான காரியம் தானியேலுடைய வாழ்க்கையிலே தனித்தன்மையுடன் நிற்கிறது.
2: So there was special and unique thing that could be found in the life of Daniel.
1: அது என்ன தெரியுமா?
2: You know what is that?
1: தானியேல் வந்து தன்னுடைய கொள்கைகளில், நம்பிக்கைகளில் ரொம்ப உறுதியாக இருந்தான்.
2: He was a man of principles in his life.
1: கொள்கைகளில், நம்பிக்கைகளில் ஒரு உறுதியுள்ள மனிதன்.
2: He was very much stable in his principles.
1: யார் தெரியுமா தேவனுடைய பிரியமானவர்கள் அல்லது தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள் யார் தெரியுமா?
2: Who are the beloved of the Father or God?
1: நான் சொல்லுவேன், முதலாவது வந்து அவங்க கர்த்தருடைய பிரியத்தை மாத்திர செய்றவங்களா இருப்பாங்க.
2: First they will be doing the things that pleases the God.
1: இரண்டாவது அவங்க தங்களுடைய நம்பிக்கைகள்ல உறுதியா இருப்பாங்க.
2: And second they will be very strong in the principles.
1: அவங்க they have a principled life, a man of principles. அவர்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கைகளை, தங்களுடைய கற்பனைகளை விட்டு வலுவாம இருப்பாங்க.
2: They will never stray away from the principles in their life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த கொள்கைகள்ல, அவருடைய நம்பிக்கைகள்ல அடிப்படை காரியங்கள்ல இருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் தானியேல் சமரசம் செய்யாம இருந்தார்.
2: You can find this Daniel never compromised in his principles, right from basic things to very great things.
1: அதாவது ஆகார விஷயங்கள்ல இருந்து கடைசியில ஜெபம் பண்ற விஷயம் வரைக்கும் எல்லாத்திலையுமே அவர் நேர்மையாக தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அவருக்கு கற்பித்த கற்பனைகளுக்கு உண்மையா இருந்தார்.
2: And he was very honest and he paid that integrity in every principle that the Lord has commanded him right from his prayer, right from his food until the prayer.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நான் யோசித்து பார்த்தேன், நம்ம வந்து கர்த்தருக்கு பாருங்க பிரியமா இருப்போமானா தேவன் மனிதனுடைய தயவே நமக்கு பெரும்படி கர்த்தர் உதவி செய்வார்.
2: I tell you, when we do things that please God, then the Lord will also make us to receive favor in the sight of man.
1: இந்த தானியேல் யோசிப்பீர்களானா ஒரு வாலிபனாக இந்த பாபிலோனுக்குள்ள வந்தார்.
2: So when you look at this Daniel, he came as an young man in this Babylon.
1: ஒரு வாலிபனாக அவர் வந்த பொழுது அவர் எப்படி தன்னுடைய பிரின்சிபிள்ஸ்க்காக அவர் வந்து நின்றாரோ, எப்படி வந்து இதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிடுவேன் சொல்லி அவர் ஆகார விஷயங்கள்ல கூட தன்னுடைய கோட்பாடுகள் தன்னுடைய நம்பிக்கைகள்ல உறுதியா இருந்தாரோ அதே போல முதிர் வயது வரைக்கும் இருந்தார்.
2: Like how he remained as a man of principles right from the time when he entered this Babylon at the age of 18 years, he was still the same until his old age.
1: அதாவது 18 ல அவருக்கு இருந்த அந்த பிரின்சிபிள்ஸ் வந்து 80 வரைக்கும் தொடர்ந்துச்சு.
2: So this principles which he followed in 18 years, it followed until he was 80.
1: நான் சொல்றேன், இந்த 18 ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும், தானியேல வந்து சிங்கக்கபியில போட்டாங்க அப்படிங்கற சம்பவம் நமக்கு தெரியும்.
2: So we know the incident when Daniel was cast into lions den.
1: எதற்காகனா மூன்று வேளை தொடர்ந்து ஜெபம் பண்ணாரு, வழக்கம் போல ஜெபம் பண்ணாரு.
2: It's because he prayed as per routine 3 times a day.
1: இந்த ஜெபம் பண்ண கூடாதுன்ற சட்டம் வந்த பொழுதும் ஜன்னலை திறந்து வச்சு வழக்கம் போல ஜெபம் பண்ணாரு.
2: Even when they passed a decree that they should not pray, he just opened his windows and prayed as usual.
1: நாம பொதுவா அந்த வரைபடங்கள் எல்லாம் பாக்கும்போது தானியேல் வந்து ஜெபிக்கிறதும் அல்லது சிங்கக்கபியில போடப்படுறதும் பாத்தீங்கனா ஒரு வாலிபனை போல ஒரு முகத்தை போட்டுருப்பாங்க.
2: So generally when you see the drawings of Daniel in lions den, we can see that he might be like an young man who is in the lion's den.
1: ஆனா உண்மை என்னன்னா அவர் அந்த நேரத்துல அவர் வந்து சிறையில் அடைக்கப்படும் பொழுது அந்த சிங்கங்களின் கெபியில போடும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேல இருந்தது.
2: But actually he was around 80 years old when he was thrown into the lion's den.
1: ஆச்சரியமா இருக்குதுல்ல?
2: It's really surprising.
1: 80 வயதுக்கு மேல இருக்கும்போது அந்த சிங்கங்களில போயிருக்காரு.
2: He went into this lion's den when he was 80 years old.
1: நான் சொல்லுவேன், அப்போ அந்த வயதிலும் கூட தன்னுடைய நம்பிக்கைகள் தன் தேவன் தனக்கு கொடுத்த கற்பனைகள் தனக்கு கொடுத்த வழிநடத்தல்கள்ல உண்மையாக பக்தி வைராக்கியத்தோடு இருந்தவர் தானியேல்.
2: So this Daniel remained zealous in all the things which the Lord has taught him and he was a man of principle even at the age of 80.
1: உங்களுக்கு தெரியும், இந்த கோரேஸ் ராஜா அவன் வந்து இந்த காலத்தின் பின்பாக தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய தயவை கொடுத்து அவர்களை திரும்ப எருசலேமுக்கு அனுப்பி அவங்கள வந்து திரும்ப தங்க நகரத்தை கட்டவும் அவன் நேபுகாத்நேச்சார் களவாடி கொண்டு வந்த அத்தனை பொருட்களை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எல்லாம் இந்த சம்பவத்துக்கு பின்பாக தான் நடந்தது. நான் இங்கே சரித்திரத்தில் பார்க்கலாம்.
2: And you know in history, only after this incident we can see that this King Cyrus had a favor upon this people of Israel and sent them back to Jerusalem that they may rebuild the temple and also gave them all the things and all the articles which this Nebuchadnezzar has looted from them.
1: நம்முடைய வாழ்க்கையில வந்து கர்த்தருக்கு பிரியமான குமாரன் குமாரத்தின் பேர் வாங்கணுமா? கர்த்தர் நம்மகிட்ட தேடுறது தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகள், தேவன் நமக்கு கொடுத்த வழிநடத்தல்கள், தேவன் நமக்கு கொடுத்த கோட்பாடுகள், இதுல வந்து நாம வந்து அன்காம்ப்ரமைசிங்காக சமரசம் செய்யாதவர்களாக உறுதியா இருக்கிறத கர்த்தர் விரும்புறாரு.
2: So if you ought to become beloved of God, the Lord always desired that we should remain people of principles in every principle, every commandment which the Lord has given, and we should not compromise in that.
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு செய்தி கொடுத்தேன், அன்காம்ப்ரமைசிங் லைஃப், சமரசம் இல்லாத வாழ்க்கை என்று ஒரு செய்தி கொடுத்தேன்.
2: Even last Sunday we had a sermon saying that uncompromising life.
1: நான் இங்க எதிர கேட்காம இருந்தா அது போய் ஒரு முறை கேளுங்க.
2: If you have not heard it so far, you can go and listen to it.
1: நம்முடைய வாழ்க்கையில சமரசம் செய்யாம இருப்போமானா கர்த்தர் பாருங்க நம்முடைய விரோதிகள் அல்லது நம்முடைய சத்துருக்களின் தேசங்கள்ல சிறை பிடித்து கொண்டு போகப்பட்ட தேசங்கள்ல கூட கர்த்தர் நமக்கு தயவை தர வல்லவர்.
2: So when we live an uncompromising life for God, our God is able to give us favor even in the places where we have taken us captive.
1: நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா நம்ம மனுஷனுக்கு பிரியமா நம்முடைய கோட்பாடுகள் வழக்கங்கள் எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருந்தா மனுஷருடைய பிரியம் நம்ம மேல வந்துரும் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது.
2: The problem which many people have is that they think that if we change our principles and commandments according to men other people's pleasing, then that we will receive the favor in that sight.
1: என்னுடைய தாழ்மையான அபிப்ராயம், நாம கர்த்தருக்கு பிரியமா இருப்போமானால் நம்முடைய சத்துருக்களை கூட கர்த்தர் நம் பட்சத்துல கொண்டு வந்து அவர்களுக்கு நம்முடைய கண்கள் அவர்களுடைய கண்கள்ல நமக்கு தயவை தேவன் தருவார்.
2: My humble opinion opinion is that if we stand for the principles of God, then God is able to bring favor even in the sight of our enemies.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அப்ப முதலாவது வந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்வது.
2: So first, living a life pleasing to God.
1: இரண்டாவது தேவன் நமக்கு தந்த கோட்பாடுகள் பிரமாணங்களை பின்பற்றி வாழ்வது.
2: And second, following the principles which the Lord has given us.
1: மூன்றாவது ஒன்று கொரிந்தியர் 4:17 பாருங்க.
2: Third, 1 Corinthians 4:17.
1: ஒன்று கொரிந்தியர் 4:17.
2: 1 Corinthians 4:17.
1: அங்கே நாம் வாசிக்கிறோம். 1 Corinthians 4:17 போடுங்க.
2: 1 Corinthians 4:17.
1: இது நிமித்தம் எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன்.
2: For this reason I have sent Timothy to you, who is my beloved and faithful son in the Lord.
1: யாரது?
2: Who is he?
1: எனக்கு பிரியமும் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயு.
2: My beloved and faithful son in the Lord.
1: இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த பிரியமுள்ள குமாரன் என்கிறது வாசிக்கிறோம்.
2: Here also we can read my beloved son.
1: பிரியமுள்ளவன்.
2: Beloved.
1: நான் நினைக்கிறேன், ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தீமோத்தேயுவை இப்படி பிரியமுள்ளவன் என்று எழுதினாரு?
2: Why did this Paul mention this Timothy as beloved?
1: அநேக குணநலன்கள் இந்த தீமோத்தேயுவை வந்து பவுலுக்கு ரொம்ப பிடித்திருந்தது.
2: There were many characteristics of this Timothy which really attracted Paul.
1: அதுல ஒன்று என்னன்னு சொன்னா, நீங்கள் பிலிப்பியர் 2:20-21 வாசித்தீங்கன்னா,
2: One among that is Philippians 2:20-21.
1: அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பி இருக்கிறேன்.
2: But I trust in the Lord Jesus to send Timothy to you shortly, that I also may be encouraged when I know your state.
1: அது என்னவென்றால் உங்கள் காரியங்களை, 20 அது என்னவென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை.
2: For I have no one like-minded who will sincerely care for your state. For all seek their own.
1: மற்றவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள்.
2: For all seek their own, not the things which are of Christ Jesus.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதுல ஏன் வந்து இந்த பவுல் வந்து இந்த தீமோத்தேயுவை வந்து தனக்கு பிரியமானவன் பிரியமானவன் சொன்னாருன்னா, அதற்கு முக்கிய காரணம் எனக்கு ஆண்டு காண்பித்தது, a passionate life for God. இயேசுவுக்காக ஒரு வாஞ்சை உள்ள ஒரு மனுஷனாக இந்த மனுஷன் இருந்தான்.
2: So why did this Paul very often referred this Timothy as a beloved one? It's because this Timothy had a passionate life for God.
1: அதாவது அநேக ஊழியர்கள் பவுலுடைய காலத்துல வாழ்ந்தாங்க.
2: There were many saints of God who lived in the times of Paul. அநேக
1: ஊழியர்கள் பவுலால் உருவாக்கப்பட்டாங்க.
2: And there were many ministers who were made by Paul.
1: Groomed by him, trained by him. இருந்தாலும் அவர்கள் நடுவில் தீமோத்தேயுவிட்ட இந்த விசேஷம் என்னன்னா, மற்றவங்க எல்லாருமே தங்களுக்குரியது என்னன்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனா தீமோத்தேயு மட்டும்தான் இயேசு கிறிஸ்துக்குரியவைகளை அவன் தேடினான்.
2: Though he had so many people trained by him, all others were seeking their own, but this Timothy was the one who was seeking which belongs to Christ Jesus.
1: அதுல வந்து கர்த்தருக்கு ரொம்ப உண்மையா இருந்தான்.
2: And he was very faithful to God.
1: அது தன்னை பிரியப்படுத்தணும், தனக்கு என்ன கிடைக்கும் அப்படி நம்ம யோசிக்கல.
2: And he was not selfless seeking what will really please.
1: நீங்கள் அதே அதிகாரத்தில் 22 அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா,
2: If you read verse 22 of the same chapter,
1: அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான். ஒரு பிள்ளை தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
2: But you know his proven character, that as a son with his father, he served with me in the gospel.
1: அதாவது ஒரு உண்மையான அன்போடு அவன் ஊழியம் செய்றான்.
2: And he actually did this ministry with a sincere heart.
1: தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு தனக்குரியவைகளை அவன் தேடவே இல்லை.
2: He did not seek for self gain in his life.
1: அவர் சொல்றாரு, ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை எப்படி வேலை செய்வானோ அந்த மாதிரி எனக்கு வேலை செய்வான்.
2: He would serve like how a son would serve his father.
1: எனக்கு பிரியமான
2: என்னுடைய
1: மகன் தீமோத்தேயு. மேல தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறார்
2: தெரியுமா?
1: அவருக்காக வாஞ்சையோடு வேலை செய்யறவங்க இருக்காங்க பாருங்க, பேஷனேட்டா இருக்காங்க பாருங்க, அவங்க மேல கர்த்தர் ஒரு விசேஷத்தை பிரியத்தை வைத்திருக்கிறார்.
2: The Lord has a special love upon the people who does a passionate life for God.
1: அதாவது கடமைக்கு வாழ்றவங்க இல்ல.
2: Not who live just for name sake.
1: ஏதோ செய்யணும் அப்படின இல்ல.
2: It's not that you have to do something.
1: உண்மையாக அந்த வாஞ்சையோட ஆண்டவரை பின்பற்றாங்க பாருங்க. அந்த இருதயத்தின் நிறைவில இருந்து கொடுக்கறாங்க பாருங்க. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம்.
2: But people who follow God with a passionate heart who give them out of give everything out of their heart.
1: அதாவது அவங்க வாழ்ற வாழ்க்கையே பாத்தீங்கனா எனக்கு என்னுடைய வசதி இல்ல, என்னுடைய காரியங்கள் இல்ல, God first, அவருக்கு நான் முதலாவது நான் செய்யணும், அவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப பேஷனேட்டா ஒரு ஒரு தகப்பனுக்கு ஊழியம் செய்யறது மாதிரி செய்யறவங்க இருக்காங்க பாருங்க. அவங்க மேல கர்த்தர் விசேஷித்த கண்கள் இருக்கு.
2: People who live a passionate life where they do work and things not for their selfish gain or self without any selflessness and who are sincere in their work and the Lord has that special love upon them.
1: தாவீதை பார்த்து கர்த்தர் வந்து சாட்சி கொடுத்தாரு.
2: The Lord gave a testimony about David.
1: என் இருதயத்துக்கேற்ற மனுஷன், என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான்.
2: He is a man after my own heart and he does whatever is in my heart.
1: எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி பாருங்களேன்.
2: Beautiful is the testimony.
1: தாவீதுக்கு தேவன் மேல் இருந்த வாஞ்சை எவ்வளவு அதிகமா இருந்தது.
2: Look at the passion this David had upon the Lord.
1: கர்த்தரை தேடுறதுல, கர்த்தரை ஆராதிக்கிறதுல, கர்த்தருக்கு சேவை செய்யறதுல, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல எல்லாத்திலுமே ஒரு வாஞ்சை அவனுக்கு இருந்தது.
2: In seeking God, in serving God, in giving God, in praising God, in everything he had a passion on God.
1: பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு பிரியம்.
2: And that is pleasing to God.
1: நீங்க கொடுக்கும்போது கூட வேதம் சொல்லுது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்.
2: That's why you also when about giving the Bible says let the man not give by with a grudging heart or without by compulsion but the Lord loves a cheerful giver.
1: அவன் உற்சாகமாய் கொடுக்கிறான்.
2: He should give with a cheerful heart.
1: Not grudgingly or out of compulsion. எதை செய்தாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமா செய்யணும்.
2: Whatever you do you have to do wholeheartedly to the Lord.
1: நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க.
2: How is your life? Just think about it.
1: கர்த்தருக்காக நாம செய்யற காரியங்கள், நம்ம தேவனை கீழ்ப்படுகிற காரியங்கள், பின்பற்றுகிற காரியங்கள், ஊழியம் செய்கிற காரியங்கள்ல நம்ம எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறோம்.
2: In matters of things that we do for God, in following God, in serving God, in ministering for God, how passionate are we?
1: அல்லது கடமைக்காக செஞ்சிட்டு போயிடுறோமா?
2: Or just we are doing just for a duty sake.
1: ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக.
2: Today may the Lord minister to us.
1: யார் பிரியமுள்ள குமாரன்?
2: Who is the beloved of the Father?
1: அதாவது நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை பிரியப்படுத்துகிற குமாரன்.
2: First the one who obeys the Lord and pleases the Father.
1: இரண்டாவது, தேவன் நமக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை உறுதியாய் பிடித்துக்கொண்டு அதை பின்பற்றுகிறவன்.
2: The second is a man of principles who stand firmly in the principle of God and follows them.
1: மூன்றாவது, யார் தேவனுக்கு பிரியமுள்ளவன் என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக வாஞ்சையாக வாழ்கிறவன்.
2: And third, who is a beloved one, the one who lives a passionate life for God.
1: இன்றைக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், நானும் உம்முடைய பார்வையில ஒரு பிரியமுள்ள பிள்ளையாய் வளர எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம்.
2: Today let us ask God, Lord, give me grace to also become like a beloved one and let me also grow up as a beloved one in your sight, Lord.
1: ஜெபமணோமா.
2: Shall we pray?
1: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையிலே எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம்.
2: Our gracious and merciful Father, this morning we humble ourselves and commit at your presence.
1: இன்றைக்கு எங்களுடைய வாஞ்சை உம்முடைய சமூகத்திலே உம்மிடத்திலே நாங்கள் பிரியமுள்ள பிள்ளைகள் என்று நாங்கள் சாட்சி பெற வேண்டும்.
2: Lord, today we have a desire that we should be called beloved of your Father, Lord.
1: ஆண்டவரே, உம்முடைய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தி தேவனுடைய சித்தத்திற்கு புத்தக சுருளை எழுதப்பட்டதை நிறைவேற்றும்படி கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையாய் இருந்தது போல இயேசுவே, எங்களை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாங்கள் கீழ்ப்படுதல் உள்ளவர்களா எங்களை தாழ்த்த கிருபை தாரும்.
2: Lord, like how your begotten son was pleasing to you to fulfill whatever written in the word of God, let us also have a heart to commit ourselves and obey to every word and do the things that pleases you, Lord.
1: ஆண்டவரே, தானியேலை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லும்படி ஆண்டவரே, தனக்கு கற்பிக்கப்பட்ட போதனைகள், கற்பனைகள், வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களுக்கு அந்த மனிதன் இளவயது முதல் முதிர் வயது வரைக்கும் தன் வாழ்நாள் எல்லாம் உண்மையாய் இருந்தது போல ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்கு நாங்கள் உண்மையாய் வாழ கிருபை தாரும்.
2: Lord, like how Daniel, Lord, remained a man of principle right from his young age until his old age, where you call him as a great beloved one. So Lord, let us also stand as the people of principles, Lord, that you may call us beloved.
1: மூத்த ஊழியனாகிய பவுலிடத்திலே என் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயு என்று பெயர் வரும்படியாய், தீமோத்தேயு எப்படி எதை செய்தாலும் கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சையினால் தன்னை குறித்து அல்ல, ஆண்டவரே தனக்கானவைகளை அல்ல, இயேசு கிறிஸ்துக்குரியவைகளை தேடிக்கொண்டிருந்த ஒரு வாலிபனை போல கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தாவே ஒரு பிரியமுள்ள குமாரனாக ஆண்டவரே வாஞ்சையோடுமை சேவிக்க கிருபை தாரும்.
2: Lord, I call Timothy remained a beloved son of Paul, the senior pastor, Lord, where he was called by him, so where he had a selfless heart and sincere heart to serve like a son to his father, and also not seeking on his own but seeking on things which pertaining to Jesus Christ. Let us also have a heart which is selfless and sincere, Lord.
1: ஆண்டவரே அந்த பாஷனேட் லைஃப் எங்களுக்கு தாரும்.
2: Lord, give us that passionate life, Lord.
1: நாங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்றல்ல கர்த்தருக்கென்று செய்ய ஒரு உற்சாகமுள்ள ஆவியை தாரும்.
2: Lord, give us a cheerful heart that whatever we do, let us not do for men but for God, Lord.
1: உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமை பெறட்டும்.
2: Glorify your name in our life.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
2: In Jesus' name we pray.
1: ஆமென். ஆமென்.

ஒரு காதல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: திருமணமாகாமலேயே ஒருத்தர் ரொம்ப வருஷம் வாழ்ந்து வந்தாரு. அவருக்கும் 90 வயசு ஆயிட்டது. அவர் தன்னுடைய மரணப்படுக்கையில இருந்தாரு. அவருடைய நண்பர் அவர்கிட்ட வந்து, இப்போ நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டா நீ தப்பா எடுக்க மாட்டியேன்னு சொன்னாரு. அதுக்கு இவரு, எது வேணும்னாலும் கேளுன்னு சொன்னாரு. அதுக்கு நண்பர், நீ இதுவரைக்கும் எங்க யார்கிட்டையும் நீ ஏன் கல்யாணம் பண்ணலன்னு சொன்னதே இல்லை, இப்போ நீ கடைசி காலத்துல இருக்க இப்பவாவது அந்த ரகசியத்தை என்கிட்ட சொல்லக்கூடாதான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த முதியவர், ஆமா அது ரகசியம்தான், நான் இறக்குறதுக்கு முன்னால உன்கிட்ட சொல்றேன், கவனமா கேளு. நான் எந்த விதத்திலையும் திருமணத்துக்கோ திருமண பந்தத்துக்கோ எதிரானவன் இல்லை. உண்மைய சொல்ல போனா நான் எனக்கு எல்லா விதத்திலையும் ஒரு சிறந்த பெண் மனைவி ஆகணும்னு ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாரு. உடனே நண்பர் ஆச்சரியத்தோட, இந்த பறந்து விரிஞ்ச உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் வாழும் இந்த உலகத்துல, அதுலயும் பாதி பேர் பெண்களா இருக்கிற பட்சத்துல ஒரு சிறந்த பெண்ண உன்னால கண்டுபிடிக்க முடியலையான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த முதியவர், நான் ஒரு சிறந்த பெண்மணிய கண்டுபிடிச்சேன்னு சொன்னாரு. நண்பர் சுவாரஸ்யத்தோட, அப்படியா, ரொம்ப நல்லது, அப்புறம் என்ன ஆச்சுதுன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பெரியவர், ஆனா அந்த பெண் எல்லா விதத்திலையும் சிறந்த கணவனை தேடிக்கிட்டு இருந்தான்னு சொன்னாரு. இது வேடிக்கையா இருக்குது இல்லையா? குறைவுள்ள மனுஷங்க குறையில்லாத நபர்களை தேடுறது வேடிக்கையா தான் இருக்குது. அந்த பெண்மணியும் கடைசி வரைக்கும் ஒரு சிறந்த மனிதனை கண்டுபிடிக்காமத்தான் தன்னுடைய உயிரை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நாம குறைவுள்ளவங்க அப்படிங்கிறத நாம ஒத்துக்கிடணும். சிறப்பான பூரணமான துணையை தேடுறதை விட்டுட்டு கிறிஸ்து பூரணமாக மாற்றும் நபரை தேடணும். வெளி தோற்றத்தை பார்க்காம கடவுளுக்கு பயந்து நடக்கும் நபரான்னு பாருங்க. சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள்னு பைபிள்லையும் வாசிக்கிறோமே.

இன்னைக்கு நான் இல்லப்பா, நீங்க என்ன விடலாண்டவர, நீ நல்லவரப்பா, நீர் உண்மையுள்ளவராண்டவர. ஓ எனக்கு நீங்க மட்டும் பாடுங்க மெதுவான.

நடந்து வந்த எல்லாவற்றிலும், நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் அவர் சுமந்து கொண்டு என்னை வந்திருக்கிறார். அப்படி சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இனிமேலும் சுமப்பே, இனிமேலும் எனக்கு ஒரு நல்ல அப்பா பரலோகத்தில் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். உன்னை அவர் தோளில் தூக்கி வைத்தது, அவர் ஒரு நாள் உன்னை பாரமா எண்ண மாட்டார். அவர் உன்மேல் வைத்த பாசம்

ஏன் அவர் சுமந்து கொண்டு வந்தார்னா பாசம். அவர் உங்க மேல அன்பு வைக்கும் போது நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? கொஞ்சமா இருந்தீங்க, நீங்க கொஞ்சமா இருந்தீங்க. நீங்க திரளா இருக்கிறதை கண்டல்ல அவர் அன்பு வைத்தது, அது உலக அன்பு. ஆனால் அவர் உண்மையில் அன்பு வைக்கும் போது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. அப்பமா இருந்த என்னை அவருடைய அன்பு எல்லாம் உடையவனாக மாற்றிட்டு. அன்பு, பாசம், அதனாலதான் தோல்ல இன்னைக்கும் இருக்கிறேன். பாரம் கிடையாது, பாசம். ஆண்டவருடைய அன்பு என்னை இதுவரை சுமந்து கொண்டு வந்தவர். ஆமே. அவர் சொல்ற இனிமேலும் நடக்க முடியாத, என்னை நடக்க பழக்கினவருக்கு மட்டும்தான், என்னை பார்க்கிறவங்களுக்கு தெரியாது, என்னோடு பழகிறவங்களுக்கும் தெரியாது, என்னோடு பேசுறவங்களுக்கு தெரியாது. ஆனா என்னை பழக்குகிறவர் ஒருவர் உண்டு, என்னை சுமக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவருக்கு தெரியும் எந்த பாதையில் நான் கடக்க முடியும், எந்த பாதை என்னால் கடக்க முடியாது என்று. என்னால் நடக்க முடிந்த பாதையில் என்னை நடத்துவார், என்னால் நடக்க முடியாத பாதையில் என்னை தூக்கி சுமந்து செல்வார். அதுதான் உபாகம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அதை சுமந்து கொண்டு

ஒரு காரியம், தோல்ல இருந்து இறங்கிடக்கூடாது, தோல்ல இருந்து இறங்கிடக்கூடாது. இறங்கின எனக்கு இது இப்ப தெரிகிறது, எதுவுமே எனக்கு தெரியாம போயிடும். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நான் இருள்ல இருந்தேன், என்னை தூக்கி தோல்ல வச்சார், எனக்கு வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்தா. என் கண்ணு தான் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். நான் மீண்டும் அந்த இருள் வேண்டாம், அவரோடு இருங்கள்.

இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நல்ல கைகளை தட்டி அப்பாக்கு மகிமாய் இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்த என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை வாழ வைத்தார். தாவீது சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம் அப்பா, நீங்க தான் நடத்திட்டு வந்தீங்க ஆண்டவரே, நீரே எல்லா நன்மையும் கிருபையும் என் வாழ்க்கையில தொடர செய்றீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ரா வா ரா வா ரா வா ரா வா.

Thank you, Holy Spirit. எப்படி இருக்கிறேன்னு கேட்டா சொல்லுங்க, சேஃபா இருக்கிறேன். எங்க இருக்கிற? தோள்ல இருக்கிற. நல்ல கைய தட்டி அப்பாக்கு மகிமை. எப்படி இருக்கிற? சேஃபா இருக்கிற. இதுவரை கொண்டு வந்தா ஃபார்வோன் செங்கடலை தாண்டி போக வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. காரணம், அவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. அவனுக்கு வீடு இருக்கு, அவனுக்குன்னு எல்லாமே இருக்கு. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு செங்கடலை தாண்டிதான் கானானே பார்க்க முடியும். இஸ்ரவேலர்கள் கால் ஒரு கால் நினையாமல் நடந்தாங்களாம். அந்த அவ்வளோ பெரிய கடல்ல ஒரு டிராப் தண்ணி கூட இஸ்ரவேலர் தொட விடல. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 78:52-53, பத்திரமாய் நடத்தினா. அடுத்த வார்த்தை, கடல் சத்துருக்களை மூடி போட்டது. இன்னைக்கு இந்த கடல் என்கிற கடல் என்னை மூடாத படிக்கு, பலவீனம் என்கிற கடல் என்னை மூடாத படிக்கு, போராட்டம் என்கிற கடல் என்னை மூடாத படிக்கு, என்னை பத்திரமாய் நடத்துகிற, பத்திரமாய் நடத்தின என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்க

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

செண்டு நாளாகமம் 9 அதிகாரம். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கின்றதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தக வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கின்ற ஒட்டகங்களோடும் ஜெருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காத படிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய பானபத்திரக்காரரையும் அவர் அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தை அவள் திறமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கின்றது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போது உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கின்ற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவா இருக்கும் படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சோசரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலை நிறுத்தும் படிக்கு சிநேகிக்கின்றதினாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கின்றதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தக வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்தக வர்க்கங்களைப் போல ஒரு காலம் வரவில்லை. ஓப்பீரில் இருந்து பொன்னை கொண்டு வருகின்ற ஈராமின் வேலைக்காரரும் சாலமோனின் வேலைக்காரரும் வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள். அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரண்மனைக்கும் 3 கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுர மண்டலங்களையும் தம்புருக்களையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்டவைகள் அதற்கு முன்னே யூதா தேசத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடே கூட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். வியாபாரிகளும் வர்த்தகரும் கொண்டு வரும் பொன்னை தவிர சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. அரபி தேசத்து சகல ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் சாலமோனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வருவார்கள். ராஜாவாகிய சாலமோன் 200 பரிசைகளை அடித்த பொன் தகட்டால் செய்வித்தார். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் தகட்டை செலவழித்தார். அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் உண்டாக்கினார். ஒவ்வொரு கேடகத்திற்கு 300 சேக்கல் நிறை பொன்னை செலவழித்தார். அவைகளை ராஜா லீபனான் வனம் என்னும் மாளிகையில் வைத்தார். ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும் பொன் தகட்டால் மூடினார். அந்த சிங்காசனத்திற்கு பொன்னினால் செய்யப்பட்ட 6 படிகளும் 1 பாதபடியும் உட்காரும் இடத்திற்கு இருபுறத்திலும் கை சாய்மானங்களும் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. அந்த 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை.
ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனால் வெனம் என்னும் மாளிகையின் பனி முட்டுக்கள் எல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. ராஜாவின் கப்பல்கள் ஈராமின் வேலைக்காரருடன் தர்ஷீஷுக்கு போய் வரும். தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்திற்கு 1 தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தக வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவோறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். சாலமோனுக்கு 4000 குதிரை லாயங்களும் ரதங்களும் இருந்தது. 1000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை இதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமின் தன்னிடத்திலும் ராஜா வைத்திருந்தார். நதி துவங்கி பெலிஸ்தியரின் தேசம் மட்டும் எகிப்தின் எல்லை வரைக்கும் இருக்கின்ற சகல ராஜாக்களையும் அவன் ஆண்டார். எருசலேமின் ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினார். எகிப்திலும் மற்ற தேசங்களிலும் இருந்து சாலமோனுக்கு குதிரைகள் கொண்டு வரப்பட்டது. சாலமோனுடைய ஆதியந்தமான மற்ற நடபடிகள் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் புஸ்தகத்திலும் சீலோனியன் ஆகிய அகியா எழுதின தீர்க்க தரிசனத்திலும் நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமை குறித்து ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தீர்க்க தரிசனங்களிலும் அல்லவோ எழுதியிருக்கின்றது. சாலமோன் ஜெருசலேமிலே இஸ்ரவேல் எல்லாம் 40 வருஷம் அரசாண்டார். பின்பு சாலமோன் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தார். அவனை அவன் தகப்பனாகிய தாவீதி நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ரெகோபெயாம் ராஜாவானான்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய் உண்டாவதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் இந்த நாளிலே வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31:25 நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். விடாய்த்த ஆத்மாவை, தொய்ந்த ஆத்மாவை நான் குணமாக்குவேன். சரீரத்தில் பலவீனம் ஏற்பட்டால், சோர்வுகள் ஏற்பட்டால், அதை உணவுகள் மூலமாய், மருந்துகள் மூலமாய் சரி செய்து விடலாம். ஆனால் உள்ளான மனுஷனிலே, ஆவியிலே, ஆத்மாவிலே பலவீனம் ஏற்பட்டால், அதை சரி செய்வதற்கு அதற்குரிய சரியான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா அமைதியாயிராது, சோர்ந்து போகும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சரீரத்தை காட்டிலும் இந்த உள்ளான மனுஷன் ஆத்மா நல்லா இருந்தால் தான் வெளிப்பிரகாரமான எல்லா சூழ்நிலைகளும் நல்லா இருக்கும். இன்றைக்கே நீங்கள் நல்ல உணவுகளை தயார் செய்துவிட்டு மனசு சரியில்லைன்னா அதை கண்டிப்பாக சாப்பிட முடியாது, மனசு வராது. அதே நேரத்தில் சாதாரண உணவுகள் தயார் செய்துவிட்டு மனசு சந்தோஷமாக இருந்தால், ஆத்மா சந்தோஷமாக இருந்தால், அதை மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் சாப்பிடுவோம்.

நம்முடைய ஆத்மா நல்லா இருந்தா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த காலை நேரத்தில் உங்கள் ஆவியில் உங்கள் உள்ளான மனுஷனில் நிறைய எதிர்பார்ப்புகள் தேவைகளோடு கூட இருக்கிற நிலைமையில் உங்கள் உள்ளம் சோர்ந்து போயிருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உங்கள் ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்து போன உங்கள் ஆத்மாவை நிரப்புவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு போன பிற்பாடு அவர்கள் ஆத்மா மிகவும் சோர்ந்து போய் தொய்ந்து போய் நம்பிக்கை இழந்த நிலைமையிலே அவர்கள் உள்ளத்தில் வேதனையோடு இருக்கும்போது கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தம் அவர்களை திரும்ப கட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்வார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி சங்கீதம் 42-43 அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லுவார், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா கதறுகிறது. தேவைக்காக எதிர்பார்ப்புக்காக என்னுடைய உள்ளத்தில் சில காரியங்கள் நடக்க வேண்டும், எனக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு தாவீது இருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அந்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணினார். அதனால தான் தாவீது சொல்வார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதி பாதையில் நடத்துவார் என்று சொல்லி 23 சங்கீதத்திலே சொல்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதை பாதித்து உங்கள் ஆத்மா சோர்ந்து போயிருக்கலாம், ஒரு நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், நான் உங்களை திரும்ப எழும்ப பண்ணுவேன், தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்பி புதிதாய் மாற்றுகிற தேவன் உங்கள் ஆத்மாவை திரும்பவும் கட்டி எழுப்பி சந்தோஷப்பட வைக்கப் போகிறார். உள்ளத்திலே உண்டாகிற சந்தோஷம், ஆவியிலே உண்டாகிற சந்தோஷத்தை இன்றைக்கு ஆண்டவர் தரப்போகிறார். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நம்முடைய தேவன் தொய்ந்து போன ஆத்மாவை, உடாய்த்து போன ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி அதை தம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறவர். எல்லா நன்மைகளாலும் நிரப்பி உங்களை நடத்துவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆத்மாவிலே சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தரே சார்ந்திருங்கள். கர்த்தர் தாவீதை எப்படி கட்டி எழுப்பினாரோ, சோர்ந்து போனவர்களை கட்டி எழுப்பினாரோ, கர்த்தர் உங்களையும் கட்டி எழுப்புவார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி அவர் தம்முடைய நன்மையினாலே நிரப்புவார். கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் வாழ வயது போல மாற்றி உயர் ஸ்தலங்களிலே ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துவார். இந்த நாள் நீங்கள் இந்த அற்புதத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமாம். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, ஆத்மாவிலே சோர்ந்து போய் எனக்கு இந்த நன்மைகள் எல்லாம் இல்லையே, இவ்வளோ நாள் எதிர்பார்க்கிறேனே, இந்த காரியங்கள் நடக்கவில்லையே, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆவியிலே சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக. அவருடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்து உம்முடைய வார்த்தையின்படி அவருடைய ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆண்டவரே உமது கரத்தை அவர்கள் மேல் வைப்பீராக. யாபேசின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்தது போல உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் மாறுதலை கொண்டு வாங்க. இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அவிழ்த்து விட்டீர் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 116:16. கர்த்தர் உங்களுடைய கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் அவர் என்னை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. எசாயா 61:1 காண்கிறோம். 18 வருஷமாக சாத்தானாலே கட்டப்பட்டு கூனியாயிருந்த இஸ்திரியின் கட்டுக்களை இயேசு அவிழ்த்த போது அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆம், அது சாத்தானின் கட்டு. இன்றைக்கும் அநேகரை சாத்தான் பில்லி சூனியங்களினாலும் செய்வினைகளினாலும் கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் குமாரன் விடுதலையாக்கும் போது நீங்கள் மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள் என்று ஜோவான் 8:36 காண்கிறோம். அவரால் கட்டவிழ்க்க முடியாத கட்டுக்கள் ஒன்றுமே இல்லை. சிலருக்கு நோயாகிய கட்டு இருக்கிறது. நோய் அவர்களை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை. காரணம், இது ஒரு கட்டு. பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு 12 வருடங்களாக இந்த கட்டு இருந்தது. அவள் தன் ஆஸ்தியையெல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து பார்த்தாள். ஒரு நாள் ஏசுவண்டை வந்தபோது இமைப்பொழுதில் அவளுடைய கட்டுக்கள் எல்லாம் அறுந்து போயிற்று. தேவனுடைய வல்லமை பாய்ந்து சென்று அவளை குணமாக்கியது. நிக்கதேமுக்கு ஒரு கட்டு இருந்தது. அது பாரம்பரிய கட்டு. அவன் பரிசேயனாயிருந்தபடியினால் விடுதலையோடு இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. ராக்காலத்திலே ரகசியமாய் ஒருவருக்கும் தெரியாமல் இயேசுவினிடத்தில் வந்தான். இன்றைக்கும் அநேகர் வேதத்தில் உள்ள ஆழமான சத்தியங்கள் என்ன என்று அறிந்திருந்தும் தங்களுடைய சபை கட்டுப்பாட்டினால் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேறு சிலரை அவவிசுவாசம் கட்டி வைத்திருக்கிறது. கர்த்தர் அற்புதத்தை செய்யக்கூடாதபடி அவர்கள் தோல்வியான வார்த்தைகளையும் அவவிசுவாசமான வார்த்தைகளையும் பேசுகிறார்கள். இயேசு மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்ப போனார். ஆனால் லாசருவினுடைய சகோதரிகளுக்கோ விசுவாசம் இல்லை. இயேசு லாசருவினுடைய கல்லறையண்டை வந்த பின்பும் மார்த்தாள் அவவிசுவாசமான வார்த்தைகளையே பேசினார் இல்லையா? மரியாள் 4 நாள் ஆயிட்டே என்றார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் எங்கள் சகோதரர் மரித்திருக்க மாட்டான் என்றார். ஜோவான் 11 நாங்கள் இவற்றை காணலாம். ஆனால் இயேசுவோ, லாசருவே வெளியே வா என்று அழைத்த போது மரித்தவன் வெளியே வந்தான். ஆனாலும் அவனுடைய கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். தேவ பிள்ளைகளே, கட்டவிழ்த்து விடுங்கள் என்பதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் ஜோவான் 8:32. ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களும் தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: தனிப்பட்ட வாழ்வில் தேவனுடைய பிரசன்னம் என்ற தலைப்பில் ஊழியர் சாட்விக் சாமுவல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 4.
1: To turn your attention to Romans chapter 8 and verse 31.
2: ரோமர்களின் நிருபம் 8 அதிகாரம் 31 வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பும்படியாக அன்பாக்கேன்.
1: After explaining a lot of things about the Holy Spirit.
2: பரிசுத்த ஆவியானவரை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய விஷயங்களை அவர் சொல்லுகிறார்.
1: How the Spirit is the same Spirit that raised Jesus from the dead.
2: ஆண்டவராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர்.
1: He is living within us.
2: நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
1: And if we will put to death the sins and the misdeeds of our body.
2: நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான மரணம், சரீரத்தில் நாம் செய்கிறதான மோசமான கிரியைகளை அவர் அழிக்கிறவராக இருக்கிறார்.
1: And he will revive us once again.
2: மறுபடியும் அவர் நம்மை உயிர்ப்பிக்க.
1: And he says that we are more than conquerors.
2: நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்.
1: How many of you are victorious people this morning?
2: எத்தனை பேர் நீங்கள் வெற்றியுள்ளவர்களாக இருக்க விரும்புகிறீர்கள்?
1: Can we shout a big hallelujah?
2: சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க.
1: Turn to someone and say you are more than a conqueror.
2: நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் சொல்லுங்க. பக்கத்துல
1: you are more than a conqueror.
2: பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: When we are more than conquerors, he asks this very important statement.
2: நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் முக்கியமான ஒரு
1: If God is for us,
2: கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால்
1: who can be against us?
2: நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்?
1: If God is for us,
2: கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால்
1: who can be against us?
2: நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்?
1: Sin brings about a wall of division between God and you.
2: தேவனுக்கு நமக்கு இடையிலே இந்த பாவம் ஒரு சுவரை எழுப்பும்.
1: If this sin is overcome by the grace of the Lord Jesus Christ.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே நாம் இதை மேற்கொள்ளும் என்று சொன்னால்
1: then we have this confidence.
2: அப்பொழுது நமக்கு இந்த திட நம்பிக்கை உண்டாயிருக்கும்.
1: This confidence.
2: இந்த திட நம்பிக்கை.
1: God is with us.
2: தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
1: Sin shakes this confidence.
2: இந்த திட நம்பிக்கை பாவம் அசைய செய்கிறது, தடுமாற செய்கிறது.
1: But the moment this sin is removed.
2: ஆனால் இந்த பாவம் நீக்கப்படும் பொழுது
1: this confidence.
2: திட நம்பிக்கை.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: God is with us.
2: தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை.
1: God is with us.
2: தேவன் நம்மோடு இருக்கிறார்.
1: Everyone turn to yourself. God is with us.
2: உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
1: Nobody will be able to stand against us all through the days of our life.
2: நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது.
1: If you look into the life of David and that is what we are going to see from the life of David.
2: தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாம் அதை தான் பார்க்கிறோம்.
1: The word of God says that everyone was afraid and everyone was loving David because God was with David.
2: தாவீதோடு கூட தேவன் இருந்தபடியினாலே எல்லாரும் தாவீதை நேசித்தார்கள்.
1: This morning how many of you are confident that God is with you?
2: ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்கிற திட நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? கரங்களை வைத்து காட்டுங்கள். கரங்களை வைத்து.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: When God is with you, nobody can be against you.
2: தேவன் உங்களோடு கூட இருந்தார் என்று சொன்னால் யாரும் உங்களுக்கு எதிராக வர முடியாது.
1: Things that I want to talk to you that nobody can be against you.
2: உங்களுக்கு விரோதமாக யாரும் வர முடியாது என்று எட்டு குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல
1: போறேன். This morning I want to encourage each and every one of you because there is so much of fear that is against you. There are so many times you feel like God is not with you. But this morning these are the signs of those with whom God is.
2: ஆண்டவர் உங்களுக்கு

0: இருக்கிறார் என்கிறதான எட்டு அடையாளங்கள் உங்களோடு சொல்ல போறேன். சில நேரங்களில் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரா என்கிறதான சந்தேகம் வருகிறது, நம்பிக்கை அற்று போகிறது.
1: I want the church to be encouraged.
0: இந்த திருச்சபை நம்முடைய திருச்சபையை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
1: And everyone encourage one another.
0: ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்துவோமா?
1: What needs to happen in the body of Christ is to encourage one another.
0: தேவனுடைய சரீரமாகிய சபையிலே நடைபெற வேண்டியது ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும்.
1: God is with us.
0: தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: God is with us.
0: தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
1: Nobody will be able to stand against
0: us. நமக்கு விரோதமாக யாரும் நிற்க முடியாது.
1: How many of you want to shout a big hallelujah? எல்லாரும்
0: சத்தமா ஒரு ஹalleluya சொல்ல விரும்புறீங்க.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: First and foremost, you need to understand God will never allow us to be handed over to our enemies.
0: நம்முடைய சத்துருக்களுடைய கையிலே தேவன் நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டார் என்கிற திட நம்பிக்கை முதலாவது நமக்குள்ளே இருக்க வேண்டும்.
1: Saul was always against David.
0: தாவீதுக்கு விரோதமாக சவுல் எப்பொழுதுமே வந்தார்.
1: And he was wanting to somehow capture David and kill David.
0: தாவீதை பிடித்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சவுல் நினைத்தார்.
1: But the word of God says.
0: தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது.
1: 1 Samuel chapter 23 and verse 14.
0: 1 சாமுவேல் 23 அதிகாரம் 14 வசனம்.
1: David stayed in the wilderness strongholds in the hills of the desert of Ziph. Day after day Saul searched for him, but God did not give David into his hands.
0: தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை.
1: He will never hand us over to our enemies.
0: நம்முடைய சத்துருக்களுடைய கையில தேவன் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: This morning I want you to be confident.
0: இந்த நாளில நீங்கள் திட நம்பிக்கையோடு இருங்கள்.
1: There may be many enemies against you.
0: உங்களுக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் எழும்பலாம்.
1: There may be many people who will come and do things against you.
0: உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி சில வேலைகளை செய்யலாம்.
1: People may rise.
0: ஜனங்கள் எழும்பலாம்.
1: Officials in your offices may rise.
0: ஒருவேளை உங்களுடைய அலுவலகங்கள் அப்படிப்பட்டவர்கள் எழும்பலாம்.
1: This is what you need to understand.
0: இதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள
1: வேண்டும். There are many people who can scheme things against you.
0: உங்களுக்கு விரோதமாக அநேக சதி ஆலோசனைகளை செய்யலாம்.
1: But God will never hand you over into the hands of the enemies.
0: சத்துருக்களுடைய கரங்களில் ஆண்டவர் உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Number 2, I want you to know that God himself will come and protect you from every
0: இரண்டாவதாக ஒவ்வொருவருடைய கரத்தில் இருந்தும் தேவனே இறங்கி வந்து உங்களை பாதுகாப்பார்.
1: How many of you believe that?
0: எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க?
1: This morning our protection comes from God.
0: இன்னைக்கு காலையில நம்முடைய பாதுகாப்பு தேவனிடத்தில் இருந்து தான் வருகிறது.
1: When you are sending your children to school, I want you to know that God himself will protect
0: you. பிள்ளைகளை நீங்க ஜெபம் பண்ணி பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பும் பொழுது தேவன் அவர்களை பாதுகாக்கிறவராக.
1: While you go out and you come in, there will be protection from heaven.
0: நீங்கள் ஜெபம் பண்ணி வெளியில போகும் பொழுது வரும் பொழுதும் தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு
1: இருக்கும். Protection from your enemies.
0: உடைய சத்துருக்களுடைய இடத்திலிருந்து பாதுகாக்கிறார்.
1: Protection from every accident in Jesus name.
0: எந்த விபத்துகளுக்கும் தேவன் உங்களை பாதுகாக்கிறவராக.
1: Your house will be protected.
0: உங்களுடைய வீடு பாதுகாப்பாயிருக்கும்.
1: You're going out and you're coming in will be protected.
0: நீங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் பாதுகாக்கப்பட்டிருப்பீர்கள்.
1: Why?
0: ஏன்?
1: God is with us.
0: தேவன் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி.
1: God is with us.
0: தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
1: God is with us.
0: தேவன் நம்மோடு இருக்கிறார்.
1: David was afraid because Saul was consistently and persistently searching for him.
0: தாவீதை சவுல் தொடர்ந்து விடாமல் பின் தொடர்ந்து கொண்டிருந்தார்.
1: 1 Samuel chapter 23 verse 24 to 28.
0: 1 சாமுவேல் 23 ஆம் அதிகாரம் 24 ல இருந்து 28.
2: அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனாலே சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலி கோத் என்று பெயரிட்டார்கள்.
3: சேலா ஹமாலி கோத்.
0: சேலா ஹமாலி கோத்.
3: Everyone lift up your hands and say சேலா ஹமாலி கோத்.
0: எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்கள், சேலா ஹமாலி கோத்.
3: You know what is the meaning of சேலா ஹமாலி கோத்?
0: சேலா ஹமாலி கோத் என்கிறதான
3: வார்த்தை, it is called the rock of escape.
0: தப்பி போகிறதான கண்மலை என்று அதற்கு
3: Hallelujah.
0: Hallelujah.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: Everyone declare together, there will be a Sela Hamalekot.
0: எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சேலா ஹமாலிகோத் இருக்கும். சத்தமா சொல்லுங்க.
3: Everyone lift up your voice and say சேலா ஹமாலிகோத்.
0: சொல்லுங்க, நான் தப்பி போகிற கண்மலை எனக்கு இருக்கும்.
1: Hey, the enemy can come against you.
0: சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் வரலாம்.
1: Many people can rise against you.
0: உங்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம்.
1: But there will be a rock of escape.
0: நாம் தப்பி போகிற கண்மலை நமக்கு கண்டிப்பாக இருக்கும்.
1: Why?
0: Yes.
1: There is a God up above.
0: மேலே நமக்கு ஒரு தேவன்.
3: And he is your protector.
0: அவரே உங்களை பாதுகாக்கும்.
3: He is your protector.
0: அவரே உங்களை பாதுகாக்கிறவர்.
3: How many of you believe with all of your heart that God is your protector?
0: எத்தனை பேர் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள், தேவன் தான் உங்களுடைய பாதுகாப்பு?
3: And because we have a Sela Hamalekot.
0: Sela Hamalekot இருக்கிறதுனால
3: there will be a rock of escape.
0: தப்பி போகிற கண்மலை நமக்கு இருக்கும்.
1: There will be a diversion that will take place in the minds of the enemies.
0: சத்துருக்களுடைய சிந்தனை விலகி போகும்படியான ஒரு எண்ணத்தை கர்த்தர் கட்டளையிடுவார்.
1: This morning I want you to be encouraged. God is on your side.
0: தேவன் உங்கள் சார்பிலே இருக்கிறார் என்று நான்
1: God is not against you.
0: ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக இல்லை.
1: God is for you.
0: ஆண்டவர் உங்களுக்காகவே இருக்கிறார்.
1: Because he is for you.
0: அவர் உங்கள் சார்பிலே இருக்கிறதுனால
3: no enemy can overtake you.
0: எந்த ஒரு சத்துரும் உங்களை மேற்கொள்ள முடியாது.
3: Can we clap our hands and glorify Jesus?
0: கரங்களை தட்டி நல்ல எல்லார் மேல இருக்கிறவர்கள் கீழே இருக்கிறவர்கள் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
1: நம்பர் 3
0: மூன்றாவது
1: அடையாளம், God will give you wisdom from heaven to act wisely.
0: வானத்திலிருந்து தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்திலே நீங்கள் செயல்படுவீர்கள்.
1: This is what happens when he is with you.
0: தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறும்.
1: 1 Samuel chapter 18 verse 14 down to 16.
0: 1 Samuel 18th adhigaram 14 irundhu
1: 14 to 16.
2: தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான்.
3: There will be wisdom that will come from heaven.
0: பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஞானம்.
1: But when God is with us,
0: தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது
1: wisdom will come from heaven.
0: ஞானம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்.
1: Sometimes wisdom we think is about doing something that is awesome that people will be astounded by the wisdom.
0: ஞானத்தினால ஏதோ ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான வேலை எல்லாம் நாம செய்வோம் என்று நாம் ஞானத்தை பற்றி நினைக்கிறோம்.
1: But God in the life of David,
0: தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் செய்தது,
1: and he had to actually escape and hide.
0: தப்பி ஒளிந்து கொண்டான். அதுதான்.
1: Sometimes we think it is about action.
0: சில நேரம் நாம் செயல்தான் நினைக்கிறோம்.
1: Sometimes the wisdom is about retreating and being quiet.
0: சில நேரம் அப்படியே பின்னாலே வந்து அமைதியா இருக்கிறது ஞானம்.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: But God will give you that wisdom.
0: அந்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார்.
1: There are times that God will ask you to act.
0: சில நேரங்களில் நீங்கள் செயல்படும்படியாக சொல்லுவார்.
1: Times that God will give you the wisdom to retreat.
0: சில நேரங்களில் பின் வாங்கி அமைதியாக இருக்கும்படியாக ஆண்டவர் சொல்வார்.
1: But David was given wisdom by God.
0: தேவனாலே தாவீதுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது.
1: There are times that David actually just acted like a madman in the empire of the Philistines.
0: அந்த பெலிஸ்தருடைய தேசத்திலே ஒருமுறை பைத்திய சேஷ்டை பண்ணுகிறவனை போல இருந்தார்.
3: But God will give you wisdom to do what you need to be doing at the right period of time in order that the enemies will never able to overcome you.
0: சோனே சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள கூடாதபடிக்கு சரியான நேரத்தில் நீங்கள் சரியான காரியத்தை செய்யும்படியா கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார்.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: God gives you wisdom.
0: தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார்.
3: How many of you believe that?
0: எத்தனை பேர் அதை விசுவாசி?
3: If you believe that, would you shout a big hallelujah?
0: நல்ல ஒரு சத்தம், ஒரு hallelujah.
3: Shout a big hallelujah.
0: Hallelujah.
3: Hallelujah.
0: Hallelujah.
1: Number 4.
0: நான்காவதாக.
1: This morning I want you to know that God will bring the right people to help you.
0: உங்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் சரியான நபர்களை உங்களுக்கு கொண்டு வருவார்.
1: And Saul was against David.
0: சவுல் தாவீதுக்கு விரோதமாக இருந்தார்.
1: He was doing so many things.
0: நிறைய விஷயங்களை அவன் செய்தான்.
3: God actually brought his own son, Saul's own son Jonathan.
0: சவுலுடைய சொந்த குமாரன் யோனத்தானை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: Jonathan covenanted with David.
0: யோனத்தான் தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்து.
3: When so many people are against you and you do not know how to do things and what to do, that the moment God will rise up a person.
0: அநேகர் உங்களுக்கு விரோதமாக சுற்றி வளைத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நேரத்தில் சரியான நபரை ஆண்டவர் உங்களிடத்தில் அனுப்புவார்.
3: 46 years has passed by since this church has started with 7 people.
0: ஏழு பேரோடு கூட ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருச்சபை இன்றைக்கு 46 வருடங்களை கடந்திருக்கிறது.
3: And God is doing fantastic things.
0: தேவன் அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்.
3: Every moment that we have gone through a crisis.
0: ஒவ்வொரு முறையும் சிக்கல்களுக்குள்ள நாம் கடந்து செல்லும்
3: போது, every time we have gone through a difficulty,
0: கடினமான நேரங்களுக்குள்ள நாம் கடந்து செல்லும்
3: போது, sometimes we do not know how we are going to have certain things done in and through the government, sometimes what to do in the city,
0: இந்த பட்டணத்துல என்ன செய்யிறது, இந்த கவர்மெண்ட்ல என்ன காரியங்களை செய்யிறது என்று நமக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது,
3: God will rise up one person.
0: தேவன் ஒரு நபரை எழுப்பும்.
3: God would rise up one person.
0: ஒரு நபரை எழுப்பும்.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: Everyone would you lift up your hands.
0: எல்லாரும் கரங்களை
3: And thank God.
0: ஆண்டவருக்கு நன்றி.
3: God will bring a person.
0: ஆண்டவர் ஒரு நபரை கொண்டு வருவார்.
3: God sent.
0: தேவனால அனுப்பப்பட்ட.
3: At the right time.
0: சரியான நேரத்துல.
3: At the right season.
0: சரியான காலத்துல.
3: There are times that we felt like there is nobody for us.
0: யாருமே நமக்கு உதவி செய்ய இல்லை என்று உணரலாம்.
3: There will be a person that God would raise.
0: ஆண்டவர் எழுப்புகிற ஒரு மனிதன் வருவார்.
3: And that man is more than enough.
0: அவர் போதும்.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: He brought in a Jonathan for David.
0: தாவீதுக்கு யோனத்தானை போல.
3: Read with me 1 Samuel chapter 19 verse 1-3.
2: தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்கார எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான்.
3: There will be people who will stand and speak on behalf of you.
0: உங்களுடைய சார்பில் நின்று உங்களுக்காக பேசக்கூடியவர்களை தேவன் எழுப்புவார்.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: How many of you believe?
0: எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க?
3: This morning God is going to do something powerful in your life.
0: உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையான ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்கிறார்.
3: When God is for us,
0: தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால்
3: nobody can be against us.
0: ஒருவனும் நமக்கு
3: விரோதமாக nobody.
0: பக்கத்துல இருக்கிற பாத்து ஒரு ஆள் எழும்ப முடியாது
3: சொல்லுங்க. Nobody, nobody.
0: பக்கத்துல இருக்கிற பாத்து சொல்லுங்க ஒரு ஆள் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது.
3: பக்கத்துல இருக்கிற
0: பாத்து சொல்லுங்க. பக்கத்துல பாத்து சொல்லுங்க.
3: Hallelujah.
0: யாரும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது.
3: He will never ever hand us over to the enemy.
0: சத்துருவின் கையிலே உங்களை நிச்சயமாய் ஒப்பு கொடுக்க மாட்டார்.
3: He will always protect you.
0: அவர் எப்ப பொழுதுமங்களை பாதுகாப்பா.
3: He will give you the wisdom to act wisely.
0: ஞானமாய் நடப்பதற்கு தேவனுடைய ஞானம் உங்களுக்கு கிடைக்கும்.
3: He will rise up people who will actually stand on behalf of you and fight on behalf of you.
0: உங்களுடைய சார்பில் நின்று உங்களுக்காக யுத்தம் செய்யக்கூடியவர்களை தேவன் உங்களுக்காக எழுப்புவார்.
3: Would you lift up your hands and wave up your hands and say thank you Jesus. அசைத்து
0: ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம்.
3: Thank you Jesus.
0: ஆண்டவரே உமக்கு நன்றி.
3: Thank you Jesus.
0: இயேசு ராஜா உமக்கு நன்றி.
3: Thank you Jesus.
0: இயேசுவே உமக்கு நன்றி.
3: Thank you Jesus.
0: ஆண்டவரே உமக்கு நன்றி.
3: Number 5.
0: ஐந்தாவதாக,
3: when God is with us,
0: தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது,
3: God will thwart the counsel of the wicked.
0: துன்மார்க்கருடைய ஆலோசனையை தேவன் கவிழ்த்து போடுவார்.
3: Amen.
0: Amen.
3: Amen.
0: Amen.
3: There was a man whose name was Ahithophel.
0: Ahithophel என்கிறதான ஒரு மனிதன் இருந்தார்.
3: Ahithophel actually stood along with David's son Absalom.
0: அப்சலோமோடு கூட தாவீதின் மகனோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த அகித்தோப்பேல் இருந்தார்.
3: And he gave a counsel to Absalom and said, Absalom, do these things and then we will be able to defeat David.
0: அப்சலோமுக்கு இந்தந்த காரியங்களை செய்தால் தாவீதை நாம் யுத்தத்திலே தோற்கடித்து விடலாம் என்கிறதான.
3: Somehow some way we will kill David and bring all the men back to us.
0: எப்படியாவது தாவீதை கொன்று போட்டு மக்கள் எல்லாரையும் நம்முடைய பட்சத்திலே கொண்டு வரலாம்.
3: There was a wicked counsel.
1: counsel given by a wise man whose name was Ahithophel.
0: Ahithophel engra nyanamulla manchan moolamana pollada aalosanai Absalomukku kodukapattadu.
3: But God came down and he confused the counsel of Ahithophel.
0: Ahithophelin aalosanai devan irangi vandu adai abathamaaki
1: pottar. Hallelujah.
0: Hallelujah.
1: This morning I want you to declare to you that every wise counsel given against you in the counsel of the enemies, God himself will come and thwart that counsel in Jesus.
0: உங்களுக்கு விரோதமாக பொல்லாத ஆலோசனை கொடுக்கிற எவ்வளவு பெரிய ஞானமுள்ள ஆலோசனையா இருந்தாலும் தேவனே இறங்கி அந்த ஆலோசனைகளை அபத்தமாக்கி போடுவார்.
3: They themselves will listen to the counsel of another man.
0: அவர்களே இன்னொரு மனிதனுடைய ஆலோசனையை கேட்கும்படியாக தேவன் அந்த கூட்டத்திலே செய்வார்.
1: That is what happened. There was another man whose name was Husai, whose counsel Absalom listened.
0: ஹூசாய்ங்கிறதான ஒரு மனிதன் ஒரு ஆலோசனை சொன்ன பொழுது அந்த நேரத்திலே அப்சலோம் அதை கேட்கும்படியாக தேவன் செய்தார்.
3: And he forsook the counsel of Ahithophel.
0: அகித்தோப்பேலினுடைய ஆலோசனையை விட்டுவிட்டார்.
1: Ahithophel was so frustrated that he went and set his house in order and he committed suicide.
0: தன்னுடைய ஆலோசனை அப்சலோம் கேட்கவில்லை என்கிறதுனாலே அவன் போய் குடும்பத்தின் காரியங்களை ஒழுங்குபடுத்தி தற்கொலை செய்து கொண்டான்.
1: Listen to this morning.
0: இன்னைக்கு காலையில நன்றாக கவனியுங்கள்.
1: There are many things that are planned against you.
0: உங்களுக்கு விரோதமான சதி திட்டங்கள் அநேகம் தீட்டப்படலாம்.
1: But those counsels God will thwart against.
0: ஆனால் அப்படிப்பட்ட எல்லா சதி ஆலோசனைகளையும் தேவன் உங்களுக்காக அபத்தமாக்கி போடுவார்.
1: There are many things that you do not face with your very own eyes because God himself is taking care of it in the background.
0: தேவன் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதான உங்கள் கண்களிலே காண்கிற காரியங்களை தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார்.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: Every counsel that is against you,
0: உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சதி ஆலோசனைகளும்
3: he will thwart it, he will completely
0: தேவன் அவைகளை அபத்தமாக்கி போடுவார்.
3: How many of you believe this morning?
0: இன்றைக்கு காலை எத்தனை பேர் உண்மையா இதை விசுவாசிக்கிறீர்கள்?
3: Why will we believe this? Because God is with us.
0: ஏன் அதை விசுவாசிக்க வேண்டும்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
3: Turn to someone, say God is with us.
0: பக்கத்துல உங்களை பாஸ் சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார்.
3: Nobody will be against us. பக்கத்துல
0: பாஸ் சொல்லுங்க, யாரும் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது.
3: Hallelujah.
0: தேவன் நமக்கு பட்சத்துல இருந்தா யாரும் எழும்ப முடியாது.
3: Shout a big hallelujah.
0: சத்தமா ஹalleluya.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: Every counsel that is against you will be thwarted in the name of Jesus.
0: உங்களுக்கு விரோதமாய் வருகிற சகல சதி ஆலோசனைகளையும் தேவன் அபத்தமாக்கி போடுவார்.
1: I want you to know that even when you have committed a grave mistake,
0: நீங்க பயங்கரமான பாவம் செய்திருந்தாலும்,
1: grave mistake,
0: பெரிய தவறு செய்திருந்தாலும்,
1: but David counted the army which he should not have done.
0: அஸ்த தாவீது தன்னுடைய சேனைகளை எண்ணி இருக்க கூடாது, ஆனால் அவர் எண்ணி விட்டார்.
1: He committed a grave mistake against God.
0: தேவனுக்கு விரோதமான பெரிய பாவம்
1: செய்தார். Why? It was not about the might of his army.
0: தன்னுடைய சேனையினுடைய பலத்தினால வெற்றி இல்ல.
3: No, it is because he depended on God.
0: தேவனை சார்ந்திருக்கிறதுனால.
1: But he went and counted the army.
0: ஆனால் அவங்க ஒண்ணன்ன தலைகளை எண்ணிட்டான்.
1: The anger of the Lord had come up against.
0: தேவனுடைய கோபம் தாவீதுக்கு விரோதமாக வந்தது.
1: When he had committed such a mistake.
0: அப்படிப்பட்டதான தவறு செய்த பொழுதும்
3: David says,
0: David,
3: it is better to go and fall in the hands of God than the hands of man.
0: மனிதருடைய கரத்திலே விழுகிறதை காட்டிலும் தேவனுடைய கரத்திலே விழுகிறது.
1: When God is with us, mercy of God is with us.
0: தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது தேவனுடைய இரக்கம் நமக்கு உண்டு.
1: And that is why we run into the presence of the Almighty God.
0: எனவேதான் தேவனுடைய பிரசன்னத்திற்கு ஓடி போக
1: வேண்டும். We don't run away from him.
0: தேவனிடத்திலிருந்து விட்டு விலகி ஓடக்கூடாது.
1: We have to run towards him.
0: தேவனை நோக்கி ஓட வேண்டும்.
3: Because when God is with us,
0: தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது
3: nobody can be against us.
0: தேவன் யாரும் நமக்கு விரோதமாய் வர முடியாது.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: His mercy and grace.
0: அவருடைய இரக்கங்களும் அவருடைய கிருபையும்
3: His mercy and grace is upon us.
0: அவருடைய இரக்கங்களும் அவருடைய கிருபை நம்மேல் இருக்கும்.
1: 2 Samuel chapter 24 and verse 14.
0: 2 சாமுவேல் 24 அதிகாரம் 14 வசனம்.
1: Someone read it for us.
2: அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையில் விடாதிருப்பேனாக என்றான்.
3: We should not fall in the hands of man.
0: மனுஷருடைய கைகளிலே நாம் விழக்கூடாது.
3: It's better to fall in the hands of God.
0: கர்த்தருடைய கரங்களிலே விழுகிறது நமக்கு நன்மையாய்.
3: This morning would you lift up your hands and say,
0: காலையிலே கரங்களை வைத்து சொல்லலாம்,
3: God, we give ourselves totally into your hands.
0: ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே முழுவதுமாக எங்களை நாங்கள் ஒப்புக்கொடு.
3: Hand over your family into God's hands.
0: உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுங்க.
3: Your work into God's hands.
0: உங்களுடைய வேலையை கர்த்தருடைய கரத்திலே கொடுங்க.
3: Nobody will be able to stand against you all through the days.
0: வாழ்நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து ஏழாவது
3: அடையாளம்,
0: தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது,
3: oh, we will be able to even love our enemies.
0: நம்முடைய சத்துருக்களை கூட
3: if you look into the life of David,
0: தாவீதுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது,
3: he was able to love his enemies.
0: அவனுடைய சத்துருக்களை நேசிக்கக்கூடிய நிலைமையிலே மாறிவிட்டார்.
3: Saul will be pursuing him. Saul will be very near to him to condemn him and to kill him.
0: தாவீதை கொல்லும்படியாக சவுல் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்.
3: But he will say, no, I will not touch the Lord's anointed.
0: ஆனால் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொடமாட்டேன்.
3: Saul was an enemy to David.
0: தாவீதுக்கு சவுல் சத்துருவாகத்தான் இருந்தார்.
3: But he will not touch him.
0: ஆனால் தாவீது சவுலை தொடவில்லை.
3: He will call him my father, my father.
0: என் தகப்பனே, என் தகப்பனே என்று கூப்பிடக்கூடிய அளவுக்கு தாவீது இருந்தார்.
3: That is what happens to you when he is with you.
0: தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அதுதான் நடக்கும்.
3: He will give you the grace to love your enemies.
0: உங்களுடைய சத்துருக்களை சிநேகிப்பதற்குரிய கிருபையை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார்.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: Absalom's own son was against him.
0: அப்சலோம் சொந்த மகன் அவனுக்கு விரோதமாக இருக்கிறார்.
3: There are many people who are against David.
0: தாவீதுக்கு விரோதமாக அநேகர் வந்தார்கள்.
3: But when it came to David, he was always able to love them.
0: ஆனால் தாவீது தன்னுடைய சத்துருக்களை நேசிக்க கூடியவனாக இருந்தார்.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: Finally number 8.
0: கடைசியாக எட்டாவது
3: This morning I want you to know.
0: இன்றைக்கு காலையில் எங்களை புரிந்துகொள்ளுங்கள்.
3: God will give you victory over your enemies.
0: சத்துருக்களின் மேலே தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார்.
3: How many of you believe that?
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
3: This morning.
0: இந்த காலையில.
3: God will give you victory over your enemies.
0: உங்கள் சத்துருக்களின் மேலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.
3: He is not only giving you the ability to love your enemies.
0: அவர்களை நேசிப்பதற்குரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது மாத்திரம்.
3: But he gives you the victory over your enemies.
0: சத்துருக்களின் மேலே ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு
3: கொடுக்கிறார். There are many battles that David battled.
0: தாவீது செய்த अनेक யுத்தங்கள் இருந்தன.
3: But one of the battles that he had to face, which was a very difficult battle, was against his own son Absalom.
0: அப்சலோமுக்கு விரோதமாகத்தான் உடைய பெரிய ஒரு யுத்தம் தாவீதுக்கு.
3: Because all the other enemies were distant from David and they were from another country.
0: மற்ற சத்துருக்கள் எல்லாம் வேற தேசத்திலிருந்து தூரத்திலிருந்து வந்தவர்கள்.
3: But Absalom was his enemy in his own house.
0: ஆனால் அப்சலோம் அங்கே வீட்டிலே இருக்கிறார்.
3: But God granted him victory even over Absalom.
0: அப்சலோமின் மேலும் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார்.
3: I want you to know this morning.
0: இன்றைய காலையில புரிந்து கொள்ளுங்கள்.
3: I want you to know this morning.
0: புரிந்து கொள்ளுங்கள்.
3: That when God is with us,
0: தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது,
3: nobody will be against us.
0: நமக்கு விரோதமாக இருப்பவன்
3: யார்? Nobody will be against us.
0: யாரும் நமக்கு விரோதமாக இருக்க
3: முடியாது. Lifting up your hands and saying, Jesus, நல்ல
0: கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி.
3: Thank you.
0: நல்ல சத்தமா சொல்லுங்க.
3: Would you open up your mouth and say, thank you Jesus.
0: நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்கள்.
3: Everyone say, thank you Jesus.
0: எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே.
3: Thank you Jesus.
0: Thank
3: you Jesus.
0: ஆண்டவரே,
3: you will never hand me over to my enemies.
0: என்னுடைய சத்துருக்களின் கையில் என்னை விட்டுவிட மாட்டீர்.
3: You will never hand me over to my enemies.
0: சத்துருக்களின் கையில் என்னை விட்டுவிட
3: மாட்டீர். You will protect me from my enemies.
0: என்னுடைய சத்துருக்களை என்னை பாதுகாத்துக்கொள்.
3: Lifting up your voice and saying, you will protect me from my enemies.
0: எல்லார கரங்களை வைத்து சொல்லு, ஆண்டவரே என் சத்துருக்களில் இருந்து கையில் என்னை பாதுகாப்பீர்.
3: You will give me wisdom of father to act wisely.
0: ஞானமாய் நடப்பதற்கு நீர் எனக்கு ஞானத்தை,
3: you will give me wisdom to act wisely.
0: ஞானமாய் நடப்பதற்கு பரலோகத்திலிருந்து எனக்கு ஞானத்தை,
3: you will bring the right people over to me.
0: எனக்கு சரியான உதவிக்காக சரியான நபர்களை கொண்டு வருவீர்.
3: You will thwart the counsel that is against me.
0: எனக்கு விரோதமாய் வருகிற சதி ஆலோசனைகளை அபத்தமாக்கி போடுவீர்.
3: You will grant me mercy in the times when I have committed grave mistakes even against you.
0: ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பயங்கரமான தவறு பாவங்களை செய்தாலும் உம்முடைய இரக்கங்களை நீர் எனக்கு கிடைக்க பண்ணுவீர்.
3: You are a person who gives me grace to love my enemies.
0: என்னுடைய சத்துருக்களை சிநேகிப்பதற்குரிய கிருபையை எனக்கு கொடுப்பீர்.
3: You have given victory over the enemy.
0: சத்துருக்களின் மேலே எனக்கு வெற்றியை கொடுப்பீர்.
3: This morning is a very very short sermon.
0: இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு பிரசங்கம்.
3: But I want you to know that God is with you.
0: ஆனால் ஒன்ற மாத்திரம் நீங்க மறந்திராதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார்.
3: Hallelujah.
0: Hallelujah.
3: Can we stand up to our feet this morning?
0: நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா?
3: Because we're going to pray this morning.
0: இன்றைக்கு காலை நாம் ஜெபிக்க போகிறோம்.
3: There is something that is brewing against us in the heavenlies.
0: வான மண்டலங்களில் நமக்கு விரோதமாக வீசி அடிக்கிற சில காரியங்கள் இருக்கின்றன.
3: We are going to pray that that will be brought down in the name of Jesus.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அது சட்ட சடவென்று கீழே விழும்படியாக
3: நாம் ஜெபிக்க. When the church is attacked, oh, we need to rise up.
0: திருச்சபைக்கு விரோதமான தாக்குதல்கள் வரும் பொழுது நாம் எழும்ப வேண்டும்.
3: This is against the church of Jesus Christ in this nation.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதான விஷயங்கள்.
3: But the gates of hell shall not prevail.
0: சாத்தானுடைய கோட்டைகள் ஒரு நாள் அதை மேற்கொள்ள முடியாது.
3: Oh, the gates of hell shall not prevail.
0: சாத்தானுடைய கோட்டைகள் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது.
3: The gates of hell shall not prevail.
0: சாத்தானுடைய சதி ஆலோசனைகள்
3: ஒன்று மேற்கொள்ள முடியாது. Jesus said, I will build my church.
0: என் சபையை நான் கட்டுவேன்.
3: I will build my church.
0: என் சபையை நான் கட்டுவேன்.
3: Everyone lifting up your hands and saying, God,
0: ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க, தேவனே, thank you, நன்றி, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர்,
3: for you are standing with us.
0: நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர்.
3: Oh, you are standing with us.
0: நீர் எங்கள் பட்சத்தில்

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: மருத்துவர்கள், ஓட்டுநர்கள், தீ அணைப்பு படையினர், ஆசிரியர்கள், காவலர்கள், படை தளபதிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் பொதுவா இருக்குது. அது என்ன தெரியுமா? இவங்க எல்லாரும் மக்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொல்றீங்களா? சரி, நீங்க சொல்றது சரிதான். வேற இவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றீங்களா? அதுவும் சரிதான். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுக்குள்ள பொதுவா இருக்குது. அது எதுனா, இவங்க எந்த பாரபட்சமும் பார்க்காம மக்களுக்கு உதவி செய்யறாங்க. ஜாதி மதம் பாக்குறதில்ல, ஆணா பெண்ணான்னு பார்த்து உதவுறதில்ல, அவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட கூட இவங்க விரும்புறதில்ல. இந்த குறிப்பிட்ட நபருக்கு உதவணும், அது ஒண்ணுதான் அவங்க குறிக்கோள். இப்படிப்பட்டவங்களுக்காக நாம எப்பவும் நன்றியுள்ளவங்களா இருக்கணும். எந்த வீட்டுல திருடு போனாலும் ஜாதி மதம் பார்க்காம ஓடி வரும் காவலர்கள், எந்த பாகுபாடும் பார்க்காமல் அறிவை கொடுக்கும் ஆசிரியர்கள், பலவிதமான மக்கள் வாழும் நாட்டுக்காக தன் உயிரையே பணயம் வைத்து போராடும் போர் வீரர்கள், இவங்கள எல்லாரும் நம்முடைய நன்றிக்குரியவங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க ஒரு கால் டாக்ஸி புக் பண்றீங்க. டிரைவர் உங்களை போன் பண்ணி கூப்பிட்டு உங்க பேரு முகவரி வாங்குறாரு. அதோட உங்க ஜாதி மதத்தையும் கேட்டுட்டு நாம அவருடைய ஜாதி மதத்தை சார்ந்தவங்களா இல்லாட்டி, அல்லது அவருக்கு பிடிக்காத ஜாதி மதத்தை சார்ந்தவங்களா நாம இருந்தா, அவரு நான் வரமாட்டேன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இப்படியே ஒரு டாக்டரோ போலீஸோ தீயணைப்பு படையை சேர்ந்தவரோ சொன்னா எப்படி இருக்கும்? இந்த நேரத்துல நம்ம படைச்சவரை நான் நன்றியோட நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிரை நமக்காக சிலுவையில துறந்தப்போ எந்த பாகுபாடும் பார்க்கல, எந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் அவர் மரணத்தை ருசி பார்க்கல, நம்ம எல்லாருக்காகவும் அவர் தம்முடைய உயிரை விட்டாரு. மிக பிரசித்தமான இந்த வேத வசனத்தை சொல்றேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவனோ அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. விசுவாசிக்கிற எல்லாரும் இதுல அடங்கிடுவோம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஜாதி மதம் பேதம் பாக்குறவங்களா? இனிமேலாவது மனுஷங்களை மனுஷங்களா நேசியுங்க.

நம்ம எல்லாத்தையும் பார்த்திருக்கிற அவர் ஒருவர் மாத்திரம் தான். ஆமென். அவர் யார் என்பதனால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் எல்லா துதிக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பார்த்திருக்கிறார். ஆகையால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு நாள் சரியா போகலாம், இந்த வாரம் ரொம்ப கஷ்டமான கடினமான பாதையில் கடந்து சென்றனால நம்மளுக்கு ஒருவேளை ஆராதிக்கணும் போல நம்மளுக்கு தோணலை அப்படின்றதுக்காக இல்லை, அவர் யார் என்பதனால் நம்மளை ஆராதிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இது சட்டைகளை விரிக்கும் காலம். தேவன் நம்மளை உயிர உயிர கொண்டு செல்கிற இந்த நாட்களில் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.

ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோட அறிக்கை செஞ்சீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் அறிக்கை செய்வதில் தான் இருக்கு. நாம் அறிக்கை செய்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பழைய பாடல் உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நான் நம்புறேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேராரோ. ஒரு அழகான ஒரு பாடல். இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்த போகிறோம்.

எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதனை செய்வோம். இந்த பாடலின் வரிகளைப் போலவே ஆண்டவரே உம்மிடத்தில் நான் பெற்றுக்கொள்ள, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கிருபையில் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, மண்ணான நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. எங்கள் மேல் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தீர், எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருந்தீர். நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆச்சரியமான அதிசயமான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, மகிமையான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இருக்கார்களே ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தினவர்களாக வழியில் திரு

நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அறியாத வழிகளில் நடத்தினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ உயர்ந்தவர், நீ சிறந்தவர், எல்லா போற்றுதலுக்கும் உரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் உமை உயர்த்த உமை துதிக்க போதாதப்பா. நீ தந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவியை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். என அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போனவற்றுக்கு பதிலாக நன்மை செய்கிற ஒரு நாளாய் இந்த நாளை தேவன் வாக்கு பண்ணியுள்ளார். இந்த நாள் ஈடு செய்கிற நாள் என்றும் சொல்லலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:25 சொல்லப்பட்டுள்ளது, காயின் கொலை செய்த ஆவேலுக்கு பதிலாக தேவன் வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று. இன்றைக்கு இப்படியாகவே நீங்கள் எந்தெந்த இடங்களில் சமாதானத்தை, சந்தோஷத்தை, பொருளை, உறவுகளை, சரீர பலத்தை இழந்தீர்களோ அதற்கு ஈடு செய்யும்படி நன்மையை தரப்போகிறார். நம் தேவன் நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:26 சொல்லப்பட்டுள்ளது, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று உள்ளது. சங்கீதங்களின் புஸ்தகம் 22:30 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும் என்று உள்ளது. இழந்து போன குமாரனுக்கு ஈடாக கொடுத்த சேத்தின் குமாரன் ஏனோஸ் மூலமாக கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தனர். அப்படியாகவே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இழந்தவைகளை குறித்து துக்கித்து இருக்காமல் தேவன் அதற்கு ஈடாக பெரிய நன்மையை செய்வார் என்று விசுவாசிக்கும் போது, எப்படி ஏனோஸ் மூலமாக கர்த்தரை தொழுது கொள்ளுதல் ஆரம்பித்ததோ அதே போல் உங்கள் மூலமாக அநேக ஜாதிகளுக்கு பெரிய வெளிச்சத்தையும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் உலகம் உங்கள் பேரை சொல்லுமாறு தேவன் தர இருக்கிறார். ஏசையாவின் புஸ்தகம் 55:13 முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும், காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று உள்ளது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்கிற நாளாய் வாக்கு பண்ணியிருக்கிறார். எவையெல்லாம் முச்செடியாய் காஞ்சொறிகளாய் உங்களை அழுத்தி கொண்டும், உங்களை பாரப்படுத்தி கொண்டும், காயப்படுத்தி கொண்டும், சந்தோஷத்தை கெடுத்து கொண்டும் இருக்கிறதோ அவற்றுக்கு பதிலாக நன்மையானவற்றை தேவன் இன்றைக்கு தரப்போ போகிறார். ஏசையாவின் புஸ்தகம் 61:3 சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பதில் செய்கிற நாள். நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் போது உங்களில் தேவன் பிரியப்படுகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான் என்றும், அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்றும், தேவனே சாட்சி கொடுத்தார் என்றும், மரித்தும் இன்றைக்கும் ஆபேல் பேசப்படுகிறான் என்றும் உள்ளது. நீங்களும் அப்படியாகவே இழந்தவைகளுக்கு பதிலாக உங்களின் விசுவாசத்தினால் மேன்மையான நன்மைகளை பெற்று தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கப் போகிறீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 5. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனாயினபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாயிருக்கிறீர்கள். பாலுங்கின்றவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. 1904 மிசௌரியில் உள்ள செயின்ட் லூயிஸில் உலக கண்காட்சி நடைபெற்றது. அது கோடை நாட்களாக இருந்தபடியால் வெயில் அதிகமாக இருந்தது. ஆகவே கண்காட்சிக்கு வந்திருந்தவர்கள் வெயில் நேரத்தில் குளிர்ந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட விரும்பி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டாலுக்கு வந்தனர். அந்த ஸ்டாலில் அர்னால்ட் என்பவர் ஐஸ்கிரீம் விற்று கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் மிகப்பெரிய கியூ அவருடைய ஸ்டாலுக்கு முன்பாக வந்து நின்றது. இதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஐஸ்கிரீம் கொடுக்க அவர் வைத்திருந்த பேப்பர் கிண்ணங்கள் தீர்ந்து போயின. அடுத்தடுத்து வரிசையில் நிற்பவர்களுக்கு தன்னிடம் இருந்த ஐஸ்கிரீமை எவ்வாறு பரிமாறுவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தார். இவருக்கு அடுத்த ஸ்டாலில் வேஃபர்ஸ் விற்று கொண்டிருந்தவர் இவர் காகித கிண்ணங்கள் இல்லாமல் சிரமப்படுவதை கவனித்தார். ஆனால் உடனடியாக அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. தான் வேஃபர்ஸ் தயாரிக்க வைத்திருந்த மாவை பயன்படுத்தி துரிதமாக கோன் வடிவ வேஃபர்களை செய்து ஐஸ்கிரீம் கடைக்காரரிடம் கொடுத்தார். அவர் கொடுத்த வேஃபர் கோனில் வைத்து இப்போது ஐஸ்கிரீம் பரிமாறப்பட்டது. இருவரும் இணைந்து செய்ததால் வேஃபரும் விற்றது, ஐஸ்கிரீம் பரிமாற கோனும் கிடைத்தது. இதுதான் கோன் ஐஸ்கிரீம் பிறந்த வரலாறு. ஆம் பிரியமானவர்களே, இருவரோ மூவரோ சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அங்கு வெற்றி எளிதில் கிடைக்கும். மோசே வனாந்திரத்தில் இஸ்ரவேலரை நடத்தி சென்ற போது அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தார்கள். அந்த யுத்தத்தை நடப்பிக்க மோசே யோசுவாவை அனுப்பினார். பின்பு மோசேயும் ஊரும் ஆரோனும் மலை உச்சிக்கு ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள். மோசேயின் கைகள் சற்று நேரத்தில் அசந்து போயின. மோசே தன் கைகளை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். எனவே ஊரும் ஆரோனும் மோசேக்கு உட்கார ஒரு கல்லை கொண்டு வந்து வைத்தனர். மோசே அதில் உட்கார்ந்த பின்பு ஊரும் ஆரோனும் சேர்ந்து மோசேயின் கைகளை தாங்கி பிடித்தனர். இப்போது மோசேயின் கைகள் ஒரே நிலையில் இருந்தன. எனவே இஸ்ரவேலர் அமலேக்கியரை முறியடித்தனர். இந்த வெற்றியில் 4 பேருடைய கூட்டு முயற்சி காணப்படுகிறது. அம்பிரியமானவர்களே, இதை போலவே கூட்டமாக சேர்ந்து நாம் செய்யும் ஜபத்திற்கும் ஊழியத்திற்கும் அதிக பலன் உண்டு. ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10,000 பேரையும் துரத்துவார்கள் என்று வேதம் கூறுகிறது. உங்களில் 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன் என்று இயேசு கூறியுள்ளார். ஆகவே ஒண்டியாக நம் ஊழியங்களையும் வேலைகளையும் செய்வதை விட 2-3 பேர் சேர்ந்து செய்தால் நம் பிரயாசங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் ரோமருக்கு நிருபம் 15:20 நாம் வாசி கேட்போம். மேலும் அவருடைய செய்தியை அறியாதவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை தொடர்கிறார். இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்ன எழுதப்பட்டிருக்கின்றதை நாம் ஆராய்ந்து பார்த்துவிட்டு அப்புறம் இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். அம்பாலே ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 52 கடைசி வசனம் இப்படியாக சொல்கிறது, 15 ஏசையா 52:15, அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பாருங்க எவ்வளோ துல்லியமாக எழுதியிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம். பவுல் அதை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அது நடந்தது, அதை பவுல் தன்னுடைய ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனமாக எடுத்துக்கொண்டு அவர் இங்கு அதை குறிப்பிட்டு சொல்கிறார். எப்படி என்றால் 19 இப்போது நான் வாசிக்கிறோம், ரோமர் 15:19, இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிருக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன், மேலும் அவருடைய செய்தியை அறியாதவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அன்பால் இன்றைக்கி பாருங்கயே பவுலுடைய ஒரு ரோல் மாடல். இன்றைக்கி மற்றவனுடைய அஸ்திபாரத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், கட்டடம் கட்ட மாட்டேன், நானே அஸ்திபாரம் போட்டு நானே கட்டடம் கட்டி நானே எழுப்புவேன்னு சொல்லி ஒரு இந்த தீர்க்க தரிசனத்தை தன்னுடைய தரிசனமாக எண்ணி அவருடைய ஊழியத்தின் பாதையிலே சென்றதை நாம் பார்க்கிறோம். அதுதான் எருசலேம் தொடங்கி இல்லிருக்கம் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது ரொம்ப தூர தேசம், இல்லிருக்கம் என்பது ஒரு புறஜாதி தேசம். அது அன்பாலே அது மேப்பில் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நான் கேரளாவுக்கு போயிருந்தேன், பாலக்கோடுக்கு ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக, தலைவர்களை உருவாக்குற ஒரு பயிற்சி முகாமுக்காக, ஒரு 3 கருத்தரத்துக்காக அநேக தலைவர்கள் வந்திருந்தாங்க. நானும் ஆண்டவர் அடியனையும் கொண்டு சென்றார். அதில் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர், சென்னையிலே இந்த தலைவர்களை உருவாக்குற அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு செய்தி கொடுத்தார், எருசலேம் டு இல்லிருக்கம் வரை அப்படின்னு. எருசலேம் டு இல்லிருக்கும் வரை, உண்மையிலே அது நான் என் காதால் கேட்டு அந்த செய்தியை நான் உணர்ந்து அங்கே ஒப்பு கொடுத்தால ஆண்டவர் உதவி செய்தார். அந்த செய்தியை என்னால் மறக்கவே முடியாது. ஏனென்றால் எருசலேம் தொடங்கி இல்லிருக்கும் வரைக்கும் பவுல் எப்படியாக ஊழியம் செய்தார், அந்த ஊழியத்தின் பாதையிலே அவர் பட்ட பாடுகள் என்ன, அவர் அடைந்த காரியங்கள் கஷ்டங்கள் என்ன, அப்படி இருந்து மன ரம்மியமாக முன்னானவைகளை நாடி எப்படி ஓடினார் என்று அந்த செய்தி என்னை உருவாக்கியது, என்னை உத்வேகத்திலே தள்ளியது. அன்பாங்களே உண்மையிலே அதை நான் மறக்க மாட்டேன். அப்போ பவுல் எருசலேம் தொடங்கி இல்லிருக்கம் வரைக்கும் மற்றவர்களுடைய அஸ்திவாரத்திலே அவன் என்ன செய்யலை, அவன் ஆத்தும் ஆதாயம் பண்ணவே இல்லை. அவன் என்ன செய்கிறான், யாரும் சொல்லப்படாத இடங்களிலே, காணப்படாதவர்கள் மத்தியிலே, அறியப்படாதவர்கள் மத்தியிலே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி தீவிரித்து ஓடுகிறதை நாம் பார்த்தோம். அன்பாவில்லே இன்றைக்கு நாம் வித்தியாசமான ஒரு கிறிஸ்தவனாக மாறணும். பவுலை போல எல்லாரும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்கிற வார்த்தை ஆர்டினரி பர்சனாக அநேக 10-11 நீ இருக்காத தம்பி தங்கச்சி, நீ வித்தியாசமானவனாய் வித்தியாசமானவளாய் நீ மாற வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன செய்கிறாரு சொல்கிறார். அன்பவன்லே ஆசைப்படுகிறார். இன்றைக்கி நம்மெல்லாம் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கணும். இன்றைக்கி பவுல் வந்து மற்ற அப்போஸ்தலரைப் போல இல்லை, அவர் வேறுபட்டவனாக இருந்தான், வித்தியாசமானவனாக இருந்தான், அநேக சாதனைகளை சாதித்தவனாக இருந்தான். அன்பவன்லே அநேக நிருபங்கள் அவனால் எழுதப்பட்டது என்றால் இதுதான் ரீசன். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இன்னைக்கு உலகம் முழுவதும் சென்று ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லியிருக்கிறார் என்றால் உண்மையிலே அந்த பவுலினுடைய சாதனை இன்றைக்கு வேறு எந்த அப்போஸ்தலனும் செய்யவில்லை என்று தான் நாம் சொல்ல முடியும். அன்பாலே அதே போல தான் இன்னைக்கு நீ நானும் செய்யணுமா? நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். நீ ஒரு சபைக்கு போகிறவனே என்ன குட்டையில் மீன் பிடிப்பாங்கன்னு வாங்க. நான் விசுவாசியாக இருக்கும்போது ஒரு செய்தி பண்ருட்டியில் கேட்டேன், குட்டையில் மீன் பிடிக்காத அப்படின்னு ஒரு பாஸ்டர் வந்து ஒரு செய்தி கொடுத்தார். குட்டையில் மீன் பிடி எனக்கு புரியல. அப்புறம்தான் நான் செய்தி முடிஞ்ச உடனே எனக்கு அப்புறம் கேட்ட உள்ள அப்புறம் சொன்னார், குட்டையில் மீன் பிடிக்கிற கதை என்னன்னாக்கா ஒரு சர்ச்சில் இருக்கிற கிறிஸ்தவனையே கிறிஸ்தவன் ஆக்கிறது. என்னது ஏற்கனவே அவன் இயேசு வாழ்ந்தவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சபைக்கு போகிறான், அங்கே போய் இந்த சபை சரி கிடையாது, இந்த ஊழியக்காரர் சரி கிடையாது, நீ ஏன் சபைக்கு வா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஆளை பிடிச்சி என்ன செய்யுது, ஆளை திருடிட்டு வந்து தான் சபையில் உட்கார வைக்கிறது. இதுதான் குட்டையில் மீன் பிடிக்கிறது தான். இது பேர் என்னது? குட்டையில் மீன் பிடி. இன்றைக்கி கடல் போல் இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாத பிடிக்க எத்தனையோ பேர் இருக்கிறான். அவங்ககிட்டலாம் போய் ஆண்டவரை சொல்லி அங்கே ஆத்தும ஆதாயம் பண்ணணுன்ட்டு அந்த அறிவும் சொரணையும் அநேக ஊழியக்காரர்களுக்கு இன்றைக்கி இல்லாத போயிடுச்சு. அன்பாவில் அதுக்காக ஜபம் பண்ணும். நம்ம இன்றைக்கி அன்றைக்கே தீர்மானித்த ஆண்டவரே, நான் சபை என்று ஆரம்பித்தால் அடுத்த சபைக்கு போகிறோன்னு நான் என்ன செய்யக்கூடாது, பிடிக்கவே கூடாது. குட்டையில் மீன் பிடிக்கிற வேலையே எனக்கு வாழ்நாளில் வரவே கூடாது என்று தீர்மானித்தேன். உண்மையிலே என்கிட்ட யாராவது அடுத்த சபைக்காரங்க வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அட்வைஸ் கொள்ளி உன் சபைக்கு போ, உன் ஊழியக்கார்ட்ட அடங்கிடு, அதேபோலே இரு அப்படின்னு. அதுதான் ஆண்டவர் பைபிளில் சொல்லுது அப்படின்னு. இன்றைக்கி இங்கே வராத அப்படின்னே சரியாக சொல்லுவேன். எங்கள் சபைக்கு நீ என்ன செய்ய வராது, அங்கேயே போ. அதேபோல் எல்லா சபைக்கு நான் பலதரப்பட்ட சபைக்காரர்களை நான் பார்த்து சத்தியத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தினார்ன்னு நான் சொல்லுவேன், நீ போகிற சபைக்கே போ அப்படின்வேன். அவங்களாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்னை வந்து ஒரு 80 வயசான பாட்டி, அவங்க வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஜிஹெச் இருக்குல்ல, மெட்ராஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலு, அதில் வந்து நர்சிங் சூப்பரண்டாக வந்து ரிட்டையர் ஆனவங்க. அந்த காலத்திலே அவங்க நர்சிங்காக இருந்து பிஎஸ்சி நர்சிங் படித்து இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க. 80 வயசு ஒரு வயசான பாட்டி அம்மாவை நான் சந்தித்தேன். அவங்க பிராமின்லேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ஆர்சி கன்வெர்ட்டர், ரோமன் கத்தோலிக் சபைக்கு போகிறவங்க. அந்த காலத்திலே அவங்க ஏற்றுக்கொண்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை நான் சந்தித்து சத்தியத்தை சொல்லும்பொழுது அவங்க பிள்ளை தான் என்னை இட்டுட்டு போகிறார். நான் போகின சபையில் அவங்க பிள்ளைங்க வந்தார், ஒரு பெரிய ஜென்ரல் மேனேஜர், அவர் என்னை இட்டுட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சத்தியம் சொல்லுங்கன்னு கொண்டு போகிறார். அவருடைய நோக்கம் எல்லாம் இவங்க ஆர்சி சபைக்கு போகிறாங்க, அங்கேருந்து எப்படியாவது நம்ம சபைக்கு கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் என்னை இட்டு போய் பேசினார். நான் கிட்டத்தட்ட 8 மணிக்கு நைட்டு ஆரம்பித்து விடிய விடிய பேசினேன். பேசிட்டு அவங்கள்ட்ட சொன்னது நான் என்ன சொன்னேன், நீங்கள் போகிற ஆர்சி சபைக்கே நீங்கள் போங்க, ஆனால் சத்தியத்தை ஏற்றுங்க. இன்றைக்கி சபைகள் பரலோகம் கொண்டு செல்லாது ஒருத்தரையும். சத்தியத்தை அறிவிங்கள், சத்தியம் விடுதலை ஆக்குன்னு சொன்னார். நீ சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகலாம். எந்த சபையும் பரலோகத்துக்கு யாரையும் கொண்டு போகாது, எந்த ஊழியக்காரனும் யாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அதனால் நீங்கள் போகிற சபையில் போங்க, ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், அது சொல்வதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு உடனே அந்த அம்மா கட்டி பிடிச்சிக்கிச்சு. ஐயோ, நீ என்ன மகம் மாதிரி இருக்கிற, எத்தனையோ ஊழியக்காரங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க, எல்லாம் தங்களுடைய சபைகளை குறித்து கேன்வாசிங் பண்ணாங்களோஞ்சி சத்தியத்தை குறித்து என்ன செய்யலை, எனக்கு சொல்லித்தரல. நீ மட்டும்தான் என்ன செஞ்ச, சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுத்த, சபைக்கு ரெப்ரசன்டேட்டிவாவோ ஒரு ஏஜெண்டாவோ நீ வரல அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. ஊழியத்தை ஆண்டு ஆஸ்வதிப்பாருன்னு அந்த அம்மா என்னை பிளஸ் பண்ணி அனுப்பிச்சிது. அன்பாவில் 80 வயசு அம்மா. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி பவுல் சொல்கிறது தான், இன்றைக்கி சத்தியம் தெரிஞ்சவங்களுக்கு போய் நம்ம சத்தியத்தை சொல்லி என் சபைக்கு கொண்டு வந்து ஆள் சேர்க்கறது ஒரு பெரிய சாதனை அல்ல. ஆண்டவரே அறியாதவர்களிடத்திலே போய் சத்தியத்தை சொல்வது தான் ஆண்டவருக்கு செய்கிற மகிமையும் கனமுமாக இருக்கிறது. அன்பாவில் அதுதான் இங்கே பவுலினுடைய தரிசனமாக எடுத்துக்கொண்டார். ஏசையா தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த தரிசனத்தை அவர் என்ன செய்கிறாங்க பாருங்கள். ஏசையா தீர்க்க தரிசனம் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று தீர்க்க தரிசனமாய் அந்த காலத்தில் எழுதினதை பவுல் தரிசனத்தை தன்னுடைய தரிசனமாய் மாற்றிக்கொண்டான். ஆனால்தான் அவன் என்ன செஞ்சான், நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தில் நான் என்ன செய்யலை, கட்டணம் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு நான் என்ன சுவிசேஷத்தை சொல்கிறேன் அப்படின்னார். எனக்கு எமிழ் அண்ணன் ஒரு பாட்டு எழுதினார், சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, அங்கு சொல்ல எனக்கு இங்கே ஆட்கள் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் நான் அழுதுட்டு தான் கேட்பேன், அழைக்கிறார் இயேசு அப்படின்ற பாட்டு. உண்மையிலே அந்த பாடல் மிகவும் பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டதுனால் அந்த பாட்டு சொல்லும் போதே நான்லாம் அந்த மெரினா பீச்சுக்கிட்ட மகாபலிபுரம் பீச்சு எஸ்வி கேம்பில் வந்து அந்த பாட்டு அந்த அந்தி சாயந்தர வேளையில் ஒரு டிவோஷன் எடுத்தாங்க தியானம். அப்போ வந்து சந்தியாகு வேலை அப்படின்னு சொல்லி விஸ்வவாணியில் ஒரு கூட்டம் வைப்பாங்க, பெரிய 5000 பேர். அப்போ இந்த பாட்டை பாடினார் பாருங்கள், அந்த பாட்டு மியூசிக்கில் ஐயோ ஐயோ அழுதுட்டு தான் நான் கேட்டேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். அன்பும் இல்லை, இன்றைக்கி நாம் அந்த சொல்லப்பட்டிராதவர்களுக்கும் கேள்விப்படாதவர்களுக்கும் நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல சாதிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பும் இல்லை, இன்றைக்கி பாருங்கள், இதை சொல்லும்போது இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு செய்தி ஒரு சாட்சி கேட்டேன், ஐசக் டானியல் அப்படின்றவருடைய சாட்சி யூடியூப்பில் இருக்குது, ஏஞ்சல் டிவியில் போய் பார்த்து ஐசக் டானியல்னு போட்டிங்கன்னா வரும், அதை எல்லோரும் கேளுங்கள், உண்மையிலே கேளுங்கள். ஏன்னா இந்த பவுலை போல் அவருக்கு ஒரு தரிசனம், சொல்லப்படாதவங்க கேள்விப்படாதவங்க இந்த பைபிளை வேதத்தை அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செஞ்சாராம், ஒரு உலக சாதனை படைத்திருக்கிறார், நிறைய படைத்திருக்கிறாரு. அதில் ஒரு சாதனையை நான் சொல்கிறேன். அவர் என்னென்னா டிவி ஊழியத்தை முடிச்சுட்டு நைட்டு டிவி பார்க்குறாரு, ஏதோ சன் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு நியூஸ் சொல்கிறாங்க, எத்தனையோ கிலோவுக்கோ எத்தனையோ தூரம் எத்தனையோ அரை கிலோமீட்டருக்கு ஏதோ வந்து இந்த பீஸா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பீஸாவை எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டாங்களாம். இது என்ன பெரிய இது, இந்த மாதிரி பீஸா சாப்பாட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி சாதனை படைச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு படுத்துட்டாராம். ஆனால் இவருக்குள்ளார ஒரு எண்ணம் ஏக்கம், ஆண்டவரே உனக்காக நான் ஏதாவது சாதிக்க வேண்டும், உலக சாதனை படைக்க வேண்டும். இது அவங்க வந்து பீஸாவை வந்து என்ன செஞ்சாங்க, பெருசாக செஞ்சு சாதனை படைத்தாங்க, இது ஜீவ அப்பம் தானே, எது வேதம் ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் இது என்ன அப்பம், ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை நான் என்ன செய்யணும், இதை விட பெருசாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சைஸில் பைபிளை வந்து ஒவ்வொரு பக்கமும் ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பெருசு பெருசாக லேமினேஷன் பண்ணி பெரிய பெரிய இதாக ஒவ்வொரு கையில் ஒவ்வொருத்தரை கொடுத்து எத்தனையோ பக்கம் அதை சொல்கிற சம்திங் ஆயிரக்கணக்கான பக்கத்தில் ஆயிரக்கணக்கான பேர் நிற்க வச்சாராம். அவர் ஏரியாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் என்ன செஞ்சாங்களாம், அது பாட்டினே போதான் ஓரத்தில் எல்லா மக்களும் வந்து திரும்பி பார்த்தாங்களாம், என்ன என்னென்ன இது வேதம், இது ஜீவாப்பம், இது அப்படின்னு சொல்லி எல்லா டிவிக்காரனும் வந்துட்டானா, இது ஒரு பெரிய உலக ரெக்கார்டாகி இப்போ அவர் உலக சாதனை படைச்சிட்டாரு. இந்த ஜீவாப்பம், இது போகிற இடம்லாம் ஆரோக்கியம், இது போகிற இடம்லாம் ஆரோக்கியம், அப்போ எதுக்காக இதை செய்கிறீங்கன்னு எல்லா டிவிக்காரங்களும் இவரை பேட்டி கண்டாங்களாம். அப்போ சொன்னாராம், நம்ம தேசத்தில் தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் வந்து மழையை பெய்யாமல் ஒரு பஞ்சம் வந்து தான், அந்த நேரத்தில் மழைக்காக வேண்டி நாங்கள் இந்த ஜீவ அப்பத்தை இந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல இது போகிற இடம்லாம் என்ன ஆரோக்கியம் செழிப்போம் அப்படின்னு சொன்ன அந்த வேத வசனத்தின்படியாக இது போகிற இடங்களெல்லாம் மழை கொட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜபத்தோடு இதை செய்கிறோம். அடுத்தது வந்து இந்த சென்னை பட்டணத்தில் குற்றங்கள் அதிகமாக பரவி போச்சு, அதனால் அதை டிவியில் சொன்னாங்க, அந்த குற்றங்கள்லாம் குறைய வேண்டும், எல்லாரும் மனுஷனாக மாற வேண்டும் என்பதற்காக இப்படின்னு 3 காரணத்தை சொல்லி இந்த பேரிடு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சாதனையை செய்தாங்களாம். எல்லா டிவிக்காரங்களும் வந்துட்டாங்களாம். இன்றைக்கி ஃபாரின் டிவி எல்லாம் இது வந்து உலக ரெக்கார்டாக மாறி இருக்குது. அன்பாவில் இன்றைக்கி எதுக்கு சொன்னேன்னா, காணாதவர்கள் காண வேண்டும், கேட்காதவர்கள் கேட்க வேண்டும். அப்புறம் ஒன்று செஞ்சாராம், எல்லாம் இந்த ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனையோ 1000 கணக்கான வசனங்கள் இருக்குது, 35000 சம்திங் ஏதோ சொன்னார். அத்தனை பேருடைய கையால் ஒவ்வொரு வசனத்தை எழுதணும்னு சொல்லி கைப்பிரதியான ஒரு பைபிள் குழுவை பெருசு போட்டாராம். அது யாராருன்னா பெரிய பெரிய விஐபி அரசியல்வாதிகள், மந்திரிகள், பெரிய பெரிய உலக சாதனை செய்தவர்கள், விளையாட்டில் துறையில் பெரிய ஆளுங்க, அவங்கள்ட்டெல்லாம் போய் ஒவ்வொரு வசனத்தை அவங்க கையால் எழுதி எழுதி வாங்கி என்ன செஞ்சார், அதை பைபிளாக சேர்த்து இது பண்ணாராம். அப்போ நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு வசனத்தை எழுதுங்க அப்படின்னாராம். தம்பி, எனக்கு பிடிச்ச வசனத்தை நான் எழுதலாமா அப்படின்னாராம். எழுது அப்படின்னாராம். எழுதுங்க, எழுதி கொடுங்க அப்படின்னோடனே அவர் கைப்பட எழுதி கொடுத்துக்கிறாராம். நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்ற வசனத்தை அவர் கைப்பட எழுதி அந்த புத்தகத்தில் சேர்த்து அது ஒரு பெரிய பைபிளாக, கைப்பிரீதி பைபிளாக செய்து இப்படி பல ரெக்கார்டு அவர் சாதிச்சுக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள. இப்போ இப்படி இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்குள்ளார் ஆண்டவர் பேசுவார், நீ ஏதாவது சாதனை பண்ண வேண்டும். வில்லியம் கேரி சொல்கிறார், ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், ஆண்டவருக்கென்று அரிய காரியங்களை செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது பெரிய காரியத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கணுமா? ஆண்டவருக்காக அரிய காரியங்கள் நம்ம என்ன செய்யணுமா? செய்யணுமா? இதெல்லாம் உன் ரத்தத்தில் ஊறணும், ஆண்டவருக்கென்று சாதிக்கணும். பவுல் செய்த போல, ஆண்டவரே நான் உமக்காக எதையாவது ஒரு சாதனை நான் படைக்கணும்னு சொல்லி வித்தியாசமான ஒரு கிறிஸ்தவனாக இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அன்பால் இன்றைக்கி நான் உண்மையிலே அப்படி தான், நான் ஆரம்ப காலத்தில் விசுவாசியாக இருக்கும்போது நான் ஜெபித்தது உண்டு, ஊழியக்காரனாக ஆனது போல அப்படி தான் ஜெபித்தது உண்டு. ஆண்டவரே, மற்ற ஊழியர்களைப் போல நான் இருக்கக்கூடாது, வித்தியாசமானவனாக இருக்கணும். மற்ற ஊழியக்கால் பிரசங்கிற மாதிரி நான் பிரசங்கக்கூடாது, வித்தியாசமாக பிரசங்கிக்கணும். மற்ற ஊழியக்காரங்க செய்கிற மாதிரி நான் செய்யக்கூடாது, வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லி அப்படி தான் நான் கேட்டேன், ஆசைப்பட்டேன் பவுலை போல். அதனால தான் எனக்கு பவுல் ரோல் மாடலாக இருக்கிறாரு. அநேக காரியத்தை நீ நிருபத்திலிருந்து இன்றைக்கி தியானிச்சுட்டு வரோம். அன்பானே, இன்றைக்கி அதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கி நீ உன்னை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய உலகத்தில் சாதிக்க விரும்புகிறார். இந்த வேத வசனத்தை உலக மக்களுக்கு கொண்டு செல்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, நான் உனக்கென்று வாழ வேண்டும், உனக்கென்று எதையாவது சாதிக்க வேண்டும். பவுலை போல ஆண்டவரை அறியப்படாத இடங்களுக்கு, தெரியப்படாத இடங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மளை உபயோகப்படுத்துவாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட வார்த்தைக்காய் நன்றி. இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, ஆண்டவரே மற்றவர்கள் மேலே அஸ்திபாரம் போட்டவங்க மேலே போடாதபடிக்கு ஆண்டவரே, அறியப்படாத இடத்துல நாங்கள் உம்முடைய சத்தியத்தை சொல்ல எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியா செய்ய போறீங்க? நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென்.
3: சங்கீதம் 27:4 வசனம், கர்த்தாவே உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா? அதையே நாடுவோமா? வல்ல

மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யார்

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் சி தேவசகாயம். என்னுடைய சொந்த ஊர் அரக்கோணம் என்ற பகுதியிலே சில்வர்பட்டு கிராமத்திலே நான் 1964 பிறந்து, என்னுடைய தகப்பனாருக்கு 7 பிள்ளைகளாக இருந்தார்கள். 5 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். என்னுடைய தாய் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தார்கள். என்னுடைய தகப்பன் ரயில்வேயில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். நாங்கள் சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில், வெல்ஃபேர் ஸ்கூலில் படித்து கொண்டு வந்தேன். ஒரு 10th வரைக்கும் படித்து கொண்டு வரும்போது எனக்குள்ள இராணுவத்தில் எப்படியாவது சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்று, என்னுடைய தாத்தா வந்து அவர் இராணுவத்தில் இருந்ததினால், என்னுடைய தகப்பனும் இராணுவத்தில் இருந்ததினால்,

என்ற நேரத்தில் இந்த இராணுவத்திற்காக அதிகமான நாட்கள் பிரயாசப்பட்டேன். ஒன்று ரெண்டு முறை நான் பிரயாசப்படும் போது அது எனக்கு சான்ஸ் முதல் கிடைக்கவில்லை. அப்படி இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது நான் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்பிஎஃப்போ ஒரு போலீஸோ ஒரு இராணுவத்தில் சேர வேண்டும் என்று தான் அந்த எண்ணங்கள் அதிகமாக இருந்தது. அதற்காக நான் பிரயாசப்பட்டது உண்டு. அப்படிப்பட்ட நாட்கள் 1983 வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 23 இராணுவத்தில் சேரும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இராணுவத்தில் சேர்ந்து எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய தகப்பனார் சம்பளம் போதாதனாலே எப்படியாவது பிள்ளைகள் சம்பளம் வேணுமென்று அதிகம் விருப்பப்பட்டார். அதனால தான் என்னுடைய நான் வேலைக்கு போக வேண்டும் என்று படிப்பை சீக்கிரமாக முடித்து விட்டேன். என்னுடைய வீட்டில் 5 அண்ணன் தம்பி இருந்தாலும் யாவருக்கும் அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு வேலை இல்லை. என்னுடைய 2 தங்கைகளுக்கும் எந்த ஒரு வேலை கிடையாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே எனக்கு இராணுவத்தில் வேலை கிடைத்த பிறகு அந்த இராணுவத்தில் வேலை கிடைத்து முதலாவது நாட்டுக்கு போய் எப்படியோ சேவை செய்யணும்னு அந்த விருப்பம் எனக்குள்ளே அதிகமாக இருந்தது. முதலாவது நான் செலக்ட் ஆகி ஹைதராபாத் என்ற இடத்துக்கு நான் போய் சேர்ந்தேன். அந்த இடத்துல 1 எனக்கு ட்ரைனிங் இருந்தது. பேசிக் ட்ரைனிங் என்று 6 அட்வான்ஸ் ட்ரைனிங் எனக்கு 1 அங்கே இருந்தது. அந்த ட்ரைனிங்கில் அதிகமாக 6 என்பது ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியுடைய ட்ரைனிங், காலையில் 4 எழுந்து கொள்ளணும், நைட்டில் 10 படுக்கணும். காலையில் 4 எழுந்ததுலேருந்து நைட் 10 வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும். காலையில் 6 பிடி ஆரம்பித்தால் அது ஒரு 10 வெப்பன் ட்ரைனிங் ஆரம்பிக்கும். அது பிறகு எஜுகேஷன், அதுக்கு பிறகு ட்ரில்லு, அது பிறகு ஏகப்பட்ட ட்ரெயின், அது பிறகு மாலை நேரத்தில் ஒர்க்கு, இப்படி இரவு நேரத்தில் டியூட்டி, இப்படி அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். கடினமான ஒர்க்கு, ஆனால் நாட்டுக்காக எப்படியாவது நிற்க வேண்டும். என்னோட கூட வந்து அநேகர்கள் வந்து கூட திரும்பி வந்து விட்டார்கள் வீட்டுக்கு. இந்த வேலையை எனக்கு வேண்டாம், இந்த ட்ரைனிங் எனக்கு வேண்டாம், இவ்வளோ கடினமாக இருக்கிறதே, நான் என்னவோ நினைத்தேன், நான் இங்கே லகுவாக இருக்குன்னு நினச்சி நாங்கள் வந்தோம், கட்சியில் பார்த்தா இந்த ட்ரைனிங் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதே, நாங்கள் எப்படி பண்ண முடியும் என்று எங்களோடு இருந்தவங்களாம் சொன்னார்கள். ஆனால் எங்களோடு இருந்து சொன்னவங்க 2-3 தமிழக்காரர்கள் அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் அங்கே எப்படியாவது கடினமாக, ஏன்னா எங்களுடைய வீட்டினுடைய பார்த்திங்கன்னா வறுமை ரொம்ப குறைவு. அதாவது எங்களுடைய வீட்டில் வந்து 7 பிள்ளைகளை காப்பாற்றணும், நாங்கள் மொத்த தாய் தகப்போன சேர்த்து 9 இவங்க எல்லாம் சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும்னா அந்தளவுக்கு வீட்டில் வந்து சம்பளம் கிடையாது. அப்பாவுடைய சம்பளம் சிறிய சம்பளம் தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வீட்டுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு ஆதிலிருந்து தெரிஞ்சதுனால எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலையில் போய் ஜாயின்ட் ஆகணும், வீட்டை காப்பாற்றணும், நாட்டுக்காக நம்ம சேவை செய்யணும் என்றதான் எண்ணங்கள் இருந்தது. அதனால தான் அந்த ட்ரைனிங்கில் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், நின்றேன். எப்படியாவது இந்த ட்ரைனிங்களை வளர வேண்டும், என்னுடைய வாழ்க்கை நல்ல மாதிரி நடக்க வேண்டும், அந்த ட்ரைனிங் நல்ல மாதிரி முடிக்க வேண்டும், நான் நல்லா ப்ரொமோஷன் வாங்கி நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டியது தான் என்னுடைய முடிவாக இருந்தது. 1987 எங்களுக்கு அசமதூர் என்ற கிராமத்தில் சுப்பிரமணி என்ற மகளை திருமணம் செய்யும்படியாக 1987 April என்னுடைய தாய் தகப்பனார் போய் பார்த்து எனக்காக நல்ல ஒரு மனைவியை ஆண்டவர் வந்து கொடுத்தார். இப்படியாக 1987 April 22 திருமணமானது. திருமணமானாலும் என்னுடைய மனைவி நான் விட்டுட்டு 11 மிலிட்டரியில் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 1 தான் லீவு கொடுப்பாங்க, அந்த 1 லீவ் போதாது. அப்படி இருந்தாலும் அந்த லீவு நாட்களில் வருவேன், எல்லாரையும் சந்திப்பேன். சில நேரத்தில் வீட்டை விட்டு போவது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் எல்லோரும் விட்டு போகிறது வந்து அவ்வளோ வேதனை. ஏன்னா 1 வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு போகிறோம். சில நேரத்தில் மிலிட்ரியில் வந்து தொடர்ந்து வேலை இருந்தால் அங்கேருந்து லீவு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். திருமணம் ஆன பிறகு இப்பொழுது பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அப்படிலாம் ஒரு எண்ணெலாம் போட்டுக்கணும்னு என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இப்படி வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க நேரத்தில் தான் எனக்கு 1988 என்னுடைய ஒரு மகளை ஆண்டு கொடுத்தார். அந்த மகள் பேர் வந்து பிரிசில்லா. 2வதாக 90 ஒரு மகனை தேவன் கொடுத்தார். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்னுடைய மனைவி ஒரு கவர்மெண்ட்டில் டீச்சராக இருந்தாங்க, அந்த வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அவர்கள் ராஜஸ்தான் என்ற இடத்துக்கு நான் மிலிட்டரி முதல் கொண்டு போனேன்.

எப்படியாவது அவர்களை படிக்க வைக்கணும். என் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையில் நான் படித்த மாதிரி படிக்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் லெவலில் ஹை லெவலில் கொண்டு வரணும். மிலிட்ரியில் ஒரு கேப்டனாக, ஒரு மேஜராக, ஒரு நல்ல ஒரு கர்னலாக உருவாக்க வேண்டும் என்று தான் அந்த எண்ணத்தில் 1991 நான் என்ன செய்தேனே, என்னுடைய மனைவி செய்திருந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிவிட்டு எப்படியாவது என்னோடு கூட வந்துரு, நான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஏனென்றால் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், நீ ஒரு இடத்துல இருக்கிற, பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்கிறோம், சரியான அவங்களுக்கு படிப்பு வராது, நம்ம ஒரு இடத்துல சேர்ந்தலன்னு சொல்லி உன் வேலையை எழுதி கொடுத்து ராஜினாமா சொன்னேன். என்னுடைய மனைவி உடனே வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு ரெண்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு நாங்கள் என்னுடைய மனைவி நான் வந்து மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து ராஜஸ்தானில் முதல் நஸ்ராபத் என்ற இடத்துல கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம். அதுக்கு பிறகு 92 அவங்களை ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பித்தோம். பிள்ளைங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், இது ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. நான் போக இடத்துல வந்து ஹிந்தி தான் அதிகமாக படிக்க ஸ்கூல் இருந்தது. அதனால் பிள்ளைகளை ஸ்கூலில் ஹிந்தியிலே சேர்த்துன்னு சொல்லி ரெண்டு பிள்ளைகளையும் ஸ்கூலில் அவர்களை முதலாவது எல்கேஜி யூகேஜி என்ற பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைத்தோம். நாங்கள் ரஷ்ராபதியில் 3 இருக்கும் போது நாட்களில் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக அங்கே அந்த இடத்துக்கு ஸ்கூலில் இடம் கிடைச்சது, அவங்கள படிக்க வைத்தோம். அவர்கள் அப்படியே படித்து கொண்டே வந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு ஹிந்தி தெரிய ஆரம்பித்தது, அப்புறம் அதுக்கு பிறகு இங்கிலீஷ் தெரிய ஆரம்பித்தது. அவர்களுக்கு நல்ல ஒரு அந்த இடத்துல இருந்து படிக்கணும்னு ஒரு நல்ல எண்ணம் வந்துவிட்டது. எப்படியாவது பிள்ளைகள் படிக்க வைக்கணும்னு அந்த முயற்சியில் போகும்போது அவர்களுக்கு இந்த எங்களுக்கு அந்த பாரத்தோடு அது செய்யறதுனால பிள்ளைகளுக்கு நல்லா அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது பிறகு நாங்கள் பஞ்சாபுக்கு போயிட்டோம். பஞ்சாபுக்கு நாங்கள் போய் அந்த இடத்துல 3 இருந்தோம். பிள்ளைகள் அங்கேயும் படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், படிக்க வைக்கிறது. ஏன்னா மிலிட்ரியில் வந்து ஒரு முறை குவார்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா 1 ஆன பிறகு மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நாங்கள் மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட கேட்டோம், எங்கள் பிள்ளைகளை வந்து நாங்கள் அங்கங்கே அனுப்பியிருந்தோம்னா அங்கே படிக்க அவங்களுக்கு சரியான எஜுகேஷன் கொடுக்க முடியாது, எங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுன்னு கேட்கும்போது அவங்க நீங்கள் சிவில் குவார்டர்ஸ் எடுக்க முடியாது, அவங்க உதவி செய்தாங்க. அந்த சிவில் குவார்டர்ஸில் நாங்கள் தொடர்ந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம். அதாவது அந்த சிவில் குவார்டர்ஸ் நாங்கள் இருந்து பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைத்தது, படிக்க முயற்சி பண்ணோம், படித்தார்கள். பஞ்சாபுக்கு போஸ்டிங் பண்ணி பஞ்சாப்லேயும் எங்களுக்கு சிவில் குவார்டர்ஸ் கிடைத்தது. அது இப்போ சிவில் குவார்டர்ஸில் நாங்கள் இருந்துக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைத்தோம். இப்படி பிள்ளைகள் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படியே வந்து முன்னே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து அவங்களுக்கு 10-8 வரும்போது நாங்கள் உடனே எங்களுக்கு போஸ்டிங் வந்து பஞ்சாப்லேருந்து எங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் போஸ்டிங் போட்டாங்க. மறுபடியும் நாங்கள் பஞ்சாப்லேருந்து ஜம்மு காஷ்மீர் வந்துட்டோம். இப்போ பிள்ளைகள் அங்கேருந்து அந்த எஜுகேஷன் அந்த ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஜம்மு காஷ்மீர் சேர்த்தோம். அங்கே பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி படிக்க படிக்க 1997 எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு ட்ரெஜரி ஆனது, அதாவது சொல்ல முடியாத ஒரு பெரிய ஆபத்து விளைவு வந்தது. நாங்கள் எதிர்பார்க்கல, ஒரு புயல். அது சொல்லப்போனால் மனசெல்லாம் வேதனைப்படும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ட்ரெஜரி, எதிர்பார்க்கலை. பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கணும், நல்லா படிக்க வைத்து அவர்களை கர்னலாக்கணும், மேனேஜராக்கணும். அதுக்கு பிறகு அவங்க மூலமாக நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும், மன மகிழ்ச்சி அடையணும். இப்படிலாம் ஒரு நல்ல ஒரு நாங்கள் ஒரு பிள்ளைகளுக்காக வைரக்கியத்தோடு இந்த வேலையை செய்து கொண்டு வந்தோம். 1997 ஜூலை மாதம் 15 எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பிச்சது. அதாவது என்ன புயல்னா, அது வேதனையின் புயல், கண்ணீரின் புயல், சஞ்சலத்தின் புயல். அந்த புயல் வந்து யாருக்கும் வரக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க எந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது, நான் அதுதான் வேண்டுகிறேன். அவ்வளோ பெரிய புயல் வந்து எங்களை 1997 ஜூலை 15 மாலை 6 அந்த புயல் எங்கள் வீட்டில் வீசினது. என் பிள்ளைகள் அந்த நாட்களில் அவர்களை நல்லா குளிக்க வைத்து ட்ரெஸ் போட்டு அன்றைக்கி நான் ஈவினிங் வந்து ஜூலை 15 மாலை 6 நான் டியூட்டிக்கு போயிட்டேன். என் மனைவி வந்து வீட்டில் இருந்தாங்க, பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் பிள்ளைகள் வந்து பேட்மிண்டன் ஆடணாமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியாப்பா நீங்கள் பேட்மிண்டன் ஆடுங்க அப்படின்னு சொல்லி பேட்டை எடுத்து கொடுத்துட்டு அவங்க போய் விளையாட போயிருக்கிறாங்க. போன இடத்துல அங்கே அநேக பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடி கொண்டே இருக்கும்போது அதில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணிக்கிட்டான், அங்கே ஒரு ராவி நதி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ராவி நதியில் என்னுடைய கெனால், அதாவது காஷ்மீருக்கு அந்த தண்ணி போகிறது அந்த கெனாலில், அந்த கெனாலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் அதில் தண்ணியே வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால்
அந்த நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி அதில் ரெண்டு ஆள் ஆழத்துக்கு அளவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய மகள் மகன் அங்கே இருந்தாங்க, அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பிள்ளை ஒரு மகன் இன்னொருடைய மிலிட்ரிக்காருடைய மகன் வந்து வா நம்ம போய் அந்த தண்ணியாண்டை விழான்னு கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிடும்போது என் பிள்ளைங்க என்ன பண்ணால் அங்கே போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு எதுவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பையனை சொல்லிட்டு இல்லை நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராவி நதியுடைய கெனால் பகுதியில் அந்த பிள்ளைங்க என்ன பண்ண போய் எட்டி பார்க்க போயிருக்கிறாங்க. போய் பார்க்கும்போது என்ன நடந்ததென்றால் இன்னொருடைய மிலிட்ரிக்காருடைய மகன் என்ன பண்ணிட்டான், என்னுடைய பெரிய மகளை தள்ளி விட்டுட்டான். எதிர்பார்க்காத அவன் தள்ளி விட்டதுனால மகள் போய் அந்த தண்ணியில் விழுந்துட்டாங்க, நதியில், அதாவது அந்த கெனாலில் விழுந்துட்டாங்க. விழுந்த பிறகு என்ன ஆச்சுன்னா என்னுடைய மகள் அதில் முழுகி ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த கத்துதலை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் அங்கே நின்றுந்தான் பாரு, எப்படியாவது அக்காவை காப்பாற்றணும்னு நினைத்து ஓடி போய் தண்ணியில் எகிரி குச்சி என்ன பண்ண அக்கா காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே தண்ணியில் அடிச்சுன்னு ஓடுறாங்க. இந்த நேரத்தில் அந்த தள்ளி விட்ட பையன் ஓடி வந்து என்னுடைய மனைவிக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து உங்களுடைய மகள் மகன் வந்து ரெண்டு பேரும் வந்து தண்ணியில் அடிச்சுன்னு போயின்னுக்கிறாங்க, நீங்கள் போய் காப்பாற்றுன்னு அந்த பையன் சொன்னான். அவன் எங்கடா எங்கள் தண்ணி இருக்குது அப்படின்னு இவன் கேட்டிருக்கிறாங்க. தண்ணியெல்லாம் எங்கே இல்லையா பண்ணா, இல்லை இல்லை இந்த கெனாலில் தண்ணி நிறையா போயின்னுது இப்போ அதில் தான் அடிச்சுன்னு போகிறாங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் அதை கேட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, ஓடுன அழுது கொண்டு ஓடி கத்திக்கினே ஓடி இருக்கிறாங்க. இவன் கத்தின ஓடும் போது மகள் வந்து ஓன்னு அழுது இருக்கிறாங்க, பையன் அழுது கொண்டு இருக்கிறான். மகள் வந்து அந்த தண்ணியில் அடிச்சுக்கினே அழுதுன்னு அதுவும் கத்தி கொண்டே ஓடுது. பையன் வந்து காணலாங்க, கண்ணுக்கு தெரியல, பொண்ணு மட்டும் தான் கத்தின்னு போகுது. இவங்க போய் அதில் நதியில் விழலான்னு ஓடுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்து என்னுடைய மனைவி பிடிச்சினாங்க. ஏன்னா அந்த தண்ணியில் யார் விழுந்தாலும் தப்பிக்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக போகாது. ஆனால் என்னுடைய மனைவி 10 பேர் பிடிச்சதுனால எனக்கு அந்நேரத்துக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, நான் இருந்த டியூட்டியில், இது மாதிரி வந்து உங்களுடைய 2 பிள்ளைங்களை வந்து தண்ணியில் விழுந்துட்டாங்க அப்படின்னு. நான் யோசிக்கிறேன் எங்கே தண்ணி, அவ்வளோ தண்ணி இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது, இல்லை இல்லை அந்த கெனாலில் நிறைய தண்ணி வந்துடுச்சு, இப்போ தண்ணி வந்ததுனால எதிர்பார்க்காத இந்த பிள்ளைங்க அங்கே விழுந்துட்டுருக்குறாங்க, நீ போங்கன்னு பிறகு நான் டியூட்டியிலேருந்து உடனே எனக்கு அந்த டியூட்டியிலேருந்து விடுவித்தாங்க. நான் உடனே வெளியே வந்து ஓடி வந்து வீட்டாண்ட பார்த்தா என்னுடைய மனைவி 10 பேர் பிடிச்சின்னு இருக்கிறாங்க. ஓனு மனைவி அழுது கொண்டு இருக்குது, என்னன்னு கேட்குறவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, டக்குன்னு இன்றைக்கி போய் அங்கே இந்த கெனாலில் பிள்ளை விழுந்துச்சு மகளே, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு. நான் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே தண்ணி ஃபுல்லாக போய் நிற்குது. சார் தண்ணிக்கு மேலே ஓடி குழந்தை பார்த்தேன் அப்படின்னு நாங்கள் பாருங்கள். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த தண்ணி ஓரத்துலேயே என்ன பண்ணேன், ஓடி போய் 10 கிலோமீட்டர் ஓடி ஓடினேன், எங்கேயுமே குழந்தை தென்படல. அதுக்குள்ளே மணி வந்து நைட்டு 7:30 ஆகிடுச்சு, ஒரேடி இருட்டாயிடுச்சு. இருட்டான பிறகு இந்த மெசேஜ் வந்து கமாண்டிங் ஆஃபீஸருக்கு போயிடுச்சு. கமாண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணார், இந்த ஜம்மு காஷ்மீருடைய கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, தண்ணியை வந்து அந்த டேம்லேருந்து ஸ்டாப் பண்ணாங்க. டேமில் ஸ்டாப் பண்ண பிறகு தண்ணி நின்றுச்சு. தண்ணி நின்ற பிறகு இப்போ தண்ணியில் வந்து குழந்தை அஷ்ணு போயாச்சு. இப்போ குழந்தை தேடுவதற்காக ஒரு 500 இராணுவ வீரர்களை கொண்டு வந்து தண்ணியில் விட்டாங்க. இப்போ இரவும் பகலமாக தேடுறாங்க, 3 நாள் தேடி கொண்டிருக்கிறாங்க, பிள்ளை கிடைக்கவில்லை. என்னுடைய மனைவி ஒரு பக்கம் மென்டல் ஆகிட்டாங்க. நான் 3 நாள் பார்த்தீங்கன்னா பயத்துக்காரன போல் நான் அப்படியே என்ன பண்ணேன், என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியலை. புரியுங்களா, ஒரு பக்கம் மனைவி மென்டல் ஆகி கிடக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிள்ளைங்க போயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் என்ன செய்யறது, இப்போ நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவதுன்னு ஒன்றும் புரியலை. ஒரே கடினமான அந்த உபத்திரம் பாடுகள் வந்தது பாருங்கள், தாங்க முடியலை. புரியுங்களா, என்ன சொல்லுவது முடியல. நான் போட்ட பிளான் என்ன, பிள்ளைகளை பெரிய ஆஃபீஸர் ஆக்கணும், அவங்கள எங்கள் நாங்கள் சரியாக படிக்கலை, நாங்கள் குறைஞ்ச படித்ததுனால இந்த மாதிரி வேலைக்கு வந்தோம், பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல நிலவில் கொண்டு போகணுன்னு இப்படிலாம் ஆசைப்பட்டோம். ஏன்னா கடைசியில் பார்த்தா எங்களை ஆசைலாம் சுக்குநூறாகி என்னுடைய மனைவி மென்டல் ஆகி என்னுடைய அந்த நேரத்தில் துக்கம் முகமாக மாறி வேதனைப்பட்டு எனக்கு எத்தனை பேர் வந்து ஆலோசனை சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஆலோசனை கேட்க முடியல. என் மனைவிக்கு சொல்கிறாங்க அவங்க தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி ஒரு வேதனை, ஓன் அழுகை சத்தம், கூக்குரல் சத்தம். புரியுங்களா, ஒரு தாயினுடைய அந்த பிள்ளையை இறந்த பிறகு தகப்பம் தாங்கக்கூடிய கொஞ்சம் பலன் இருந்தது, ஆனால் தாய்க்கு அந்த பலனை அந்த அவங்க ஏற்கனவே பலவீனம்னு வசனம் சொல்கிற மாதிரி அவங்க அந்த பலவீனத்தை அந்த அணுகிட்டுன்னு தான் நான் பார்த்தேன். அவங்க அழுது அழுது அழுது அழுது வேதனையோடு 3 நாள் பாருங்கள், 3 நாள் தேடி கொண்டு இருக்கிறோம். குழந்தைய தேடுறாங்க, குழந்தை கிடைக்கல. அந்த நதியில் அந்த கெனாலில் போய் தேடும் போது உங்கள் பிள்ளை வந்து இந்த எங்கேயுமே கிடைக்கல. ஒருவேளை சைப்பன் இருப்பாங்களா, ஏன்னா நதி மேலே ஓடுது, கீழே சைப்பன் இருக்குது. இப்படி கீழே ஒரு நதி மேலே ஒரு நதி இப்படி அந்த கட்டி வைத்திருக்கிறோம். ரொம்ப வேதனைக்குரியாக இருந்தது.
ஒன்று தாங்க முடியாத ஒரு பக்கம், இராணுவர் தேடுறாங்க, வலை போடுறாங்க தண்ணியில், மறுபடியும் நதியில் வந்து என்ன பண்ண ஓப்பன் பண்ணுறாங்க, டேமை ஓப்பன் பண்ணி வேகமாக விட ஆரம்பித்தாங்க தண்ணியை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் என்னுடைய மகள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சைப்பனுக்குள்ளேருந்து வெளியே வந்து தலை மட்டும் எட்டி பார்த்துருக்குது. தலை பார்த்து அப்படியே முழுகும் போது ஒரு மிலிட்ரிகார் பார்த்து ஓடி போய் குடித்து அந்த குழந்தைய வெளியே தூக்கின்னு வந்துட்டாங்க. பெண்ணு அது செத்த பணமாக தான் காணப்பட்டது. பையன் வந்த ரெண்டாவது நாளில் காலையில் பார்த்தீங்கன்னா மதுவில் அடித்து கொண்டு இருந்தான். அந்த மதுவில் இருந்த பிள்ளையை தூக்கின வந்தாங்க. ரெண்டு பிள்ளைங்களையும் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு செக் பண்ணாங்க. இது உங்கள் பிள்ளைங்களான்னு ஆமான்னு சொன்னோம். அதுகளை என் மனைவிக்கு வந்து சொல்லவில்லை நான், ரெண்டு பிள்ளைங்க செத்துட்டாங்கன்னு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க உயிரோக்கிறாங்க தான் நினச்சிட்டுக்கிறாங்க. செத்துன்னு சொன்னால் ஒரு வேளை அவங்க இவங்க நிலைமை என்ன ஆகும்னு நினச்சி நாங்கள் யாருமே சொல்லலை. ஒரு பைத்திய நிலைமையில் ஆயிட்டாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டோம். ஜம்மு காஷ்மீர்லேருந்து எங்கள் வீடுகளுக்கு ஃபோன் பண்ணோம். என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கும் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க என்ன செய்தாங்க, உடனே புறப்பட்டு பத்து பத்து பேர் அவங்க சேர்ந்து அவங்க புறப்பட்டு ட்ரெயினில் வராங்க. இப்போ அவங்க வர வரைக்கும் வைக்க முடியாது பிள்ளை பிள்ளை, ஏன்னா மூணு நாள் ஏற்கனவே தண்ணியில் இருந்துருச்சு குழந்தைங்க. உடனே மூணு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க நாங்கள் அடக்கம் பண்ணிவிட்டு அந்த நாளில், அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அங்கே பட்டான்கோட் ரயில்வே ஸ்டேஷனில் எங்களுடைய உறவினர்கள் வராங்கன்னு தமிழே அலோன்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி தேவசகன்றவுடைய உறவினர்கள் இந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னு சொன்ன பிறகு அவங்கள இறங்கினாங்க. அவங்கள மிலிட்ரி வண்டியில் ஏற்றின்னு வந்து வீட்டாண்ட விடத்துக்கு முன்னாடியே எங்களுடைய மிலிட்ரிக்கார் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலில் கிடையாது, ரெண்டு பிள்ளைங்களும் உங்கள் பேர பிள்ளைங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஏற்கனவே எங்கள் மாமியார் அந்த வண்டியிலேருந்து கீழே எகிரி கீழே விழுந்துட்டாங்க. அதை பார்த்தா மற்றவங்களாம் விழுந்து ஓன ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான ஆடு, வேதனைக்கு மேலே வேதனை, என்ன சொல்கிறதுன்னு புரியலை. ஒரு பக்கம் மிலிட்ரிக்காரங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வராங்க, ஒரு பக்கம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு எதுவுமே எடுப்படி ஆகலை. ஏன் காரணம் என்னென்னா, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவங்கள உருவாக்கி அவங்கள நல்ல ஸ்தானத்தில் கொண்டு வந்து வரணும்னு நினச்சிக்கும் போது, ரெண்டு பிள்ளைங்களும் ஒரே டைமில் மறிக்கும் போது அது எந்த தாயாலும் தாங்க முடியாது, எந்த தகப்பனாலும் தாங்க முடியாது, எந்த தாத்தா பாட்டியாலும் தாங்க முடியாது, எந்த ஒரு குடும்பத்தோட சகோதரோட நினச்சா கூட எங்கள் வீட்டில் இதுமாரி ஏன் நடந்ததுன்ட்டு, அது எந்த அதையும் அதுக்கு எது அதுக்கு நிகராக எதையும் நம்ம செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பெரிய வேதனையில் மாட்டிக்கணும். பாருங்கள், நாங்கள் எடுத்த முயற்சி ஒரு அசாதாரண ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இந்த மிலிட்ரியில் வந்து அந்த மிலிட்ரியில் எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நாட்டுக்காக நம்ம உதவி செய்தது போல் பிள்ளைகளை நல்லா ஒரு முயற்சி நல்லா கொண்டு வரணும்னு நாங்கள் போட்ட திட்டங்கள் தவிடுபடி ஆயிடுச்சு, நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் தவிடுபடி ஆயிடுச்சு, நாங்கள் என்ன நினச்சோமோ எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் இன்ன இப்போ என்ன செய்வதுன்னு புரிய முடியாமல், புரிந்து கொள்ளக்கூடிய எந்த தகுதி இல்லாமல், எங்களுக்கு எத்தனை பேர் ஆலோசனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா துக்கம் எங்கள் இருதயத்தை உடைச்சிருச்சு. என்னுடைய மனைவியுடைய இருதயம் உடஞ்சி போயிடுச்சு. அவங்க 66 கிலோ இருந்தாங்க. அவங்க அழுது அழுது அழுது அழுது அதுக்கு பிறகு 29 கிலோ வந்துட்டாங்க. அதாவது என்னுடைய மகளுடைய வெயிட்டு என்னுடைய மனைவிக்கு வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா தினமும் சாப்பிடல. காரணம் என்ன, இந்த துக்கம் அவங்க இருதயத்தை பிளந்துக்கினே இருந்தது. துயரம், கண்ணீர், வேதனை, பசி, அதை தீர்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு காரியம் உங்கள் யாவருக்கும் நடைபெறக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கணும். பிள்ளைக்காகத்தான் வேலைக்கு போகணும். இப்போ வேலை இருந்து பிள்ளை இல்லை, எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். அது பிறகு இந்த உலகத்தில் உண்மையாக கடவுள் யார்? நான் சிஎஸ்ஐயில் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருந்தேன். பைபிளை அந்த அளவுக்கு வாசிக்க தெரியாது, ஜபம் பண்ண தெரியாது. அது சிஎஸ்ஐயுடைய சர்ச்சுடைய ப்ராப்ளம் இல்லை, அது என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம். அங்கே நான் போனதுனால அல்ல, நான் வந்து சரியாக அவங்க சொன்னதுபடி நடக்கலை, பைபிள் வாசிக்கலை, ஜெபிக்கலை, துதிக்கலை, நேரம் கொடுக்கலை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியம் வந்த பிறகு இப்போ தான் கேட்குறேன். ரெண்டு பிள்ளைகள் எழுந்து மனைவி மென்டலாகி ஒரு பைத்தியக்காரி ஆகி, கடவுள் யார், உண்மையான கடவுள் யார்? ஏன்னா மிலிட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எம்மதம் சம்மதம்னு சொல்லுவாங்க. எம்மதம் சம்மதம், எல்லா கடவுளும் ஒரு கடவுள் தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் கடவுள் அப்படின்னு சொன்ன பிறகு எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்களாக இருந்தது. ஆனால் எனக்கு ஏன் உண்மையான கடவுள் ஏன் நான் கேட்டேன்னா,
என்ன எங்கள் பிள்ளைங்க மறிக்கும் போது அங்கே அநேக பிள்ளைகள் இருந்தாங்க, அநேக தாய் தகவனுடைய பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு யாருமே வந்து எதுவுமே நடக்கலை. ஆனால் அவங்களுக்கு அஞ்சு பிள்ளை இருந்தது, நாலு பிள்ளை இருந்த வீட்டில் பிள்ளைங்களாம் இருந்தாங்க. அங்கே அந்த பிள்ளைங்களாம் தப்பிக்கப்பட்டது. அப்போ நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன துரோகம் செய்தேன், நான் யாருக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தேன், எனக்கே அந்த இது வந்தது. அப்போ கடவுள் யார், என் கடவுளை கடவுள் வந்து என் பிள்ளைங்களை காப்பாற்றலை, இப்படிலாம் என் எண்ணத்தில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நான் யாருக்கும் சொல்லலை. ஆனால் என் மனசில் வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா, ஏன் என் பிள்ளைங்க இந்த மாதிரி ஆச்சு, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சியே, புரியுங்களா? இப்படிலாம் ஒரு நிலைமை. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இன்னொரு குழந்தை நீ தத்து எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, பாருங்க உங்கள் மனைவி ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தா கூட வேறு கல்யாணம் பண்ணி கூட குழந்தை பெற்று எடுத்துக்கலாம். அப்படிலாம் சொல்ல நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒரு ஆலோசனை கிடைக்கிது. இப்படி கடவுளுடைய ஆலோசனை இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை கிடைக்கல. இப்போ எனக்குள்ள கடவுள் யார் அதை பார்க்கணும். அது உண்மையான கடவுள் யார், அவர் இயேசாக இருக்கலாம், இந்து கடவுளாக இருக்கலாம், முஸ்லீம் கடவுளாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து புத்த மதத்தில் இருக்கலாம், இல்லை அது குருத்வாரா இருக்க கடவுளாக இருக்கலாம், எந்த கடவுளாவது அது உண்மையான கடவுள்னா நான் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு ஒரு எனக்கு எண்ணம் வந்ததுனால மூணு நாள் ஆகி நாங்கள் சென்னைக்கு வரணும்னு என்னுடைய மனைவியுடைய அழுகையும் அந்த சத்தமும் அவங்களுடைய பலவீனத்தையும் மிலிட்டரிக்காரெலாம் பார்த்து கொஞ்ச நாள் இங்கே போய் ஊரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சென்னைக்கு அனுப்புனாங்க. அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனையை பார்த்துட்டு இனிமேல் இந்த இடத்துல இருந்தால் இவங்க அழுதுனே செத்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்க அழுது அழுது இப்போ 29க்குலாம் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இவங்க செத்துருவாங்க, ஏன்னா சாப்பிட மாட்டேன்றாங்க, ரத்தனம் சுண்டுது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை உங்கள் மனைவி வீட்டுக்குன்னு கொஞ்ச நாள் ஊருக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், உடனே நான் என் மனைவி வீட்டுக்குன்னு நாங்கள் என்ன பண்ணோம், அரக்கோணத்துக்கு வந்து மிலிட்ரி அதாவது மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க கிண்டியில், அந்த கிண்டியில் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் எங்கள் மனைவி 3 மாதம் அவனை சேர்த்து வச்சோம். 3 மாதம் அவங்க இருக்கும்போது மிலிட்ரி ஆஃபீஸர் சொன்னார், உங்கள் மனைவி நிலைமை பார்த்தா அவங்க செத்துற மாதிரி இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் ஒரு கையெழுத்து போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, உலகத்தை கடவுள் யார் அப்படின்னு கேட்கும் போது தான் ஒரு நாள் ஒரு ஒரு இரவு ஒரு சொப்பனத்தில், அந்த சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் தென்படுகிறது, ஒரு ஆலயம். அந்த ஆலயம் பூட்டப்பட்டு அந்த ஆலயம் வந்து அந்த ஆலயத்தில் யாருமே இல்லை, வெறுமையாக இருக்கிறது ஆலயம். ஆலயத்துக்கு வெளியே நான் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறேன் வாசற்படியில். என்னடா இது ஆலயத்தை பார்க்குறேன்னே ஒன்றும் புரியலையே, அந்த சொப்பனத்திலே நான் நினைக்கிறேன் அதை, இந்த இடத்துல நான் வந்து ஏன் அழுது நினைக்கணும், ஓன் அழுது நிற்கிற மாசல்ல ஆலயத்தில் யாரும் இல்லை. அப்போது அந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் ஜனங்க வந்துக்கணும் போயின்னு கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய இடது பக்கமாக நான் திரும்பி பார்த்தேன், பார்க்கும்போது ஜனங்க வந்து கொண்டிருக்கலாம், அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெண் வஸ்திர தரித்தவராய் அப்படியே அவர் நடந்து வரதை நான் கண்டேன். அப்படியே வெண் வஸ்திரத்தோடு நடந்து வந்து என் பின்னாடி நின்று நான் திரும்பி பார்த்தேன், எனக்கு பக்கம் அவர் தன்னுடைய கரத்தை காட்டி அப்படி அப்படியே மறைஞ்சிட்டார். எனக்கு என்ன கேள்வி, உலகத்தில் கடவுள் யாருன்னு கேட்டேன். இப்போ இயேசு என்ன பண்ணார், தன் ஆலயத்தை காட்டி ஆலயத்தில் வாசலில் நான் அழுது கொண்டிருக்கிறேன், அவர் எனக்கு பின்னாடி நின்று தன் கரத்தை காட்டி மறைஞ்சார். அப்போ எனக்கு ஒரு உயிர் வந்துச்சு, இயேசுவை பார்த்த பிறகு உண்மையான கடவுள் இயேசு ஒருவர் தான். அந்த நாட்கள்லேருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இயேசு பார்த்த பிறகு என்னுடைய துக்கம் அப்படியே மறைஞ்சிச்சு, எனக்கு அந்த துக்கமே அதுக்கு பிறகு தெரியல, 2 பிள்ளைகள் இழந்தது மாதிரியே தெரியல. ஏன்னா இயேசு எனக்கு தரிசனம் ஆனதுலேருந்து அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது. அப்போது என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கிறோம். அப்போ மனைவியே வந்து டாக்டர் கேட்குறாரு, உங்கள் மனைவி செத்துருவாங்க ஆப்ரேஷன் பண்ணால், அவனுடைய சரீரத்தில் ரத்தமே இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறாரு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அவங்க சாக மாட்டாங்க, நானும் என் மனைவியும் ஆண்டவருக்காக சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு தைரியமாக இந்த வார்த்தையை அந்த நேரத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், உங்கள் கடவுள் உங்கள் மனைவியை காப்பாற்றட்டும், நாங்கள் செய்ய வேண்டிய ஆப்ரேஷன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிணாங்க. அந்த ஆப்ரேஷனை என் மனைவி தப்பித்து இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து அவங்கள ஜீவனோடு வெளியே கொண்டு வந்தார். இப்போது என்னுடைய மனைவி வந்து 29 கிலோ இருந்த மனைவி அவங்க 66 கிலோவாக மாறினாங்க. நான் என் வேலையை இழந்து வந்தேன் ஒரே நாளில்,
அந்த வேலையை தேவன் மறுபடியும் அதே டிஃபென்ஸில் எனக்கு வேலையை கொடுத்தார். நான் இழந்த துக்கத்தை மறுபடியும் எனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தார். மறுபடியும் என் மனைவிக்குள்ளே அந்த சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அது பிறகு ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்தை கொடுக்க முடியாக நாங்கள் 2000 திருப்பத்தூரில் 3 உபவாசத்தில் போய் நாங்கள் சேர்ந்தோம். மே மாதத்தில் 17, 18, 19 அந்த 3 நாங்கள் போய் அந்த இடத்துல போகும்போது அந்த 3 கூட்டத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரே துதிக்கணும். அப்படி துதித்து கொண்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வல்லமை என் மேலே வந்து இறங்கி எனக்குள்ளேருந்து ஒரு கருப்பு உருவம் என்னை விட்டு வெளியே போகிறத நான் பார்த்தேன். அது பிறகு என் சரீரத்தில் இன்னும் லகுவாயிடுச்சு. அது பிறகு சனிக்கிழமை யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன்னு நான் அவங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்கள் பகுதியிலேருந்து நான் கையை தூக்கி நான் ஞானஸ்தானம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னேன். பெண்கள் பகுதி என் மனைவி அதே நேரத்தில் கையை தூக்கி அவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்துக்க சொன்னாங்க. 2000 19 நாங்கள் கர்த்தருக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். நான் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை மாற்றி விட்டார். இப்போ நான் கர்த்தருக்கு பிள்ளைகளாக மாறிட்டோம், குழந்தைகளாக மாறிட்டோம் ஆண்டவருக்கு. இப்போ ஆண்டவர் எங்களுக்கு இந்த உலகத்தில் உண்ணுவதுக்கு ஒரு வேலை தேடன்னு எங்கள் மனைவி சொன்னாங்க. நான் தான் நம்ம தான் ஊழியத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னோம். என் மனைவி சொன்னாங்க, இல்லை இல்லை நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் போய் ஊழியம் செய்யினாங்க. ஏன்னா நான் பிழைப்பதற்கு அதெல்லாம் வேணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பயில் படிக்க தெரியாது, ஜோமான தெரியாது, இன்னும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆலயத்து குறித்து தெரியாது, எதுவுமே தெரியும், எப்படி நீ ஊழியம் செய்வோம் அப்படின்னு. அப்போ நான் மனைவிக்கு சொன்னாங்க, நீ நான் போகிறேன் வேலைக்கு நான் சொல்லிட்டேன். உடனே நான் அந்த வேலைக்காக நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்படி தமிழ்நாட்டில் ஒண்டாய் கம்பெனி பார்த்து கேள்விப்பட்டு சென்னையில் அந்த ஒண்டாய் கம்பெனியில் போய் எப்படியாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்போ ஒண்டாய் கம்பெனியில் போய் எங்கள் 2 செத்துட்டாங்க, அந்த லெட்டர் கொடுத்தாங்க மிலிட்டரியில், அந்த லெட்டர் எத்தனை ஒண்டாய் கம்பெனியில் கொடுத்து ஒரு வாட்ச்மேன் வேலைக்காக நாங்கள் பிரயாசப்பட்டோம். அந்த வாட்ச்மேன் வேலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு டிரைவிங்கு தெரியணும், 2 ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியணும், 3 டைப்பிங் தெரியணும் அப்படின்னு சொன்ன பிறகு, சார் எங்களுக்கு டிரைவிங்கு தெரியாது, ஸ்போக்கன் இங்கிலீஷும் தெரியாது, டைப்பிங்கு தெரியாது, எங்களுக்கு ஒரு 3 டைம் கொடுங்க, நான் கற்றுன்னு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க டைம் கொடுத்தாங்க. நாங்கள் அரக்கோணத்தில் வந்து இந்த 3 காரியங்களுக்காக காலையில் 6 போய் டிரைவிங்க்காக 1 டிரைவிங் பண்ணுவோம், அது பிறகு டைப்பிங் 2 பண்ணுவோம், அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் 2. இப்படி டெய்லி 3 செய்து கொண்டே வந்தோம். டிரைவிங்கும் கற்றுக்கணும், டைப்பிங்கும் கற்றுக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷும் கற்றுக்கணும். இப்போ ஒண்டாய் கம்பெனியில் வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா சொல்கிறாங்கன்னா, இன்னும் வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் சீனியாரிட்டியில் உங்கள் நம்பர் வரல, 2 ஆகுன்ட்டாங்க. உடனே நாங்கள் அப்படியே சுற்றி சென்னையில் போய் அங்கே எங்கெங்கே வேலை கிடைக்கும் கேட்டு, ஒரு ஆவடியில் வந்து இறங்கும் போது ஒரு பெட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் ஒன்று இருந்தது. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை வாய்ப்புன்னு போட்டிருந்தாங்க, 1 அந்த 1 அது எனக்கு தான் கிடைக்கணும், அதை பேப்பர் வாங்கிக்கின்னு எனக்கு தான் ஆண்டர் கொடுப்பான். அதை வாங்கின பிறகு ஆண்டர் பேசுகிறாரு, உனக்கு தான் இந்த வேலை கிடைக்கும்பா, உனக்கு தான் கொடுப்பான் அப்படின்றாரு. செத்தாங்கன்னா அதை கொண்டு வந்து டைப் பண்ணி போட்டோம். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 2000 ஜூன் 6 ஆண்டவர் அந்த வேலையை எனக்கே கொடுத்தாரு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டோம். இப்போது எங்களுக்கு வந்து நாங்கள் அரக்கோணம் சில்வர்பேட்டில் கிராமத்தில் தான் இன்னும் இருக்கிறோம், மிலிட்டரியிலேருந்து வந்ததுனால. பாருங்கள், வேலை வந்து ஜூன் 6 கிடச்சிது. அதே வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு டிஃபென்ஸில் அதே குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்க, மிலிட்ரி குவார்ட்டர்ஸ். அந்த வருஷத்தில் நாங்கள் மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் வாங்கிட்டோம். அது பிறகு மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்துட்டு பிறகு எந்த சர்ச்சுக்கு போகணும்னு கேட்கும்போது ஆவடி ஏசிய சபைக்கு போகணும் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார். அது பிறகு நாங்கள் ஆவடி ஏசிய சபைக்கு போயிட்டோம். அப்படியே நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போயின்னு வந்துருக்கும் போது பெங்களூரில் பிடிஹெச் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு எங்களுடைய ஜபக்குழுவில் 1 ஜெபம் பண்ணுவோம் டெய்லி. ஜெபம் பண்ண எங்கள் கூட இருக்கலாம் பிடிஹெச் படிக்க ஆரம்பித்தாங்க. நாங்களும் போய் அதில் சேர்ந்துட்டோம். 2001 2003 பிடிஹெச் கோர்ஸ் முடித்தோம். 2003 2005 எம்டிஹெச் கோர்ஸ் முடித்தோம். 2005 2008 நாங்கள் பிஹெச்டி முடித்தோம். அது பிறகு கிளாஸ் எடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். அது பிறகு எங்களுடைய ஊழியங்கள் அப்போ தான் நாங்கள் எனக்கு ஆண்டவர் வந்து ஏன் ஆலயத்தை காட்டினார், ஏன் ஆலயத்து வாசலில் நான் அழுது கொண்டிருக்கிறேன் புரியுங்களா. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு வந்து உணர்த்தது என்னென்னா, ஆலயம் என்பது இருதயத்தை குறிக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ளே என் வார்த்தை இல்லை, அந்த வார்த்தையை உபதேசிப்பதற்கும் போதிப்பதற்கும் நான் உன்னை தெரிந்து கொண்ட மகனேன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து இன்றைக்கி 7000 பிள்ளைகளை உருவாக்க ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். 2 இழந்தோம், இன்றைக்கி 7000 பிள்ளைகள் ஆண்டு கொடுத்துருக்கிறார்.
ஆண்டவருடைய சித்தம் அங்கே நிறைவேறி கொடுத்தது. நாங்கள் ஒன்று நினைச்சோம், ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தரிசனத்தில் காட்டின காரணம் என்னன்னா, இன்னைக்கு 7000 பிள்ளை உருவாக்குவதற்கு இதற்காக கடினமான உழைப்பு. அது பிறகு ஆண்டவர் எங்களுக்கு திட்டங்களை கொடுத்தார். 300 சபைகளே வடமானதை ஸ்தாபிக்கணும்னு. தமிழ்நாட்டில் 40 பகல் 40 இரவு ஜபத்தை போடு மகனே, அப்போ நீ போட்டால் தான் இந்த ஊழியெல்லாம் நிறைவேறினார். ஜபத்துக்கு முதல் இடத்த கொடுக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எஸ்தர ஜபம் போட்டோம் 2011. 2012 6 இரவு 6 பகல் யோபுய ஜபத்தை போட்டோம். அதுக்கு பிறகு 10 பகல் 10 இரவு அப்போஸ்தலர் ஜபத்தை போட சொன்னார் ஆண்டவர். நீ பெரிய காரியத்தை செய்யணும்னா உன்னை ஜபத்தினுடைய காரியம் நேரம் பெருசாக இருக்கணும். சின்ன காரியத்துக்கு நாம் சின்ன ஜபங்களை பண்ணிட்டு போயிடுவோம், ஆனால் பெரிய காரியத்துக்காக. அது பிறகு ஆண்டவர் சொன்னார் 21 ஜபம் தானியல் ஜபமோட சொன்னார். 21 இரவு 21 பகல் போட்டோம். அது பிறகு மோசே எலியா இயேசு கிறிஸ்து 40 பகல் 40 இரவு ஜபித்தார், அந்த ஜபத்தை போட சொன்னார். இப்படி தமிழ்நாட்டில் அந்த 40 பகல் 40 இரவு எல்லா மாவட்டத்தில் போய் 24 மணி ஜெபிக்க ஆரம்பித்தார். கிருபை பாராட்டினார், அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நிரப்பினார். இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7000 பேர் பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த திட்டம் என்னென்னா, 1 கோடி சீசர்களை உருவாக்கணும், 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்கணும், 1 கோடி யுத்த வீரர்களை உருவாக்கணும், 1 கோடி ஊழியர்களை உருவாக்கணும். எப்படி உருவாக்க முடியும்? இதுக்கு ஜபம் பண்ணினார் ஆண்டவர். போகும் எல்லா மாநிலங்களும் ஜபம் பண்ணினார். சிக்கிமும் மிசோரமும் தவிர மீது எல்லா ஸ்டேட்டிலும் போயிட்டு 12 மணி நேரம் ஜபத்தை செய்துட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதுக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு ஜபம் அறைய கொடுத்தார் ஆண்டவர். அதில் தமிழ்நாடு மேப்பை போட்டு அதுக்காக ஜபம் பண்ணினார். இந்தியா மேப் போட்டு இந்தியாவுக்காக ஜபம் பண்ண சொன்னார். வேர்ல்டு மேப் போட்டு வேர்ல்டுக்காக ஜபம் பண்ண சொன்னார். இந்த 3 மேப்பை போட்டு கை வச்சு இரவு நேரத்தில் நைட்டு 2 ஜாமத்தில் 3 ஜாமத்தில் அதாவது 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நாங்கள் என்ன செய்வேன்னா, 2 ஜாமத்தில் 3 ஜாமத்தில் 2 மணி நேரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். அப்போது தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மாவட்டத்து மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்டில் நாங்கள் கை வைத்து ஜெபித்தோம். ஒவ்வொரு கண்ட்ரிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். அப்போ நீ எந்தெந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணுறியோ அந்தந்த இடத்துலேருந்து உனக்கு ஆத்மா நான் கொடுப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கி ஆண்டோடைய கிருபினாலே சாதாரணமாக இருந்த மனுஷனே அசாதமாக தேவன் மாற்றிருக்கிறதுக்கு காரணம் என்ன? 2 பிள்ளைகளை இழந்து சாத்தான் நினச்சா முழு குடும்பத்தை அழிச்சிடலான்னு சாத்தான் போட்ட திட்டங்கள் தவிடுபடியாகி ஆண்டவர் எங்கள் மேலே வைத்தது திட்டம் ஒளியான சேற்றிலிருந்து கத்தரை எங்களை தூக்கினார். புரியுங்களா? ஒரு வேளை நாங்கள் மிலிட்டரியிலிருந்து 2 பிள்ளைகளை வளர்த்து அவங்கள ஆளாக்கி மிலிட்ரியே நாங்கள் இருந்திருந்தால் நாங்கள் நரகத்து தான் போயிருப்போம். காரணம் என்னென்னா, நான் மிலிட்ரி இருக்கும் போது நிறைய குடிப்பேன், தமாக்கு போடுவேன், சிகரெட் பிடிப்போம், அப்புறம் தேவையில்லாத பழக்கம்லாம் அங்கே இருக்கும். அப்படியே நான் இருந்து நான் என்ன தான் இருந்திருந்தாலும் நான் முடிவில் பார்த்தீங்கன்னா நரகம் தான் போய் சேர்ந்துருக்கணும். இன்றைக்கி 2 பிள்ளைகள் மறித்ததுக்கு நோக்கம் என்னென்னா, 1, நாங்கள் மனம் திரும்பணும், பிள்ளைகள் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தினார். 2 பிள்ளைகளும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நாங்கள் பிள்ளை இல்லாத இருக்கிறோமே, என் பிள்ளைங்க எங்கே இருக்குதுன்னு நான் கேட்கும் போது அழுது ஆண்டவர் இந்த ஒரு தரிசனத்தில் பரலோகத்தில் அதே ட்ரெஸ்ஸில் நாங்கள் பார்த்தோம், கத்தர் காட்டினார். புரியுங்களா? அதுக்கு பிறகு எங்கள் நாங்கள் ஆண்டவர் பிள்ளையை கேட்கவில்லை. ஆரம்ப தகுதியில் எப்படியாவது நாங்கள் பிள்ளைகளை எடுத்து வளர்க்கணும்னு நினச்சோம். அப்புறம் ஆண்டவர் சொன்ன, இல்லை நீ 1 குழந்தையை நீ வளர்க்கக்கூடாது, நான் உனக்கு குழந்தைகள் எல்லாமே தருவேன், முதியோர் எல்லாம் தருவேன், சமூக நல பணியை தருவேன், இதெல்லாம் நீ செய்ய போகிற, நீ டிவி ஊழியம் செய்வேன், உனக்கு நான் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன், நீ என் கரத்தில் மட்டும் இரு, என் கரத்தில் நீ இருந்தால் நான் உன்னை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நான் வந்தேன் என்று நான் நிரூபித்து காட்டுன ஆண்டவர் என்னோட தினதோடு பேசினார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த நாள் வரைக்கும் இந்த சாட்சி கொடுக்குற நாட்கள் வரைக்கும் அவருக்காக ஓடுவது, உழைப்பது, அவருக்காக சமூகத்தில் காத்திருப்பது, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக 2 பிள்ளையை அவன் எடுத்தான். இன்றைக்கி அவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது ஜபத்தினால் இழுக்கணும், சத்தியத்தினால் இழுக்கணும். ஜபதான் பெரிய ஆயுதம். ஜபம் என்பது ஒரு பெரிய ஆன்டி வைரஸ். ஜபம் என்பது சாத்தானுக்கு உண்டாகிற கோமா ஸ்டேஜ். ஜபிக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, பாவம் செய்கிறவங்க ஜபிக்க மாட்டாங்க. நம்ம ஜபிக்க ஆரம்பிச்சோம்னா ஜபத்தினால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்தினார்.
அந்த ஜபாவை அளவில்லாமல் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி அநேக சபைகளிலையும் அநேக இடங்களில் போய் 7000 பேர் உருவாக்குவதற்கு அந்த வழிகாட்டிருக்கிறார். இன்னும் எனக்கு 2 வருஷம் இருக்கிறது வேலை செய்யுது. ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு ஃபுல் டைம் ஊழியமாக ஆண்டவருக்காக ஓட வேண்டியது. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு இப்போது 58 வயசாகுது, எனக்கு இன்னும் ஒரு 22 வருஷம் என்னை கூட்டித்தாங்கப்பா, 80 வருஷத்துக்குள்ளேயோ எல்லாம் செய்து முடிக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய வருகை தாமதித்தால் எனக்கு ஜீவனையும் கொடுத்த எங்களுக்கு நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்து முடிப்போம் ஆண்டவர்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், விசுவாசத்தோடு கேட்குறோம். ஏதோ கேட்டுட்டு படுத்து தூங்குறதில்ல, ஏதோ நம்ம வந்து ஆண்டவர் என் ஆசிரியன்னு சொல்லிட்டு 2 பிள்ளைகளை எடுத்த சாத்தானுக்கு சவுக்கடி கொடுக்கணும்னா நம்ம முழங்கால் போட்டு ஆகணும், நம்ம ஜெபித்தாகணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சாட்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கு நான் சொல்வது என்னன்னா, நீங்கள் உங்களை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களை குறித்து பாரப்படாதீங்க. ஆண்டவருடைய ஆத்மாவுக்காக நீங்கள் ஆண்டவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறார், நம்மளை சுத்திகரித்து இருக்கிறார். அவருக்காக நீ ஏதாவது ஒரு பணிவிட செய்யணும், அவருக்காக நீ ஓடணும், ஏதாவது ஒன்று நீ செய்தால் தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார், ஆண்டவர் மன மகிழ்ச்சியாக இருப்பார். ஏன்னா எல்லா பிள்ளைகளை பெற்று எடுப்பாங்க, ஆனால் பிள்ளைங்க சோம்பேறி வீட்டில் உட்காந்துருந்தா அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ சோம்பேறிடான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம ஆண்டுக்கு எதுவும் செய்யலாம், ஆண்டவர் பார்வையில் நம்ம சோம்பேறி தான். நம்ம ஆண்டவருக்காக நீ இறங்கி செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் என்னை ஏன் ரட்சித்தேன், என்னை ரட்சித்தனால நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்கள். அப்போ உனக்கு ஆண்டவர் தாளந்து கொடுப்பார், வரங்களை கொடுப்பார். புரியுங்களா? ஒரு வாரம் நீ பெற்றுக்கொண்டால் போதும், ஒரு அற்புதம் பெற வரந்தால் நீ எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் செய்யலாம், ஜெயிலில் போய் ஊழியம் செய்யலாம், தேகமாக ஊழியம் செய்யலாம், கர்த்தருடைய வரத்தை பெற்று நீ ஊழியம் செய்யலாம். அது மட்டுமல்ல, பரலோகத்தில் உனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவக்கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது, மகிமின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளனா ஆண்டவருக்காக நீ ஓடி ஆகணும், ஆண்டவருக்காக நீ ஓடி உழைக்கணும். எத்தனை குடும்பங்கள் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் பாருங்கள், தமிழ்நாட்டில் பாருங்கள், 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் 140 கோடி மக்கள் மேலே இருக்கிறாங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஆத்மாலாம் ரட்சிக்கப்படணும் என்று 2 பேதுரு 3:9 சொல்கிறது, ஒருவனு கெட்டுப்போ தெய்வ சித்தமல்லன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதனால் நான் தாமதமாக இருக்கேன் நானும் சொல்லியிருக்கிறேன், நான் நீடிய பொறுமையோடு இருக்கிறேன். அப்போ நம்முடைய வேலை என்ன? 2 பிள்ளைகளை இழந்துட்டோம், நாங்கள் விழுந்து போல, ஆண்டவர்கிட்ட விலகலை, குழந்தை மறித்த பிறகு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் தலைவனியான ஆண்டவர் விட்டுறாங்க, சின்ன வயிற்று வழியானா ஆண்டவர் மறுதளிக்கிறாங்க, சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா ஆண்டவர் மறுதளிக்கிறீங்க. இன்றைக்கி 2 பிள்ளைகளை இழந்துட்டு ஏன் பேசுகிறேன்னா, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் என்றும் மாறாதவர். நம்முடைய இயேசு யார் தெரியுங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்துக்காட்டிலும் பெரிய தெய்வம், அவர் பாவங்களை அழிக்கிற தேவன், உன் தேவைகளை முழுமையாக சந்தித்த தேவன், உனக்காக சிலுவையில் முடிந்ததுன்னு சொன்ன வார்த்தையும் சொன்னவர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்காக நாம் ஏதாவது ஒரு தொண்டு செய்து நம் மரணம் மறிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவருக்கு ஆத்தம ஆதாயம் பண்ணுவதற்கு நம்மளால் முடிஞ்சவருக்கு இயேசு நல்லவர் என்று நீங்கள் மற்றவங்க போய் சொன்னாவே அவங்க மனம் திரும்புவாங்க. ஏனென்றால் அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். நாங்கள் வேதத்தை வாசிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது. இன்று ஆண்டவர் போய் அநேகர்களுக்கு உபயோகப்படுத்தும்படியாக உபதேசம் பண்ணுறோம், டீச்சிங் கற்றுக் கொடுக்குறோம், ஜெபிக்க வைத்திருக்கிறோம், நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். காரணம் என்ன? மண்ணான சரீரத்தில் அவருடைய வல்லமை இறங்கினது, இந்த சரீரத்தில் அவருடைய வல்லமை இறங்கினதுனால தான் இன்றைக்கி ஆண்டவருக்கு நிற்கிறோம். அவருடைய அபிஷேகம் மேலே இருக்கிறது, அவருக்காக செய்ய வேண்டிய வேலையை நாம் கரெக்டாக செய்ய முடியும். இந்த கேட்டுக்கொண்டு யாவரும் இருந்தாலும் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நீங்கள் நில்லுங்க, மனுஷனுக்காக நிற்காதீங்க, ஆண்டவருக்காக நின்று ஏதாவது ஒரு தொண்டு செய்து பாருங்கள். நீ சின்ன ஜபம் பண்ணுற அந்த ஆளந்தா கூட கத்துற உடனே உன் ஜபத்தை கேட்டு நான் அந்த பட்டணத்துக்கு ஒரு விடுதலை, நீ இருக்கிற கிராமத்துக்கு ஒரு விடுதலை, உன் ஜபத்தினால் அந்த ஊருக்கு ஒரு விடுதலை, அந்த தெருவுக்கு ஒரு விடுதலை. ஏனென்றால் ஆண்டவர் நீ ஜபிப்பதற்காக ஆண்டவர் மக்களை தேடுகிறார், அவருடைய வேலை செய்வதற்காக மக்களை தேடுகிறார், அதில் திரைப்பின் வாசல் நிற்பதுக்கு ஒரு மனுஷனை தேடுகிறார். அது நீயா நானா என்று நம் சொல்லின் காலத்தை ஓட்டக்கூடாது. நான் தான் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் வரேன் உன் பகுதியில். இந்த சாட்சி கேட்ட உங்கள் குடும்பத்துக்கு இதுமாதிரி நிறைவேறக்கூடாது, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சமம் வரக்கூடாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் எத்தனையோ பேர்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட சமம் நடந்தாவே அந்த குடும்பம் முழுமையாக வாசாட்டாயிடுது, ஏனென்றால் இனிமேல் வாழ்வதை சாவதென்று போயிடுறாங்க. அப்படி இல்லை, நம் கத்தருக்காக நிற்கணும்னா ஆண்டு உயிரோடு இருக்கிறாருன்னா, நான் கேட்ட ஒரே கேள்வினா உலகத்தில் கடவுள் யாருன்னு,
இயேசு கிறிஸ்து முழுமையாக தரிசனமானதுனால தான் இன்னைக்கு நான் நிற்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இயேசு தான் கொடுத்தாரு. நான் அதே கேள்வியை வந்து மக்களிடத்தில் கேட்டு கடவுள் இருக்கிறா இல்லைன்னா இடகுடமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு உயிரோடு பார்க்கணும், அவரை தரிசிக்கணும் என்று ஒரு பாரம் வந்ததுனால அவரை பார்த்தேன், இன்றைக்கி அவருக்காக நிற்கிறேன். உங்களோட ஊழியங்கள் வளர்ந்து பெருகணும், ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணும். கர்த்தர் தாமே தேவிகளை ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. ஆமீன்.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. சபை ஆராதனை முடிந்து வீட்டுக்கு திரும்பிச் செல்லும் வழியில் தகப்பன் ஒருவர் தன் மகனிடம், இன்று ஞாயிறு பள்ளியில் என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், இஸ்ரவேலர் செங்கடலை கடந்ததை பற்றி அறிந்து கொண்டோம் என்றான். அந்த தகப்பன் சிரித்து கொண்டே, சரி, நீ கற்றுக்கொண்டதை எனக்கும் சொல் என்று கேட்டார். சிறுவன் இவ்வாறு சொல்ல ஆரம்பித்தான். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு கடந்து சென்றனர். ஆனால் பார்வோனும் அவனுடைய சேனையும் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து வந்தனர். எனவே இஸ்ரவேலர் ஓடக்கூடிய மட்டும் வேகமாக ஓடினார்கள். ஆனால் அவர்களால் தொடர்ந்து ஓட முடியாதபடி செங்கடல் அவர்களுக்கு முன்னால் வந்தது. எகிப்திய படை இஸ்ரவேலரை மிகவும் கிட்டி சேர்ந்தது. எனவே மோசே இஸ்ரவேலரின் விமானப்படையை அனுப்பி எகிப்தியர் மேல் குண்டுகளை போடச் சொன்னார். விமானப்படை குண்டுகளை வீசி கொண்டிருந்த போதே கடலில் இருந்து வந்த ஏராளமான குளவிகள் மிகப்பெரிய பாலம் ஒன்றை கடலுக்கு குறுக்காக அமைத்தன. அந்த பாலத்தின் வழியாக இஸ்ரவேலர் அனைவரும் நடந்து சென்று வேகமாக அக்கறை சேர்ந்தனர். மோசே தன் விமானப்படையிடம், எகிப்தியர் அந்த பாலத்தில் ஏறி வரட்டும், அதுவரை பொறுத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எகிப்தியர் அனைவரும் பாலத்தின் மீது ஏறி வந்து கொண்டிருந்த போதே மோசே கடற்படையிடம், அந்த பாலத்தை வெடி வைத்து தகர்த்து விடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் வெடி வைத்த போது அந்த பாலம் உடைந்து கடலிலே விழுந்தது. எகிப்தியர் அனைவரும் கடலில் விழுந்து மாண்டு போனார்கள் என்று மிகவும் விறுவிறுப்பாக கதையை சொன்னான். தகப்பன் மிகவும் ஷாக் ஆகி போனார். என்ன, இப்படியா உன் சண்டே கிளாஸ் ஆசிரியர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று கேட்டார். அதற்கு சிறுவன், இல்லை இல்லை, இதை போல அவர்கள் எனக்கு சொல்லவில்லை. அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தபடி நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆகவேதான் நான் இப்படி சொன்னேன் என்றான். ஆம், தேவன் இஸ்ரவேலருக்காக செய்த கிரியைகள் மனிதர்களால் நம்ப முடியாதவை, மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்டவை, மிகவும் ஆச்சரியமானவை. தேவன் தமது பிள்ளைகளுக்காக செய்யும் கிரியைகள் விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்க முடியாதவை. ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்காகவும் ஒரு மனிதனும் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே பயணம் செய்தபோது அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனது. அப்பொழுது தேவன் மோசேயை நோக்கி, நீ இந்த கண்மலையை அடி, அப்பொழுது அது தன்னிடத்தில் இருக்கும் தண்ணீரை பிறப்பிக்கும் என்றார். மோசே கண்மலை அடித்த போது அதிலிருந்து தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது. இஸ்ரவேலரும் அவர்களுடைய ஆடு மாடுகளும் அந்த தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டனர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் மிகவும் ஆச்சரியமானவை. நாயின் என்ற ஒரு ஊரிலே ஒரு விதவை பெண் இருந்தாள். அவளுடைய வாலிப மகனும் இறந்து போனான். அவனை அடக்கம் செய்வதற்காக ஊரார் அனைவரும் அவளுடனே அழுது கொண்டே வந்தனர். அதை கண்ட இயேசு கிட்ட வந்து பாடையை தொட்டார். வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை தேவன் செய்கிறவர். அவர் இஸ்ரவேலருக்காக மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கின்ற மனிதர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் அவருடைய நாமத்தை விசுவாசித்தால் அவர்களுக்காகவும் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார். அவர் உங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். ஆம், அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்விலும் உங்களுக்காக செய்கிறவர்.